0: வாழ்வின் எந்த ஒரு செயலும் தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கும் அவரோடு பேசுவதற்கும் ஈடிணையாக இருக்கவே முடியாது.
1: உன்னத உறவு நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் நேர்களே, நம்மில் பலரும் ஏதோ ஒன்றிற்காக கருத்தோடு ஜெபித்து வந்தும் அதற்கு பதில் கிடைக்காததால் சோர்வடைந்த அனுபவத்தை கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாம் ஜெபத்தின் வல்லமையை குறித்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். நம் விசுவாச குறைவின் மீதும் அல்லது ஏதோ அறியப்படாத ஒரு பாவத்தின் மீதும் பழியை போடுவது நம் வழக்கமாகிவிட்டது. ஆனால் ஜெபத்தை குறித்து வேதாகமம் போதிப்பது என்ன என்பதை அறியாமல் இருப்பதே மெய்யான பிரச்சனையாகும். நாம் தேவைகளோடு தேவனிடத்தில் வரும்போது ஜெபத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாயிருக்க வேண்டியது அவசியம். அதாவது, நம் ஜெபத்தால் ஏதாவது நடப்பதாக காணப்படாவிட்டாலும் கூட அதை விட்டுவிடாமல் உறுதியாய் ஜெபத்தில் தரித்திருப்பது அவசியம். நாம் ஜெபத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நடைபெறுவது என்ன என்பதை இன்றைய செய்தியின் மூலம் அறிந்து கொள்வோம்.
0: நம் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தருகின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போதகருக்கான படிப்பை படித்துக் கொண்டிருந்த மூன்று வாலிபர்களை ஒருமுறை சந்தித்தேன். அவர்கள், போதகருக்கு படித்து ஊழியம் செய்ய இருக்கும் மாணவர்களாக எங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார்கள். ஆம், இளம் போதகர்கள் வழக்கமாக கேட்கும் கேள்வி இதுதான். பொதுவாக அவர்கள் பெரிய நீளமான வேத இறையியல் சார்ந்த தத்துவ இயல் சார்ந்த பதிலை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் தரும் பதிலோ மிக எளிய, மிக தெளிவான பதிலாக இருக்கும். அதே பதிலைத்தான் இன்று நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஏனெனில் இதைத்தான் எந்த ஒரு பிரசங்கியும் அறிந்திருக்க வேண்டிய முக்கிய பாடமாகும். ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போதகராயிருந்தாலும், பல ஆண்டுகள் ஊழிய அனுபவம் கொண்ட போதகராயிருந்தாலும், அவருக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் ஒன்றேதான். ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு அவருடைய வாழ்வில் காணப்பட வேண்டிய மிக முக்கிய செயல் முழங்காலில் நின்று ஜெபிப்பதும் வேத வார்த்தைகளோடு தேவனுடன் தனித்திருப்பதுமே ஆகும். இது உங்கள் வாழ்க்கையின் மற்ற செயல்களை காட்டிலும் முதன்மைத்துவம் பெற்றதாக இருக்க வேண்டும். ஒரு போதகரின் வாழ்க்கையில் எது உண்மையாய் இருக்கிறதோ அதுவே அவருடைய திருச்சபையாரின் வாழ்க்கையிலும் உண்மையாய் இருக்கிறது. நீங்கள் தனிமையில் வேத வசனத்தோடு நேரம் செலவழிப்பதும், தேவனோடு தனித்திருப்பதும், தேவனோடு ஐக்கியம் கொள்வதும், தேவனுடன் பேசுவதும் மிகவும் முக்கியத்துவம் நிறைந்த செயலாகும். இவற்றிற்கு ஈடாக வேறு எதுவும் கிடையாது. பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே பல காரியங்களை நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரப்பட்டோம், நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட ஒப்புரவாகும்படிக்கு நாம் அவருடனே சிலுவையில் அறையப்பட்டோம், அவருடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு எழுந்தோம், அவரோடு நாம் வீற்றிருக்கிறோம், அவருக்குள் மறைக்கப்பட்டோம், அவரோடு கூட திரும்பவும் வருவோம். இயேசு கிறிஸ்து நம் ஜீவனாக மாறினார். இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டிருக்கும் போது இவை எல்லாம் சாத்தியமாயிற்று. நாம் அவருக்குள் பரிபூர்ணம் அடைகிறோம். பழைய மனிதனை ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்மில் புதிய மனிதனை தரித்துக் கொள்ளும்போது நாம் மற்றவர்களைப் போல் இல்லாமல் விசேஷித்தவர்களாக மாறுகிறோம். நாம் இந்த உயர்ந்த நிலையை அடைவோம் என்று ஒருபோதும் எண்ணியதில்லை. இவ்வாறு இருப்போம் என்று கனவு கூட கண்டதில்லை. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் புத்தம் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். ஆகவே பழைய வாழ்க்கை முறை இனி நமக்கு ஒத்து வராது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் சில புதிய காரியங்கள் இப்போது நமக்கு ஏற்றதாய் காணப்படுகிறது என்று பவுல் இங்கே கூறியுள்ளார். பவுல் கூறும் உண்மை இதுதான். அதாவது, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் மாறும்போது நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவில் மாற்றம் ஏற்படுகிறது. குடும்பத்தின் உறவுகளில், வேலை ஸ்தலங்களில் உள்ள உறவுகளில் மாற்றம் ஏற்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு விசுவாசியின் வாழ்வில் அடிப்படையான மற்றும் அத்தியாவசியமான செயலாகிய ஜெப வாழ்விலும் மாற்றம் ஏற்படுகிறது என பவுல் கூறுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக கொலோசியர் 4:2 கூறுகிறார். அதாவது, ஜெப வாழ்க்கைக்கு என்று உங்களை ஒப்புக் கொடுத்து விடுங்கள் அல்லது அர்ப்பணித்து விடுங்கள் என்று கூறுகிறார். என்னோடு கூட கொலோசியர் 4:3 உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த பவுல் இதை சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார் என்பதை நினைவுபடுத்துகிறேன். 2-4 என்ன கூறுகிறார் என்று வாசிக்கிறேன். கேளுங்கள், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் வாசித்த இந்த பகுதியில் பரிசுத்த பவுல் சாராம்சமாக 2 காரியங்களை கூறுகிறார். முதலாவது, நம் ஜபத்தின் சரியான நோக்கம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றும், அடுத்ததாக ஜபிக்கும்படியாகவும் ஒரு பலமான வேண்டுகோள் விடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை 2 வசனத்தில் மீண்டும் ஒருமுறை பாருங்கள். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். இங்கே பரிசுத்த பவுல் நம் நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இடைவிடாமல் என்ற பதத்தின் மூலம் விளக்குகிறார். அந்த வார்த்தையானது ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணித்துவிட வேண்டும் என்று கூறுகிறது. இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க சொல், தடைகள் இருப்பினும் விடாமுயற்சியுடன் செய், தாக்குப்பிடி என்ற பொருளை தருகிறது. அதாவது அதை தொடர்ந்து செய், அதே நிலையில் தொடர்ந்து இரு, அதை விட்டுவிடாதே, துரிதமாக விட்டுவிடாதே, ஆனால் தொடர்ந்து ஜெபித்து வா என்ற பொருளை அந்த வார்த்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:7-8 வசனங்களில் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்றைய நாட்களில் விசுவாசிகளிடம் காணப்படும் பிரச்சனைகளில் ஒன்று என்னவென்றால், நாம் கேட்கிறோம், எதிர்பார்க்கிறோம், அதுவும் உடனடி பதில் எதிர்பார்க்கிறோம். பதில் கிடைக்காவிட்டால் அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக கேட்பதை மட்டுமல்ல ஜெபிப்பதையே நிறுத்திவிடுகிறோம். தேவன் என் மீது கோபமாயிருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்க மறுத்து விடுகிறோம். 2, ஒருவேளை என் வாழ்வில் பாவம் இருக்க வேண்டும். 3, இதை நான் பெற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தமாக இருக்காது என்று சொல்லி நம் ஜபத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறோம். நாம் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் அதை தேவன் உடனடியாக கேட்டு நமக்கு உடனடி பதில் அளிப்பார் என்பதாக வேதத்தில் எங்குமே கூறப்படவில்லை. பவுல் கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லும்போது இந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தடுத்து நிகழும் தொடர்ச்சியான செயலை குறிக்கிறதா இருக்கிறது. அதாவது இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து விழித்திருங்கள், ஸ்தோத்தரிக்கும் மனப்பான்மையுடனே இவைகளை தொடர்ந்து செய்யுங்கள் என்பதாக கூறுகிறது. இதுவே ஜபத்தை குறித்த சரியான மனப்பான்மை ஆகும் என பவுல் கூறுகிறார். பரிசுத்த பவுல் கொலேசு மக்களுக்கு ஜபிக்குமாறு ஊக்கம் கொடுக்கிறார். அதே செயலூக்கம் என் உள்ளத்திலும் இருக்கிறது, அந்த செயலூக்கத்தை நான் உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறேன். கிரமமாய் கடைபிடிக்கும் ஜப வாழ்க்கையானது உங்களுக்கு கொண்டு வரும் ஆசீர்வாதங்களை பட்டியலிட்டு பாருங்கள். ஜபமானது என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருமானால், ஜபம் ஏன் ஒரு கிறிஸ்தவ வாழ்வில் முதன்மைத்துவம் பெற்ற ஒரு செயலாக இருக்கக்கூடாது? இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஜபிப்பதை தொடர்ந்து செய்யுங்கள், ஜபிப்பதில் நிலைத்திருங்கள். ஜபத்திற்கு வரக்கூடிய எல்லாவிதமான தடைகளையும் சோதனைகளையும் சாத்தானின் தாக்குதல்களையும் சமாளித்து தாக்குப்பிடித்து தொடர்ந்து ஜபியுங்கள். இவ்வாறாக பரிசுத்த பவுல் கூற காரணம்தான் என்ன? தேவனோடு நாம் ஜபத்தில் நேரம் செலவிடும் போது முதலாவதாக இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தனிப்பட்ட நெருங்கிய உறவு மேலும் நெருக்கமடைகிறது, மேலும் ஆழமானதாக ஆகிறது. 2, தேவன் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவரது மகத்துவம் என்ன போன்ற காரியங்களை குறித்த நமது எண்ணம் மிகவும் பறந்து விரிகிறது. 3, விசுவாசத்தில் நாம் நேர்மையான மனப்பான்மை கொண்டிருப்போம். வெறுமனே மனதளவிலான நேர்மையான மனப்பான்மை அல்ல, தேவனுடைய கண்ணோட்டத்தில் காரியங்களை பார்க்கிறோம். இதுவரை ஒருபோதும் நம்பியிராத அளவில் அவரை நம்ப ஆரம்பிக்கிறோம். 4, ஜபத்தை வாழ்வில் முதலாவது இடத்தில் வைக்க ஆரம்பிக்கும் போது நமது இருதயத்தில் சுத்திகரிக்கும் செயலானது தொடர்ந்து நடைபெறுகிறது. 5, கீழ்ப்படிதலின் மேல் விருப்பம் உண்டாகிறது. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் உங்கள் உள்ளத்தில் கீழ்ப்படிதலின் மேல் வாஞ்சை உண்டாகும் விதத்தில் கிரியை செய்கிறார். ஆறாவதாக, நம் வாழ்வில் அழுத்தங்கள், பதற்றங்கள்.

வளர்கிறோம், நம் வாழ்வில் மாற்றம் நிகழ்கிறது. ஒன்பதாவதாக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்விலும் அன்றாட தியான வாழ்விலும் உங்கள் சாட்சியின் வாழ்விலும் முன்பு எப்போதும் இராத வகையில் மிகுந்த வல்லமை காணப்படுகிறது. பத்தாவதாக, உங்கள் முழு வாழ்விலும் மாற்றம் ஏற்படுகிறது. நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். உங்கள் அன்றாட வாழ்வில் மட்டுமல்ல, தேவனுடன் ஆவிக்குரிய முறையிலும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெபம் முதல் இடத்தை பெறுகிறது. நம் வாழ்வில் மிக சிறந்த ஆசீர்வாதங்களை கொண்டுவரும் ஜெபமே முதலிடம் பெறுகிறது. ஜெபத்திலே நீங்கள் தேவனோடு பேசும்போது அகில உலகத்தையும் சிருஷ்டித்தவரிடம் பேசுகிறீர்கள். அவரால் எதையும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் செயலாற்ற முடியும். காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த உண்மையை நாம் அறிந்திருப்போமானால் நிச்சயமாக ஜெபத்திற்கு முதலிடம் கொடுப்போம். இங்கே பவுல், தேவனே, என்னை ஆசீர்வதியும், நீ செய்த நன்மைக்கு நன்றி, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று ஏறெடுக்கும் பெயரளவு ஜெபத்தை குறித்து பேசவில்லை. சில குடும்பங்களில் நடக்கும் அரை தூக்க ஜெபத்தை குறித்தும் இங்கே அவர் பேசவில்லை. நாம் சற்று நிதானமாக கொலோசியர் 4:2 கவனிப்போமானால் அங்கே பவுல் ஜெபத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று இந்த வசனத்தில் கூறுகிறாரே, அதன் பொருள்தான் என்ன? நடு இரவு வரை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதிலும், நண்பர்களோடு சேர்ந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வதிலும் நேரத்தை செலவழித்துவிட்டு மிகுந்த களைப்போடு படுக்கைக்கு செல்லும்போது, தேவனே, நான் மிகவும் களைப்போடு இருக்கிறேன், நேற்று இரவு நான் கூறின ஜெபக்குறிப்புகள் உமக்கு தெரியும், அதை சற்று ஞாபகப்படுத்தி பாரும், இந்த இரவு எனக்கு நல்ல நித்திரையை தாரும் என்று சொல்லும் ஜெபம் விழித்திருக்கும் ஜெபமாக மாற முடியாது. நீங்களும் நானும் ஜெபிக்கும்போது தேவன் யார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்த்த காட்சிகளின் எண்ணங்களோடும் உலக களியாட்டுகளின் சிந்தையோடும் சர்வ வல்லவரின் பிரசன்னத்திற்கு வரக்கூடாது. அன்பானவர்களே, பரிசுத்தமான தேவனிடம் அணுகி நம் இருதயத்தை ஊற்றும்போது நம் ஜெபத்திலே எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நிலைத்திருக்க வேண்டும். லூக்கா 11:18 கூறப்படும் உவமைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 11:18 ஒருவன் தன் சிநேகிதனிடத்தில் பாதி ராத்திரியில் போய், என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் வந்திருக்கிறான், அவன் சாப்பிடுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று கூறினான். இங்கே அந்த நபர் தனது நண்பன் கேட்டதற்காக அவனுக்கு உதவி செய்யாமல் அவன் தொடர்ந்து வருந்தி கேட்டுக்கொண்டே இருந்தபடியினால் உதவி செய்தான் என்று வாசிக்கிறோம். 18:18 நாம் எதை பார்க்கிறோம்? ஒரு விதவையானவள் அநீதியான நியாயாதிபதியிடம் சென்று தனக்கு நீதி செய்யும்படி விடாமல் தொந்தரவு செய்தாள். அதற்கு அந்த நியாயாதிபதி என்ன சொன்னான் தெரியுமா? இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த இரண்டு உவமைகள் மூலமாக தேவன் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புவது எது என்றால், நாம் அவரை தொடர்ந்து தேடும்போது, அவரிடத்தில் தொடர்ந்து வேண்டுதல் செய்யும்போது நமக்கு பதில் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அரை தூக்கத்தில் நீங்கள் தேவனிடம் மந்தாடுவீர்கள் என்றால் உங்கள் ஜெப வாழ்விலே நீங்கள் விழிப்புடன் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளின் சிறந்த நேரங்களும் ஆண்டவருக்கானது. அது காலையோ சாயங்காலமோ எதுவாக இருந்தாலும் அது தேவனுக்குரிய நேரம். அந்த நேரங்களில் நாம் ஜெபிக்கும்படி தேவனால் ஊக்குவிக்கப்படுகிறோம். ஆகவேதான் பவுல் ஜெபத்திலே விழிப்போடு இருங்கள் என்று கூறுகிறார். நாம் விலகி ஓடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை அறிந்த பவுல் இடைவிடாமல் விழித்திருங்கள் என்று வலியுறுத்துகிறார். நம்மில் எத்தனை பேர் ஜெபிக்க துவங்கின சிறிது நேரத்திற்குள்ளாகவே எண்ணங்களை சிதறவிடுகிறோம், அல்லது சோம்பலோடு காணப்படுகிறோம், அல்லது ஜெபம் முழுவதும் விழிப்புடன் இருந்து சாத்தானை எதிர்த்து நிற்கிறோம்? நாம் ஜெபிக்கும் காரியத்திலிருந்து நம் மனதை திருப்பும் போது நாம் எண்ணக்கூடாத காரியங்களை சாத்தான் எண்ணும்படி செய்கிறான். நம்மை திசை திருப்புகிறான். நம்மை ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிறான். உண்மை ஒன்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் முழங்கால்கள் முடக்காத வரை உங்கள் கிறிஸ்தவ வாழ்விலே வல்லமையும் இருக்காது, எந்த ஒரு நல்விளைவும் இருக்காது. இங்கே பவுல் சிக்கலான அவசர ஜபத்தை குறித்து பேசாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முறையை குறித்தே பேசுகிறார். காரணம், விசுவாசிகள் ஜபிக்க துவங்கும் போது அதனால் ஏற்படும் விளைவுகளை நன்கு பவுல் அறிந்திருந்தார். ஆனபடியால் முதலாவது நம்மிடம் இருக்க வேண்டிய தன்மை என்னவென்றால்,
சாத்தானின் சூழ்ச்சிகளையும் சகித்துக்கொள்ள

0: தொடர்ச்சியாக ஜெபிப்பதில் நிலைத்திருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், விழிப்புடன் இருக்க வேண்டும். அது மட்டுமா? நம் ஜெப வாழ்வில் இருக்க வேண்டிய இரண்டாவது தன்மையை எட்ட முடியும். அது என்னவென்றால், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். அதாவது, எல்லா காரியத்திற்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் அறிந்தபடி பவுல் இந்த கடிதத்தை சிறைச்சாலையில் இருந்து எழுதினார். நீங்களும் நானும் நம் வாழ்வில் சில கஷ்டமான சூழ்நிலைக்காக ஜெபிக்கும் போது அபய குரல்களுடனும் முனங்கல்களுடனும் தேவனிடம் வந்து, தேவனே, என் நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது, எல்லாம் கோணலாகத்தான் இருக்கிறது என்று கூறுகிறோம். இங்கே நாம் செய்வது என்ன? தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க தவறிவிடுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்படும் போது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் சில உண்மைகளை கற்றுக்கொள்ளவும், விசுவாசத்தில் வளரவும், வித்தியாசமான கண்ணோட்டத்தில் தேவனை பார்க்கவும், தேவனுடைய புதிய வழிகளை கற்றுக்கொள்ளவும், அவரது சமயத்திற்காக காத்திருக்கவும், அவரையே அறிந்து கொள்ளவும் ஆயத்தமாக இருப்போம். இது எதை காட்டுகிறது என்றால், நம் பொறுமையை காட்டுகிறது. இங்கே பவுல் நமக்கு ஜெபத்தை குறித்த தெளிவான மனப்பான்மையை கொடுக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஜெபத்தை குறித்து நம் மனப்பாங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று அறிந்து கொண்ட நாம் ஜெபத்தை குறித்து நாம் வகுக்க வேண்டிய திட்டங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஜெபத்தை குறித்த திட்டம் உங்களுக்கு இருக்கிறதா? என்ன சகோதரனே, நான் வேலைக்கு சென்றாலும் வீட்டில் இருந்தாலும் ஜெபிப்பேன், அதில் தவறுவது இல்லை. ஆனால் ஜெபத்தை குறித்து திட்டமிடுவது என்றால் என்ன என்பது எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லலாம். இதை குறித்து நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளப் போகிறோம். காரணம், ஜெபமே நம் வாழ்வில் முதன்மையானது. நான் இப்பொழுது சொல்லப்போகும் ஆலோசனைகள் உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு நிச்சயம் உதவியாக இருக்கும். உங்கள் ஜெப வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை காண்பீர்கள். மேலும் நீங்கள் தேவனுடன் கொண்ட உறவிலும் உங்கள் ஜெபத்தை குறித்த எண்ணத்திலும் நிச்சயம் வித்தியாசம் ஏற்படும். முதலாவதாக, நாம் ஜெபத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும். நீங்கள் ஜெபத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்காவிட்டால் அதற்கான நேரத்தை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆகவே ஜெபத்திற்கு என்று நேரத்தை ஒதுக்குங்கள். உங்கள் ஜெப நேரத்தை எழுதி உங்கள் பார்வைக்கு படும்படியான இடத்தில் தொங்கவிடுங்கள். அப்படி செய்யாவிட்டால் உங்கள் ஜெப நேரத்தை தவறவிடலாம். நாளடைவில் அந்த நேரம் உங்கள் எண்ணத்தை விட்டு மறைந்தே போய்விடும். நீங்கள் ஜெபிக்கும் நேரம் காலையோ மாலையோ நடுஇரவோ எதுவாயினும் பரவாயில்லை, ஆனால் தூக்க கலக்கத்துடன் ஜெபிப்பது ஜெபமாக இருக்காது. பவுல் விழிப்புடன் ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே நம் மனதில் புத்துணர்வுடன் இருக்கும் நேரத்தை ஜெபத்திற்கு என்று தெரிந்தெடுக்க வேண்டும். அதற்காக நீங்கள் சற்று முன்னதாகவே எழுந்திருக்கலாம், அல்லது சற்று பின்பதாக தூங்க செல்லலாம். ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது மிக அவசியம். உலகத்தின் சத்தம் உறங்கின பின்பு நீங்கள் உன்னத தேவனுடன் உரையாடும் நேரத்தை வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? உலக சத்தம் முக்கியமா? உன்னதரின் சத்தம் முக்கியமா? அநேக சமயங்களில் நம்மை உருவாக்கிய ஆண்டவருக்கு உகந்த நேரத்தை கொடுக்க தவறிவிடுகிறோம். தேவன் என்னிடம் பேசுவதை கேட்க நான் ஆவலோடு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆம், உங்கள் விருப்பம் அவருக்கு தெரியாதா என்ன? தினமும் உங்களுடன் பேச விரும்புகிறார். ஆனால் நீங்களோ தொலைக்காட்சியின் களியாட்டுகளில் உழன்று போய் காணப்படுகிறீர்கள். அப்படியானால் ஜெபிக்க விருப்பம் இருக்கிறது, ஆனால் ஜெபிக்க நேரத்தை ஒதுக்குவதற்கு விருப்பமில்லாமல் இருக்கலாம். ஆகவே ஜெபத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வையுங்கள். இரண்டாவதாக, ஜெபிப்பதற்கான இடத்தை தெரிவு செய்யுங்கள். நான் எங்கு வேண்டுமானாலும் ஜெபிக்க முடியும் என்று சொல்கிறீர்களோ அது உண்மைதான். ஆனால் ஜெபம் செய்வதற்கான ஒரு குறிப்பிட்ட இடம் மிகவும் அவசியம். உங்கள் வீட்டில் கூடுதலாக ஒரு அறை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், அல்லது அடிக்கடி உபயோகிக்கப்படாத ஒரு இடம் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். அந்த இடத்தை நீங்கள் ஜெபத்திற்கு தெரிவு செய்யலாம். அங்கே நீங்கள் போய் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஜெபமாகவே இருக்கும். அந்த இடத்திற்கு சென்றவுடன் நீங்கள் ஜெப நிலையில்தான் இருப்பீர்கள். அந்த இடம் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு இடமாக மாறும். அன்பானவர்களே, இதுவரை ஜெபத்திற்கான நேரத்தை குறித்தும் இடத்தை குறித்தும் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நாம் ஜெபத்திற்கான திட்டத்தை குறித்து பார்ப்போம். அநேக மக்கள் தங்கள் மனதில் எது முதலாவதாக வருகிறதோ அதற்காகவும், தினந்தோறும் ஜெபித்த காரியங்களுக்காகவும் விண்ணப்பம் செய்கிறார்களே தவிர திட்டமிட்ட ஜெபம் செய்ய தவறிவிடுகின்றனர். அவர்கள் செய்யும் ஜெபமெல்லாம் என் குடும்பம், என் தேவைகள், என் தனிப்பட்ட வாழ்க்கை, எனக்கு பாதுகாப்பு போன்றவற்றையே சார்ந்திருக்கும். இதற்காகவே அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஜபங்களின் வார்த்தைகள் கூட ஒரே மாதிரியாக இருக்கும். நீங்கள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வதினாலே அது ஜபமாக மாறிவிட முடியாது. நீங்கள் ஜபிக்கும் போது யாருடன் பேசுகிறீர்கள் என்பதை உங்கள் மனதில் நிறுத்துங்கள். நீங்கள் தேவனிடம் பேசுகிறீர்கள். ஆகவே நம் ஜபத்திற்கு ஒரு திட்டம் தேவை. அந்த திட்டம் மிகவும் எளிதானது. வெவ்வேறான மக்களுக்கு வெவ்வேறான திட்டம் தேவை. ஆனால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, நீங்கள் உங்கள் ஜப குறிப்புகளை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வையுங்கள். அந்த குறிப்புக்காக ஜபிக்க ஆரம்பித்த தேதியையும் உங்கள் ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுத்த தேதியையும் உங்கள் ஜப நோட்டில் எழுதி வையுங்கள். இவ்விதம் நீங்கள் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைய முடியும். ஜப திட்டத்திலே இடம்பெற வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், வேதத்தை வாசித்து அதை தியானியுங்கள். உங்கள் ஜப வாழ்க்கை சிறப்புடையதாக மாற வேண்டும் என்றால் அது வேத வாசிப்புடன் ஒன்றர இணைய வேண்டும். ஜபமானது வேத வாசிப்புடன் இணையவில்லை என்றால் நிச்சயம் நீங்கள் ஏதோ ஒன்றை இழக்கத்தான் நேரிடும். உங்கள் ஜபமானது ஜப குறிப்பு கையேட்டுடனும் வேத வாசிப்புடனும் நின்றுவிடாமல் ஒரு நோக்கமுடையதாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, உங்கள் ஜபங்களின் நோக்கம்தான் என்ன? உங்கள் ஜபம் முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் உள்ள உங்கள் உறவையும் ஐக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் ஜபத்தின் மூலம் உங்கள் தேவையை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் சரி. மூன்றாவதாக, தேவன் உங்களை திறப்பின் வாயில் நிற்கத்தக்க மனிதர்களாக மாற்றும்படியாக ஜபியுங்கள். அன்பானவர்களே, உங்கள் ஜப வாழ்க்கையை திட்டமிடுங்கள். அது வாழ்விலே மாற்றத்தையும் தேவனுடன் உள்ள தொடர்பிலே வளர்ச்சியையும் நிச்சயம் கொண்டு வரும். ஆகவே அன்பானவர்களே, உங்கள் ஜபம் தெளிவான திட்டத்தோடு இருக்கட்டும்.
1: அன்பான சகோதரனே, சகோதரியே, ஜபத்திலே தேவனுடைய சித்தத்தையும் சிந்தையையும் அறிய முற்படும் போது அவரை தனிப்பட்ட வகையிலும் நடைமுறையிலும் அறிந்து கொள்கிறோம். நம் விருப்பங்கள் தேவனுடைய விருப்பங்களுக்கு இசைந்தவாறு இருக்கும்போது நம் பிரச்சனைகளுக்கான பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறது. உங்களை ஜபத்திற்கு அர்ப்பணம் செய்யுங்கள். பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவையே சார்ந்திருக்க வேண்டும். நம் சொந்த பலத்தினாலும் திறமையினாலும் செய்யப்படும் எந்த ஒரு செயலுக்கும் நித்தியத்திலே மதிப்பு இருக்காது. யோவான் 15:5-8 இயேசு கிறிஸ்து கூறியதை கேளுங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சிஷ்யராயிருப்பீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிற தெய்வமே.

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீதான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீ சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.

போகிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை உங்களுக்காக எனக்காக புதிதாகவே இருக்கிறது. அந்த புது கிருபையால் ஒவ்வொரு நாளும் அவரே உங்களையும் என்னையும் அலங்கரிக்கிறார், அலங்கரிக்கிறார். அப்பா, எந்த சூழ்நிலையிலும், அப்பா எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக வாழ எங்களை தெரிந்து கொண்ட அன்பை நினைத்து

கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. We are more than a conquerors. We are more than a conqueror. We are more than a conquerors. Appa limadara balara limadalaruba shigadara balaraba Oh naikomen naikomen naikomen We are more than a conqueror. We are more than a conqueror. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர். இனிதான் ஜெயிக்க போறோம்ல, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள், ஜெயித்தவண்டே மக்கள், ஜெயித்தவண்டே மக்கள். மலையாளத்தில் கூட ஒரு பாடல் இருக்கிறது, ஜெயித்தவரின் மக்கள். மக்களே, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள். எங்க போனாலும் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு உங்களை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் அப்பா. ராஜா, இந்த அதிகாலையில் உம்மை தொழுது கொள்ள நீங்க பாராட்டி வருகிற இரக்கத்தை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. எந்த நாமத்துல நாங்க கொடி ஏற்றுகிறோமோ அந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு தந்து பலப்படுத்துகிறவர். நான் சகாயம் பண்ணுகிறேன். You crown the year with your goodness, bountiful goodness. வருஷத்தை உம்முடைய நன்மையால், அபரிமித நன்மையால் ஆண்டவரே முடிசூட்டுகிற அன்பு தெய்வம். சங்கீதம் 65:11 ஒவ்வொருவருடைய தலையிலையும் நீங்க சூட்டுகிற கிரீடத்துக்காக நன்றி. அபிஷேகம் பண்ணினவனுக்கு, அபிஷேகம் பண்ணினவனுக்கு நீங்களே அரணான அடைக்கலம். அப்பா, சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்களே அரணான அடைக்கலம். அடைக்கலம் விளக்கு எரியட்டும், கொம்பு முளைக்கட்டும், கிரீடம் பூக்கட்டும் என்று ஆசாரியர்களுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதமும் அத்தனையும் சத்தத்தை கேட்கிற அன்பு மக்களுக்கு உரித்தாவதாக, உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, கடந்து போன எல்லா ஊழியங்களிலே நாம உயர்த்தப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். பின்பாக இருந்து ஜெபித்த அத்தனை நல்வுள்ளங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி, நன்றி. மனதார ஆசீர்வாதம்.

சிறுமையின் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்க அழுகையின் குரலை கேட்கிறார். அவர் இருக்கிறதுனால ஒரு குறைவும் உங்களுக்கு எனக்கு வரப்போறதில்லை. தொடர்ந்து நடந்து போறீங்க. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அவர்து கொண்டு துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். புளிச்சு போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, இப்ப கைரோஸ் மொமெண்ட்ல, கைரோஸ் மொமெண்ட்ல எல்லா புளிச்ச வாழ்க்கையும் களிப்பாக அவர் மாற்றி மகிழ போதுமானவர். அல்லேலூயா. பக்கத்துல பாசன், உங்க புளிப்பெல்லாம் களிப்பாய் மாறுகிறது. தாவீது வாழ்க்கையில திடீர்னு ஒரு புளிப்புள்ள வாழ்க்கை, எதிர்பாராத ஒரு நிகழ்வு. எங்க போனாலும் சியோன் கோட்டையை பிடிச்சவர் மனக்கோட்டை எங்கேயோ பறந்து போய் தத்தளிக்கிறான், வேதளிக்கிறான். ஐயோ, இந்த நரக வாழ்க்கை வேண்டாம் அப்பா. உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவேன். சங்கீதம் 11, சங்கீதம் 51 11 அப்பா, பரிசுத்த ஆவியே எங்கிட்ட இருந்து எடுத்துடாதீங்க அப்பா. உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க அப்பா. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் இரும் இரும் என்று கெஞ்சுகிறான். மீண்டும் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். 1 Kings 15:5 சொல்லுகிறது, அந்த ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி சங்கதி ஒன்று தவிர அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் எந்த வழியில நடக்க சொன்னாரோ நடந்து இன்றைய வரைக்கும் உள்ளத்துல ஸ்கார் இருந்தாலும் அவர் உண்மையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்ததினால் இதுவரைக்கும் ஒரு ஸ்டார் தான். சிலர் குற்ற உணர்ச்சியில இருக்கிறீங்க. எல்லா குற்ற உணர்ச்சி அவர் பீடத்தில் அப்படியே சரணடைஞ்சு, ராஜா உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவான், வேணாப்பா இந்த உலக வாழ்க்கை, இந்த நரக வாழ்க்கை வேணாம், உங்களை விட்டு நான் பிரியிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அது நரக வாழ்க்கை, நரக வாழ்க்கை. அப்பா சொல்லுவாங்க, பெர்க்மன்ஸ் அப்பா, எந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடம் தாண்டா நமக்கு பேலஸ். பேலஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அது பேலஸ் இல்லை, பேலஸ் இல்லை, அது வெறும் பிளேஸ் தான். அல்ல இல்லையா. ஆனா நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து பரிசுத்த ஆவியானவரோடு நாம் உறவாடும் போது நீங்க இருக்கிற பிளேஸ் பேலஸ் ஆக மாறிவிடும். அல்ல இல்லையா. அவர் மட்டும் நமக்கு போதும். அதனால் சமூகத்துல எழும்பி நின்று நாங்க எங்க போனாலும் உங்க சமூகத்தை நாங்க கேரி பண்ணணும், கேரி பண்ணணும். நாங்க கேண்டலா இருந்து அப்பா எங்க போனாலும் உலகத்துக்கு வெளிச்சம் நாங்க

ஸ்டேஜில் நின்னா நம்முடைய முகம் தெரியக்கூடாது, அவர் சமூகம் தெரியணும். ஆராதனை தலைவர்களுக்கு சமூகத்தை கேரி பண்ணுகிற ஒவ்வொருவரும், அப்பா எங்க முகம் அல்ல சமூகம், அந்த சமூகத்தோடு உள்ள முகமே வேற. அதனால் அப்பா யாரெல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறார்களோ குற்ற உணர்ச்சியில் புட்டிங்கி ஆண்டவரே எரிந்து மீண்டும் தங்களுடைய நிலைமைக்கு திரும்ப கைரோஸ் மொமெண்ட்டை மிஸ் பண்ணிடாதபடி ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் வாழ்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறான்.

சோதம் ராஜா வருகிறார். சோதம் ராஜா வந்து பொருள் எல்லாம் எடுத்துக்கோ, என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஆபிரகாம் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன், ஒரு சரட்டை ஆகிலும்

கைகளை உயர்த்துகிறேன். நீங்களும் நானும் யாருக்கிட்டயும் கை ஏந்துகிறவர்கள் அல்ல, கை ஏந்துகிறவர்கள் அல்ல. வானத்தையும் பூமியையும் உடையவராகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்த

உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறான். அழிவில்லாத ஆன்மாதான் அப்படியே முழந்தான் படி. அப்பா இசைக்கு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் சுக்கே, உடல் சுக்கே, உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் ஜோயே. சுக்கேவுக்கே நிறைய சோறு போட்டு ஜோயேவை காய விட்டுறக்கூடாது. எல்லாம் வெல் பேலன்ஸ்டா இருக்கணும், வெல் பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பா உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் வல்லமையாய் பலம்.

0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நடந்த சென்னை ஊழியங்களில் ஆண்டவருடைய நாமம் பலமாய் மயமப்பட்டது. அதிகமான டிராவல் நாளை எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிச்சு ஆண்டவருடைய நாமம் மயமைப்படுத்தி திரும்பி வர தேவன் கிருபை செய்தார். ஸோ நாம் நல்ல சுடச்சுட போயிட்டு இருந்த ஒரு சீரீஸ், இடையில ஒரு சின்ன பிரேக். ஆனாலும் விட்ட இடத்துல இருந்து இன்னைக்கு தொடர் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ ஃபைனலாக நாம் முடித்தது ஆண்டவருடைய நாமத்தில் நாம் நன்மை செய்யும் பொழுது, நம்ம விதைச்ச இடத்துல நமக்கு ஒரு பலன் வரலைனாலும் தேவனிடமிருந்து ஒரு அறுவடை நிச்சயமாக வந்தே தீரும். அதனால் நாம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நமக்கு என்னென்னா ஒரு அறுவடை உண்டு. இதெல்லாம் குறித்து ஆண்டவர் நமக்கு நிறையா பேசினார். ஆமென். நமக்காக சேமிக்கிறது வேற, தேவனுக்காக நாம விதைக்கிறது இன்னொரு உன்னதமான அனுபவம். அப்படி நாம விதைக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு மகத்தான அறுவடைய வச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு அற்புதமா அந்த நாளில் கற்றுக் கொடுத்தார். ஸோ தொடர்ச்சியா இந்த விஷயங்களை ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு போதிக்க விரும்புகிற சத்தியம் என்னன்னா, அந்த செய்தியிலே நமக்கு லேசாக ஆண்டவர் டச் பண்ணார். ஸோ இதெல்லாம் பெண்டிங்கில் இருந்தது, ஒவ்வொன்றா இந்த நாட்களை நாம் கிளியர் பண்ண போகிறோம். ஒரு தரிசனத்தில் ஒரு ஆக்சுவலாக வெளிப்பாடு இருக்கிறதுனால தான் ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன உண்டாதுன்னா தரிசனங்கள். ஒவ்வொரு ஊழியத்தை குறித்த தேவனிடமிருந்து வருகிற தனிப்பட்ட வெளிப்பாடுகளை ஒரு ஊழியக்காரன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் யாராயிடுறாருனா தரிசனக்காரராயிடுறார். ஊழியமே எதுக்குன்னா தரிசனத்துக்காக தான் ஊழியம். இந்த இதை புரிஞ்சுட்டு இருக்கிறவங்க அதிகமான பேர் இல்லை. அதனால ஊழியம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி எந்த தரிசனம் என்னன்னா இருக்காது. ஏதோ செய்கிறோம் அப்படின்னு தான் போகும். எல்லா ஊழியமுமே இப்போ என்ன எடுத்தீங்கன்னா, தீவுக்கு நான் அனுப்பப்பட்ட பொழுது தங்கச்சி மடத்துக்கு ஆண்டவர் போக சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்தோம். ஆண்டவர் வந்து கொடுத்த அந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படிஞ்சு இங்கே வந்த பிறகு தான் நடத்துதலுக்கு மேலே நடத்துதலை தந்து ஆண்டவர் ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங் அப்படிங்கிற ஒரு தரிசன வார்த்தையை தந்து அதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எழுப்புதல் தரிசனத்தோடு எங்களை நடத்துகிறார். அப்போ எல்லாரும் ஒரு ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் வெளிப்பாடுகளை தந்து நமக்கு ஒரு தரிசனத்தை கையில் தந்து இதுக்காக தான் இந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், எழுப்பியிருக்கிறேன். ஜெபத்தோட்ட ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரிஸ் கீழே சப்டைட்டில் என்ன இருக்கும், Glorifying God through praise. இதே இது முழங்கால் யுத்தம் ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அண்ணனுடைய விஷன் என்னன்னா ப்ரேயர். எல் ஜோசப்பனுடைய காரியம், நீங்க தங்கச்சி மடம் இங்க நீங்க எடுத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா ரிஃபைனிங், ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங். இங்க ரிஃபைனிங் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பேர்டனை தந்து பாரந்தான ஊழியம், பாரந்தான தரிசனம். ஸோ அந்த தரிசனத்தை வெளிப்பாடாக ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை அருளி செய்யும் பொழுது நமக்கு ஊழியம் செய்கிற மனுஷனுக்கு இதுதான் எங்கள் ஊழியத்தை குறித்த தரிசனம், இதுதான் எங்கள் மனசில் தேவன் நாங்கள் செய்யும்படி எங்கள் மனசில் வச்ச பாரம் அப்படிங்கிற இடத்துல நாம் ஒரு வெளிப்பாட பெற்ற ஒரு லீடரா நம்ம களத்துக்கு வந்தா மட்டும் போதாது. இங்கதான் நமக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர் நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்றவர்களே நமக்கு தர்றார்.
1: ஆமென்.
0: இந்த சத்தியத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு காலையில என்னோடும் உங்களோடும் பேச விரும்புறாரு. ஒரு மேன் ஆஃப் காடா எனக்கு வெறுமன ஒரு வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த பெரிய தரிசனத்தை நாம நிறைவேற்றி முடிக்கணும்னா நம்மளை குறிச்ச வெளிப்பாடுகளை உடைய சில நபர்களும் நமக்கு என்னன்னா தேவை. இவங்கதான் கோர் குரூப், இவங்கதான் தரிசன மையம். இந்த கொஞ்ச பேரு தான் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா என்னன்னா மாறுகிறார்கள்.
1: ஆமென்.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி 12 பேரை கொண்ட ஒரு படை இருந்தது, அதிரடி
1: படை. அதிரடி படை
0: உலகத்தே ஒரு கலக்கம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா
1: கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க.
0: அத்தனை உலகமே ஆண்டவருக்கு பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லி சும்மா ஆசாரியர்கள் சதுசெயர்கள் பரிசெயர்கள் எல்லாரும் பொறாமப்படுறாங்க. அட போங்கடா.

0: அல்லேலூயா.
1: அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை உடையவர்களையும் தருகிறார்.
0: ஆமென்.
1: நிறைய இதில் பாருங்களேன், நிறைய தரிசனங்கள் ஏன் உடஞ்சு ஒண்ணு இல்லாம போகுதுன்னா, அந்த லீடர் வந்து தரிசனம் பெற்றவரா இருப்பாரு, ஆனா அந்த தரிசன அவர் பெற்ற தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாதவங்க அவரோட என்ன செய்ய முடியாதுன்னா இணைஞ்சு பயணிக்க முடியாது. கேட்பாங்க, இப்ப தம்பிமாரெல்லாம் 26 வருஷம் ஆச்சா, ஏதா
0: 99 பைபிள் காலேஜ்ல இருந்து
1: கணக்கு என்னாச்சு, 26 வருஷம் முடிஞ்சிருச்சுல,
0: 26 வருஷமா
1: என் கூட டிராவல் பண்றாங்க, 26 வருஷமா என் கூட இருக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு என்னன்னா இல்லையே. அவங்களுக்கும் கிருப இருக்கு, அவங்களுக்குன்னு வரங்கள் இருக்கு, அவங்க பிரசங்கம் பண்ணா கூட அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு இருந்தோம் இவங்க ஏன் பறந்து போல, நாங்க கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறோமா
0: இல்லையே,
1: இல்ல ரெக்கையை வெட்டி வச்சிருக்கிறோமா
0: இல்லையே,
1: எங்கேயும் பறக்க கூடாது, கொஞ்சம் ரெக்கம் உடனே கத்தரிச்சிடுறோமா, நாங்க கத்தரிச்சிருக்கிறோமா
0: இல்லீங்களே இல்லையே
1: கேட்டுக்கிறோம், ஒரு வேலை இருக்கான்னு தெரியல,
0: கத்தரிக்கலையே.
1: அதான் தந்தையவர்களும் நானும் சொல்லுவோம், கூண்டை திறந்து வச்சாலும் நீங்க பறந்து போக மாட்டேங்கிறாங்களடா அப்படின்னு சொல்லி, கூண்டை திறந்து வச்சாலும் இந்த சூட என்ன செய்ய மாட்டேங்கிறான், பறந்து போக மாட்டேங்கிறானே. கேட்பாங்க, எப்படி இத்தனை வருஷமா நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இவங்க எங்களோட இணைஞ்சு என்ன செய்யறாங்க பயணிக்கிறாங்க. இதுதான் ரகசியம், வேற ஒண்ணும் இல்லாடி.
0: ஆமென்.
1: இந்த வெளிப்பாடை மட்டும் எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை மட்டும்
0: எடுத்தாச்சே,
1: நம்மள இந்த விஷயம்ல கொண்டு வந்து என்ன செய்யறாரு வச்சிருக்கிறாரு. அண்ணனுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தான் நம்முடைய
0: தரிசனம்
1: அப்படின்னு நான் இவங்க மனசுல திணிக்கல, அவங்களுக்குள்ளேயே ஆண்டவர் அந்த வெளிப்பாடை தந்ததுனால அவங்க இத்தனை ஆண்டுகளா தொடர்ந்து என்னன்னா பயணிக்கிறாங்க.
0: எஸ்,
1: இதுதான் சீக்ரெட்.
0: அல்லேலூயா. 2002 ஆண்டவர் சொன்னார், நீ போ தங்கச்சி மடத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கிளம்பி வந்த அந்த தரிசனத்துக்காக,
1: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவங்க அந்த தரிசனத்துல பயணிக்கிறத போல மற்றவங்களால என்ன செய்ய முடியாது,
0: பயணிக்க முடியாது
1: முடியாது. சில இடங்கள்ல வந்து எங்க ஊழியத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற அங்கலாய்ப்பு கவலை எல்லாம் இருக்கும் மனசுல. ஊழியத்தை உடைச்சா உடைச்சிட்டு போறாங்க, சபையை வந்து 10 துண்டாக்குனா என்ன செஞ்சுட்டு போறாங்க,
0: துண்டாக்கட்டும்
1: துண்டாக்கிட்டு போறாங்க, விடுங்க. ஆனா தரிசனம் உடையலையா, பின்னாடி போகுது இந்த அளவுக்கு ஒரு திரள் கூட்டம், மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள்
0: சிதறடிக்கப்படும்,
1: துண்டு துண்டா சிதறடிச்சாங்களா
0: அடிச்சாங்க,
1: ஆனா தரிசனம் உடஞ்சிச்சா
0: உடையல.
1: சபைய உடைச்சிருந்தோம், தரிசனம் உடையலன்னா சிதறடிக்கப்பட்ட மந்தைய மறுபடியும் கூட்டி சேர்க்க ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார்.
0: எஸ்,
1: தரிசனம் உடஞ்சிடக்கூடாது. தரிசனம் உடஞ்சிடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம், அந்த ஊழியங்காரன் எதை விட்டுறக்கூடாது, தரிசனத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம், தேவன் சொன்னது ஒண்ணு இவர் செய்யறது
0: இன்னொன்னு,
1: அங்க என்ன உடஞ்சிருது,
0: தரிசனம்
1: உடஞ்சிருது. சில பேர் தேவன் தந்த பாரத்தை விட்டுட்டு என்னென்னமோ என்னன்னா செய்வாங்க. தேவன் இந்த வல்லமையை தந்தது, வரங்களை தந்தது, கிருபையை தந்தது எதுக்குன்னா, இந்த தரிசனத்தை கொண்டு செல்றதுக்காக தான் இந்த கிருப வரங்கள் என்னன்னா தந்தார். ஆனா இதை பயன்படுத்துறது எல்லாமே எதுக்குன்னா, சொல்லலாமா நான் தங்கச்சி மடத்துல இருக்கிறோம் நாங்க, பரவாயில்ல இது என்ன, நம்மள வெளியில இருந்து ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கல்ல
0: இருக்கிறாங்கல்ல,
1: அதனால போடுறா சென்னையில ஒரு சர்ச் ஆரம்பி,
0: பிரான்ச்
1: கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் என்னன்னா
0: ஆரம்பி
1: அப்படின்னு சொல்லிட்டு, அங்க கூட்டம் இருக்கு இங்க கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பாட்டுல கடையை திறந்த மாதிரி கடையை திறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக் நம்ம என்ன செய்யக்கூடாது, செஞ்சிடவே
0: கூடாது.
1: எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இரு.
0: ஆமென். சென்னைக்கு போயிருக்கிறப்போ ஒரு ஐயா ஓடியாந்தாரு, ஐயா சென்னையில எங்கேயா

0: உங்க சபை இருக்கு அப்படின்னாரு. ஐயா எங்க சென்னை இல்லையா, எங்க சபை ராமேஸ்வரம் தங்கச்சி மடன்ட்டு வந்து
1: மேரிசல் ஹோட்டல்ல போட்டிருப்பாங்க, எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை
0: இல்லை.
1: அந்த மாதிரி நாங்களும் சொல்றோம், எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை
0: இல்லை. அல்லேலூயா.
1: அப்ப எப்போ ஒரு விஷன் ஃப்ளரிஷ் ஆகுது அப்படின்னா, எப்போ ஒரு விஷன் வந்து அது அதனுடைய சித்தத்துக்கு நேரம் பயணிக்குதுன்னா, அந்த மனிதனுக்கு தரிசனம் பெற்ற ஒரு லீடருக்கு அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்றவங்களும் அந்த மனுஷனோட இருக்கணும்.
0: எஸ்.
1: ஒவ்வொரு தரிசனத்திலையும் இது போல தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற ஒரு கோர் குரூப்பை, ஒரு ஆக்டிவான ஒரு டீமை கத்தரே தர்றார்.
0: ஆமென்.
1: விஷனுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, முட்டினாலும் சரி, மோதினாலும் சரி, இவங்க அவ்வளவு ஈஸியா சபை என்ன செய்ய மாட்டாங்க, இங்க இருந்து அந்த சபை, அங்க இருந்து இந்த சபை அப்படின்னு சொல்லி அவங்க
0: மாறிக்கிட்டே
1: இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்களால ஒரு விஷனை விட்டு மாற முடியலன்னா, எப்பா இந்த விஷன் எனக்கு கத்தர் எனக்கு இதை குறிச்ச வெளிப்பாட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு
0: கொடுத்திருக்கிறாரு.
1: இந்த விஷன்ல போறப்ப நாலா காலா வட்டத்துல எல்லாத்தையும் கத்தர் என்ன செய்வார்னா சரி செய்வார் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தோட ஒரு விசுவாசத்தோட அவங்க தொடர்ந்து என்ன செய்வாங்கன்னா டிராவல் ஆவாங்க, காரியங்களும் டிராவல் ஆக சரியாகும். அப்ப நமக்கு ஒரு மேன் ஆஃப் காடுக்கு அவனுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்றவர்களும் அவனோட என்ன செய்யணும், இருக்கணும். அவங்கதான் நகமும்
0: சதையும்
1: போல இருப்பாங்க. நீங்க தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலேயே ஒரு தரிசனத்துல பயணிக்கிற நபர்களை நம்ப முடியாது. அவங்க தண்ணீர் மேல இலை மேல இருக்கிற தாமரை இலை மேல இருக்கிற ஒரு தண்ணீர் துளிய போல இருப்பாங்க. ஒட்டவே என்னன்னா
0: மாட்டார்கள்,
1: ஒட்டாது. ஆனா என்ன செய்வாங்க, கூட தான் என்னன்னா
0: இருப்பாங்க.
1: ஆண்டவராக இயேசுவோடு இருந்த ஆண்டோர் செய்த ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்களா
0: இருந்தாங்க.
1: யோவான் 12 அதிகாரத்துல வசனம், அவர் செய்த அற்புதத்தை கண்டு அவருக்கு பின்னாடி எதிர்கொண்டு போனவங்க, 18 வாசிக்கலாமா?
0: அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள்.
1: அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி,
0: நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா?
1: இதோ உலகமே அவனுக்கு
0: பின் சென்று போயிற்றே என்றார்கள்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா, அல்லேலூயா.
1: பின்னாடி போனவங்க என்ன சொல்லிட்டு போனாங்களாம், 12:12 இருந்து மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று
0: பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு
1: குருத்தோலைகளை பிடித்து கொண்டு
0: அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு,
1: ஓசன்னா,
0: கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள்.
1: வெளிப்பாடு இருந்தா பேசுனா
0: இல்ல,
1: எப்பவுமே ஊழியத்துல நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு நம்ம பின்னாடி வர்றாங்க பாருங்களேன், நம்பிரவே கூடாது.
0: எஸ்.
1: இந்த ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த ஊழியம் வெற்றி நடை என்ன செய்கிறது,
0: ஓடுகிறது, ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு,
1: இந்த ஊழியத்தில் நடக்கிற கிரியைகள் பலமா இருக்கு, இந்த ஊழியக்காரர் வெற்றி பெறுகிறார், கத்தருக்குள்ள வெற்றி சிறக்கிறார் அப்படி நம்ம மூலமா நடக்கிற அற்புதங்கள், நம்மளை கத்தர் பயன்படுத்தி செய்கிற அடையாளங்கள், இந்த சக்சஸ் ரேட்டை பார்த்துட்டு நமக்கு ஒரு மார்க்கை போட்டு, இவருடைய மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்கு, இவருடைய சக்சஸ் ரேட் வந்து சூப்பர், என்னன்னா
0: இருக்கு
1: அப்படின்னு சொல்லி நம்மள ஃபாலோ பண்றாங்க பாருங்களேன் ஃபேன் கிளப் தி வியூவர்ஸ். அது இல்ல
0: தி லைக், அது இல்ல.
1: ஆசுர உயிரோடு ஆண்டவர் எழுப்பின மிரக்களை பார்த்துட்டு நாரி போன ஒரு பாடியை வந்து இப்படி உயிரோட திரும்ப என்ன பண்ணிருக்கிறாருன்னா
0: எழுப்பி இருக்கிறாரு.
1: இது எங்கேயும் நாம கேள்விப்பட்டுறாத அதிசயமா இருக்கேன்னு சொல்லி திரண்டான் ஆண்டவர் பின்னாடி திரண்டு தாவீதின் குமாரனுக்கு
0: ஓசானா.
1: இது வெளிப்பாட்டின் அடிப்படையில ஆண்டவரை ஃபாலோ பண்ண கூட்டம் இல்ல, இயேசு குறிச்ச தனிப்பட்ட வெளிப்பாட்டின் அடிப்படையில இந்த ஆர்ப்பரிப்பு உண்டாகல. ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அவங்க அந்த வெற்றிய மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டான்.
0: ஆமென்.
1: ஜீசஸுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்ப இந்த வெற்றி இல்ல, லாசர உயிரோட எழுப்பின வெற்றி இல்ல, நானே மறிச்சு மூணு நாள் கழிச்சு மறுபடியும் உயிர்த்தெழுவேன், சிலுவையில வெற்றி சிறக்க போறேன். அந்த வெற்றிக்கு நேரம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், நானே போயிட்டு இருக்கேன். அதுதான் என்னுடைய அந்த நோக்கம். அதை நிறைவேற்றுகிற பாதையில நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கேன். இதனாலதான் இந்த கூட்டத்தை கண்டு ஆண்டவர் மெய்சில் இருக்கல, பரவசப்படல. துள்ளி என்ன சொன்னா, சுத்துல இருக்கிறவன்லாம் துள்ளி குதிக்கிறான், இவர் கூலா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறார். தெரியும்டா டேய், தெரியும்டா பாரு, அடுத்து ரெண்டு மூணு நாள் என்ன நடக்க போகுது பாரு. ஒருத்தையும் கூட என்ன செய்ய மாட்டேன்,
0: நிக்க மாட்டேன்,
1: நிக்க மாட்டேன். என்ன என்ன குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலே என்ன நீ ஃபாலோ பண்ற. ஆனா இது நிலச்சு என்னன்னா, நிக்காது. மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குவதற்கு சமம். மேசியாவை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, பொலிட்டிக்கல் மெசையாவா அவங்க அவங்க எதிர்பார்த்தாங்க. ரோம சாம்ராஜ்யத்தில் இடமிருந்து நம்மை விடுவிக்க வந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிற கண்ணோட்டத்துலதான் அவங்க ஜீசஸ் என்ன செஞ்சாங்கன்னா பார்த்து இடறிட்டாங்க. அந்தகார லோகாதிபதியின் பிடியில சிக்கி இருக்கிற உங்களை என்னை விடுவிக்கும்படி, மரண பயத்து நின்று நம்மளை விடுவிக்கும்படி, மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு நீங்களும் நானும் பங்கடையும்படி, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியாக அவர் நமக்காக பலியாக வந்த ஆட்டுக்குட்டிங்கிற வெளிப்பாடு என்னன்னா இல்ல,
0: எஸ்
1: இல்ல ஹல்லேலூயா. அப்ப வெற்றியை கண்டு நம்ம பின்னாடி வருகிற கூட்டம் இல்ல, நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு இருக்கிறவர்கள் தான் நம்பத்தகுந்த கூட்டாளிகள்.
0: ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
1: நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு பயணிக்கிறவர்கள் அவங்கதான் யாரு,
0: நம்பத்தக்க
1: விஷன் பார்ட்னர்ஸ்.
0: எஸ்,
1: விஷன் பார்ட்னர்ஸ். அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அதனால நீங்க மேல வர்றப்ப நிறைய பேர் உங்களோட வந்து இணைய ஓடி வருவாங்க. நீங்க மேல வர்றப்ப
0: நிறைய பேர் உங்களோடு ஓடி வந்து இணைய விரும்புவார்கள்.
1: ஆனா நீங்க கீழே இருக்கிறப்பயே முளைச்சு ரெண்டெல்ல விடுறப்பயே உங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று நீங்க பெற்ற தரிசனத்தை புரிந்து கொண்டு உங்களோடு கத்திர கொண்டு வந்து சேர்த்தா இருப்பாருங்க. அவங்கதான் வந்து பணிமனையே.
0: ஆமென்.
1: அவங்கதான் ஹெட்குவார்டரு.
0: எஸ்,
1: அவங்கதான் உங்க ஆபீஸ்.
0: ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
1: நம்ம வழியா கேள்விப்பட்ட தேவனுடைய திட்டத்தை அப்படியே விசுவாசிச்சு நம்மளோட இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்க மனசுல நமக்கு விரோதமான கேள்விகள் இல்ல, எந்த விதமான ஐயப்பாடு என்னன்னா
0: இல்லை,
1: இல்ல கேள்விகளே இல்ல, கேலியும் இல்ல.
0: எஸ்
1: கேலி கிண்டல் என்னன்னா
0: இல்லை,
1: இவனா நம்மள என்ன செய்ய போறான்,
0: ரட்சிக்க போறான்
1: அப்படிங்கற கேலியும் இல்ல,
0: கேள்வியும் இல்லை.
1: கேள்விகள் என்னன்னா
0: இல்லை,
1: இல்ல
0: ஹல்லேலூயா.
1: ஒண்ணு சாமுவேல் 10வது அதிகாரத்துல கடைசி சாமுவேல் வந்து சவுல கிங்கா நிறுத்தினப்ப 26வது வசனம், சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான்.
0: ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடே கூட போனார்கள்.
1: அப்ப நம்மோடு இருக்கும்படியான ஏவுதலை எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறது இல்ல, சிலருக்குதான் கொடுக்கிறார். தரிசனத்துல உங்களோடு இருக்கிற மனுஷங்க தேவன் அவங்க உள்ளத்துல ஏவனதுனாலதான் கூட இருக்கிறாங்க. தேவன் தந்த
0: ஏவுதல்,
1: ஏவுதல், ஏவுதல். ஆனாலும் பேலியாலின் மக்கள் இவனா நம்மை
0: ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி
1: அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல்
0: அவனை அசட்டை பண்ணினார்கள்.
1: அவனோ
0: அது கேளாதவன் போல இருந்தான்.
1: அண்டுகிறவே இல்ல. சவுல் வந்து இதெல்லாம் என்ன செய்யல,
0: அண்டுகிறவே இல்லை.
1: ஆனா 1 Samuel 11 யாபேசின் மனுஷருக்கு, கீலேயாத்தில் இருந்த யாபேசின் மனுஷருக்கு தேவையான ஒரு வெற்றிய சவுலனுடைய தலைமையில தேவன் கட்டளையிட்ட பொழுது தேசத்தினுடைய பேச்சு எப்படி மாறுச்சுன்னா 12வது வசனம் வாசிக்கலாமா? 1 Samuel 11:12.
0: அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
1: 11 வாசிப்போம், மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து
0: கிழக்கு விழுத்து வரும் ஜாமத்தில்
1: பாளையத்திற்குள் வந்து
0: வெயில் ஏறும் வரைக்கும்
1: அம்மோனியரை முறியடித்தான்.
0: தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள்.
1: சும்மா ஒரு மாஸ் விக்டரிய கத்தர் என்ன செய்கிறார்,
0: கட்டளையிடுகிறார்.
1: அதை கண்ட ஜனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
0: சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்?
1: அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு
0: ஒப்பு கொடுங்கள் என்றார்கள்.
1: இப்ப ஏன் ஏத்துக்கிறான் சவுல, வெளிப்பாடு பெற்றா ஏத்துக்கிறான்
0: இல்லையே.
1: சவுலுக்கு தேவன் அருளி செய்த வெற்றியை கண்ட உடனே ஐயோ நம்ம போய் சேர்ந்துக்கணும், இல்லைன்னா நம்மள மாவட்ட செயலாளர் என்ன செய்ய மாட்டாங்களே,
0: தேர்ந்தெடுக்க மாட்டான்.
1: பண்ற செயலாளரா என்ன செய்ய மாட்டாங்களே,
0: ஐயோ
1: நம்ம அமைச்சர் ஆகிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு என்ன செய்யிருக்கா,
0: கிட்டி வந்திருக்கு,
1: கிட்டி வந்திருக்கு அப்படிங்கிற
0: ரீதி இல்ல,
1: அது இல்ல.
0: எஸ்
1: நல்ல ஊழியம் ஷைன் ஆகுது. இப்ப போய் நம்ம என்ன செய்யலாம்,
0: சேர்ந்துக்கலாம்,
1: சேர்ந்துக்கலாம், ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறது இல்ல. அவங்க வெற்றியை பார்த்துதான் சவுலோட சவுல லீடரா ஏத்துக்கிட்டாங்களே ஒழிய சவுல குறிச்ச பர்சனலான எந்த வெளிப்பாடு அவங்களுக்கு என்னன்னா
0: இல்லை,
1: இல்லை. கோலியாத்த தாவீது அடிச்சு ஒரு கூலாங்கல்ல ஒரு பெரிய வெற்றி என்ன செய்கிறார், பெறுகிறார்.
0: எஸ்
1: ஆனா ஜோனத்தன் வந்து ஏன் டேவிட நேசிச்சார் அப்படின்னா, டேவிட் பெற்ற வெற்றிகள் அது ஒரு வசீகரமான ஒரு செயலா இருந்தாலும் தாவீது குறிச்ச ஒரு வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சுன்னா
0: யோனத்தானுக்கு,
1: ஜோனத்தனுக்கு இருந்துச்சு. அதை அருமையா வாசிக்கிறேன். 1 Samuel 23வது அதிகாரத்துல தகப்பன் வேட்டையாடுறாரு, ஆனா மகன் வந்து தாவீதோட தீவிர ஆதரவாளர்,
0: அவர் மீது வேட்கையாக இருக்கிறார்,
1: தீவிர ஆதரவாளர்,
0: ஆதரவாளர்.
1: அவர் பாருங்க அப்பாவோட இருந்துகிட்டே சஸ்பென்ஸா, அப்பாவுக்கே தெரியாம வசனம் 16ல இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து
0: காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய்
1: தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி,
0: நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது,
1: நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர்,
0: அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன்.
1: அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் என்ன செய்திருக்கிறார்,
0: அறிந்திருக்கிறார் என்றான். அல்லேலூயா.
1: இங்க தாவீதை குறிச்சு தாவீது பெற்ற வெற்றிகளால கூட வந்து என்ன செய்யல, சேர்ந்துக்கல. தாவீது பெற்ற வெற்றிகளை மனசுல வச்சு அவர் தாவீதை அங்கீகரிக்கல. தாவீதை குறிச்ச ஒரு பர்சனல் வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு? ஜோனத்தனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் தாவீதை அங்கீகரிக்கவே அவரால் முடிஞ்சு.
0: சாரி, அவர் முடிஞ்சு. அல்லேலூயா.
1: அப்போ உங்க ஊழியத்துல நீங்க பெற்ற வெற்றியை கொண்டாடுறவங்க எங்க பாஸ்டர் மாதிரி என்னன்னா
0: இல்லவே இல்லை.
1: எங்க பாஸ்டர் யாரு என்னன்னா தெரியுமா? எங்க பாஸ்டர் மாதிரி இந்த உலகத்திலே யாரு என்னன்னா
0: இல்லை
1: இல்லை. அப்படின்னு உங்களை கத்தர் வல்லமையா பயன்படுத்துற நாள்ல, வெளியரங்கமா காரியங்கள் நடக்கிற நாட்கள்ல, உங்களை ஆகா ஓகோன்னு புகழ்ற ஆட்களை குறிச்சு கவனமா இருங்க. இதே ஆட்கள் தான் ஆரம்பத்தில் உங்களை பார்த்து கேள்வி கேட்டவங்க. இதே ஆட்கள் தான் ஆரம்பத்தில் உங்களை கேலி பண்ணவங்க.
0: எஸ்,
1: இப்ப மட்டும் என்ன திடீர்னு பயங்கரமா ஒரு எழுச்சி வந்திருக்கு அப்படின்னா, இது வெளிப்பாட்டுனால வந்த எழுச்சி இல்லை,
0: வெற்றி பெற்றதுனால,
1: பெற்ற வெற்றினால வந்த
0: எழுச்சி.
1: எழுச்சி ஜீசஸ் வந்து இதை நம்பவே என்னன்னா
0: இல்லை.
1: ஏண்டா லாசரு உயிரோட நாரி போன ஒரு சடலத்தை நான் மறுபடியும் உயிரோட எழுப்பினதுனால தானே இந்த ஆட்டம் போடுறீங்க எல்லா பேரும். இன்னும் பாரு, இன்னும் இந்த சிலுவைக்கு நான் போறேன். எல்லா பேர்ல நீ தனியா விட்டு என்ன செய்வேன், நீ ஓடிடுவேன். ஏன்னா நீ ஒருத்தனு கூட என் விஷயம் குறிச்சு என்ன இல்லை, வெளிப்பாடு
0: இல்லை
1: இல்லை. ஆனா வெற்றியை கொண்டாட வந்திருக்கிறேன்.
0: எஸ்,
1: ஆனா வெற்றி இனிமே தான் நான் பெறப்போறேன்.
0: எஸ், இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை.
1: இனிமேதான் என்ன செய்ய போறேன் நான்,
0: வெற்றியே, ரியலான வெற்றியே பெறப்போகிறேன். அல்லேலூயா.
1: தேவனுடைய திட்டத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோடு இருக்கான் பாருங்க. அவனுக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி, அவனை நீங்க நம்பலாம்.
0: எஸ்,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று ஆரம்ப நாள்ல இருந்து உங்களோட இருக்கிறாங்க பாருங்க. அவன் காசுக்காகவோ பணத்துக்காகவோ எந்த ஒரு இழிவான ஆதாயத்துக்காகவோ உங்களோட என்னன்னா
0: அவன் இல்ல
1: இல்ல, அவன் தரிசனத்துக்காக அவனுடைய உள்ளத்துல தேவன் அவனை ஏவி கத்தரே உள்ள கொண்டு வந்த நபர்கள்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: எங்க ஊழியத்துல எல்லாம் ஆரம்பத்துல எழுப்புதல் தரிசனம், ஊருக்கு வந்த சில மாதங்கள்ல ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கட்டளையிட்டார். எழுப்புதல் எங்களுக்கு என்னன்னா அது தெரியல. 2001-2 இல்லாம் சபை சிதறடிக்கப்பட்டது, என்னென்னமோ விதமான காரியங்கள் பேசப்பட்டது. அப்ப ஜே ஜேன் இருந்த இடம் வெறிச்சோடிச்சு. டெய்லி நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஆராதிச்சு வார்த்தைய கேட்ட இடத்துல நான் புல்பிட்டு நின்று பிரசங்கமே பண்ண முடியல. நான் என்ன பேசினாலும் திரிக்கப்படுற மாதிரியான ஒரு ஒரு டிசப்ஷன் உள்ள வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில நான் பேசாம நான் இருந்துட்டேன். எதுவுமே நம்ம புல்பிட்டு ஏறல. ஜெய் ஜெயின் இருந்த இடத்துல இதே வளாகத்துல தான்
0: அப்பதான் 40 நாட்கள்
1: அப்பதான் தம்பிமாரை ஆண்டவர் கொண்டு வந்தார். இவங்க வந்து இவங்க தான் அந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கத்தரை கொண்டு வந்தார் உள்ளுக்குள்ள வந்துட்டு. அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னது, நீ யார்ட்டையும் போய் தண்ணில விளக்க என்னன்னா கொடுக்காத, நீ பாட்டில் அமைதியா இரு. உன்னை குறிச்ச வெளிப்பாடை நான் யாருக்கு நான் தர்றனோ அவங்க என்ன செய்வாங்கன்னா உன் கூட என்னன்னா இருப்பாங்க. இன்னைக்கு சபையில இருக்கிற முக்கியஸ்தர்கள் மூப்பர்கள் இவங்கெல்லாம் அந்த நாட்கள்ல நான் போய் வீடு வீடா போய் உட்காந்து தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்கன்னு கெஞ்சி கூத்தாடினதுனால என்னை பார்க்குறப்ப உங்களுக்கு பாவமா இல்லையா, பரதாமா இல்லையா, என்னை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு அவங்க காலில் கையில் போய் விழுந்ததுனால என் கூட இருக்கிறவங்க இல்லை. பர்சனலாக ஆண்டவர் அவங்களோட இடைப்பட்டு இல்லை இல்லை நீங்க இந்த விஷன்ல இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவங்களோட கத்து பிரத்யட்சமா பேசினதுனாலதான் அவங்க எங்களோட இருக்க தீர்மானிச்சாங்க.
0: ஆமென்.
1: அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்லதான் எது ரியல் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அப்படி குவைட்டா செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் நீங்க எடுத்த முடிவு எங்களுக்கு ஒருத்தருக்கு என்னன்னா புரியல. ஆனால் ஆண்டவர் எங்களை உங்களோட என்ன செஞ்சாருன்னா இருக்க வச்சார். இப்போ எங்களுக்கு என்ன செய்யுதுன்னா புரியுது அப்படின்னு லேட்டராக வந்தவங்க கன்ஃபஸ் பண்ணாங்க.
0: சிலர் சொன்னாங்க, அப்போ சிலர் 7:38 படி சீனாயின் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே அப்படின்னு ஆண்டவர் பேசினார். பிரதர், வேற எந்த கேள்வியும் நாங்க கேட்கல. ஆண்டவர் சொன்னார், ஜீவ வாக்கியங்கள் பெற்றவன் இவன்.
1: இன்னைக்கு இவ்வளவு ஜீவ வாக்கியங்களை ஆண்டவர் ரிலீஸ் பண்றத நீங்க எல்லாம் கேட்டு நீங்க சந்தோஷப்படுறீங்க, பலப்படுறீங்க. அப்ப மீடியாவும் கிடையாது, லைவும் இல்ல,
0: கேசட்டும்
1: இல்ல, கேமராவும் இல்ல. ஆனா அப்பவே ஒரு மனுஷனுக்கு கொடுத்த வெளிப்பாடு, ஜீவ வாக்கியங்களை பெற்றவன்
0: இவனே
1: இவனே
0: இவனே
1: இவனே. என்ன செய்யறன்னு தெரியாம நான் வந்து குழம்பி போயிருந்தப்ப இந்த வசனத்தை தான் எனக்கு ஆண்டவர் காட்டினார். எப்பவும் சர்ச்சில் அவர் முக்கியஸ்தர். இத்தனை ஆண்டுகளை எங்களோட
0: பயணிக்கிறாங்க,
1: வெற்றியை கொண்டாடி நாம பெறுகிற வெற்றியை கண்டு இல்லை, அப்படி வெற்றியை நாம பெற்று நம்ம ஊழியம் ஃப்ரூட்ஃபுல்லா இருந்தாலும் அந்த வெற்றிக்காக நம்மளோட கனெக்ட் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை மனசுல வச்சு நம்மளோட கனெக்ட் ஆகிறவங்களும் என்ன செய்யறாங்க,
0: இருக்கிறார்கள்.
1: இந்த ரெண்டையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப நம்முடைய தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற நபர்களை ஆண்டவர் விஷனுக்குள்ள என்ன செய்வார்னா கொண்டு வருவார்.
0: அவங்க
1: நம்ம மூலமா தேவன் செய்கிற கிரியைகளுக்காக நம்மளை நேசிக்கிறவங்க இல்லை. அப்கோர்ஸ் உள்ள வந்ததே நம்மளை கொண்டு தேவன் செய்கிற கிரியைகளால ஆசீர்வதிக்கப்பட்டுதான் உள்ள வந்தாங்க. ஆனா வந்தவங்களுக்கு விஷனை குறிச்ச வெளிப்பாடு வர்றப்ப அவங்க விஷன்ல ஒருத்தர் என்ன செஞ்சாங்கன்னா மாறிடுறாங்க. அவங்க மனசுல ஐயப்பாடு இல்ல, அவங்க மனசுல இருக்கிறது எல்லாமே வெளிப்பாடு. ஐயப்பாடோட உங்களோட இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு நிப்பாங்கன்னு என்னன்னா தெரியாது. ஆனா வெளிப்பாடோட உங்களோட டிராவல் பண்றவன் அல்லேலூயா, இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பணியில உங்களோட தோளோடு தோல் கொடுப்பாங்க.
0: Yes.
1: அவங்க ஒரு பெரிய சொத்து, அசெட் மினிஸ்ட்ரிக்கு.
0: ஆமென்.
1: யோவானிடனே சுவிசேஷம் 12:12 எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி லாசரு உயிரோட எழுப்பினதை நினைச்சு கொண்டாடி ஆண்டவர் பின்னாடி போனா அந்த அந்த மரியா லாசரோட சகோதரி, அவ எதுக்காக ஆண்டவரை செலிப்ரேட் பண்றா பாருங்களேன். 3 அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில்
0: ஒரு ராத்தல் கொண்டு வந்து
1: அதை இயேசுவின் பாதங்களில் பூசி
0: தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள்.
1: அந்த வீடு முழுவதும்
0: தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது.
1: அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும்
0: அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து
1: இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று
0: தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன?
1: அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல்
0: அவன் திருடனானபடியினாலும்
1: பணப்பையை வைத்துக் கொண்டு
0: அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான்.
1: அப்பொழுது இயேசு,
0: இவளை விட்டுவிடு,
1: என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள்.
0: தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அல்லேலூயா.
1: அவ முந்திக்கிட்டா.
0: எஸ்,
1: மத்த சுவிசேஷங்கள் அப்படித்தான் இருக்கு. அவன் என்ன செஞ்சுக்கிட்டா? முந்திக்கிட்டா.
0: அல்லேலூயா.
1: ஜீசஸ் யாருன்னு அவருக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா
0: தெரிஞ்சிருச்சு.
1: மற்றவனுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்ற அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவளை பார்த்தாலும் அவ சொல்ற, ஹி டிசர்வ்ஸ், இந்த ஆராதனைக்கு அவர் தகுதி உடையவர். அவரை குறிச்ச ஒரு பர்சனலான ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையில தான் அவ செஞ்சாரே ஒழிய தன்னுடைய சகோதரனை உயிரோட எழுப்பினாருங்கிறதுக்காக அவ அதை செய்யல.
0: ஆமென்.
1: ஒரு கூட்டம் உலகமே எதுக்கு கொண்டாடுது அப்படின்னா லாசரு என்ன செஞ்சிட்டாருன்னா எழுப்பிட்டார். ஆனா லாசர் வீட்டில இருந்த லாசரோட சகோதரி எதுக்காக தலையில ஊத்துறா அப்படின்னா, அவர்
0: தான்.
1: அப்போ அவர் யாருங்கிற வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ கணக்கே பார்க்கல, ஆசை குறிச்சு என்ன செய்யல,
0: கணக்கே பார்க்கல.
1: அந்த வெளிப்பாடு உள்ளவங்க ஒரு தரிசனத்துக்கு செய்யறப்ப என்ன பாக்குறது இல்ல,
0: கணக்கே
1: பாக்குறது இல்ல. சில பேர் இருக்கான் தரித்திரத்தை குறிச்சு ரொம்ப அக்கறை இருக்கும், ஆனா தரிசனத்தை குறிச்சு ஒரு அக்கறை என்னன்னா இருக்க. எப்ப பாருங்க,
0: தரித்திரருங்க
1: தரிசனத்துக்கு கொஞ்சம் கூட விதைக்க மாட்டான்.
0: எஸ்,
1: ஆனா அவருக்கு என்னன்னா எப்பவுமே அக்கறை யாரு மேல, என்ன
0: தரித்திரர்
1: மேலதான் அக்கறை. நான் அதை தவறுன்னு சொல்லல, ஆனா தரிசனத்தை குறிச்ச எந்த புரிதலும் இல்லாம தரித்திரர் தரித்திரர் தரித்திரர் சொல்லிட்டு அதை நீங்க ரொம்ப நீங்க வேல்யூ பண்றப்ப விஷனை குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு சுத்தமா வேணா
0: இல்லை.
1: சபைகள்ல இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படி.
0: எஸ்,
1: தரிசனத்துக்கு விதைக்கும்படி கத்தர் காரியத்தை கொடுக்கறப்ப இது எதுக்கு அங்கவே நம்ம என்ன செய்யணும்,
0: விதைக்கணும்.
1: நம்மளே கையில வச்சுக்கிட்டு பத்து ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்னா
0: கொடுக்கலாமே
1: அப்படின்னு சொல்லி ஒரே தர்மகர்த்தாவை என்ன செய்வாங்கன்னா மாறிடுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு என்ன இல்ல
0: தரிசனம்,
1: இது எதுக்கு இந்த காசு இப்ப இங்க என்னன்னா
0: கொடுக்கணும்.
1: ஆனா விஷனோட வேல்யூ தெரிஞ்சவங்க தருத்துறதுக்கு ஒரு பக்கம் செஞ்சாலும் தரிசனத்துக்கு செய்ய வேண்டியத ஏராளமா செஞ்ச அந்த விஷனை வந்து அப்படி தாங்குவாங்க
0: பாருங்களேன்.
1: இவ்வளவு பெரிய தொகையை தூக்கி நீங்க இந்த விஷனுக்கு செய்றீங்களே அப்படின்னா அவங்க சும்மா செய்யல. ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்கே 1008 யோசனை வர்றப்ப லட்சக்கணக்கான பணங்களை கோடி கணக்குல ஒரு தரிசனத்துக்கு சிலர் அள்ளி இறைக்கிறாங்கன்னா அந்த விஷனை குறிச்சு அவங்களுக்கு பர்சனலான ஒரு வெளிப்பாடு இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய தயால இருதயத்தை கத்துற அவங்களுக்கு தந்திருக்கிறேன்.
0: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
1: தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்ற 2-3 பேர் போதும் எவ்வளவு பெரிய காரியத்தையும் சர்வசாதாரணமா செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வீட்டுல என்ன செய்வாங்கன்னா போயிட்டே இருப்பாங்க.
0: எஸ், அங்க சென்னைக்கு போனோம். அங்க வைஸ் நெட்ல வந்து வைஸ் சேர்மனா இருக்கிற ஒரு அருமையான பாஸ்டர் ஏப்ரஹாம் அவர்கள், அவங்க வழக்கமா நம்ம ஒரு சபைக்கு பிரசங்கியாளரை கூப்பிட்டா பிரசங்கியாளரை தான் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா வித்தியாசமா செஞ்சாங்க, எங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சபை மக்களை அப்ரிஷியேட் பண்ணி, ஐயா நாங்க எங்க சபை மக்களும் உங்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்துகிறோம், இவங்க பாக்குறதுக்கு சாதாரணமானவங்க தான், ஆனா இந்த சபையில இருந்து 200 ஊழியக்காரர் கர்த்தர் எழுப்பி பல இடங்களுக்கு அனுப்பிட்டாரு, இவங்க சாதாரண வேலை செஞ்சாலும் தரிசனம் அப்படின்னு வரும்போது அப்படியே மனதுல ஏவப்பட்டு அப்படியே விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க, இவங்க ஒரு விசேஷமானவங்கன்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போயிருக்கிறோம், எந்த பாஸ்டரும் இப்படி தங்க மக்களை அறிமுகப்படுத்தி நாங்கள் பார்த்ததே இல்லை, கேட்டதும் இல்லை.
1: அப்போ ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தலைவனோட சபையாரா இருந்தா கூட அந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் அவனுக்கு துணை செய்ய முடியும்.
0: பயன்படுத்தணும்.
1: ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த இது ஒரு சம்பவம் எனக்கு திடீர்னு ஆவியனவர் நினைப்பூட்டுறார். நான் சொல்றேன், சடனா எனக்கு ஃபிளாஷ் ஆகுது. எங்களை வந்து ஒரு ஊழியர் வந்து ஒரு ஊர்ல ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து நான் வர்றேன்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த ஊழியத்துக்கு போறதுக்கு முந்தின நாள்ல வந்து சிக் ஆயிட்டார். இதெல்லாம் எங்க ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் நடந்தது. அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ சொன்னார், அண்ணே என்னைய இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் எனக்கு சடனாக இந்த மாதிரி சிக்காயிருச்சு. இப்போ அவங்க யாரையாவது நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, நாங்கள் வேற எங்க போறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு நீங்க தான் ஞாபகத்தில் வர்றீங்க, தயவு செஞ்சு என் சார்பாக நீங்க என்ன செய்யுங்கன்னா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி நானும் சுடவும் சரிண்ணே நீங்க சொல்லிருங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுடவும் போறோம். அப்பெல்லாம் கார்லாம் கிடையாது, பஸ்ல தான் நாங்கள்
0: ஏழு மணிக்கு
1: ஏறுறோம். அப்ப போன் வருது அவர்கிட்ட இருந்து, இந்த மாதிரி பஸ் ஏறிட்டீங்களா? ஏறியாச்சு. காலைல எத்தனை மணிக்கு நீங்கள் ஊருக்கு வந்து சேரும்? எப்படியும் ஒரு 4:35 உங்கள் ஊருக்கு பஸ் வந்துடும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சொன்னோடனே நான் பஸ்ஸில் இருக்கிறேன், 10 மணிக்கு. அவர் அந்த நபர் என்னை பார்த்து கேட்குறாரு, அப்போன்னா நீங்கள் தங்குறதுக்கு நான் ரூம் போடணுமோ அப்படின்னு கேட்டார். எனக்கு அந்த ஒரு கேள்வியிலேயே
0: ஒட்டுமொத்த
1: அவருடைய இருதயம் மொத்தமும் தெரிஞ்சிருச்சு. என்னடா நம்ம இவ்வளோ நைட்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு ஊரில் ஊழியத்துக்காக நம்ம போய் இறங்குறோம், அப்போ நீங்கள் தங்க வைக்கிறதுக்கு நான் இடம் வைக்கணுமோன்னு சொல்லி கேட்டால், நேராக நான் 5 மணிக்கு இறங்கி நான் 10 மணிக்கு புல்பிட்டுக்கு டைரெக்டாக போக முடியும்? அப்போ இடையில நான் எங்கே போயிருப்பேன்? அப்போ நானும் இவ தான் பேசிக்கிட்டேன். அது ஆரம்பமே என்னன்னா சரியில்லை. அப்போ எனக்கு உடனே ஃப்ளாஷ் ஆச்சு, அந்த ஊரில் எங்களுக்கு தெரிஞ்ச நபர் இருந்தாங்க. இல்லை பாஸ்டர், அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, நாங்கள் நீங்கள் தேவையில்லாமல் செலவெல்லாம் செய்ய வேண்டாம், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம். அந்த சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், அவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க.
0: காலையில் காரில் வந்து
1: எங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் எங்களை ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க.
0: அப்போல்லாம் சுடு தண்ணி போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க.
1: அங்கே போய் நாங்கள் இருந்த பின்னாடி நான் எதிர்பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பாஸ்டர் வந்து நம்மளை ஃபோன் பண்ணி என்ன செய்வார்னா, வந்துட்டீங்களா, எங்கே இருக்கீங்க, வைப்பீங்க அப்படின்னு கேட்பாருன்னு நாங்கள் என்ன செஞ்சோம்னா எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் எந்த ஃபோன் என்னன்னா
0: வரவே இல்லை.
1: எனக்கு மைண்டு வந்து அப்படியே கொடை ஆரம்பிக்குது, என்னடா நாம் வந்து நாம் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு வந்திருக்கிறோம், இவங்க என்னென்னா வந்திருக்கிறியா, என்ன பண்ணுற, எங்கே தங்கியிருக்கிற, எங்கே இருக்கிற, எதுவுமே நம்மளை என்ன செய்யலைன்னா
0: விசாரிக்கவே இல்லையே.
1: சரி பரவாயில்ல, கொஞ்ச நேரத்தில் நம்மளை கால் பண்ணுவாருன்னு சொல்லி இருந்தா 6 ஆகுது, 6:30 ஆகுது, 7 ஆகுது, 7:30 ஆகுது, 8 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சூடாட்ட சொன்னேன், செய்தியும் ஓட மாட்டேன்னு, ஒன்றும் தயாரிப்பே பண்ண முடியல. இது எதுக்கு இந்த கசப்பு உள்ள வச்சுக்கிட்டு இருக்கனால தான் நமக்கு வந்து வண்டி ஓடலை, அதனால நம்மளே ஃபோன் அடிச்சிடும் சொல்லிட்டு நாங்களே ஃபோன் அடிக்கணும் அவருக்கு. ஐயா நாங்கள் வந்துட்டோம்யா ஊருக்கு, சந்தோஷம் பாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். எங்கே தங்கியிருக்கீங்க? எல்லாம் உங்கள்
0: ஊரில் தான்
1: தங்கியிருக்கிறோம் அப்படியா. ஊரில் என்ன, எங்கே தங்கியிருக்கிறீங்க? இந்த மாதிரி இந்த தெருவில். அந்த தெருவில்லையா அப்படின்னு? ஆமாம், அந்த தெருவில் தான் தங்கியிருக்கேன். எத்தனை நம்பர் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு, எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு, எத்தனை நம்பர் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றப்ப, நானும் அந்த வீதியில தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. இத்தனா நம்பர் வீடுன்னா அந்த வீட்டுக்கு ஏத்த வீடு தான் நான் அப்படிங்கிறார். நான் போன்ல இந்த மாடியில நிக்கிறேன்,
0: அவர் போன்ல
1: அந்த மாடியில இருந்துட்டு ஹாய்
0: அப்படின்னு.
1: இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல,
0: மறக்கவே
1: இல்லை, ஏன்டவரை அந்த வீட்டுக்கு ஏத்தாப்புல எங்களை கொண்டு உட்கார வச்சிங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் போன் பேசி முடிச்சோன்னு மனசுக்கு எனக்கு ஒரு ஆறுதல் ஆயிடுச்சு. சரி, அடுத்த எதிர்பார்ப்பு எகிருது. சரி, நம்ம வந்து வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல என்ன செய்யறோம்,
0: இருக்கிறோம்.
1: அவர் இந்நேரம் ஓடோடி வந்து நம்மளை
0: அன்போடு
1: வரவேற்று நம்மளை விசாரிச்சு பாரு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்க. அவர் வர என்னன்னா
0: இல்ல,
1: திரும்பவும் கசப்பு என்னன்னா தலைக்கு ஏறுது சிவு சிவுன்னு. ஐயோ, இந்த கசப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஊழியத்தை
0: செய்ய முடியாது.
1: அதனால நானும் ஜூனாவும் என்ன செய்யறோம்னா, இறங்கி நம்மளே வீட்டுக்கு போவோம் சொல்லிட்டு, அந்த ஏத்து வீடு தானேன்னு சொல்லிட்டு நானும் இதுதான் அந்த வீட்டுக்குள்ள போய் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். பரிதாம அப்படியான எங்களை ஹாலில் உட்கார வச்சாங்க. அப்புறம் அவர் வந்தார், அவங்க ஒய்ஃபு தான் முதல்ல வந்தாங்களா, ஒய்ஃப் வந்தாங்க, வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் வந்தார், வந்து என்னென்னமோ ஆகா ஓகோன்னு அவர் மினிசியை குறித்து பேசுகிறாரு. எங்கே இருக்கிறீங்க, எப்படி வந்தீங்க, என்ன செஞ்சீங்க, ஒரு வார்த்தை என்ன செய்யலைன்னா
0: கேட்கல. எங்கள் ஊழிய
1: அதோட சரியா மீட்டிங் வந்துடுறோம் சொல்லிட்டு எழுந்து தான் நிக்கிறேன் பாருங்க, அவர் வாட்டில் ஒரு ரூம் போயிட்டார். பரிதாம நாங்கள் ஹாலில் நின்றுட்டு
0: ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைமு,
1: கேட்டார். வெரி குட். அவர் கேட்கிறாரு, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 hours டிராவல் பண்ணி போயிருக்கோம். கேட்கிறாரு இவரு, ஆறா நீ பாரு பாடுவாரா அவரு அப்படின்னு கேட்டார். யாரு? என்ன? யூதாவை பார்த்து. ஆமையா, அவர் பாட்டுலாம் என்ன செய்வார்னா பாடுவார். ஸோ ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன், அவரு ஒரு கால் மணி நேரம் வர்ஷிப் பண்ணுவாரு, நீங்க கொஞ்சம் நேரம் செய்தி என்னன்னா எடுக்கணும்னு கமாண்ட் வருது.
0: மற்றது நாங்கள் பார்த்துக்குறோம்யா.
1: அதோட நான் சொன்னேன், ஜோடா வகையா மாட்டிக்கிட்டோம், அதனால ஒழுக்கமா போய் ஊழியத்தை முடிச்சு நம்ம என்ன செஞ்சிருவோம்,
0: வந்துடுவோம்,
1: ஊர பக்கம் ஓடிடுவோம். இனிமே இந்த ஸ்டெப்னியா மட்டும் எங்கேயுமே என்ன
0: போகக்கூடாது,
1: வரக்கூடாதுன்னு
0: இடத்துக்கு போகக்கூடாது. நம்ம
1: நம்மளை குறிச்ச வெளிப்பாடு இல்லாம நம்மளை அழைக்கிற அழைப்புதலுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எஸ் சொல்லவே கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தை அங்கதான் என்னன்னா எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு மீட்டிங்க்கு நாங்க போனோம், போய்
0: ஹால் முழுக்க நிரம்பி இருந்தது மக்கள் கூட்டம்.
1: அப்ப நான் சொன்னேன், ஜூடா நீங்க கால் மணி நேரம் எடுத்து அதுக்கப்புறம் போறதெல்லாம் சரியில்லை, நான் ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெஷ்ஷா வேர்டுக்கு என்ன செஞ்சேன் போயிடுறேன். அதன் பிறகு நாம ஃபைனலா வந்து கன்க்ளூஷன்ல நம்ம வர்ஷிப்போட நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்க பேசி வச்சுட்டு நான் வந்து செய்திய எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒய்நாட் செய்தியா? என்ன ஒய்நாட் செய்தி? ஒய்நாட் மெசேஜ நான் எடுத்து பாதி செய்தி போறதுக்குள்ளேயே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. செய்தியை நான் என்ன செய்ய முடியலன்னா
0: முடிக்கவே முடியல.
1: நான் சொல்ல வந்த செய்தியை சொல்றதுக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் அனைவரும் மேலும் இறங்கினாருங்கிறது லிட்டரலா அங்க மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு.
0: அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்.
1: தொடுமென் கண்களை சாங்க வந்து யூதா எடுத்து வர்ஷிப் பண்றாரு, பிரேயர் வருது, ஹெவியான ஒரு அவுட் பூரிங் அங்க வந்து அங்கங்க உருள்றாங்க. முக்கியமா பின்னாடி இருந்த பாஸ்டரமாவை உருட்டி கொண்டாந்து கத்தர் முன்னாடி போட்டார்,
0: பீட்ல போட்டார்,
1: பாஸ்டரமாவை உருட்டி எடுத்துட்டார். ஆண்டவர் வல்லமை தாங்க முடியாம சுருண்டாங்க அந்த அம்மா. அப்ப நான் ஒரு மணி எனக்கு டைம் வந்து அவர் கொடுத்த நேரம் முடிஞ்ச உடனே நான் அந்த ஃப்ளோல நான் பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் நான் வந்து ஓகேன்னு சொன்னேன். அவர் பயந்து போய் நோ நோ நோ நோ அப்படின்னு
0: சொல்லிச்சு,
1: இல்லையா எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு நாங்க செஷன்லாம் முடிச்சு நாங்க பேசிட்டு இருக்கிறப்ப அதுக்கு பிறகு எங்களை பார்க்கிற பார்வை என்னன்னா
0: மாறி போச்சு.
1: எங்களிடத்துல பேசுற விதமே என்னன்னா
0: மாறி போச்சு.
1: அப்பதான் அந்த பாஸ்டர்மா சொன்னாங்க, காலையில எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருந்தப்ப நீங்க இப்படி இல்லையே அப்படின்னா, காலையில என் வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீங்க
0: இப்படி இல்லையே,
1: அப்ப நாங்க இப்படி இருந்தா தான் நம்புவீங்களா நீங்க?
0: அதுக்கு பாஸ்டமாவை கத்து உருட்ட வேண்டி இருக்கிறது, நாங்க என்ன சேர்த்து
1: அவ்வளவுதான் அந்த ஒரு செஷன் தான். அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப நம்மள பயன்படுத்துறத பார்த்துட்டு தான் என்ன செய்யறாங்கன்னா
0: அங்கீகரிக்கிறார்கள்,
1: அங்கீகரிக்கிறார்கள். இப்படிலாம் மெனிசி வரும்னு நினைச்சா நீங்க எல்லாம் ஒட்டிட்டு இருந்தீங்க
0: இல்லீங்களா? என்ன
1: வெளிப்பாடு இருந்துச்சு,
0: வெளிப்பாடு.
1: இந்த விஷனோட போய் இணைஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு
0: வெளிப்பாடு,
1: வெளிப்பாடை தந்தாரு. அந்த வெளிப்பாட்டோட பிள்ளைங்க எங்களோட சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா பயணிச்சாங்க. இன்னைக்கு கத்தர் பயன்படுத்துறாருங்கிறதுக்காக அவங்க மதிக்கல, அன்னைக்கு எப்படி மதிச்சாங்களோ அப்படிதான் இன்னைக்கு மதிக்கிறாங்க.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: சோ தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாம நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு களி குறுந்து பரவசப்பட்டு ஆகா ஓகோன்னு மார்க் போட்டு உங்க பின்னாடி திரளுகிற ஒரு படையை கண்டு ஏமாந்து விடாதிருப்பீர்களாக. சிலரை தான் கத்தர் தர்றார் விஷனுக்காக. ஆவியோட போய் ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிருச்சே, துரத்தப்பட்ட ஆவியோட போய் சேர்ந்தவன்லாம் இன்னமும் தாவீத குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனாலயா போய் ஓட்டிக்கிட்டான்
0: இல்லையே?
1: வாசிக்கலாமா? ஒண்ணு சாமுவேல் வசனம் 18 இல்ல 21-22 பாருங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அத்துல்லாம் என்னும் கெபிக்கு போனான்.
0: அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள்,
1: கடன்பட்டவர்கள்,
0: முறுமுறுக்கிறவர்கள்
1: யாவரும்
0: அவனோடே கூடி கொண்டார்கள்.
1: அவன் அவர்களுக்கு
0: தலைவனான
1: இந்த பிரகாரமாக
0: ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள்.
1: இவனுக்கெல்லாம் தாவீதை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா போய் ஓட்டிக்கிட்டான்
0: இல்லையே.
1: அவன் அவனுக்கு தனிப்பட்ட பாதிப்பு, சவுலால பாதிக்கப்பட்டவன், கடனால பாதிக்கப்பட்டவன்,
0: பந்தங்களால முறுமுறுக்கப்பட்டு வந்தவன்.
1: தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனால எவனும் போய் தாவீதோட ஓட்டிக்கல,
0: அவங்களா கூடிக்கிட்டாங்க,
1: அவங்களா போய்
0: அவனோட கூடி கொண்டார்கள்.
1: கடைசியில இந்த டீமை தான் ஆண்டவர் நடத்தி. அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அதனாலதான் நமக்கு ரிலையபிளான ஆட்களே இல்லை. இந்த 400 பேரும் யாரும் இல்லை,
0: நம்பத்தகுந்த நபர்கள் அல்ல.
1: தாவீதுக்கு தாவீது மூலமா ஆதாயம் இருந்தா தான் ஆகா ஓகன்னு சொல்லுவான். ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல கல் எடுத்துருவான். யார கொல்றதுக்கு?
0: தாவீது கொல்றதுக்கே.
1: சிக்லாக்ல அந்த வேலை நடந்துச்சு பாருங்க. அமலேக்கர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போன பின்னாடி பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே தாவீது கொண்டான நெருக்கத்தை குறிச்சு 1 சாமியில் 30:6 தாவீது மிகவும்
0: நெருக்கப்பட்டான்.
1: சகல ஜனங்களும்
0: தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
1: தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே
0: தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
1: என்ன வந்தவன் எல்லாம் தாவீது குறிச்ச வெளிப்பாட பெற்று வரல, கடனாயி போச்சு, சிக்கலாயி போச்சு, ஊரை விட்டு ஓடி போக முடியாது. இவரோட ஒட்டிக்கிட்டு என்ன செய்யலாம் நம்ம? வெளிப்பாடு இருந்தவன் இப்படி செஞ்சிருப்பானா?
0: செஞ்சிருக்க மாட்டான்.
1: கொல்லணுங்கிற முடிவு எடுத்திருப்பானா?
0: எடுத்திருக்க மாட்டான்.
1: அதனால வெளிப்பாடு இல்லாம உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் என்ன செய்யாதீங்கன்னா நம்பாதீங்க. எப்ப கையில கல் எடுப்பாங்கன்னு என்ன செய்யாது?
0: தெரியாது.
1: ஒரு சின்ன நெருக்கடி வராத வரைக்கும் தான் உங்க பின்னாடி இருப்பாங்க. ஏதாவது ஒரு தரிசனத்தை நிமித்தம் ஒரு பிரஷர் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த மந்தையை நம்பவே நம்மளால முடியாது. கடைசியில தாவீது வெற்றி பெற்ற உடனே எல்லா பேரும் கல் எடுத்தவனே என்ன சொல்றான்னா, இது தாவீதின்
0: கொள்ளை,
1: கொள்ளை,
0: கொள்ளை.
1: அல்லேலூயா. கொள்ளையடிச்சவங்கள தாவீத கத்தர் வச்சு கொள்ளையடிச்ச பின்னாடி 20வது வசனத்துல சொல்றானுங்க, ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான்,
0: அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி
1: இது தாவீதின்
0: கொள்ளை என்றார்கள்.
1: அவிது கூலா பாத்துக்கிட்டார். தெரியும்டா உங்க லட்சணம் எல்லாமே என்னன்னா?
0: தெரியும்டா,
1: தெரியும்டா. ஆனாலும் உங்களை தாண்டா என் கையில கத்து நினைச்சிருக்கிறாருனா
0: கொடுத்திருக்கிறாரு.
1: உங்களை வச்சு என்ன என்ன செய்யறாருனா
0: உருவாக்கிட்டாரு,
1: உருவாக்குறாரு. புரியாதவங்க ஏன் விஷன்ல வச்சிருக்கிறார்னா தலைவனை உருவாக்குறதுக்கு தான் இந்த 4 பேரை வச்சிருக்கிற. தந்தையர்கள் சொல்லுவாங்க, அந்த 4 பேருக்கு நன்றி. அப்படி
0: நன்றி. உலகத்துல இருக்கிற 6 பேரும் எனக்கு தெரியாதுரா. யாரெல்லாம் கஷ்டம் கொடுக்கறாங்களோ உருவாக்குறாங்களோ அந்த 4 பேரு பேரு மனப்பாடமா வச்சு ஜெபிக்கிறேன்.
1: இத்தனை பேர் நம்மள பாராட்டுறாங்க, இத்தனை பேர் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மள எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. அவங்க பேர்லாம் நமக்கு ஞாபகம் இல்ல பாரு. யாரு நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, யாரு நமக்கு முள்ளா குத்துறாங்களோ அவங்க பேரை தான் எழுதி வச்சு நான் தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றேன். ஆண்டவர், அந்த 4 பேருக்கு
0: நன்றி.
1: ஏன் அவங்கள வச்சிருக்கிறார்னா நம்மள ஷார்பன் பண்றதுக்கு.
0: எஸ்,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: நம்மள
0: ஷார்பன்,
1: கூர்மையாக்குறதுக்காக அந்த அறத்தை கத்தர் உள்ள என்ன செஞ்சிருக்கிறார்னா
0: வச்சிருக்கிறார்.
1: அதனால நீங்க பெற்ற வெற்றிகளை கொண்டாடி உங்களோ பின்னாடி திரழுகிற ஒரு படையை நம்பாதீங்க. தரிசனத்தை குறிச்ச பர்சனல் வெளிப்பாட்டை பெற்று உங்களோட பேசுறாங்க பாருங்க. அந்த அப்பாயிண்டட் டைம் வர்றப்ப இந்த மாதிரி அமேசிங் ஆன கனெக்ஷன்ஸ், உறவுகளை ஆண்டவரே தர்றார். அவங்க நம்மோடு பேசும் பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். என்னையா இதைத்தானையா நான் 20 வருஷமா நான் சபைக்கு என்ன செய்யறேன்,
0: போதித்து வருகிறேன்,
1: இந்த புரிதல் வந்து நான் ஊழியம் செய்யற சபையில என்னன்னா
0: இல்லையே.
1: எப்படி இவ்வளவு அற்புதமா எழுப்புதல் தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷனுக்குள்ள கத்தர் உங்களை கொண்டு வர்றாருன்னு அந்த நபர்களை பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கர ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்கும்.
0: எஸ்,
1: விஷனை குறிச்ச வெளிப்பாடு உள்ளவங்க தாராளமா செய்வாங்க, கணக்கு பார்க்காம செய்வாங்க தரிசனத்துக்காக.
0: அன்னைக்கு
1: ஒரு தேவ மனுஷரோட நான் பேசிட்டு இருக்கேன், எங்களை ஃபுல்ல லைவ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இப்ப தரிசனத்துக்கு நீங்க வாங்கியிருக்கிற லேண்டை நான் போய் பார்த்தேன், எங்களை பார்க்க வந்திருந்தார். வந்துட்டு அது 4 ஏக்கர் 82 சென்ட். அவர் அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாரு,
0: பிரதர் இது பத்தாதே.
1: நான் கொஞ்ச நேரம் பேச விட்டேன்.
0: இது பத்தாதே, பார்க்கிங்கே உங்களுக்கு 2 ஏக்கர் என்னென்ன வேணுமே?
2: வேணுமே.
0: கார் பார்க்கிங்கே 2 ஏக்கர் என்னென்ன
2: வேணுமே?
0: ஒரு கடகட மடமடன்னு
1: பேசினதை கேட்டுட்டு நான் சொன்னேன், இதைத்தான் நான் வந்து
0: விளங்கிக்கணும்னு மத்தவங்க விளங்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இது ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டீங்கன்னா விளங்க மாட்டீங்க ஐயா.
1: நீங்க சபையில் இருக்கிற எல்லாரும் தலையிலையும் கையை வச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது எப்பவுமே அந்த பெரிய விஷனை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த விஷனை குறிச்ச வெளிப்பாடு இருக்கிற நபர்கள் மட்டும்தான் உங்களோட எஸ்என்ஜி எனஞ்சி செயல்பட முன் வருவார்கள். நீங்க பேசுற பாஷை அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் என்னன்னா புரியும், மற்றவங்களுக்கு அது விளங்காத பாஷை. ஆனா வெளிப்பாட்டை பெற்றவர்களுக்கு ஓ இதுதான் தேவன் இப்படிதான் என்ன செய்யறாருன்னா மூவ் ஆகிறாரு. அதனாலதான் விஷன் லேண்டுக்கு நாங்க சொல்றதுன்னா இப்பதான் ஆரம்பிக்குது,
0: இப்பதான் ஆரம்பிக்குது.
1: அல்லேலூயா. எழுப்புதல் மையத்துல இப்பதான் என்ன செய்யுதுன்னா
0: ஆரம்பிக்குது.
1: உங்களுடைய மனதுக்கு ஏற்றபடி நாங்களும் உங்க பின்னாடி வர்றோம் ஆண்டவர்.
0: எஸ் லார்ட்.
1: உங்க மனசுல என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க என்னன்னா
0: செய்யுங்க.
1: இந்த பெரிய காரியத்தை புரிந்து கொள்றவங்க அநேகர் இல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர். அல்லேலூயா. நீங்க தனியா தரிசனத்தை தாங்கி நிக்க முடியாதுங்கிறதுனாலதான் அந்த பாரத்தை தாங்கி நிற்க தேவையான ஒரு சின்ன அணியை கத்தர் உங்களுக்கு தருகிறார். இதை குறிச்சு நம்ம அடுத்து என்ன செய்யலாம்? தியானிக்கலாம்.
0: இன்னைக்கு
1: செய்தியினுடைய கரு என்னன்னா, உங்க வெற்றியை பார்த்துட்டு உங்க பின்னாடி திரளுகிற கூட்டத்தை தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்கன்னா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை என்னன்னா செய்யுங்க. ஆனா உங்க தரிசன கூட்டாளிகள் யாருன்னா, உங்களுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோட பயணிக்கிறவங்க தான் தரிசன கூட்டாளி. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தரிசனம் எங்களுக்கு இருந்தால் மட்டும் போதாது, இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்ற தரிசன பங்காளிகளை எங்களுக்கு தருகிறீர். அவங்க தான் எங்களோட பயணிக்கிறாங்க. எங்களை பயன்படுத்துறத கண்டு அவங்க பரவசம் அடையல. இந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருக்கிறதுனால அவங்க பாரப்படுறாங்க. அவங்க பரவசப்படுற கூட்டம் இல்லை, அவங்க பாரப்படுற கூட்டம். இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள விளங்கி கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த வெளிப்பாட்டுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தரிசனத்தை புரிந்து கொண்டவங்க எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையை போல மற்றவங்க கொடுக்க முடியாது. அபிகாயில் கொடுத்த ஆலோசனையை மற்றவங்களால கொடுக்க முடியாது தாவீதுக்கு. ஏன்னா அவளுக்கு தாவீது குறித்த வெளிச்சம், அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா டேவிடோட பேச முடிஞ்சு. அவளால பரவசம் அடையிறவங்க கொடுக்க முடியாத ஆலோசனைய எங்களை குறிச்ச வெளிப்பாட பெற்று எங்க மேல பாரம் உள்ளவங்க கொடுக்க முடியும். அதை தான் நாங்க வேல்யூ பண்ணணும். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2 இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: பாருங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: Three things are there.
0: மூன்று காரியங்கள் அங்க இருக்கிறது.
1: The blood,
0: ரத்தம்,
1: the word,
0: பிறகு வசனம்,
1: and their testimony,
0: பிறகு அவர்களுடைய சாட்சி.
1: Three things working together.
0: மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
1: How does it work together?
0: அது எப்படி இணைந்து செயல்படுகிறது?
1: Let me put it in the form of a statement.
0: ஒரு அறிக்கை போல நான் அதை உங்களுக்கு கொடுக்கட்டும்.
1: How does blood, word and the testimony work together?
0: எப்படி ரத்தம், வசனம், சாட்சி மூன்றும் இணைந்து செயல்படுகிறது?
1: They testified about what the word of God taught about what the blood of Jesus has done for
0: Yesu Christuvin ratham enna seidirukkiru endrai kurithu vasanam enna bodhikkirado adai avargal saatchiyaga arivithargal.
1: That is how the blood, the word and the testimony works.
0: Appadi dhaan ratham, vasanam, saatchi moondrum seyalpadugirathu.
1: The blood has been shed,
0: ratham sindapattu vittathu,
1: and the word of God tells us why it was shed and what it does.
0: Yen adu sindapattathu enna seigirathu endrai devudaiya vasanam namakku sollugirathu.
1: And our testimony must be regarding what the word says about what the blood has done.
0: அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டும்.
1: Now in these three I pointed out to you that the blood and the word have never lost their power and they are stable and they are always the same.
0: இந்த மூன்றிலே ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது, அவருடைய வல்லமையிலே மாற்றம் கிடையாது, எப்போதும் அப்படித்தான் இருக்குது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: The blood has never lost its power.
0: ரத்தம் தன்னுடைய வல்லமை இழந்து போகவே இல்லை.
1: Shed 2000 years ago but still cleanses, still sanctifies, still justifies.
0: 2000 வருஷங்களுக்கு முன்பாய் சிந்தப்பட்டது என்றாலும் இன்னமும் நம்மை கழுவுகிறது, சுத்தம் பண்ணுகிறது, நம்மை நீதிமானாக்குகிறது.
1: And the word always stays the same, it never changes. வசனம்
0: வசனமும் இப்பவும் அப்படியே தான் இருக்குது, மாறுவதே கிடையாது.
1: The only thing that can make the difference here and cause failure here is our testimony.
0: இங்கே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வந்து வர கொண்டு வரக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் நம்முடைய சாட்சி.
1: The testimony is the only thing that can change.
0: சாட்சி மட்டுமே மாறக்கூடியதா இருக்கிறது.
1: It can be this way or that way.
0: ஒன்று இப்படியாவும் இருக்கலாம் அல்லது அப்படியாவும் இருக்கலாம்.
1: Our testimony can be negative or positive.
0: நம்முடைய சாட்சி பிற்போக்காவும் இருக்கலாம் அல்லது முற்போக்காவும் இருக்கலாம்.
1: The word says what it says about the blood.
0: ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அது அப்படியே தான் சொல்கிறது.
1: The blood has done what it has done.
0: ரத்தம் என்ன செய்து இருக்கிறதோ அதை செய்து முடித்து விட்டது.
1: They don't change.
0: அவைகள் மாறுவதே இல்லை.
1: What is our testimony regarding that?
0: ஆனால் அதை குறித்து நம்முடைய சாட்சி என்னவா இருக்கிறது?
1: That is what is going to bring the victory.
0: அதுதான் வெற்றியை கொண்டு வர போகிறது.
1: This is how these three things work together.
0: இந்த காரியங்கள் இப்படியாக தான் இணைந்து செயல்படுகிறது.
1: So to say that they took or they overcame him by the blood of the lamb and by the word of their testimony.
0: ஆகவே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லும்போது,
1: we mean that they overcame the accuser of the brother and the devil by declaring, by confessing what the word says that the blood of Jesus has done for them.
0: என்ன அர்த்தத்தலாம் சொல்லுகிறோம், குற்றம் சாட்டுகிற அந்த பிசாசை எப்படி ஜெயித்தார்கள், அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்தன் மூலமாய் அவர் ஜெயித்தார்கள்.
1: Now we went through great explanations about how powerful this blood is and I showed you many new Old Testament passages.
0: இந்த ரத்தம் எவ்வளவு வல்லமையுள்ளது என்று உங்களுக்கு சொன்னேன். அதை குறித்து பல புதிய ஏற்பாட்டு வசனங்களை நான் உங்களுக்கு
1: Old Testament
0: மணிக்கும் பழைய ஏற்பாட்டு வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன்.
1: I showed you the what happened on the Passover day through the blood.
0: பஸ்காவின் பஸ்கா அன்று அந்த ரத்தத்தின் மூலமா என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: I showed you what happened to that woman Rahab, a harlot, because of the blood.
0: அந்த ரத்தத்தின் மூலமாக வேசியாக ராகாபுக்கு என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: But now we want to go from this day onwards. I will want to cover various things about what the Bible says about what the blood of Jesus has done.
0: ஆனா இன்று முதல் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறதோ அதை குறித்து நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன்.
1: What has the blood of Jesus done for us?
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது?
1: I have marked down at least 15 things, 15 different things I want to share with you.
0: ஏறக்குறைய 15 வித்தியாசமான காரியங்களை குறித்து வைத்திருக்கிறேன், அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள
1: விரும்புகிறேன். What has the blood of Jesus done for us?
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது?
1: See, first of all we got to know what it has done through the word. We have to know what the blood has done.
0: முதலாவது வசனத்தின் மூலமாக ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Then we have to declare, confess and speak and that is how faith begins to work.
0: அதன் பிறகு நாம் அதை பேச வேண்டும், அதையே அறிக்கை செய்ய வேண்டும். அப்படிதான் விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது.
1: This knowing the word and what it says about what the blood has done and then speaking it is what brings us victory.
0: வசனத்தை அறிந்து கொள்வதும் பிறகு ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதே அதை நாம் பேசுவதும் தான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது.
1: It is not enough to know but it is important to say.
0: அதை வெறுமனே அறிந்து வைத்திருந்தால் மட்டும் போதாது, அதை பேச வேண்டியது முக்கியம்.
1: It must be on our lips.
0: அது நம்முடைய உதடுகளிலே இருக்க வேண்டும்.
1: We must declare it.
0: அதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: We must declare the devil as the defeated foe.
0: பிசாசு தோற்கடிக்கப்பட்ட எதிரி என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: We must declare what the word says about what the blood has done for us.
0: ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: This is the key to our victory.
0: நம்முடைய வெற்றிக்கு திறவுகோலே இதுதான்.
1: Now that is why I teach.
0: ஆகவேதான் நான் போதிக்கிறேன்.
1: You know, I don't teach so we can fill up this 1 hour.
0: இல்ல இந்த ஒரு மணி நேரத்தை எப்படியாவது போக்கிடலாம் என்று நான் இங்கே வந்து பேசவில்லை.
1: No, we are speaking some very vital truths.
0: கிடையாது, சில மிக அத்தியாவசியமான சத்தியங்களை நாம் இங்கே பேசுகிறோம்.
1: These truths are so practical and so important.
0: இந்த சத்தியங்கள் அவ்வளவு யதார்த்தமாக அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது.
1: This can be simply used, then it must be immediately put into use.
0: இந்த சத்தியங்களை உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்த வேண்டும்.
1: So let us straight away go into see one by one what the blood has done for us.
0: ஆகவே
1: from the word of God.
0: தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கு என்பதை ஒன்றன் பின் ஒன்றாய் நாம் பார்ப்போம்.
1: First of all, I want to talk about redemption that comes through the blood.
0: முதலாவதாக இந்த ரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய மீட்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
1: Turn with me to Ephesians.
0: எபேசியருக்கு நாம் திரும்புவோம்.
1: Chapter 1 and verse 7.
0: எபேசியர் முதலாம் அதிகாரம் 7 வசனம்.
1: Ephesians 1:7.
0: எபேசியர் 1:7.
1: In whom we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace.
0: அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது.
1: Now I want you to notice that word redemption.
0: பாருங்கள், மீட்பு என்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்படி விரும்புகிறேன்.
1: Redemption is where a person literally redeems by way of a purchase, by being bought we are redeemed.
0: மீட்பு என்று சொன்னால் ஒருவர் நம்மை வாங்கி விட்டார், அதன் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், அதுதான் அர்த்தம்.
1: Turn with me to 1 Peter.
0: 1 பேதுருவுக்கு நாம் திரும்புவோம்.
1: 1 Peter chapter 1 verse 18 and 19.
0: 1 பேதுரு முதலாம் அதிகாரம் 18 19 வசனங்கள்.
1: For as much as you know that you were not redeemed with corruptible things as silver and gold from your vain conversation received by tradition from your fathers.
0: உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அடிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல்
1: but with the precious blood of Christ as of a lamb without blemish and without spot.
0: குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
1: You see, Paul says that we have redemption through his blood.
0: பாருங்கள், பவுல் சொல்கிறார், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று.
1: Peter says the same thing that we have been redeemed by the precious blood.
0: பேதுருவும் அதேதான் சொல்கிறான், விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று.
1: He introduces the term precious blood in order to let us know that what this blood does no other blood can do.
0: வேறு எந்த இரத்தமும் செய்யக்கூடாத இந்த இரத்தம் செய்திருக்கு என்பதை நாம் காண்பிக்கும்படியாக தான் விலையேறப்பட்ட என்ற வார்த்தையை பேதுரு இங்கே வைக்கிறார்.
1: The blood of Jesus does more than what silver and gold can do for us.
0: வெள்ளியும் பொன்னும் நமக்காக செய்யக்கூடியதை விட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறது.
1: We have been redeemed not with silver and gold, we have been redeemed by the precious blood of Jesus.
0: வெள்ளியினாலே பொன்னினாலே நாம் மீட்கப்படவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம்.
1: Why did we have to be redeemed?
0: ஏன் நாம் மீட்கப்பட வேண்டும்?
1: See, we were slaves under sin and Satan.
0: பாருங்கள், பாவத்துக்கும் பிசாசுக்கும் நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: See, we need to understand what has happened to us.
0: நமக்கு என்ன நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: I don't want to go too much into it because I taught a while ago about our redemption.
0: மீட்பு என்றால் என்ன என்பது குறித்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே நான் போதித்தபடியாலே நான் அதிகம் அதை குறித்து பேச விரும்பவில்லை.
1: But let me explain this a little bit at least.
0: என்றாலும் கொஞ்சம் நான் அதை குறித்து உங்களுக்கு விளக்கட்டும்.
1: Redemption means a purchase.
0: மீட்பு என்றால் வாங்கப்பட்டது என்ற அர்த்தம்.
1: It literally means a purchase from the slave market.
0: அதன் எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? அடிமை சந்தையிலிருந்து ஒருவன் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது.
1: We were slaves.
0: நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: 1 John 5:19 says the whole world lieth in wickedness.
0: 1 யோவான் 5:19 சொல்கிறது, முழு உலகமும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்று.
1: It doesn't mean that it lies in wickedness. If you look into it, it means that it lies in the hands and in the tight embrace of the wicked one.
0: அதை சரியாய் பார்க்க போனால் அது பொல்லாங்குக்குள் கிடக்கவில்லை, மாறாக இந்த பொல்லாங்கனுடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ளே அது கிடக்கிறது.
1: The whole world,
0: முழு உலகமும்.
1: And not one person is exempt from this.
0: ஒரு மனிதன் கூட அதற்கு விதிவிலக்கே கிடையாது.
1: Every person is under the tight embrace of the devil and his bondage.
0: ஒவ்வொரு நபரும் பிசாசுடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ளே அவருடைய கட்டுகளிலே இருக்கிறார்கள்.
1: This is something that is an insult to human intelligence when they hear about it.
0: மனிதனை கேட்கும்போது அவருடைய அறிவுக்கு இது கேவலமாக தோன்றுகிறது.
1: Do you mean to tell me that I am under that tight embrace of the devil, he's got me and I can't escape?
0: பிசாசனை பிடிச்சிருக்கானா, நான் தப்ப முடியாதா, அவனுடைய இறுக்கமான பிடிக்குள்ளே நான் இருக்கிறேனா என்று அவர்கள் கேட்கிறார்கள்.
1: Yes, my dear friend, the Bible says so.
0: ஆம், அருமை சகோதரனே, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது.
1: Not one person is exempt.
0: ஒருவராவது விதிவிலக்கு அல்ல.
1: The kings and the lords of this earth.
0: இந்த பூமியின் ராஜாக்களும் பிரபுக்களும்.
1: And the great men of this world.
0: இந்த உலகத்தின் பெரிய பெரிய ஆட்களும்.
1: The good and the bad.
0: நல்லவர்களும் கெட்டவர்களும்.
1: And the ugly.
0: அல்லது மோசமானவர்களும்.
1: All are under the tight embrace of this evil one.
0: எல்லாமே இந்த பொல்லாங்குடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ளே இருக்கிறார்கள்.
1: Jesus spoke about it and he said the strong man holds his goods in peace.
0: இயேசு அதை குறித்து பேசும்போது சொல்கிறார், பலவான் தன்னுடைய பொருட்களை பத்திரமாய் வைத்திருக்கிறானா.
1: And the one who is stronger than him comes, that is Jesus, to spoil his goods and take his goods.
0: அவனிலும் பலவானாகிய இயேசு வருகிறார், அவனை அழித்து போட்டு அவனுடைய பொருளெல்லாம் கொள்ளையிடுகிறார்.
1: See, this is what redemption is all about.
0: பாருங்கள், மீட்பு என்று சொன்னால் இதுதான்.
1: This is what has taken place.
0: இதுதான் சம்பவித்திருக்கிறது.
1: We were slaves.
0: நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: We were under the power of sin.
0: பாவத்தினுடைய வல்லமையின் கீழாக இருந்தோம்.
1: On the one hand we were slaves of Satan.
0: ஒரு பக்கம் பிசாசின் அடிமைகளாக இருந்தோம்.
1: On the other hand we were slaves to sin.
0: இன்னொரு பக்கம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம்.
1: This strange mysterious power that has come into us that holds us in enslavement.
0: நமக்குள்ளே வந்திருக்கக்கூடிய இந்த வினோதமான ஒரு சக்தி நம்மை அடிமைகளாக பிடித்து வைத்திருந்தது.
1: Many times we feel that power of sin.
0: பல சமயத்தில் இந்த பாவத்தின் வல்லமையை நாம் உணர்ந்திருக்கிறோம்.
1: Paul says,
0: பவுல் சொல்லுகிறான்,
1: I want to do good things but I am not able to do it.
0: நான் நன்மையானதை செய்ய விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை.
1: The thing that I want to do I am not able to do. The thing that I don't want to do I end up doing.
0: செய்ய விரும்புகிறதை என்னால் செய்ய முடியவில்லை, செய்ய விரும்பாததை நான் செய்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான்.
1: Mystery.
0: இது ஒரு வினோத ரகசியமா இருக்கிறது.
1: Why?
0: ஏன் என்று கேட்கிறான்.
1: Why am I not able to better myself?
0: ஏன் என்னை நானே சிறப்பாக நல்ல மனிதனாய் காண்பிக்க முடியவில்லை?
1: Why am I not able to reform myself?
0: ஏன் என்னை நானே சீர்திருத்திக் கொள்ள முடியவில்லை?
1: He says, ah, I found the answer.
0: அவர் சொல்கிறார், பதிலை நான் கண்டுபிடித்து விட்டேன்.
1: Sin dwells in me.
0: பாவம் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது.
1: He says, this strange power that is called sin has come into me and I'm captive to that sin.
0: இந்த பாவம் என்னும் வினோதமான சக்தி எனக்குள்ளாக வந்து விட்டது, நான் அதனுடைய பிடியிலே சிக்கி இருக்கிறேன்.
1: I am under the power and under the bondage of sin.
0: பாவத்துடைய வல்லமை பிடிக்குள்ளாக நான் இருக்கிறேன்.
1: So he says, who shall deliver me from this sin?
0: ஆகவே தான் கேட்கிறார், இந்த வல்லமையிலிருந்து யார் என்னை விடுவிப்பார்?
1: You see my friend, at one time or the other we all realize that we are under the power of sin and Satan.
0: பாருங்கள், வாழ்க்கையின் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாருமே பாவம் அல்லது பிசாசின் வல்லமையின் கீழ் இருந்தோம் என்பதை உணர்ந்து கொண்டோம்.
1: We cry out for deliverance.
0: விடுதலைக்காக நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம்.
1: We feel like we are slaves, we are nothing, we are not able to do anything.
0: நாம் எல்லாரும் அடிமைகள், நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, முடியாது என்பதை கண்டு கொண்டோம்.
1: There comes this great redeemer.
0: அப்பொழுதுதான் இந்த மாபெரும் இரட்சகர் மீட்பர் வருகிறார்.
1: He has come to redeem us with his precious blood.
0: தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்க வந்திருக்கிறார்.
1: By giving his blood he has bought us out.
0: தம்முடைய இரத்தத்தை கொடுத்தது மூலமாய் நம்மை விலை கொடுத்து வாங்கி விட்டார்.
1: And delivered us.
0: நம்மை விடுவித்து விட்டார்.
1: Saved us.
0: இரட்சித்து விட்டார்.
1: Now the Bible says.
0: இப்பொழுது வேதம் சொல்கிறது.
1: Psalm 107 and verse 2.
0: சங்கீதம் 107:2-ல்
1: it says, let the redeemed of the Lord say so.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லக்கடவர்கள்.
1: Let the redeemed of the Lord say so.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லக்கடவர்கள்.
1: What do they say?
0: அவள் என்ன சொல்ல வேண்டுமா?
1: Let them say I am redeemed.
0: நான் மீட்கப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும்.
1: Everybody lift up your hands and say I am redeemed.
0: எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டு விட்டேன்.
1: You know the Bible says let the redeemed of the Lord say so.
0: பாருங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள் என்று வேதம் சொல்கிறது.
1: Saying declare it.
0: வேறுதமா சொன்னால் அதை அறிவியுங்கள் என்று சொல்கிறது.
1: Declare your redemption.
0: உங்களுடைய மீட்பை அறிவியுங்கள்.
1: Declare your redemption.
0: உங்கள் மீட்பை அறிக்கை செய்யுங்கள்.
1: Speak it out.
0: அதை பேசுங்கள்.
1: Let the devil and this world know.
0: பிசாசும் அவனுடைய உலகமும் அதை கேட்கட்டும்.
1: Let them hear it.
0: அவர்கள் அதை கேட்கட்டும்.
1: You are a redeemed person.
0: நீங்கள் மீட்கப்பட்டவர்.
1: Go around declaring your redemption.
0: உங்கள் மீட்பை அறிவித்துக் கொண்டே செல்லுங்கள் எல்லா இடத்திலும்.
1: I am redeemed, redeemed, redeemed.
0: நான் மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன்.
1: I have been bought by the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் வாங்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have redemption through his blood.
0: அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: See, redemption is something that you just don't keep inside. You begin to speak it.
0: பாருங்கள், இந்த மீட்பு என்பதை நாம் உள்ளுக்குள்ளே வைத்திருப்பதல்ல, இதை நாம் பேச வேண்டும்.
1: That is why we read in the book of Revelation that the redeemed began to sing a song of redemption.
0: ஆகவே தான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், மீட்கப்பட்டவர்கள் மீட்பின் பாடலை பாட ஆரம்பித்தார்கள்.
1: Redeemed have a song in their hearts.
0: மீட்கப்பட்டவருடைய இருதயத்தில் ஒரு பாடல் இருக்கிறது.
1: If you've been a slave, if you've been in a position like that and then you've been redeemed, you would want to sing, you would be thankful.
0: நீங்கள் அடிமையாய் கட்டப்பட்டு அந்த நிலைமையில் இருந்தே நீங்கள் மீட்கப்பட்டிருந்தால் பிறகு நீங்கள் அந்த பாடலை பாட விரும்புவீர்கள்.
1: That is the joy of this of salvation.
0: ரட்சிப்பின் சந்தோஷமே அதுதான்.
1: So the redeemed has to speak it out and say it.
0: ஆகவே மீட்கப்பட்டவர்கள் அதை பேச வேண்டும், சொல்ல வேண்டும்.
1: In saying is the victory.
0: பாருங்கள், அதை சொல்வதிலே தான் வெற்றி இருக்கிறது.
1: How many of you have ever said I am redeemed?
0: எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க நான் மீட்கப்பட்டு விட்டேன்
1: என்று? You see, a lot of people don't realize the importance of our declaration and confession of our faith.
0: நிறைய பேருக்கு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டியதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கிறது.
1: You know, as I have taught you earlier, confession means they think it's a confession of sins.
0: நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் போதித்தது போல அறிக்கை என்று சொன்னாலே பாவ அறிக்கை தான் என்று நினைத்துக்
1: கொள்கிறார்கள். That is the only confession that Christian people know.
0: கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்திருப்பதெல்லாம் அந்த ஒரு அறிக்கை மட்டும்தான்.
1: That is why the Christian world is in the condition that it is today.
0: ஆகவேதான் கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு இருக்கிற இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது.
1: You see, confession is also the confession of our faith.
0: அறிக்கைன்னு சொன்னால் நம்முடைய விசுவாச அறிக்கையும் அதில் அடங்கியிருக்கிறது.
1: Confession is also the confession of what God has done for us.
0: அறிக்கைன்னு சொன்னால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதுவும் அடங்கியிருக்கிறது.
1: Confession is the confession of who we are in and through Christ.
0: அறிக்கைன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் மூலமாய் நாம் யாராய் இருக்கிறோம் அதை அறிக்கை செய்வது.
1: Confession is our confession of what God is doing, Jesus Christ is doing for us at the right hand of the Father.
0: அறிக்கை என்பது பிதாவின் வலது பார்சத்திலே இயேசுவானவர் என்ன செய்கிறார் என்பதை அறிக்கை செய்வது.
1: So we must confess our redemption.
0: ஆகவே நம்முடைய மீட்பை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: Turn with me to Psalm 91.
0: திருப்போம் 91 சங்கீதம்.
1: And verse 1 and 2.
0: ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் வாசிப்போம்.
1: He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty.
0: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்.
1: I will say of the Lord, he is my refuge and my fortress, my God, in him will I trust.
0: நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன்.
1: You see, he says, I will say of the Lord.
0: பாருங்கள் நான் சொல்லுகிறான் நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன்.
1: I will say.
0: நான் சொல்லுவேன்.
1: Now you say, why do you have to say, brother?
0: பாருங்கள் கேட்கலாம் ஏங்க சொல்லணும் அப்படி.
1: But the psalmist says, I will say.
0: ஆனா சங்கீதகாரன் சொல்ல நான் சொல்லுவேன்.
1: I will say that he is my refuge and my fortress, my God, and in him I will trust.
0: நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன்.
1: When you declare, my friend, there is power in
0: that. நம்பலே அதை நீங்கள் அறிக்கை செய்யும்போது அதுல ஒரு வல்லமை அடங்கி இருக்கிறது.
1: See, this is what the believers have failed to understand. Over the years
0: விசுவாசிகள் பல வருடங்களாக இதை புரிந்துகொள்ள தான் தவறி விட்டார்கள்.
1: They have a very negative and failure oriented life.
0: அவருடைய வாழ்க்கையே பிற்போக்கான தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கிறது.
1: Because they never declare anything like this.
0: ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் எதையுமே அவர்கள் அறிக்கை செய்வதே
1: இல்லை. I will say of the Lord.
0: இவன் சொல்றான் நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன்.
1: He is my refuge, my fortress, my God. In him will I trust.
0: நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர்.
1: Many people read Psalm 91.
0: பல பேர் 91 சங்கீதத்தை வாசிக்கிறார்கள்.
1: Oh brother, this is too much.
0: இது ரொம்ப அதிகமா சொல்லுது.
1: He's going to do everything that he says there.
0: இங்க சொல்ற எல்லாத்தையும் செய்ய போகிறாரா?
1: Moses says yes.
0: மோசே ஆம் என்று சொல்கிறான்.
1: Moses is the one that wrote it.
0: இது எழுதியது மோசே தான்.
1: He says yes.
0: அவன் சொல்றான் ஆமான்.
1: If you are in him.
0: அவருக்குள் நீங்கள்
1: இருந்தா. He that dwells in the secret place of the Most High.
0: உன்னதமானவரின் மறைவிலே வாசம் பண்ணுகிறவன்.
1: Shall abide under the shadow of the Almighty.
0: சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்.
1: What is this secret place?
0: இந்த மறைவான இடம் என்றால் என்ன அது?
1: This place in Christ.
0: கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இடம் அது.
1: In the New Testament, the Apostle Paul calls it being in Christ.
0: புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாய் பவுல் அதை கிறிஸ்துவுக்குள் என்று அழைக்கிறார்.
1: He says, if any man be in Christ.
0: அவர் சொல்றார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்.
1: He has found the same place that Moses had found.
0: பாருங்க மோசே கண்டுபிடித்த அதே விஷயத்தை
1: மறுபடியும்
0: பிறப்பது
1: என்று You are a person who is declaring something.
0: பிறகு நீங்கள் ஒரு காரியத்தை அறிவிக்கிறவராக இருக்கிறீர்கள்.
1: You begin to say, he is my fortress, my refuge, my God, in him will I trust.
0: நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள்.
1: You begin to say, surely he shall deliver me. From the snare of the fowler and from the noisome pestilence.
0: மெய்யாகவே அவர் என்னை வேரோடு கண்டிக்கும் பாழாகும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லுவீர்கள்.
1: Surely he shall deliver me.
0: கண்டிப்பாக என்னை தப்புவிப்பார்.
1: What are the Christian people saying today?
0: இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க?
1: Will the Lord deliver me, brother?
0: பிரதர் கர்த்தர் என்ன விடுவிப்பாரா?
1: Pray, brother.
0: ஜெபம் பண்ணுங்க பிரதர்.
1: Maybe he'll deliver me.
0: ஒருவேளை என்ன விடுவிப்பா?
1: Maybe he won't deliver me.
0: ஒருவேளை விடுவிக்காம விட்டுருவாரா?
1: He says surely he shall deliver.
0: ஆனா இவன் சொல்றான் கண்டிப்பாய் விடுவிப்பா.
1: He shall cover thee with his feathers and under his wings shall thou trust.
0: அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய்.
1: You shall not be afraid by the terror of by night.
0: இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு நீ பயப்பட மாட்டாய்.
1: You will not be afraid for the arrow that flyeth by day.
0: பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்பட மாட்டாய்.
1: You will not be afraid of the pestilence that walks in darkness.
0: இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய்க்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள்.
1: You will not be afraid of the destruction that wasteth at noonday.
0: மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்பட மாட்டீர்கள்.
1: 1000 shall fall at thy side and 10,000 at the right hand but it shall not come nigh thee.
0: உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
1: Now these are not things to be believed, it's things to be declared.
0: பாருங்கள் இந்த காரியங்களை விசுவாசித்தால் மட்டும் போதாது, அவைகளை நாம் அறிக்கை செய்யவும் வேண்டும்.
1: If you believe then you speak it.
0: நீங்கள் விசுவாசித்தால் அதை பேசுங்கள்.
1: You declare these things.
0: இந்த காரியங்களை அறிக்கை செய்யுங்கள்.
1: Now that is what Moses is saying there.
0: அவர் மோசே இதை தான் இங்கே சொல்லுகிறான்.
1: And that is what the psalmist says in another place, let the redeemed of the Lord say so.
0: அந்த இடத்தில் சங்கீதகாரன் இதை தான் சொல்லுகிறான். மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள் என்று.
1: In another place we are told to say let the weak say that he is strong.
0: இன்னொரு இடத்தில் வேதம் சொல்லுது பலவான்
1: நீங்கள்
0: எங்கு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லும் போதுதான் பிசாசு புரிந்து கொள்ளுகிறார்.
1: How many of you know the devil is not omniscient?
0: எத்தனை பேர் தெரியும் பிசாசு சர்வ ஞானி கிடையாது.
1: He is not like God, he can just sit there and read your mind.
0: அவன் தேவன் கிடையாது சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு பாக்குறது.
1: He is not God, he doesn't know everything. He doesn't know what is in your heart.
0: அவன் தேவன் அல்ல, அவனுக்கு எல்லாமே தெரியாது. உங்க இதயத்துல என்ன இருக்கு என்பதை அவனுக்கு தெரியாது.
1: Some people are confused about the devil, you know.
0: சில பேர் பாருங்க பிசாசு கண்டு குழம்பி போயிருக்காங்க.
1: Think of him like a god, you know.
0: பிசாசு வந்து தேவன் மாதிரி நினைச்சுக்கறாங்க.
1: They think that the devil knows everything that they know in their hearts.
0: தங்கள் இதயத்தில் எல்லாம் பிசாசுக்கு தெரியும் நினைக்கிறாங்க.
1: See, the devil knows things about you only as you speak it.
0: பாருங்கள் நீங்கள் பேசும்போதுதான் உடைய காரியங்களை பிசாசு தெரிந்து கொள்கிறான்.
1: Just like I would know what Benjamin is thinking only when he says it.
0: பாருங்க பெஞ்சமினுக்கு பெஞ்சமின் என்ன நினைக்கிறான் என்பது அவர் பேசும்போதுதான் எனக்கு தெரியும் இல்லையா அது போலதான்.
1: I am not omniscient.
0: நான் சர்வஞானி கிடையாது.
1: I can only know when he says it.
0: அவர் என்ன வாயை திறந்து சொன்னாதான் எனக்கு தெரியும்.
1: I can't just look at him and just try to think what he is thinking inside.
0: அவர் பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ள என்ன போகுதுன்னு சொல்லி அறிய முடியாது.
1: I don't have that power.
0: அந்த வல்லமை எனக்கு கிடையாது.
1: I don't know everything.
0: எல்லாமே எனக்கு தெரியாது.
1: You see, many people do not realize
0: that. பலர் இதை உணர்வதே கிடையாது.
1: How does the devil find out where you are at?
0: பிசாசு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீர்கள் என்பதை அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்?
1: How does the devil know what your spiritual stand is?
0: உங்களுடைய ஆவிக்குரிய தரம் எப்படி இருக்கு என்பது பிசாசுக்கு எப்படி தெரியும்?
1: How do you tell the devil, here is where I stand, you devil, and I will not move?
0: பிசாசே நான் இங்கே தான் நிற்கிறேன், நான் அசைய மாட்டேன் என்று பிசாசுக்கு எப்படி தெரியும்? எப்படி சொல்வீர்கள்?
1: How do you let the devil know where you stand spiritually?
0: ஆவிக்குரிய பிரகாரம் நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை பிசாசுக்கு எப்படி தெரியப்படுவது?
1: How do you tell him who you are?
0: நீங்கள் யார் என்பதை எப்படி அவனுக்கு தெரிவிக்க போகிறீர்கள்?
1: How do you tell him where you are right now?
0: இப்போ நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் எப்படி இதை அவனுக்கு சொல்வது?
1: How do you tell him what kind of power you have?
0: உங்களுக்கு என்ன விதமான வல்லமை இருக்கு என்பதை அவனுக்கு எப்படி சொல்வது?
1: I tell you, you say it like this.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும், இப்படி நீங்கள் சொல்லுங்க.
1: You say, I am the redeemed of the Lord.
0: சொல்லுங்கள், நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன்.
1: I have been bought by the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நான் வாங்கப்பட்டிருக்கிறேன்.
1: And the devil says, oh, yeah, I understand that.
0: அப்போ பிசாசு, ஓ, எனக்கு புரியுது.
1: Oh, I understand that language.
0: ஓ, அந்த பாஷை எனக்கு புரியுது.
1: Now I understand who you are.
0: இப்போது நீ யார் என்பது எனக்கு புரிகிறது.
1: You see, a lot of people just keep quiet and shut up and just keep quiet and say, oh, brother, the devil is on me.
0: நிறைய பேர் பாருங்க, ஒண்ணுமே பேசாம வாய் மூடிட்டு சும்மா
1: உட்கார்ந்து has redeemed you.
0: உங்களை மீட்ட அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து பேசுங்கள்.
1: You see, that is why it is so important.
0: பாருங்க ஆகவே தான் அது மிகவும் முக்கியமா இருக்கு.
1: That is why they overcame him by the blood of the lamb and by the word of their testimony.
0: ஆகவே தான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: They overcame him by declaring what the word says that the blood of Jesus has done.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதை சொன்னதன் மூலமாய் அவர்கள் ஜெயித்தார்கள்.
1: When they declared what the word says that the blood has done for them.
0: இரத்தம் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதை அவர்கள் சொன்ன
1: the devil was defeated.
0: பிசாசு தோற்கடிக்கப்பட்டான்.
1: The devil could not lay hold on them.
0: பிசாசால் மீது கை வைக்க முடியவில்லை.
1: The devil could not overcome them.
0: பிசாசால் மேற்கொள்ள முடியவில்லை.
1: They overcame him.
0: இவர்கள்தான் அவனை மேற்கொண்டார்கள்.
1: By declaring what the word says the blood has done for them.
0: இரத்தம் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதை அறிக்கை செய்தன் மூலமாக.
1: I'll tell you my friends, this has been the great weak point of the church.
0: நான் உங்களுக்கு சொல்ற நண்பர்களே, சபையினுடைய பலவீனமான ஒரு பகுதியே இதுதான்.
1: We never go into these things.
0: இந்த காரியங்களுக்குள்ளாக நாம் செல்வதே இல்லை.
1: You know, in many quarters we are just having baby church.
0: பாருங்க अनेक இடங்கள்ல குழந்தை சபை தான் இருக்கு பாருங்க. இன்னும்
1: you go to church and they say do and then send you out.
0: சபைக்கு போனா அப்படி அப்படி முதுகுல தட்டி தாலாட்டி அனுப்பிறாங்க.
1: தாலாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சி உங்களுக்கு கொஞ்சம் அழுது உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஜெபம் பண்ணிப்போம். That's all is happening.
0: இதுதான் நடக்குது.
1: But you have to know.
0: ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Know these truths.
0: சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும்.
1: And this is one of the great truths.
0: இது மிகப்பெரிய சத்தியங்களில்
1: ஒன்று. The second thing.
0: இரண்டாவது காரியம்.
1: The first thing is the redemption that comes through the blood.
0: முதலாவது இரத்தத்தின் மூலமாய் மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: Another thing, the second thing is also found in Ephesians 1:7, the passage, the scripture that we just read.
0: இரண்டாவது காரியம் இப்போ வாஸ்தவமே எபேசியர் 1:7 அதிலே அடங்கி இருக்குது பாருங்க.
1: The forgiveness of sin is also through the blood.
0: பாருங்க பாவ மன்னிப்பு கூட இந்த இரத்தத்தின் மூலமாக தான் உண்டாயிருக்கிறது.
1: Forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பு.
1: Now let us think about this a little bit.
0: இதை நாம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம்.
1: Lot of Christians today do not have the assurance that their sins are forgiven.
0: நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிச்சயம் கிடையவே கிடையாது.
1: I remember in the old days they used to have two different altar calls.
0: எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பழைய நாட்கள்ல ரெண்டு வித்தியாசமான கடைசி அழைப்பை கொடுப்பாங்க.
1: Still they do, they still do.
0: இன்னும் கூட அப்படி செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க.
1: They say those who want to get saved come.
0: வலாது ரட்சிக்கப்பட விரும்புறவங்கலாம் வாங்கணும்.
1: And they say those who don't have the assurance that your sins are forgiven you come.
0: அப்புறம் என்ன சொல்வாங்க பாவம்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குன்ற நிச்சயம் இல்லாதவங்கலாம் வாங்க அப்படினுவாங்க.
1: This is a special category of people that are always there in the church.
0: இது வந்து ஒரு விசேஷமான கூட்டம். இந்த கூட்டம் சபையிலே எப்போதும் காணப்படும்.
1: Those who do not have the assurance that their sins are forgiven.
0: அது பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுன்ற நிச்சயம் இல்லாத ஒரு மக்கள் கூட்டம்.
1: When I was growing up I used to think what kind of people are these?
0: பாருங்க நான் வந்தப்ப யோசிப்பேன் என்ன விதமான ஆட்கள் இவங்கலாம்.
1: Now what is this? That you don't have assurance of forgiveness of sin.
0: இது என்ன இது பாவம் மன்னிக்கப்படுதென்ற நிச்சயம் இல்லாம.
1: I understand now that since the teaching about the precious blood of Jesus and what it has done has not been given to them, they do not have assurance that their sins are forgiven.
0: இப்போதான் எனக்கு என்ன புரிகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்தும் அது நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்தும் போதனை மக்களுக்கு கொடுக்கப்படாதனால தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் அவளுக்குள்ளே இல்லை.
1: I will tell you most of the church was plagued with this.
0: பாருங்க அநேக சபைகளில் இந்த நோய் காணப்பட்டது என்று நான் சொல்லலாம்.
1: Majority of the people were plagued with this that they didn't have assurance that their sins were forgiven.
0: பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த நோய் இருந்தது பாருங்க பாவங்கள் மன்னிக்கப்படுது என்ற நிச்சயமே அவங்களுக்கு கிடையாது.
1: Not only they did not preach about the blood of Jesus and explain to them so that they'll have assurance of sins forgiven.
0: பாருங்க அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுது என்ற நிச்சயம் அவங்களுக்குள்ள வரும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து விளக்கி அவங்களுக்கு போதிக்காமல் விட்டது மட்டுமல்ல
1: they were also preaching in such a way that they were giving assurance that their sins are always remembered.
0: அவங்களுடைய பாவம்லாம் எப்போதும் நினைவு கூறப்படுகிறது என்ற ஒரு போதனையை அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள்.
1: இவங்க பிரசங்கத்தை கேட்டா இவங்க பாவத்தெல்லாம் கிளறி மேல கொண்டாந்துடுறாங்க. கடல் ஆழத்துக்கு போய் பிரசங்கியார் ஆழமா பிரசங்கம் பண்ணி கடல் ஆழத்துக்கு போய் கொண்டாந்துடுறாரு எல்லா பாவத்தையும் கொண்டாந்து நீங்க மறந்ததெல்லாம் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. I have even forgotten some kinds of sin until and unless I was told in the church that these things are there.
0: சில பாவங்கள எனக்கு சுத்தமா மறந்தே போச்சு. சபையில அதை ஞாபகப்படுத்துறாங்க இதெல்லாம் பாவம் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சு.
1: அவர் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் ஓ இப்படி எல்லாம் இருக்குது. Are you there my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: So they never preached about the blood of Jesus.
0: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து போதிச்சதே கிடையாது.
1: Then they raked up all your sins and brought it up always before you and condemned you with this.
0: பிறகு இருக்கிற பாவத்தெல்லாம் கிளறி உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து வைத்து உங்களை எப்போதும் வாக்கினைக்கு உட்படுத்திக் கொண்டே இருந்தார்கள்.
1: And this is why the people did not have the assurance of sins.
0: இதனால தான் பாருங்கள்
1: sins forgiven.
0: மக்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு நிச்சயமே இல்லாமல் போய்விட்டது.
1: I'll tell you.
0: உங்களுக்கு சொல்லட்டும்.
1: You know, communion time in a typical church in those days.
0: பார் அந்த நாட்கள்ல ஒரு சபையில திருவிருந்து நேரம் என்றால்
1: you know when the communion time comes 75% of the people walk away.
0: பாருங்க திருவிருந்து நேரம் கத்தோலிக்க பந்தின வரும்போது 75% மக்கள் எழுந்து வெளியே போய்டுவாங்க.
1: Do you know why?
0: ஏன் தெரியுமா
1: there may be 200-300 people there and only 50-60 people taking communion.
0: 200-300 பேர் சபையில இருப்பாங்க ஆனா திருவிருந்தில 50-60 பேர் மட்டும் தான் இருப்பாங்க.
1: Do you know why?
0: ஏன் தெரியுமா
1: because all of them think I am not worthy to take communion.
0: ஏன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க திருவிருந்தில பங்கு கொள்ள எனக்கு தகுதியே கிடையாது.
1: They simply walk away.
0: அப்படியே எழுந்து வெளியே போய்டுவாங்க.
1: You may say how do you know brother?
0: நீங்க கேக்கலாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்.
1: I was also among them who walked away.
0: வெளியே போனவங்கள நானும் ஒருத்தன்.
1: So many months I walked away.
0: பல மாதங்கள் வெளியே நான் போய்ட்டேன்.
1: I thought my god if you're going to take communion you better be perfect. I'm not perfect and god knows I'm not perfect. I'm surely not going to go take communion when I'm not perfect.
0: நான் யோசித்தோம் ஐயோ திருவிருந்தா திருவிருந்தா நம்ம பூரணமா இருக்கணும் எனக்கு தெரியும் ஆண்டவருக்கும் தெரியும் நான் பூரணமா இல்லன்னு அப்ப போக கூடாது அப்படினு.
1: This is my idea.
0: இதுதான் என்னுடைய எண்ணமா இருந்தது.
1: Whenever they said communion the wheat and the chaff were separated.
0: எப்பலாம் திருவிருந்தாங்களோ இந்த கோதுமையும் களையும் தனித்தனியா போயிடுச்சு.
1: All the chaff went and walked away.
0: தலையெல்லாம் எழுந்து வெளியே போயிடுச்சு.
1: Only the good ones, the holy ones stayed.
0: நல்ல பரிசுத்தமான நல்ல கோதுமை தான் உள்ள இருந்தாங்க.
1: And I will look out from out there and look in and say, well, I know this person is taking, but he should not be taking.
0: நான் வெளியே இருந்து உள்ள பாப்பேன். அப்ப யோசிப்பேன், இவரெல்லாம் எடுக்கவே கூடாது, ஆனா இவர் போய் எடுக்கறாரு.
1: Why is he sitting there?
0: இவர் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்காரு?
1: You see, if we go like this, there will not be one person left to take communion.
0: பாருங்க, இப்படியே பார்த்தனே போனா கர்த்தர் திருவந்து ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான்.
1: And there will not be one person left to give the communion.
0: அது அது மட்டும் இல்ல, கம்யூனியன் கொடுக்கவும் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. ஹலோ, இருக்கீங்களா?
1: You see, this is the way the church operates.
0: பாருங்க, சபை இப்படி தான் செயல்படுகிறது. சில சமயங்களில்
1: they have no assurance that sins are forgiven, that they are in fact made whole and cleansed.
0: பாருங்க, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் கிடையாது, இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க என்ற ஒரு நிச்சயமும் கிடையாது.
1: That is the way that they lived for years and years.
0: பல வருடங்களாக இப்படி தான் வாழ்ந்து வந்தார்கள்.
1: The moment that I heard this preaching about how the blood of Jesus gives me forgiveness of sins,
0: எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவ மன்னிப்பை எனக்கு கொடுக்கிறது என்ற போதனை நான் கேட்ட அந்த நேரத்திலே தான்,
1: the moment I began to understand that the blood of Jesus was shed so that I may have forgiveness of sins,
0: நான் பாவ மன்னிப்பை பெறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று எப்போது நான் கேட்டேனோ.
1: And Ephesians 1:7 says I have redemption.
0: எபேசியர் 1:7 சொல்லுது எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று.
1: It doesn't say in whom we may have redemption.
0: அவருக்குள்ளே ஒருவேளை நமக்கு மீட்பு உண்டாகலாம் என்று சொல்லவில்லை.
1: It says in whom we will have redemption.
0: அவருக்குள்ளே நமக்கு மீட்பு உண்டாகும் என்று சொல்லவில்லை.
1: It says in whom we have redemption.
0: இவருக்குள் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறது.
1: I have.
0: எனக்கு உண்டாயிருக்கிறது.
1: I have it.
0: நான் மீட்பை பெற்றிருக்கிறேன்.
1: I've got it now.
0: மீட்பை இப்போது பெற்றிருக்கிறேன்.
1: Everybody say I have it.
0: எல்லாரும் சொல்லுங்க, நான் பெற்றிருக்கிறேன்.
1: I have it.
0: நான் பெற்றிருக்கிறேன்.
1: Come on, I have it.
0: சொல்லுங்க, நான் பெற்றிருக்கிறேன்.
1: I have it.
0: நான் பெற்றிருக்கிறேன்.
1: Redemption is mine.
0: மீட்பு என்னுடையது.
1: It's mine now.
0: அது இப்போது என்னுடையது.
1: I have it now.
0: இப்போது நான் பெற்றிருக்கிறேன்.
1: One day a tremendous realization came over me that redemption is mine and it is mine now.
0: மீட்பு என்னுடையது, இப்போது எனக்கு உண்டாயிருக்கிற உணர்வு எனக்கு ஒரு நாள் வந்தது.
1: It is not going to be mine tomorrow.
0: அது நாளைக்கு என்னுடையதா இருக்க போகுது.
1: There is no ifs and buts.
0: ஒருவேளை ஆனால் ஆகையெல்லாம் கிடையாதுங்க.
1: No, there is no maybe.
0: கிடையாது, ஒருவேளை அந்த பிரச்சனை
1: இல்லை. I have redemption.
0: இப்போது எனக்கு உண்டாயிருக்கிறது.
1: Blood of Jesus and the
0: இயேசுவின் ரத்தம், அந்த ரத்தத்தை குறித்த போதனை எனக்கு என்ன சொல்லுகிறது? மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது, நான் அதை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறது.
1: If the Bible says I have it, then I have it.
0: நான் பெற்றிருக்கிறேன் என்று வேதம் சொன்னால் நான் பெற்றிருக்கிறேன்.
1: If it says I have it, then I must bow to it and say, thank you Lord, I have it, I have it and I thank you.
0: நான் பெற்றிருக்கிறேன் என்று வேதம் சொன்னால் நான் ஆண்டவரை வணங்கி பணிந்து நன்றி ஆண்டவரே, நான் அதை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவேன்.
1: In whom I have forgiveness of sin.
0: அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: உண்டாயிருக்கிறது, உண்டாக போறதில்லை, உண்டாயிருக்கிறது. You have it.
0: நீங்கள் அதை பெற்றிருக்கிறீர்கள்.
1: How many of you have it now?
0: எத்தனை பேர் இப்போது அதை பெற்றிருக்கிறீர்கள்?
1: Are you sure?
0: நிச்சயம் இருக்கிறதா?
1: When the blood of Jesus was shed for you.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்ட போது.
1: And when you came by faith and laid hold upon that blood.
0: விசுவாசத்தோடு நீங்கள் வந்த அந்த ரத்தத்தை பற்றிக்கொண்ட போது.
1: And when through the blood of Jesus you came.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நீங்கள் வந்த போது.
1: And when the blood of Jesus was applied upon you.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது பூசப்பட்ட போது.
1: When you were born again.
0: நீங்கள் மறுபடியும் பிறக்கம் பிறந்த
1: போது. You are a blood bought child of God.
0: நீங்கள் தேவனாலே இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்ட பிள்ளையாய் விட்டீர்கள்.
1: His blood was smeared upon you.
0: பிறகு அந்த விலையேறப்பட்ட இரத்தம் உங்கள் மீது பூசப்பட்டது.
1: You became the possession of Almighty God.
0: அப்பொழுது நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சம்பத்தாக சொத்தாக மாறி விட்டீர்கள்.
1: You have forgiveness of sin.
0: உங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: I love the word I have.
0: உண்டா இருக்கிறது என்ற வார்த்தை வருது, அதை நான் ரொம்ப விரும்புறேன்.
1: I hate to see the church when it operates with a poverty mentality.
0: சபையானது தரித்திர மனப்பான்மையோடு செயல்படும்போது அதை பார்க்க என் மனம் வெறுக்கிறது.
1: Many times I think the church is a bunch of have nots.
0: பல சமயத்தில் நினைப்பேன் சபை வந்து ஓட்டாணிகள் இல்லாதவள் இருக்கிற ஒரு கூட்டம் என்று.
1: அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்ற கும்பல் நினைக்கிறேன் நான். I am glad about the I haves.
0: ஆனால் நான் உடையவனா இருக்கிறனே அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன்.
1: I am glad about everything that I have.
0: எதையெல்லாம் நான் உடையவனா இருக்கறனோ அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன்.
1: I have a lot of things.
0: நான் நிறைய காரியங்களை உடையவனாய் பெற்றவனாய் இருக்கிறேன்.
1: What do I have?
0: எனக்கு என்ன இருக்கிறது?
1: I know for sure because the word of God declares that I have redemption and I have forgiveness of sins.
0: எனக்கு மீட்பு உண்டா இருக்கிறது, பாவம் மன்னிப்பு உண்டா இருக்கிறது வசனம் சொல்கிறது. ஆகவே நான் அதை பெற்றிருக்கிறேன்.
1: I am not telling you that.
0: நான் அதை உங்களுக்கு சொல்லவில்லை.
1: The word says that.
0: வசனம் அதை சொல்லுகிறது.
1: I have it, my friend.
0: நான் இப்பொழுது அதை பெற்றிருக்கிறேன்.
1: Then why should I walk away from communion?
0: அப்படி இருக்கும்போது திருவிருந்தினை ஏன் நான் வெளியே எழுந்து போக
1: வேண்டும்? I have.
0: நான் பெற்றிருக்கிறேன்.
1: I have redemption.
0: நான் மீட்பை உடையவனாக இருக்கிறேன்.
1: I am a very special possession of God.
0: நான் தேவனுடைய விசேஷமான ஒரு சம்பத்தாக இருக்கிறேன்.
1: I am redeemed by the blood of the lamb.
0: நான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பாக மீட்பு எனக்கு உண்டா இருக்கிறது.
1: So I will stay.
0: ஆகவே நான் அங்கே இருப்பேன்.
1: Because I have this.
0: ஏனென்றால்
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Lift up your hands and say.
0: கரங்களை வைத்து சொல்லுங்கள்.
1: I have been redeemed.
0: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have it.
0: அதை உடையவனாக இருக்கிறேன்.
1: I have forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டா இருக்கிறது.
1: Oh, don't let anybody tell you that you don't have these things.
0: இந்த காரியங்களை உங்களுக்கு இல்லை என்று யாரும் சொல்ல இடம் கொடுக்க வேண்டாம்.
1: Ever since I learned these things, I never let anyone tell me I don't have it.
0: என்றைக்கு இதை நான் கற்றுக்கொண்டேன் அன்னிலிருந்து இது இல்லை என்று யார் என்னிடத்தில் சொல்ல இடம் கொடுத்ததே இல்லை.
1: I will never believe a preacher who tells me I don't have it.
0: எனக்கு இது இல்லை என்று சொல்லுகிற பிரசங்கியாரை நான் நம்பவே மாட்டேன்.
1: I don't want to listen to such.
0: அவருடைய பேச்சு பிரசங்கம் தேவையில்லை.
1: I have, the Bible says.
0: வேதம் சொல்லுது நான் உடையவனாய் இருக்கிறேன்.
1: I have redemption.
0: எனக்கு மீட்பு உண்டா இருக்கிறது.
1: I have forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பாகிய மீட்பு நான் உடையவனாய்
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: What a realization.
0: என்ன ஒரு உணர்வு பாருங்க.
1: See, this is where the devil defeats his people.
0: பாருங்கள், பிசாசு இந்த இடத்துல தான் மக்களை தோற்கடிக்கிறான்.
1: How does he defeat?
0: எப்படி தோற்கடிக்கிறான்?
1: He comes with their sins.
0: அவருடைய பாவங்களோடு அவன் வருகிறான்.
1: He is the accuser of the brethren.
0: சகோதரர் பேரில் குற்றம் சாட்டுகிறான் அவன் மறக்க வேண்டாம்.
1: He is looking at your sin.
0: அவன் உங்கள் பாவங்களை பார்க்கிறான்.
1: He is accusing it accusing you.
0: அவன் உங்களை குற்றம் சாட்டுகிறான்.
1: Turn with me to Romans chapter 8.
0: திருப்பி ரோமர் 8 அதிகாரம்.
1: Romans chapter 8.
0: ரோமர் 8 அதிகாரம்.
1: And let me read to you from verse 33. Who shall lay anything to the charge of God's elect? It is God that justifies.
0: தேவன் தெரிந்து கொண்டவள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவளை நீதிமானாக்குகிறவர்.
1: See, it is talking about the one who accuses.
0: பாருங்கள், குற்றம் சாட்டுகிறவனை குறித்து இது பேசுகிறது.
1: The devil is the accuser.
0: பாருங்கள், குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு தான்.
1: Who is he accusing?
0: அவன் யாரை குற்றம் சாட்டுகிறான்?
1: He is accusing the redeemed.
0: அவன் மீட்கப்பட்டவர்களை குற்றம் சாட்டுகிறான்.
1: And if you don't know that you have redemption,
0: உங்களுக்கு மீட்பு உண்டா இருக்கிறது என்பதை நீங்கள் அறியாதிருந்தால்,
1: you don't know that you have forgiveness of sin,
0: பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு உண்டா இருக்கிறது நீங்கள் அறியாதிருந்தால்,
1: if you don't know the truth and if you don't know where you stand,
0: நீங்கள் சத்தியத்தை அறியாதிருந்து நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை அறியாதிருந்தால்,
1: then the devil will overcome you. He will have victory over you because he can accuse you and put you down and depress you and discourage you.
0: பிறகு பிசாசு உங்களை குற்றம் சாட்டுவான், அதைரியப்படுத்துவான், பலவீனப்படுத்துவான், அதன் மூலமாக உங்களை தோற்கடித்து அவன் உங்களை மேற்கொள்வான்.
1: But look at the great Apostle Paul, who knows the truth.
0: ஆனா சத்தியத்தை அறிந்திருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள்.
1: He says,
0: அவர் சொல்கிறார்,
1: who shall accuse me?
0: என்னை குற்றம் சாட்டுகிறவன் யார்?
1: It is God who justifies.
0: தேவனே நீதிமானாக்குகிறவர்.
1: I'm justified by the blood.
0: நான் இரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்.
1: Verse 34
0: says. 34 வசனம் சொல்கிறது.
1: Who is he that condemneth?
0: அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
1: Again he says.
0: மறுபடியும் சொல்றார்.
1: He is challenging the devil.
0: அவர் பிசாசுக்கு சவால் விடுகிறார்.
1: The devil is not challenging him.
0: பிசாசு இவருக்கு சவால் விடல.
1: He is challenging the devil.
0: இவர் பிசாசுக்கு சவால் விடுகிறார்.
1: Jesus said.
0: இயேசு சொன்னார்.
1: I will build my church upon this rock.
0: இந்த கல்லின் மீது நான் என் சபையை கட்டுவேன்.
1: And the gates of hell shall not prevail against
0: it. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை.
1: Church is not something that sits in one place and the devil comes and bombards it and we manage to hold on.
0: சபை என்று சொன்னா ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் கூடி வராங்க, பிசாசு குண்டு மழையா பொழியறான், ஏதோ நம்ம தப்பிச்சோம் போலச்சும் இருக்கிற இடம் கிடையாது.
1: That is not what it means when he said the gates of hell shall not prevail against.
0: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது என்று சொன்னபோது அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை.
1: He is talking about the church going to the gates of hell and bombarding the gates of hell and the gates of hell shall not prevail against it as the church takes victory over the powers of the devil.
0: பாதாளத்தின் வாசலிலே சபை போய் சபை அதன் மீது குண்டு போட்டு அதை நாசம் பண்ணுவதை குறித்து அவர் பேசுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை பாழாக்க போகிறது இல்லை.
1: Lot of people's Christian people's testimonies about how the devil has come to them and knocked on the door and got into their lives and did this and tore them up and everything.
0: நிறைய கிறிஸ்துவர்களை சாட்சி பாருங்க, பிசாசு வந்து கதவு தட்டினா உள்ள நுழைஞ்சா என்ன அப்படியே ஒண்ணு இல்லாம நாசமாகிட்டு விட்டு போயிட்டான்.
1: Your testimony should be how you overwhelmed the gates of hell.
0: எப்படி பாதாளத்தின் வாசல் நீங்கள் தகர்த்தீர்கள் என்பதாக தான் உங்கள் சாட்சி இருக்க வேண்டும்.
1: Paul says.
0: பவுல் சொல்கிறார்.
1: Who is it?
0: யார் அது?
1: That condemns.
0: அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன்.
1: Christ died.
0: கிறிஸ்துவே மரித்தவர்.
1: He is risen again.
0: அவரே எழுந்தும் இருக்கிறவர்.
1: He is at the right hand of God.
0: அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர்.
1: He makes intercession.
0: நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே.
1: Who shall separate us from the love of Christ?
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
1: This is the problem with a lot of Christian people. They are not assured of what the blood has done.
0: பாருங்க, நிறைய மக்களுடைய பிரச்சனையே இதுதான். ரத்தம் என்ன செய்திருக்கிற நிச்சயம் அவளுக்கு இல்லை.
1: They are not assured of the forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பை குறித்த ஒரு நிச்சயம் அவளுக்கு இல்லை.
1: They think they are separated from the love of Christ. They say, does Christ love me now? Does God love me now?
0: என்ன நினைக்கறாங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு இப்ப நான் பிரிஞ்சு போட்டேன், கிறிஸ்து இப்ப என்ன நேசிக்கிறாரா, அன்பு கூறாரா அப்படின்னு கேக்குறாங்க.
1: I have done certain things wrong.
0: சில காரியங்களை நான் தப்பா செஞ்சிட்டேனே.
1: I have some shortcomings.
0: சில குறைகள் என்கிட்ட இருக்குது.
1: I have some faults.
0: சில பிழைகள் என்கிட்ட
1: இருக்கு. I have been wrong.
0: நான் தப்பு செஞ்சிட்டேன்.
1: Oh, does God love me?
0: ஓ, இன்னமும் ஆண்டவர் என்ன அன்பு கூறுறாரா?
1: Does God love me still?
0: தேவன் இன்னமும் என்கிட்ட அன்பு கூறுகிறாரா?
1: This is a great sickness that is plaguing the Christian believers today.
0: கிறிஸ்தவ விசுவாசிகளை கொள்ளை நோய் போல் பிடித்திருக்கிற ஒரு வியாதி இதுதான்.
1: Does God love me?
0: தேவன் என்ன அன்பு கூறுகிறாரா?
1: I tell you my friend.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும்
1: நண்பர்களே. You ought to be like the apostle Paul and say.
0: அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்களும் ஒத்துக்கொண்டு சொல்ல வேண்டும்.
1: Who shall separate me from the love of Christ?
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
1: I am so sure of what the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறது குறித்த நிச்சயம் எனக்கு அதிகமாய் உண்டு.
1: I am so sure of the forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பு குறித்த நிச்சயம் எனக்கு அதிகம் உண்டு.
1: I am so sure of the power of the blood that cleanses me even today.
0: இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கும் என்னை கழுவுற என்ற நிச்சயம் எனக்கு உண்டு.
1: That is why I believe that I could never be separated from the love of Christ. There will not be a day when Christ does not love me. He always loves me. Will always love me.
0: ஆகவே தான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாளும் நான் பிரிய மாட்டேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. கிறிஸ்தியனில் அன்பு கூர்ந்து கொண்டே இருப்பார். அன்பு கூறாமல் இருக்கவே மாட்டார்.
1: He'll never stop loving me.
0: அவர் அன்பு கூறுவதை நிறுத்தவே மாட்டார்.
1: I may stop loving him.
0: நான் ஒருவேளை அன்பு கூறாமல் நிறுத்தி விடலாம்.
1: Then I have to repent and come to him.
0: அதன் பிறகு நான் மனம் திரும்பினா அவரிடம் வர
1: வேண்டும். I have to be right with him.
0: நான் அவரோடு சீர்பொருந்த வேண்டும்.
1: He never stops loving.
0: ஆனால் அவர் என்னில் அன்பு கூறுவதை நிறுத்துவதே இல்லை.
1: Are you there my friend?
0: இருக்கிறீர்களா நண்பர்களே?
1: His love knows no end.
0: அவருடைய அன்புக்கு எல்லை என்பதே கிடையாது.
1: No end to his love.
0: எல்லையே கிடையாது அவருடைய அன்புக்கு.
1: That is the kind of love that he has towards us.
0: அப்படிப்பட்ட அன்பை தான் நம்மீது அவர் பொழிகிறார்.
1: It is because we have not been taught about the power of the blood.
0: இரத்தத்தின் வல்லமை குறித்து போதிக்கப்படாதபடியால
1: because we are not told that the power of the blood has cleansed us from our sins.
0: இரத்தத்தின் வல்லமை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவி சுத்தம் பண்ணிக்கிறது நமக்கு சொல்லாதபடியால தான்.
1: Because we are not told how that we have forgiveness of sin through the blood.
0: எப்படி இரத்தத்து மூலமாய் பாவம் மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்பது நமக்கு சொல்லப்படாதபடியால தான்.
1: That is why Christians are depressed and discouraged and backslidden and negative and fearful and go away from God.
0: கிறிஸ்துவல அதேரியப்பட்டு பயத்திலே தேவனை விட்டு பின்வாங்கி பின்மாற்றத்தில போய் தேவனை விட்டு விலகி தூர போய்விட்டு இருக்கிறார்.
1: That is the problem.
0: பிரச்சனையே அதுதான்.
1: Because they don't know the truth.
0: என்றால் சத்தியம் தெரியவில்லை அவர்கள்.
1: Nobody told them God loves you.
0: யாரும் அவங்களுக்கு சொல்லல கர்த்தர் உங்களை அன்பா இருக்கிறார்.
1: He never leaves you.
0: அவர் உங்களை கைவிட
1: மாட்டார். Never forsakes you.
0: உங்களை விட்டு விலக மாட்டார்.
1: His love is set upon you.
0: அவர் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார்.
1: His love is eternal love.
0: அவருடைய அன்பு நித்தியமான அன்பு.
1: He always loves you.
0: அவர் எப்போதும் உங்களை அன்பு கூறுகிறார்.
1: Nobody ever told them.
0: யாரும் அவங்களுக்கு அதை சொல்லவே இல்லை.
1: Thirdly.
0: மூன்றாவது.
1: Turn with me to 1 John 1:7.
0: திருப்பு 1 யோவான் 1:7.
1: First we have redemption.
0: முதலாவது நமக்கு மீட்பு உண்டா இருக்கிறது.
1: Secondly we have forgiveness of sin.
0: இரண்டாவது பாவ மன்னிப்பு உண்டா இருக்கிறது.
1: You must declare it.
0: அதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: This is how you take victory over the devil.
0: இப்படி தான் பிசாசின் மீது நாம் வெற்றி எடுக்க
1: வேண்டும். Devil comes accusing.
0: பிசாசு குற்றம் சாட்டி கொண்டே வருகிறான்.
1: You overwhelm him and overpower him, overcome him.
0: அவனை மேற்கொள்ளுங்கள், அவனை நீங்கள் ஜெயிங்கள்.
1: How?
0: எப்படி?
1: Declare what the Bible says the blood of Jesus has done for you.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறது வேதம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை
1: செய்யுங்கள். Testify about that.
0: அதை குறித்து சாட்சி சொல்லுங்கள்.
1: If you heard some of the testimonies in the churches you will know why the church is in the condition that it is.
0: சபைகளில் சொல்லப்படுகிற சாட்சியை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன் அந்த சபை அந்த நிலையில இருக்கு.
1: I have heard some of the most negative testimonies in my life.
0: வாழ்க்கையில பயங்கரமான பிற்போக்கான சாட்சிகள் சிலவற்றை நான் கேட்டிருக்கிறேன்.
1: I have heard some of the most devil glorifying testimonies.
0: விசாசம் மகிமைப்படுத்துகிற சாட்சிகள் எல்லாம் கேட்டிருக்கேன் நான்.
1: No wonder their life is like that.
0: ஆச்சரியமே இல்ல பாருங்க, அவருடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு.
1: It is defeated.
0: தோற்கடிக்கப்பட்டதா?
1: A life of failure.
0: தோல்வியின் வாழ்க்கையா?
1: It is something where the devil overcomes them and overwhelms them.
0: பிசாசால மேற்கொண்டு அவளை அழுத்தி போடுகிற ஒரு வாழ்க்கை.
1: There is no victory over the devil.
0: பிசாசின் மீது அங்க வெற்றியே இல்லை.
1: Why?
0: ஏன்?
1: Because their mouth betrays where they stand.
0: அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்பதை வாயை காட்டி கொடுத்து விடுகிறது.
1: They are talking negative.
0: பிற்போக்காய் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.
1: They have not declared what the Bible says the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கிறது வேதம் சொல்கிறதோ அதை அவர்கள் அறிக்கை செய்யவில்லை.
1: If they had done that,
0: அதை செய்திருந்தால்
1: they would have overcome the devil.
0: அவர்கள் பிசாசை ஜெயித்திருப்பார்கள்.
1: Turn with me 1 John 1:7.
0: திருப்போம் 1 யோவான் 1:7.
1: Now we come to the third thing.
0: இப்போ மூன்றாவது காரியத்துக்கு நாம் வந்திருக்கிறோம்.
1: The third thing is the cleansing from sin that is available through the blood of Jesus.
0: மூன்றாவது இயேசு கிறிஸ்துவின் மூல இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது.
1: சுத்திகரிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: நம் சுத்திகரிப்பு நமக்கு உண்டாகிறது.
1: Verse 7.
0: ஏழாம் வசனம்.
1: But if we walk in the light as he is in the light, we have fellowship one with another, and the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
0: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Cleansing.
0: சுத்திகரிக்கும்.
1: Through the blood.
0: இரத்தத்தின் மூலமாக.
1: The blood of Jesus Christ his son cleanses us from all sin.
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: All these words when it is sounded in your ears, they must sound like the sweetest words.
0: இந்த வார்த்தைகள் காதுல துணிக்கும் போது தேனை போல அவைகள் இருக்க வேண்டும்.
1: How do you feel when you hear that?
0: இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
1: The blood of his son Jesus Christ cleanses us from all our sin.
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Oh, that is good news, my friend.
0: ஓ நண்பர்களே, இது நற்செய்தி.
1: Cleanses now.
0: இப்போது நம்மை சுத்திகரிக்கிறது.
1: Cleanses continually and forever.
0: தொடர்ந்து நித்திய நித்தியமாய் நம்மை சுத்திகரிக்கிறது.
1: But there are two conditions.
0: ஆனா என்னால ரெண்டு நிபந்தனைகள்.
1: But there is a condition.
0: என்னன்னா ஒரு நிபந்தனை அங்க இருக்குது.
1: What is the condition?
0: அது என்ன நிபந்தனை?
1: We must walk in the light.
0: நாம் ஒளியிலே நடக்க வேண்டும்.
1: Walk in the light means it is to walk in the word.
0: ஒளியிலே நடப்பது என்று சொன்னால் வசனத்திலே நடப்பது.
1: In obedience to the word.
0: அதாவது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பது.
1: If we walk in the light then two results are there.
0: ஒளியிலே நீங்கள் நடந்தால் பிறகு ரெண்டு விளைவுகள் உண்டாகிறது.
1: We have fellowship.
0: நம் ஒன்று ஐக்கியப்பட்டிருக்கிறோம்.
1: And then we have cleansing.
0: அதன் பிறகு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்.
1: The fellowship and cleansing are the result of walking in the light.
0: ஒளியிலே நடக்கிறதன் விளைவு தான் இந்த ஐக்கியமும் சுத்திகரிக்கப்படுவதும்.
1: How do we walk in the light?
0: எப்படி நாம் ஒளியிலே நடப்பது?
1: Turn with me to Psalm 119.
0: 119 சங்கீதத்துக்கு நாம் திருப்புவோம்.
1: Psalm 119 tells us what it means to walk in the light.
0: ஒளியிலே நடப்பது என்றால் என்ன என்பதை 119 சங்கீதம் நமக்கு சொல்கிறது.
1: Psalm 119 verse 105.
0: 119 சங்கீதம் 105 வசனம்.
1: Thy word is a lamp unto my feet and a light unto my path.
0: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது.
1: You see, that is the light that we should walk in.
0: இந்த ஒளியிலே தான் நாம் நடக்க வேண்டும்.
1: We should walk in the light.
0: அந்த ஒளியிலே நாம் நடக்க வேண்டும்.
1: The word sheds light in our life.
0: வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியை வீசுகிறது.
1: It shows us where we have gone wrong.
0: நாம் எங்கே தவறு செய்து விட்டோம் என்று காண்பிக்கிறது.
1: It shows us what is needed.
0: நமக்கு என்ன தேவை என்பதை காண்பிக்கிறது.
1: It shows us where we have failed.
0: நாம் எங்கே தவறி விட்டோம் என்று காண்பிக்கிறது.
1: And then we can set it right.
0: பிறகு நாம் அதை சரிபடுத்தலாம்.
1: We can

0: don't believe in condemning preaching.
1: ஆகவே தான் பாருங்க, இந்த குற்றப்படுத்த பிரசங்கத்துல எனக்கு நம்பிக்கை கிடையாது.
0: I don't believe that the Holy Spirit condemns.
1: பரிசுத்தாவியானவர் குற்றப்படுத்துறார் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது.
0: I believe the Holy Spirit convicts.
1: பரிசுத்தாவியானவர் உணர்த்துவிக்கிறார் அத நான் நம்புகிறேன்.
0: Conviction and condemnation are two different things.
1: பாருங்க, குற்றப்படுத்துவது வேறு, உணர்த்துவிப்பது வேறு.
0: Conviction is telling me that I have gone wrong, that I should be made right.
1: உணர்த்துவிக்கப்படுவது என்றால் என்ன? நான் தவறு செய்து விட்டேன், நான் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்வது.
0: Condemning is telling me that I am useless, I am no good, I am worth nothing.
1: குற்றப்படுத்துவனா என்ன? நீ ஒண்ணுத்துக்கு உதவாதவன், இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட அப்படினு சொல்வது.
0: But many people have taken on the job of condemnation.
1: ஆனா நிறைய பேர் பாருங்க, இந்த குற்றப்படுத்துற அந்த வேலையை எடுத்துக்கொண்டார்கள்.
0: Condemnation, condemnation.
1: அதிகாரம் பழைய உடன்படிக்கையும் அதன் கீழான ஊழியத்தையும் குறித்து பேசுகிறது.
0: Talks about the law and how the law was read and ministered to the people.
1: நியாயப்பிரமாணத்தை பற்றியும் எப்படி அந்த நியாயப்பிரமாணம் மக்களுக்கு வாசிக்கப்பட்டது ஊழியம் செய்தது என்பதை பற்றியும் சொல்கிறது.
0: The law was read.
1: நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்ட போது
0: it says that it was a ministry of condemnation.
1: பாருங்க, ஆக்கினை குட்படுத்துகிற ஊழியம் என்று அது சொல்கிறது.
0: It's a ministry of condemnation.
1: அது ஆக்கினை குட்படுத்துகிற ஊழியம்.
0: Why?
1: Yeah.
0: The law said everybody is a sinner.
1: நியாயப்பிரமாணம் சொன்னது எல்லாரும் பாவி என்று.
0: All have sinned and come short of the glory of God.
1: எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போய்விட்டோம்.
0: There is none righteous, no, not one.
1: நீதிமான் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை.
0: The law said the soul that sins must die.
1: நியாயப்பிரமாணம் சொன்னது பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும்
0: என்று. The law said the wages of sin is death.
1: நியாயப்பிரமாணம் சொன்னது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று.
0: It was condemnation.
1: அது ஆக்கினை தீர்ப்பாயிருந்தது.
0: But then the ministry of the new covenant is ministration of life, my friend.
1: ஆனால் புது உடன்படிக்கையின் ஊழியமோ ஜீவனை அருளும் ஊழியம்.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: It is a ministration of life.
1: அது ஜீவனை அருளும் ஊழியம்.
0: As I stand here and speak to you, it is not condemnation that is coming forth, it is life that is coming forth.
1: நான் இங்கே நின்று வசனத்தை சொல்லும்போது ஆக்கினை தீர்ப்பு உண்டாவதே மாறாக ஜீவன் உண்டாகிறது.
0: Conviction may come.
1: உணர்த்துவிக்கப்படலாம் ஒருவேளை.
0: You may realize your faults.
1: உங்களுடைய தவறுகளை ஒருவேளை நீங்கள் உணரலாம்.
0: You may repent and you may confess.
1: நீங்கள் மனம் திரும்பலாம், அறிக்கை செய்யலாம்.
0: That may happen.
1: அது ஒருவேளை நடக்கலாம்.
0: But never condemnation.
1: ஆனால் ஒரு நாளும் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது.
0: The Holy Spirit does not condemn.
1: பரிசுத்தாவியானவர் ஆக்கினை தீர்ப்பதில்லை.
0: He only convicts.
1: அவர் உணர்த்துவிக்கிறார்.
0: The word never condemns.
1: வசனம் கூட ஆக்கினை தீர்ப்பது கிடையாது.
0: The word sheds light and helps us see where we are and what the problem is.
1: நாம் எங்க இருக்கிறோம், பிரச்சனை என்பதை என்ன என்பதை வசனம் வெளிச்சம் போட்டு நமக்கு காண்பிக்கிறது.
0: That is why the word is a lamp unto our feet.
1: ஆகவே தான் வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது.
0: So the word sheds its light.
1: ஆகவே வசனம் ஒளி வீசுகிறது.
0: We realize where we have gone wrong.
1: நாம் எங்கே தவறு செய்து விட்டோம் என்பதை நாம் உணர்கிறோம்.
0: And then what do we do?
1: அதன் பிறகு என்ன செய்கிறோம்?
0: We come for the cleansing.
1: நாம் சுத்திகரிப்பு பெறும்படியாய் வருகிறோம்.
0: And the blood of Jesus cleanses us from all our sin.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleanses us from all our sin.
1: எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleanses us from all our sin.
1: எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Once again we come to the communion situation.
1: மறுபடியும் அந்த திருவிருந்து சூழ்நிலைக்கு வருவோம்.
0: Most people walking away.
1: நிறைய பேர் எழுந்து வெளியே போயிடுறாங்க.
0: Never find the cleansing.
1: அந்த சுத்திகரிப்பை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை.
0: The cleansing is not known in the church.
1: ஏனென்றால் சுத்திகரிப்பு என்றால் என்ன என்பது சபைக்கு தெரியவே தெரியாது.
0: Cleansing is never preached in the church. சுத்திகரிப்பு
1: பற்றி அங்க போதிக்கப்பட்டதே இல்லை.
0: Whenever it is preached in the form of a 3-day fasting before the communion.
1: எப்பலாம் அத பிரசங்கம் பண்ணாங்களோ திருமணத்துக்கு முன்னாடி 3 நாள் உபவாசம் போட்டு அத பிரசங்கம் பண்ணுவாங்க.
0: 3 days they have cleansing.
1: 3 நாள் சுத்திகரிப்பு நடக்கும்.
0: சுத்திகரிப்பு கூட்டணும் வச்சு 3 நாள் சுத்திகரிக்கிறாங்க. இவங்க சுத்திகரிக்கிறாங்க. இயேசுவின் ரத்தம் முடியும் செய்ய முடியாதத இவங்க இப்ப செய்து பார்க்கறாங்க. 3 days
1: 3 நாள்
0: what the blood of Jesus is not able to do these people are trying to do.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்ய முடியாததை இந்த ஆட்கள் செஞ்சிட்டுகிறாங்க.
0: So they have this cleansing meeting.
1: அவங்க சுத்திகரிப்பு கூட்டம் வைப்பாங்க.
0: Wrong meeting. Really.
1: தப்பான கூட்டம் பாருங்க, உண்மையா சொல்ல
0: போறோம். It's a wrong approach.
1: அது தவறான அணுகுமுறை.
0: Instead of getting the cleansing
1: சுத்திகரிப்பு கொடுக்கிறதுக்கு பதிலா
0: they are more terrorized. That's what takes place.
1: அந்த கூட்டத்துல என்ன நடக்கு? இன்னும் அதிகம் பயந்து போறாங்க இவங்க.
0: You see, cleansing is something that the blood of Jesus does.
1: சுத்திகரிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்கிற ஒன்று.
0: It doesn't take my fasting to cleanse me.
1: நான் சுத்திகரிக்கப்பட நான் உபவாசம் இருக்க வேண்டியதில்ல.
0: It doesn't take some kind of a 3-day prayer to cleanse me.
1: இது நான் சுத்திகரிக்கப்பட 3 நாள் ஜெபம் பண்ணாதான் கிடையாது.
0: The blood of Jesus has the power to cleanse me from all my sins.
1: என்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்க இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது.
0: Bible says that if I confess my sins.
1: வேதம் சொல்லுது என் பாவங்களை நான் அறிக்கை செய்தால்
0: then I am cleansed.
1: பிறகு நான் சுத்திகரிக்கப்படுகிறேன்.
0: Read 1 John 1:9.
1: 1 John 1:9.
0: If we confess our sins he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness.
1: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து

0: அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார்.
1: The church has always complicated it.
0: பாருங்க சபை எப்போதும் இந்த சிக்கலாதான் ஆக்கிவிட்டது.
1: It's become a big religious institution now.
0: பாருங்க இது பெரிய மத சடங்கு மாதிரி ஆயிடுச்சு.
1: It's almost becoming like the Catholic Church or something like that.
0: யார குறை இப்ப கத்தோலிக்க சபை மாதிரி ஆயிடுச்சு பாருங்க.
1: Big institution now.
0: பெரிய ஒரு காரியத்தை வச்சிட்டாங்க.
1: Everything we make it 1000 times difficult.
0: எல்லாத்தையும் 1000 மடங்கு கஷ்டமாக்குறோம் நாம.
1: So people say, well, I need cleansing.
0: மக்கள் என்ன சொல்றாங்க? எனக்கு சுத்திகரிப்பு தேவை.
1: Say you come for 3 days fasting.
0: அப்படியே சரி 3 நாள் உபவாசத்துக்கு வா.
1: Where does it say?
0: எங்க சொல்லுது?
1: You made it too difficult.
0: நீங்க தான் ரொம்ப அத கஷ்டமாக்கிட்டீங்க.
1: If someone says I want cleansing,
0: யாராவது எனக்கு சுத்திகரிப்பு வேணும்னு சொன்னா,
1: then you must refer them to 1 John 1:7 and 1:9.
0: 1 யோவான் முதலாம் அதிகாரம் 7:9 வசனங்களை கொண்டு போகணும்.
1: If we confess our sins,
0: நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால்,
1: he is faithful and just to forgive us our sins.
0: நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையாக இருக்கிறார்.
1: And cleanses from all our sins.
0: பிறகு எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார்.
1: All you got to do is just say confess your sins. He is faithful to forgive you and to cleanse you.
0: நீங்க என்ன சொல்லணும்? பாவங்களை அறிக்கை செய், அவர் உன்னை மன்னித்தோடு சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதான் சொல்லணும்.
1: But see, our religious mind does not allow that. You have to make it more complicated so that you can have some kind of a religious activity.
0: அந்த மதவாத மனம் பாருங்க, அது ஒத்துக்கிறதே இல்ல. அது இன்னும் சிக்கலாக்கி அத மூலமா எதனா பண்ணலாமா அப்படி தான் பாக்குறாங்க.
1: ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இத பெருசா ஆக்கி இதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா மாதிரி வச்சு இது 3 நாள் உபவாசம் வச்சு அது சரி பண்றாங்க. Religion makes it difficult.
0: மதம் அதை கடினமாக்குகிறது.
1: It simply says confess.
0: வசனம் என்ன சொல்லுது? அறிக்கை செய்.
1: He is faithful to forgive and cleanse.
0: உன்னை மன்னித்து சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
1: If I preach that today,
0: இத இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணேனா,
1: when I first came and started preaching these things,
0: பாருங்க நான் ஆரம்பத்துல இத வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்போ,
1: one preacher heard me.
0: ஒரு பிரசங்கி யாரோ பிரசங்கத்தை கேட்டார்.
1: And he said this.
0: அவர் இப்படி சொன்னாரு.
1: அவர் ஏதோ அந்த பைபிளை வச்சு அப்படி இப்படின் பேசுறாரு. ஆனா உபதேசம் தெரியவில்லை. எது உபதேசம்? பைபிள் தான் உபதேசம். He said, oh, he's just preaching from the Bible, this verse and that verse, and he's explaining that. But he doesn't know the great doctrine.
0: பைபிள்ல இருந்து வசனம் எடுத்து இதையும் அதையும் பிரசங்கம் பண்றாரு. பெரிய பெரிய உபதேசம் எல்லாம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு.
1: He means that I don't know the religious junk.
0: என்ன சொல்ல? இந்த மதவாத கூப்பு இருக்குதே அதை எனக்கு தெரியல. அதான்
1: I don't know how to say, instead of confess and you will be cleansed and you will be forgiven, I don't know how to say come for our 3 day fasting and we will see there.
0: அறிக்கை செய்ய போது மன்னிக்கப்படும், சுத்திகரிக்கப்படுவாய், இத சொல்றதை விட்டுட்டு 3 நாள் கூட்டத்துக்கு அப்பதான் சுத்திகரிக்கப்படும், இதை எனக்கு சொல்ல தெரியல.
1: அதை சொல்ல தெரியலன்னு சொல்றாரு அவர். இந்த பையனுக்கு அது தெரியல. சும்மா சொல்லிடுறாரு, அறிக்கையிடு, அவர் கழுவுவார், அவர் மன்னிப்பாரு. என்னையா பிரசங்க அது? நாங்க பாரு எப்படி சொல்றோம், கம் ஃபார் 7 டியூஸ்டேஸ்,
0: 7 செவ்வாய்கிழமைவா,
1: 7 ஃப்ரைடேஸ்,
0: 7 வெள்ளிக்கிழமைவா,
1: கம் வித்வுட் ஸ்வாலோவிங் யுவர் ஓன் ஸ்பிட்,
0: எச்சிய கூட முழுங்காமவா.
1: ஐ மீன் தே காட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ், யூ நோ,
0: பல வழிகள் வச்சிருக்காங்க பாருங்க.
1: They don't even let you swallow your own saliva.
0: உங்க சொந்த எச்சிய கூட உள்ள விழுங்க கூட மாட்டாங்க.
1: Come like that.
0: அதே மாதிரி வரணும்.
1: Then we'll see God may do something.
0: அப்போ பார்க்கலாம் ஆண்டவர் ஒருவேளை உன்ன மன்னிக்கலாம்.
1: You see, that is religion, my friend.
0: பாருங்க இதுதான் மதம்.
1: That is not right kind of fasting.
0: இது சரியான உபவாசம்.
1: There is a right kind of fasting and a wrong kind of fasting.
0: சரியான உபவாசம் இருக்கு, தவறான உபவாசம் இருக்கு.
1: That is the wrong kind of fasting.
0: இதுதான் தவறான உபவாசம்.
1: If you going to stay there 3 days and you going to cry over your sin for 3 days, then you do it. That's your wish.
0: 3 நாள் உபவாசம் இருந்து உங்க பாவங்களுக்காக 3 நாள் நீங்க அழுதீங்கன்னு சொன்னா அழுங்க, அது உங்க இஷ்டம்.
1: சில ஜனங்களுக்கு அதுதான் தேவை. ஏன்னா அது இல்லனா அவங்களால முடியாது. They have grown up on that diet.
0: பாருங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டே வளர்ந்துட்டாங்க அவங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க.
1: They like to sit there and cry there for 3 days.
0: உட்கார்ந்து 3 நாள் அழுதாதான் அவங்களுக்கு.
1: Then only they think maybe at least 20% is gone.
0: அப்பதான் கோ 20% மன்னிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு நம்பிக்கை.
1: They are not word oriented.
0: வசனத்தை அவங்க சார்ந்தாதபடி செய்வது.
1: They are religion oriented.
0: அவங்க மதத்தை சார்ந்தவளா இருக்கிறாங்க.
1: Religious mind and a religious heart and a religious understanding of things.
0: மதவாதமான ஒரு மனம், மதவாதமான இதயம், புத்தி கூட அப்படி தான் இருக்கு.
1: What does God say, my friend?
0: ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் நண்பர்களே?
1: If you confess your sin,
0: பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால்,
1: so simple,
0: அவ்வளவு எளிமையானது.
1: If you confess your sin,
0: உங்கள் பாவங்களை அறிக்கை செய்தால் போதும்.
1: If you fast, not if you do this, not if you do this. If you confess your sin,
0: உபவாசம் இருந்தால், இதை செய்தால், அதை செய்தால் கிடையாது, பாவங்களை அறிக்கை செய்தால்.
1: Not for 3 days or 7 days.
0: இது 3 நாள் 7 நாள் அதுவும் கிடையாது.
1: If you confess your sin,
0: பாவங்களை அறிக்கை செய்தால்.
1: See how simple it is.
0: எவ்வளவு எளிமையானது பாருங்க.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: If you confess your sins,
0: உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால்,
1: then he will cleanse you.
0: பிறகு அவர் உங்களை சுத்திகரிப்பார்.
1: And he will forgive you of all your sins.
0: உங்கள் எல்லா பாவங்களையும் உங்களுக்கு மன்னிப்பார்.
1: Oh, that is too simple.
0: பாருங்க, இது ரொம்ப எளிமையா இருக்கு.
1: But that is what God is.
0: ஆனால் தேவன் அப்படிப்பட்டவராக
1: இருக்கிறார். That is what God says.
0: தேவன் அதைதான் சொல்லுகிறார்.
1: Amen.
0: Amen.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: If you confess your sins,
0: உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால்,
1: the blood of his son cleanses us.
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது.
1: The blood of his son.
0: அவருடைய குமாரனுடைய இரத்தம்.
1: Not my fasting and prayer that cleanses me.
0: என்னுடைய உபவாசமும் ஜெபமும் என்னை சுத்திகரிப்பது
1: கிடையாது. The blood of his son cleanses me.
0: அவருடைய குமாரனுடைய இரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: The blood of his son has the power.
0: அவருடைய குமாரனுடைய இரத்தம்

தம்முடைய காரியத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

0: Kindly turn your Bibles with me to Proverbs chapter 9 and verse 10.
1: என்னோடு கூட உங்கள் வேத புத்தகத்தை தயவு கூர்ந்து நீதிமொழிகளின் புத்தகம் 9 அதிகாரம் 10 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
0: Proverbs chapter 9 and verse 10.
1: நீதிமொழிகள் 9:10.
0: The fear of the Lord is the beginning of wisdom and the knowledge of the Holy One is understanding.
1: கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு.
0: The knowledge of the Holy One is understanding.
1: பரிசுத்தரின் அறிவே அறிவு.
0: Sometimes we can misunderstand this statement thinking that this talks about knowing about the Holy One.
1: சில நேரங்களிலே இந்த வசனத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். பரிசுத்தரை அறிகிற புரிந்து கொள்கிற காரியம் என்று தெரிந்து தவறாக புரிந்து கொள்கிறோம்.
0: பரிசுத்தரின் அறிவு அல்ல, பரிசுத்தரை அறிகிற அறிவு. எல்லாரும் சொல்லுங்க, அதான் அது சரியான மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி போட்டிருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் பிகின்ஸ் வித் நோயிங் காட். அறிவு என்பதே கர்த்தரை அறிவதிலிருந்து தான் துவங்குகிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கு, நோயிங் காட் ரிசல்ட்ஸ் இன் எவ்ரி அதர் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்.
1: எல்லாவித அறிவுக்கும் மூல காரணமாக கர்த்தனாய் இருப்பது தேவனை அறிகிற அறிவு.
0: ஸோ நோயிங் காட் ஷுட் பிகம் அ பர்சூட் ஆஃப் அவர் லைஃப்.
1: பரிசுத்தரை அறிகிற காரியம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தலையாயதா இருக்க வேண்டும்.
0: We need to have this desire and earning to know more about God.
1: நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தேவனை குறித்து அதிகமாக அறிகிறதான தாக்கம் அந்த ஆர்வம் நமக்கு இயற்கையாக இருக்க வேண்டும்.
0: If you come to Colossians chapter 1 verse 9 to 11.
1: என்னோடு கூட கொலோசியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 முதல் 11 வசனத்துக்கு வருவீர்கள் என்று
0: சொன்னால், There are some phrases I want to give importance to.
1: அந்த வசனங்களில் இருக்கிற ஒரு சில வரிகளை நான் முக்கியத்துவம் கொடுத்து பேச விரும்புகிறேன்.
0: Here apostle Paul says,
1: இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்,
0: that he continually prayed for the Colossian church.
1: இந்த கொலோசியா சபைக்காக தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்கிறார்.
0: What for?
1: எதற்காக?
0: He says that you may be filled with the knowledge of his will in all wisdom. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். And verse 10 again he says,
1: பத்தாம் வசனம் மறுபடியும் சொல்லுகிறார்,
0: that you may increase in the knowledge of God.
1: தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும்.
0: First receive the knowledge of God.
1: முதலாவது தேவனுடைய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
0: Number 2, be filled with the knowledge of God.
1: இரண்டாவது தேவனுடைய அறிவிலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும்.
0: Number 3, you have to increase in the knowledge of God.
1: அந்த மூன்றாவதாக நிரப்பப்பட்ட அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும்.
0: தேவனை அறிகிற அறிவை பெற வேண்டும், அப்புறமா தேவனை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும், அதுக்கப்புறமா தேவனை அறிகிற அறிவினால் பெருக வேண்டும், அதிகமாக வேண்டும். This is the prayer of apostle Paul.
1: இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபமாய் இருந்தது.
0: And for this reason to know about God,
1: இந்த தேவனை அறிந்து கொள்ளும்படியான அந்த காரணத்தினால்
0: Philippians chapter 3 verse 8 he says,
1: பிலிப்பியரின் புத்தகம் 3 அதிகாரம் 8 வசனம் இவ்விதமாக சொல்கிறது,
0: I also count all things loss for the excellency of the knowledge of Jesus Christ my Lord.
1: என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
0: I considered everything as loss.
1: எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன்.
0: Why?
1: ஏன்?
0: I want to know Jesus.
1: நான் தேவனை அறிய வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: See, Christian life is a life of relationship.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உறவு சம்பந்தப்பட்ட ஐக்கிய சம்பந்தப்பட்டதான ஒரு காரியம்.
0: In order for the relationship to flourish and to make you happy, you need to know one another more.
1: இந்த உறவு, இந்த ஐக்கியம் நெருக்கமாக இருக்க, சந்தோஷமாய் வாழ்வதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Early days I have heard only the on the wedding day the bride and the groom meet each other.
1: ஆரம்ப காலங்களில் அந்த பண்டைய காலங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், திருமணத்திலே விவாக நாள் அன்றுதான் மணப்பெண்ணும் மணமகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள்.
0: They have never met each other.
1: அதற்கு முன்பதாக அவர்கள் சந்தித்ததே கிடையாது.
0: The bride and the groom was only seen by their parents.
1: மணப்பெண்ணும் மணமகளும் தங்களோட தாய் தகப்பனார் அவர்கள் தான் பார்த்திருப்பார்கள்.
0: They said to their son, hey, we got a girl, come on this day.
1: தாய் தகப்பனார் மகனிடத்தில் சொல்லிப்பால், உனக்காக ஒரு பெண்ணை பார்த்து வைத்திருக்கிறோம், நீ இந்த நாளிலே வா என்று சொல்வார்கள்.
0: And this person will with great fear, trembling, he'll come.
1: அந்த மகனோ ஒரு மிகுந்த நடக்கத்தோடு பயத்தோடு பார்க்க வருவான்.
0: And then when he saw the woman, sometimes some people will be happy, some people will faint.
1: சில பேர் மணப்பெண்ணை பார்த்த உடனே மணமகன் சில பேருக்கு சந்தோஷம் வரும், சில பேர் துக்கமுகமாய் மாறிவிடுவார்கள்.
0: மயக்கம் வந்துடும். But what happens is from that day on.
1: ஆனால் என்ன என்று சொன்னால் அந்த நாள் முதற்கொண்டு
0: எவ்ரி டே தே கெட் டு நோ ஈச் அதர் மோர் அண்ட் மோர்.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விவாகத்திற்கு பின்பு ஒருவரை ஒருத்தர் புரிந்துகொள்ள அறிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள்.
0: அல்லேலூயா. What happens?
1: என்ன நடக்கிறது?
0: Every day when they get to know this person,
1: ஒவ்வொரு நாளும் புதிதாக அவர்களை பத்தி ஒருத்தர் புரிந்துகொள்ள ஆரம்பிக்கும் பொழுது
0: they realize one thing.
1: அவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து அறிந்து கொள்கிறார்கள்.
0: Their husband, their wife is far far different from their biodata.
1: அவர்கள் அந்த பயோடேட்டாவில் கொடுத்திருந்த அவர்களை பெற்றதன சுய சரித்திரம் அந்த கொடுத்திருந்த அந்த காரியத்தில் இருந்த காரியமும் விவாகத்திற்கு பின்பு ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ்வதும் முற்றிலும் இந்த சுபாவம் வேறுபட்டு காணப்படுகிறது.
0: பயோடேட்டால இல்லாதெல்லாம் இங்கே இருக்க அந்த கெட்டு நோ
1: அவர்கள் ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள்.
0: பட் தீஸ் டேஸ் எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங்.
1: ஆனால் இன்றைய காலங்களில் எல்லாம் முன்னுக்கு பின் எல்லாம் மாறிவிட்டது.
0: தே சே இட் இஸ் அரேஞ்ச்ட் மேரேஜ்.
1: நிச்சயிக்கப்பட்ட திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று சொல்கிறார்கள்.
0: But what they do is now the boys and girls are demanding, I have to meet the boy in person.
1: ஆனால் இப்போது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று சொல்லி இருந்தாலும் ஆனால் மணமகனும் மணப்பெண்ணும் விவாகத்திற்கு முன்பதாக ஒருவர் ஒருவர் எங்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் நினைக்கிறார்கள்.
0: And then they say, give us time, 5 minutes, I want to talk with the girl.
1: அவர் சொல்லுறாரு, நான் பெண் இடத்துல ஒரு 5 நிமிடம் பேச வேண்டும், எனக்கு 5 மணித்துளிகள் வேண்டும்.
0: These days girls are asking, I need 5 minutes with the boy.
1: இன்றைய காலங்களில் மணமகன் கேட்பதில்லை, மணப்பெண் கேட்கிறாள்.
0: I have to have an interview. I have some questions I have to ask.
1: எனக்கு நான் ஒரு சில நேர்முக தேர்வு போல சில கேள்விகளை கேட்க வேண்டும். விவாகத்துக்கு முன்பு நான் அவரோட தனிமையில் பேச வேண்டும்.
0: So 5 minutes, 10 minutes they talk, they discuss and then finally they agree to get married.
1: 5 நிமிடம், 10 நிமிடம் இப்படி மணித்துளிகள் பேசி முடித்து ஒரு முடிவுக்கு வந்து பிற்பாடு விவாகத்துக்கு சம்மதிக்கிறார்கள்.
0: And then there is an engagement.
1: அதற்கு பிறகு நிச்சயதார்த்தம் நடக்கிறது.
0: And after engagement every day it is a chain prayer.
1: நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு ஒவ்வொரு நாளும் சங்கிலி தொடர் ஜபத்தை போல தினசரி பேசிக் கொண்டிருப்பார்கள்.
0: Oh, they talk about every subject under the sun.
1: அவர்களுக்கு சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா தலைப்புகளை குறித்தும் பேசுவார்கள்.
0: And they talk, talk, talk until the wedding.
1: அவர்கள் பேசி பேசி பேசி விவாக நாள் வரைக்கும் பேசுவார்கள்.
0: What to cook, what to do, what kind of dress, how is the decoration, every discussion both of them are involved.
1: விவாகத்திற்கு பின்பு எப்படி சமைக்க வேண்டும், எப்படி வீடு இருக்க வேண்டும், எப்படி அலங்கரிக்க வேண்டும், எப்படிப்பட்ட வஸ்திரம் உடுத்த வேண்டும் என்று எல்லா வெற்றியும் குறித்து சம்பாஷணம் ஈடுபடுவார்கள்.
0: And after marriage,
1: விவாகத்திற்கு பின்பு
0: I asked some people,
1: விவாகத்திற்கு பின்பு விவாக மாணவர்கள் கேட்டது உண்டு,
0: how is it going,
1: எப்படி உங்கள் விவாக காரியம், விவாக வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது.
0: ஆனா நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி என்னவா? I am not able to understand a thing.
1: என்னால அந்த காரியத்தை சரிவர விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
0: 3 months you are talking, 4 months you are talking, all the time your phone line is busy.
1: மூன்று மாதங்களா பேசி, நான் 4 மாதங்களா பேசுறேன், எப்பொழுதும் தொலைபேசியிலே இருந்தீர்கள்.
0: What happened?
1: என்ன ஆனது?
0: We talked. But what today I am seeing is something, a new discovery.
1: நாங்கள் பேசினோம், உண்மைதான், ஆனால் பேச்சுக்கு பின்பட விவாகத்திற்கு பின்பு நான் பார்க்கிற காரியம் ஒரு புதுமையான காரியமாக இருக்கிறது.
0: ஒவ்வொரு நாளும் புது கண்டுபிடிப்பா இருக்கு பாஸ்டர். புது புது வண்ணம், புது புது குணம், ஒவ்வொரு நாளும் நாள் ஒரு மேனி, பொழுது ஒரு வண்ணமா, கலர்கரரா மாறுறா பாஸ்டர். அவர் என்னென்னமோ மாறி இருக்காரு, நம்பவே முடியல பாஸ்டர். இவர் தானா மாத்திக்கிட்டு யார்ட்டியா பேசிட்டோமான்னு தெரியல. It's a lifetime of discovery.
1: இந்த ஆராய்ச்சி என்பது விவாக காரியத்திற்கு பின்பாடு அவர்கள் சாவர வரைக்கும் இந்த ஆராய்ச்சி தொடர்கிறது.
0: You see, the more you get to know that person and understand them.
1: பாருங்கள், நீங்கள் அதிக அதிகமாக எவ்வளவுக்கு அதிகமாக ஒரு நபரை குறித்து புரிந்து கொள்கிறீர்களோ, அறிந்து கொள்கிறீர்களோ,
0: the more the relationship becomes stronger.
1: எந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உறவிலே ஒரு ஐக்கியம் ஏற்படும்.
0: I used to think.
1: நான் யோசிப்பது உண்டு.
0: To know a human being, sometimes 50 years of marriage is not enough.
1: ஒரு மனிதனை குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு 50 ஆண்டுகால மன வாழ்க்கை போததா இருக்கிறது.
0: Is it not true?
1: இது உண்மைதானங்க.
0: People have touched 50 years in marriage, you can tell me, I still cannot understand my wife, I still cannot understand my husband.
1: விவாக வாழ்க்கையிலே 50 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறவர்கள் அதை பூர்த்தி செய்தவர்களுக்கு தெரியும். நான் சொல்லுகிற கூற்று, இன்னும் என் மனைவி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இன்னும் என் கணவன் என்னால் சரிவர் அறிந்து கொள்ள முடியவில்லை.
0: Imagine trying to understand God.
1: அப்படி என்று சொன்னால், ஒரு மன வாழ்க்கையிலே உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், தேவனை அறிந்து கொள்வதில் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள்.
0: The Bible says,
1: வேதம் சொல்லுகிறது,
0: the knowledge of the holy God is true knowledge.
1: பரிசுத்தரை அறிகிற அறிவே உண்மையான அறிவு.
0: Hallelujah. It's a lifetime journey.
1: அது வாழ்க்கை முழுவதும் ஏற்படுகிறதான ஒரு பிரயாணம்.
0: Every other knowledge we acquire in the world ends with this world.
1: உலகத்திலே நாம் சம்பாதிக்கிற, நம்ம சேகரித்து வைக்கிற எல்லா ஞானமும் இந்த உலகத்தோடு முடிந்து விடும்.
0: But the knowledge of the Holy God is the only knowledge that goes on to eternity.
1: ஆனால் பரிசுத்தரை அறிகிற அறிவு, அந்த ஞானம் மாத்திரமே நாம் செத்த பிறகும் நித்திய நித்தியமாக நம்மை கொண்டு செல்லும்.
0: Hallelujah. Praise be to God.
1: தேவன் நாமத்து மகிமை உண்டாவதாக.
0: It should be a lifelong desire.
1: அது ஒரு நம் வாழ்க்கை முழுவதும், ஜீவகாலம் முழுவதும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆவல் அல்லது விருப்பம்.
0: You see, God also loves us to reveal himself to us and that we should know him more and more.
1: பாருங்கள், தேவனும் தன்னை வெளிப்படுத்தி நாம் அவரை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவனும் விரும்புகிறார்.
0: How can we know God?
1: எப்படி நாம் தேவனை அறிந்து கொள்வது?
0: How can we attain this knowledge of God?
1: எப்படி இந்த தேவனுடைய அறிவை, ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வது?
0: I want to speak about three things.
1: இன்றைய ஆலை வேளையில் கூட நான் மூன்று காரியங்களை அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
0: Number 1.
1: முதலாவது
0: Psalm 34:8.
1: சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 8 வசனம்.
0: Taste and see that the Lord is good.
1: கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
0: How many of you believe that our God is a good God?
1: எத்தனை பேர் நம்புகிறீர்கள் நம் தேவன் ஒரு நல்ல தேவன் என்று?
0: Hallelujah. How can you know him?
1: எப்படி அவரை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்?
0: How can you know him?
1: எப்படி அவரை நாம் அறிந்து கொள்வது?
0: By tasting him.
1: அவரை ருசித்து பார்க்கும் பொழுதுதான்.
0: When we taste him.
1: அவரை ருசித்து பார்க்க வேண்டும்.
0: This really began to stop me in my tracks.
1: என்னுடைய கவனத்தை இந்த ருசித்து பார்ப்பதில் என்பது ஈர்த்தது.
0: What does it mean to taste God?
1: ருசித்து பார்ப்பது, தேவனை ருசித்து பார்ப்பது என்றால் என்ன?
0: We all know that we all have 5 senses for us to understand the world.
1: இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக நமக்கு 5 புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: What are they?
1: அவை என்ன?
0: Seeing,
1: பார்வை,
0: hearing,
1: கேட்குதல்,
0: smelling,
1: முகர்தல்,
0: tasting,
1: ருசி பார்த்தல்,
0: and then feeling,
1: உணர்தல்.
0: Only with these things, these 5 senses, we are able to understand what is this world.
1: இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த 5 புலன்களை நாம் பயன்படுத்தி தான் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம்.
0: Of these 5 sensory perceptions that we have, tasting is a very, very unique way of knowing the world.
1: இந்த 5 புலன்களை நாம் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட 5 புலன்களிலே இந்த ஒரு புலனாகிய ருசி பார்த்தல் என்பது மற்ற 4 புலன்களை காட்டிலும் சற்றே தனித்துவம் வாய்ந்தது.
0: It made me to think about how and why should we taste God.
1: நமக்கு யோசிக்க வைக்கிறது, ஏன் தேவனை நாம் ருசி பார்க்க வேண்டும், எப்படி ருசி பார்க்க வேண்டும்?
0: You see, let me give you some facts about our tongue.
1: இந்த நாக்கை குறித்து, நாவை குறித்து சில உண்மைகளை நான் சொல்லுகிறேன், துணுக்குகளை சொல்லுகிறேன்.
0: Do you know that our tongue has about 10,000 taste buds on its surface?
1: உங்களுடைய நாவிலே 10,000 அது சுவைகளை கொடுக்கிறதுன அரும்புகள் அல்லது முட்டுகள் இருக்கிறது.
0: How many? 10,000.
1: 10,000 இருக்கிறது.
0: They say these 10,000 taste buds are replaced every 2 weeks.
1: பாருங்கள், இந்த நாவில் இருக்கிற அந்த 10,000 சுவையை தருகிற முட்டுகள் 2 வாரங்களுக்கு ஒரு முறை புதிதாக புதுப்பித்துக் கொள்ளும்.
0: That is why we can continue and have a consistent taste, because our taste buds don't go old. In 2 weeks they'll get replaced.
1: ஏனென்றால் நமக்கு தொடர்ச்சியாக சுவையின் அருமை உணர்வது ஏன் என்று சொன்னால், இந்த சுவையை கொடுக்கிற அரும்பு மொட்டுக்கள் அது நீர்த்து போகாமல் 2 வாரத்துக்கு ஒரு முறை புதிதாக வந்துவிடும்.
0: But as a person is growing older,
1: ஆனால் ஒரு மனிதன் வயதாய் போய் கொண்டே இருக்கும் பொழுது,
0: science tells us that many of these cells don't get replaced.
1: அறிவியல் சொல்லுகிறது, வயது ஆக ஆக இந்த சுவையை கொடுக்கிற அரும்பு மொட்டு ஒரு சில மொட்டுக்கள் அது புதுப்பிக்கப்படாமல் பழையதாய் போய்விடும்.
0: So by the time you reach 60-70, a person will have only 5,000 taste buds.
1: இந்த 60 வயது 70 வயதை தொடும் பொழுது இந்த 10,000 அரும்பு மொட்டுக்கள் 5,000 ஆய் குறைந்துவிடும்.
0: Therefore you cannot have the same taste, or you cannot have sense the same taste you had when you were young.
1: ஆதலால் தான் இந்த இளம் வயதிலே நீங்கள் சுவைத்த அந்த சுவையின் உணவுகள், இந்த சுவையின் நரம்புகள் இருந்த தன்மைகள் வயதாகும் பொழுது சுவைத்தன்மை இழந்து விடுவீர்கள்.
0: Now you understand why there is fighting in the family?
1: இப்ப தெரியுதுங்களா ஏன் வயசானவங்களால குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னு?
0: The husband is saying, what are you cooking? When you are young you are cooking very well. Nowadays you are not cooking at all properly, no taste.
1: வயதான கணவர் சொல்லுவார் மனைவியை பார்த்து, என்ன நீ இப்ப சமைக்கிற, ஒரு காலத்துல ஆரம்ப காலங்கள் இளமையில எவ்வளவு அழகா சமைத்தா, இப்பொழுது ஏன் நல்லா சமைக்கல, நீ வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லுவார்.
0: ருசியே இல்ல. இப்ப புரிதா ஏன் ருசி இல்லைன்னு? மனைவி கை பக்கத்துல பிரச்சனை இல்லை, நாக்கு மறுத்து போச்சு. இப்ப பாதி நாக்கு என்ன செய்யல, இன்னையோட நிறைய வீட்டில் சண்டை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். என்ன இதே சில சகோதரிகள் காரணமாக வச்சுக்கிட்டு பாஸ்டர் சொன்னார்ல உன் நாக்கு சேர்த்து போச்சு, பயன்படுத்த வாய்ப்பும் உண்டு. But listen,
1: அலகவனிகள்,
0: there is something very interesting about the taste buds.
1: ஆனால் இந்த சுவை அரும்பு மொட்டுகளை குறித்து ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு.
0: There is something very interesting about tasting.
1: அந்த சுவைத்தலை குறித்ததான ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு.
0: What is that?
1: அது என்ன?
0: If you look at all the other sensory organs.
1: இந்த ஐம்புலன்களில் இருக்க எல்லா புலன்களை குறித்து பார்க்கும் பொழுதும்,
0: let's imagine seeing.
1: பொதுவாக பார்த்தீங்க பார்வை பார்க்குதல்.
0: See, in order to see, you can also see a distant object. It doesn't have to be near to you.
1: அந்த ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றால் அந்த பொருள் கிட்ட தான் இருக்க வேண்டும்.

0: இல்லாமல் தெளிந்த வானமாய் தெல்ல தெளிவா இருக்கும் பட்சத்தில் ஒரு மனித கண்ணால் 30 மைல் தூரத்தை துல்லியமாக பார்க்க முடியும்.
1: Take our ears.
0: காதை பாருங்கள்.
1: The ears can hear sounds in a distance.
0: தூரத்தில் ஏற்படுகிற ஒலி அலைகளை நம் காதுகளால் கேட்க முடியும்.
1: You don't have to go there, you can hear it from here.
0: அந்த ஒலியை கேட்ப கிட்ட போக வேண்டாம், தூரத்திலிருந்தே காதுகளால் கேட்க முடியும்.
1: That is why some families, you know, pastor, I was speaking in my room, from outside they heard and they took the secret out.
0: அதனால தான் சில பேர் சொல்ல வீட்டுக்குள்ள பேசுற காரியத்தை கூட வெளியே இருக்கிறவங்க கேட்டுறாங்க.
1: Because the ear is so sharp.
0: ஏனென்று சொன்னால் இந்த காதின் செவித்திறன் மிக கூர்மையான செவித்திறன்.
1: Number 3, nose.
0: மூன்றாவது முகர்தல், மூக்கு.
1: You can smell things at a distance.
0: தூரத்தில் இருக்கிற அந்த வாசனையை கூட உங்கள் மூக்கால் முகர முடியும்.
1: When you finished your work and came to your house, you know today is fish kolambu.
0: நீங்கள் வேலை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் இருக்கிற அந்த சுவையை, அந்த முகர்தலை பார்த்து, வாசனையை பார்த்து இன்னைக்கு மீன் குழம்பு என்று துல்லியமாய் சொல்லிவிடுவீர்கள்.
1: You don't have to go to the kitchen.
0: நீங்கள் கிச்சனுக்கு போக வேண்டாம்.
1: In your parking the smell will come.
0: உங்கள் பார்க்கிங் ஏரியாவிலே உங்களால் சொல்ல முடியும் இன்னைக்கு மீன் குழம்பு என்று.
1: So you can smell from a distance.
0: தூரத்திலிருந்தே உங்கள் நுகர முடியும்.
1: How about feeling?
0: உணர்தல் எப்படி?
1: Now you are not sitting next to the AC.
0: நீங்கள் அந்த குளிர்சாதன பெட்டிக்கு அருகில் அமரவில்லை.
1: You are there somewhere, but you saying, Pastor, ஒரே குளிர்து பாஸ்டர், தாங்க முடியல பாஸ்டர். Why are you saying that?
0: ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்?
1: Because even from a distance you can feel the cold.
0: ஏனென்று சொன்ன தூரத்தில் இருந்து கூட அந்த குளிர்ச்சியான காற்றை உங்கள் சரீரத்தால் உணர முடியும்.
1: You don't have to put your hand into the hot stove and say, oh, it's hot.
0: அந்த எரிகிற அடுப்பிலே உங்கள் கையை வைத்து சூடு என்று உணர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
1: The moment you go near to the stove, you can feel the heat.
0: அந்த அடுப்பின் அருகில் செல்லும் பொழுதே அந்த அனல் கீற்றை உங்கள் உணர முடியும்.
1: Eyes, you can see the distance.
0: கண்ணால் தூரத்தில் இருப்பதை பார்க்க முடியும்.
1: Ears, you can hear what is in the distance.
0: காதுகளால் தூரத்தில் இருப்பதை கேட்க முடியும்.
1: You can smell what is in the distance.
0: தூரத்தில் இருப்பதை உங்களால் நுகர்ந்து பார்க்க முடியும்.
1: You can feel what is in the distance.
0: தூரத்தில் இருப்பதை உங்களால் உணரவும் முடியும்.
1: But taste.
0: ஆனால் சுவை என்று வரும் பொழுது,
1: can someone take a spoon and say very tasty? Can you taste it?
0: அதை உணவை நீங்கள் ருசி பார்க்காமல் தூரத்தில் வைத்து ஸ்பூன் வைத்து ரொம்ப சுவையா இருந்தது சொல்ல முடியுமா?
1: Not taste, Pastor. அப்படின்னு நீங்களே சாப்பிட்டு டேஸ்டா இருக்குல்ல அப்படின்னு கேட்டா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. இந்த ருசித்தல் அப்படின்றது மாத்திரம் அதை வந்து என் நாக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நாக்கு மேலேயே வச்சாதான் என்ன பண்ணும், நம்ம ஊர் சைடில் என்ன போட்டு ஒரு நக்கு நக்குனாதான் நமக்கு சமைச்ச மாதிரி இருக்கும் இல்லை. என்ன ருசி அது நாக்கில் பட்ட பிறகுதான் ருசி. Taste and see that the Lord is good.
0: கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
1: What does it mean?
0: அப்படி என்றால் என்ன?
1: Until you come close to the Lord, you can never know that he is a good God.
0: தேவனிடத்தில் நெருங்கிய பட்சத்தில் வந்தால் ஒளிய நீங்கள் தேவன் நல்லவர் என்று ருசித்து பார்க்க முடியுமே தவிர வராமல் அல்ல.
1: Hallelujah. You have to come close to him.
0: நீங்கள் ருசிக்க வேண்டும் என்றால் அவர் அருகில் வர வேண்டும்.
1: Pastor, they said that God is good.
0: Pastor, அவர்கள் சொன்னார்கள் தேவன் நல்லவர்.
1: You can never understand it.
0: அவர்கள் சொல்வதினால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது.
1: I saw it, Pastor. No.
0: என்னால் பார்த்தம் பாஸ்டர் அல்ல.
1: I came close to God.
0: நான் நானாகவே தேவனிடத்தில் நெருங்கி வந்தால் ஒளிய.
1: And then I know my God is good.
0: அப்பொழுது தான் தெரியும் என் தேவன் நல்லவர்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The knowledge of the Holy One is true knowledge.
0: பரிசுத்தரை அறிகிற அறிவே மெய்யான அறிவு.
1: How can I know him?
0: எப்படி அவரை நான் அறிந்து கொள்வது?
1: I will taste him and know that he is a good God.
0: அவரை நான் ருசி பார்த்து அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வேன்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: That means I come close to him.
0: அப்படி என்று சொன்னால் அவரிடத்தில் நான் நெருங்கி வருவேன்.
1: Psalm 66:5 says.
0: சங்கீதம் 66:5 சொல்கிறது.
1: Come and see the works of God.
0: தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள்.
1: Come and see.
0: வந்து பாருங்கள்.
1: Hallelujah. John 1:45-46 says.
0: யோவான் 1:45-46 வசனங்கள்.
1: We find that Philip looked at Nathanael and said, we have found the savior.
0: பிலிப்பு நாத்தான்வேலை குறித்து அங்க பார்க்கிறோம், நாங்கள் ரட்சகரை கண்டோம் என்று சொல்லுகிறார்.
1: Nathanael says, can any good thing come out of Nazareth?
0: அவர் சொல்ல நாசரேத்தில் ஏதோ ஒரு நன்மை வருமா?
1: What did Philip say?
0: அதுக்கு பிலிப்பு என்ன சொன்னான்?
1: Come and see.
0: வந்து பார்.
1: Come and see.
0: வந்து பார்.
1: If you come and see, you will know that there is good coming out of Nazareth. God is a good God.
0: நாசரேத்திலிருந்து நன்மை வருகிறதா இல்லையா என்பது நீ வந்து பார், அப்பொழுது தெரியும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: How can I taste that God is good by coming near him.
0: எப்படி

0: தேவன் நல்லவர் என்பதை நான் அருகில் வந்து எப்படி நான் ருசி பார்ப்பது?
1: I want to give a small incident in the Bible and give you a lesson.
0: இதற்கு உதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி அதிலிருந்து போதிக்க விரும்புகிறேன்.
1: 1 Samuel 14:27.
0: 1 Samuel 14 அதிகாரம் 27 வசனம்.
1: There Jonathan, his father, his army, they all go for the fight.
0: அங்க யோனத்தான் தன் தகப்பனோட சேனையோட அவன் யுத்தத்துக்கு போகிறான்.
1: And after the fight is over, everybody is tired.
0: And the yuttam mudidha peru ellarum kalaitu poirukkarargal, vaiyittu poirukkarargal.
1: But Saul and his men, they had all made a oath that will not eat anything.
0: Anal Saulum avanodu inda padai thalaivargalum ellarum oru poruthinai oru nibandhanai yerpaduthukkaral, naam yaarum saapadakoodadhu.
1: But Jonathan did not know about it.
0: Anal inda nibandhanai inda poruthinai Jonathan ariyavillai.
1: But when he saw wild honey on the way,
0: anal avan oru thien kootai marathile paarkkum poludhu,
1: the Bible says he took it with a spear and he put that honey on his mouth.
0: Vedam solla avan kaiyil irundha koolai neeti andha thien kooti nuniyile kutti adhu rusi paarthan.
1: The Bible says,
0: Vedam solugirathu,
1: the moment he tasted the honey,
0: andha aniyai avan rusi paartha andha shana poludil,
1: the Bible says his eyes were opened.
0: Vedam solugirathu avan kangal telindathu.
1: Hallelujah,
0: hallelujah.
1: There is something very interesting about this truth.
0: இந்த சத்தியத்தை குறித்து ஒரு மிக சுவாரஸ்யமான காரியம் இருக்கிறது.
1: Come with me now to Psalm 119 verse 103.
0: சங்கீதம் 119 சங்கீதம் 103 வசனத்திற்கு வாருங்கள்.
1: It says, how sweet your words are to my taste.
0: உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள்.
1: Sweeter than honey to my mouth.
0: என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: How can I know that the Lord is good?
0: எப்படி தேவன் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வது?
1: By tasting him.
0: அவரை ருசி பார்ப்பது நிமித்தம்.
1: And how can I taste him?
0: சரி, அவர் எப்படி ருசி பார்ப்பது?
1: I will go to his word.
0: அவருடைய வார்த்தைக்கு போவேன், அவரிடத்தில் போவேன்.
1: When I take the word and put it in my mouth,
0: அந்த வார்த்தை அவரிடத்தில் இந்த எடுத்து என் வாயிலே போடும் பட்சத்தில்,
1: oh, it is tastier than honey.
0: ஓ, அது என் தேனிலும் மதுரமாயிருக்கிறது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: When the taste is in my mouth,
0: அந்த சுவை என் நாவில் இருக்கும் பொழுது,
1: it will open the eyes of my understanding.
0: என்னுடைய புரிந்துகொள்ள அறிகிற அறிவை என் கண்களை தெளிவிக்கிறதாவும் இருக்கிறது.
1: அறிவாகிய கண்களை திறந்துறோம். தேவன் அறியணுமா? ருசிச்சு பார்க்கணும். எதப்பா ருசிக்கிறது? கர்த்தருடைய வசனத்தை அப்படி ருசித்து பாருங்க, தியானிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, அதோட நேரம் செலவழிச்சு பாருங்க. அந்த ருசியில அறிவாகிய கண் என்ன பண்ணிரும்?
0: திறந்துரும்,
1: திறந்துரும். எத்தனை பேருக்கு திறக்கணும்னு ஆசை? I want to know the Lord.
0: நான் தேவனை அறிய வேண்டும்.
1: The knowledge of the Holy One is knowledge.
0: பரிசுத்தரை அறிவே அறிவு.
1: I want to know you, Lord.
0: அவர் அதிகம் ஆண்டவரே என்று அறிய வேண்டும்.
1: I want to know you more and more.
0: ஆண்டவரே என்று அதிகமாய் அறிய வேண்டும்.
1: I want to taste your word.
0: ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் ருசி பார்க்க வேண்டும்.
1: In 1 Peter chapter 2 and verse 1 to 3.
0: 1 பேதுரு 2 அதிகாரம் 1-3 வசனங்களிலே.
1: The Bible says.
0: வேதம் சொல்கிறது.
1: In English it is verse 2. It says like newborn infants long for the spiritual milk, that by it you may grow up into salvation, if indeed you have tasted that the Lord is good.
0: இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால்,
1: verse 3,
0: 3 வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள்.
1: வசனத்தை நீங்க வாஞ்சா இருந்தீங்கன்னா நாக்கில் என்ன இருக்கும்? ருசி இருக்கும். என்ன ருசி? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கண்ணு தெளிஞ்சிரும். எத்தனை பேர் கண்ணு தெளிவுன்னு ஆசைப்படுறீங்க? இன்னும் அதிகமாக அறிய பண்ண ஆண்டவரே, ருசிச்சு ருசிச்சு அறியணும். உன் மண்டை வரணும். உன்னோட வசனத்தோடு நான் நேராக செலவழிக்கணும். உண்மை அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே.

எப்படி அறிய முடியும் சொல்லுங்க, எப்படி அறிய முடியும்? ருசிச்சா அறிஞ்சிட முடியும் சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லணும். எப்படி ருசிக்கிறது? வார்த்தையாகிய தேனிலும் மதுரமான தேனை நாக்கில் வச்சா கண்ணு தெளிஞ்சிடும் சொல்லுங்க. வார்த்தையாகிய தேனிலும் மதுரமான வசனத்தில் நாக்கில் வச்சா அந்த ருசியில் என்ன பண்ணும்? அறிவாகிய கண்ணு திறந்துடும். உங்களோட வசனத்தை அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே.

0: Hallelujah. Lord, I want to know you more.
1: ஆண்டவரே நான் அதிகமாக அறிய வேண்டும்.
0: How can I know you, Lord?
1: எப்படி அறிவது ஆண்டவரே?
0: Taste and see.
1: ருசித்து அறிய வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ருசித்து பாருங்க. ருசிச்சு பாருங்க. வசனத்தை வசனத்தை வாங்கி வாங்கி அதை நல்லா ருசிச்சு ருசிச்சு பாருங்க. கண்ணு தெளிஞ்சிரும். Hallelujah. உடைய வசனத்தை நான் தியானிச்சேன். என் போதகர்களை விட ஞானமாயிட்டேன். I became more wise than my teachers.
1: எனக்கு உபதேசித்த போதகர்களை காட்டிலும் அதிக ஞானம் அடைந்தேன்.
0: The word of God will make you know about him.
1: தேவனோட வார்த்தை அவரை குறித்து அதிகமாக அறிய செய்யும்.
0: So first is taste and see.
1: முதலாவது ருசித்து பாருங்கள்.
0: Number 2.
1: இரண்டாவது
0: Malachi chapter 3 verse 10.
1: மல்கியான் புத்தகம் 3 அதிகாரம் 10 வசனம்.
0: Malachi 3:10.
1: மல்கியா 3:10.
0: Bring all the tithes into the storehouse that there may be food in my house and try me now in this says the Lord of hosts. If I will not open for you the windows of heaven and pour out for you such a blessing that there will not be room enough to receive it.
1: என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: First one to know God. Taste and see.
1: முதலாவது தேவனை அறிகிற காரியத்திலே நாம் ருசித்து பார்க்க வேண்டும்.
0: Number 2.
1: இரண்டாவது
0: Test and see.
1: தேவனை சோதித்து பாருங்கள்.
0: Test and see to know the Lord.
1: தேவனை அறிகிறதற்காக தேவனை சோதித்து பாருங்கள்.
0: When you taste and see, you will know that the Lord is good.
1: நீங்கள் கர்த்தரை நீங்கள் ருசித்து பார்க்கும்போது அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள்.
0: When you test and see,
1: நீங்கள் தேவனை சோதித்து பார்க்கும் பொழுது
0: you will know that the Lord is generous.
1: தேவன் தயாளர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: Hallelujah. When you test and see, you will know that the Lord is generous.
1: நீங்கள் தேவனை சோதித்து பார்க்கும் பொழுது அவர் தயாளவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: This word is very unique in the Bible. In this Malachi chapter 3 verse 10 is very unique in the Bible.
1: இந்த மல்கியாவின் புத்தகம் 3 அதிகாரம் 10 வசனம் முழு வேத புத்தகத்திலும் தனித்துவம் வாய்ந்ததான ஒரு வசனம்.
0: Why?
1: ஏன்?
0: Everywhere else in the Bible keeps on telling us do not tempt the Lord, do not test the Lord.
1: வேதம் முழுவதுமாக எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்க வசனம் என்று சொல்ல தேவனை பரீட்சை பாராமல் இருங்கள், தேவனை சோதித்து பாராமல் இருங்கள்.
0: Even Jesus used that in his in the temptation of the devil.
1: அந்த பிசாசிடம் ஏற்பட்ட சோதனை கூட இதே வசனத்தை கூட தேவன் இயேசு பயன்படுத்துகிறார்.
0: It is written, do not test the Lord your God.
1: இப்படி எழுதி இருக்கிற தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக எழுதி இருக்கிறதே என்று.
0: But this is the only place in the Bible where God himself calls us and says, try me, test me.
1: ஆனால் இந்த ஒரே வசனம் மாத்திரம் தான் வேதம் முழுமையிலும் தேவனே சொல்லுகிறார், கர்த்தரே சொல்லுகிறார், என்னை சோதித்து பாருங்கள்.
0: How can you test the Lord that he is a generous one?
1: எப்படி அவர் தயாள குணம் உள்ளவர் என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க முடியும்?
0: God says,
1: வேதம் சொல்லுகிறது,
0: bring your tithes to my storehouse.
1: உங்களுடைய தசம பாகங்களை என்னுடைய பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள்.
0: And then you will test and you will know that I am a God who is generously rewarding you.
1: அப்பொழுது நீங்கள் தயாள குணம் உள்ளவர், உத்தமர், உதாரத்தமாய் கொடுப்பவர் என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள்.
0: Now I want to talk about this subject for a little while for you to understand this according to the Bible.
1: இந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற தலைப்பை உங்களுக்கு புரிந்துகொள்ளும் வண்ணமாக வேதத்தின் அடிப்படையிலே சற்று பேச விரும்புகிறேன்.
0: I want to take it up in 4 different heads.
1: இதே நான்கு விதமான வெவ்வேறு கோணத்தின் தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன்.
0: This subject of tithe should be dealt with 4 different questions.
1: இந்த தசம பாகம் என்கிறதன காரியத்தின் நான்கு தலைப்புகளிலே நாம் தியானிக்க போகிறோம்.
0: Number 1,
1: முதலாவது,
0: we have to learn about the portrayal of the tithe in the Bible, which means it asks what does tithe mean.
1: இந்த தசம பாகத்தை வேதம் என்னவென்று சொல்கிறது என்று அந்த தசம பாகத்தை குறித்ததன ஒரு சித்தரிப்பு விளக்கத்தை பார்க்க போறோம்.
0: தசம பாகம் என்றால் என்ன? The portrayal of the tithe. Number 2, we are going to go to the period of the tithe, or in other words, when was tithing practiced?
1: இந்த தசம பாகத்துக்கு இரண்டாவது காரியம், இந்த தசம பாகம் எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது?
0: That's number 2.
1: இரண்டாவது,
0: third,
1: மூன்றாவது,
0: we're going to deal with the purpose of the tithe. Or why was the tithe instituted?
1: மூன்றாவதாக, இந்த தசம பாகத்தின் நோக்கம் அல்லது இந்த தசம பாகம் ஏன் நிறுவப்பட்டது, கொண்டு வரப்பட்டது?
0: Number 4,
1: நான்காவது,
0: we are going to also talk about the promise given for those who give tithes.
1: நான்காவதாக, தசமபாகம் கொடுக்கிறவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கதன வாக்கு அல்லது வாக்குத்தத்தம்
0: அல்லது ஆசீர்வாதம் சொல்லலாம். We are going to do this four very very quickly.
1: இந்த நான்கு காரியங்களை மிக வேகமாக பார்க்க போகிறோம்.
0: First one, what does tithe mean? The portrayal of the tithe.
1: முதலாவது தசமபாகம் என்றால் என்ன? அதை குறித்ததான சித்தரிப்பு அல்லது விளக்கம்.
0: Tithe simply means God told the Israelites to take 1/10 of all their increase and give it as an offering to the Lord.
1: தசமபாகம் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் உங்களுடைய வருமானத்தில் 1/10 எடுத்து தேவனுக்கு கொடுங்கள்.
0: This is the meaning of tithe, means 1/10 of everything.
1: இது தான் தசமபாகத்தினுடைய ஒரு கருத்தாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்.
0: And the Bible also says this tithe belongs to the Lord.
1: இரண்டாவதாக சொல்கிறது இந்த தசமபாகம் தேவனுக்கு உரியது.
0: This also says in the Bible it is holy to the Lord.
1: இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தசமபாகம் தேவனுக்கு பரிசுத்தமான ஒன்று.
0: And this tithe the Lord had ordained in order to give it as a salary for the Levites and the priests.
1: இந்த தசமபாகம் என்பது பழைய ஏற்பாட்டு முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தசமபாகம் லேவியருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சம்பளமாக இருக்கிறது.
0: Because they did not have an inheritance with the other 11 tribes.
1: இந்த 11 கோத்திரத்தோடு சேர்ந்து லேவி கோத்திரத்து அவர்கள் சொந்தமாக எந்த பாகமும் காணாமல் கொடுக்கப்படவில்லை.
0: எல்லாருக்கும் நிலத்தை பிரிச்சு கொடுத்தார் யோசுவா. லேவியருக்கு மட்டும் என்ன கிடையாது? நிலம் கிடையாது, சுதந்திரம் கிடையாது, சொத்து கிடையாது. அதனால இவங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய வேலையில பணிவிடையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு நிலம் இல்லாததுனால இவங்க சொந்தமா அறுவடை பண்ண முடியாது, விதைக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆகவே இவங்க கர்த்தருக்கே தங்க வாழ்க்கை அர்ப்பணிச்சதுனால மற்ற 11 கோத்திரங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா அவர்களுடைய வருமானத்துல 1/10 யாரு கொடுத்துடணும்? லேவி கோத்திரத்துக்கு கொடுத்துடணும். அவங்க அதை உள்ள பரிமாறிக்கிடுவாங்க, அவங்க எல்லாரும் போஷிக்கப்படுவாங்க. ஸோ இதுதான் ஐடியா. So this is exactly what tithe is about.
1: இதுதான் தசமபாகம் என்றால் என்ன என்பதற்கான அர்த்தம்.
0: When you come to Malachi chapter 3:1, it also says this tithe has to be brought to the temple or the house of God.
1: மல்கியான் புத்தகம் 3:1 வரும் பட்சத்தில் இந்த தசமபாகம் தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Or the word is also store house, பண்டகசாலை.
1: ஆலயத்தில் இருக்கிறதான பண்டகசாலைக்கு
0: அதுல கொண்டு வரணும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ tithe simply means 1/10 belonging to the Lord, holy to the Lord, given as an inheritance to the priest, has to be brought to the temple.
1: தசமபாகம் என்பது 1/10 அது லேவியருக்கு சம்பளமாய் கொடுக்கப்படுகிறது, அது பண்டகசாலைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று மாத்திரமல்ல.
0: Now the second thing.
1: இரண்டாவது காரியம்
0: the period of the tithe.
1: அந்த தசமபாகம் கொடுக்கிறதான காலம், அந்த காலகட்டம்.
0: When was tithe given?
1: எப்போது தசமபாகம் வேதத்தில் கொடுக்கப்பட்டது?
0: Many of us think tithe was given from the commandment of Moses.
1: நிறைய பேர் நினைக்கிறது மோசேயோட கட்டளை நியாயப்பிரமாணத்துக்கு பிற்பாடு தான் தசமபாகம் கொடுக்கப்பட்டாயிற்று
0: என்று. Some people say it is Old Testament covenant.
1: சில பேர் சொல்ல அது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைங்க.
0: இல்ல, பிரமாணம்.
1: பிரமாணம்
0: பழைய ஏற்பாட்டின் பிரமாணம்னு சொல்லலாம். It is not.
1: அப்படி அல்ல.
0: If you come to Genesis chapter 14:20.
1: ஆதியாகமம் புத்தகம் 14:20 வரும் என்று சொன்னால்
0: Abraham gave tithes to the Lord.
1: எனக்குண்டான
0: பாருங்க. Both of these instances was not commanded by God or demanded by God.
1: இந்த இரண்டு காலம் இந்த இரண்டு சம்பவங்களையும் தேவன் அவர்களை நிர்பந்திக்கவில்லை, அவர் கட்டளையாகவும் கொடுக்கவில்லை.
0: But they gave it voluntarily to God.
1: அவர்களாகவே முன் வந்து கொடுத்தார்கள்.
0: But when you come to Deuteronomy chapter 14:22-29
1: ஆனால் உபாகத்தின் புத்தகம் 14:22-29 வரையில் எடுத்து சொன்னால்
0: the law of Moses had a detailed system of giving based on the tithe.
1: அந்த உபாகத்தின் புத்தகம் 14:22 தசமபாகம் கொடுக்கிறதன வழிமுறைகளை குறித்து தெளிவாக போடப்பட்டிருக்கிறது.
0: And it is so interesting.
1: ரொம்ப முக்கிய சுவாரஸ்யமான காரியம்.
0: Tithe giving began in the book of Genesis.
1: தசமபாகம் கொடுப்பது ஆதியாகமத்தின் புத்தகத்தில் தொடங்கப்பட்டது.
0: It goes on till the last book of the Old Testament, which is Malachi.
1: இந்த தசமபாகம் கொடுத்தல் ஆதியாகமத்தில் தொடங்கப்பட்டது, பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாக மல்கியா வரைக்கும் தொடர்ந்து வருகிறது.
0: You can read those passages everywhere.
1: எல்லா இடத்திலும் இந்த வெவ்வேறு காலகட்டத்தில் தசமபாகத்தை குறித்து நீங்கள் முழு வேதத்திலே படிக்க முடியும்.
0: But now we are in the new covenant.
1: இப்பொழுது புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம்.
0: Through Jesus we have come into the new testament.
1: இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக இயேசு நிமித்தமாக வந்து விட்டோம்.
0: But Jesus did not stop talking about tithe. He mentioned tithe two times in his own discourse.
1: இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தசமாவும் அங்கே நின்று விடாமல் புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னுடைய காலகட்டத்தில் இரண்டு இடங்களில் பேசுகிறார்.
0: Luke 18:12.
1: லூக்கா எழுதின புத்தகம் 18 அதிகாரம் 12 வசனத்திலே.
0: In one of the parables of Jesus,
1: இயேசு சொன்ன ஓமையிலே ஒன்றிலே,
0: he says that the Pharisee prayed, I fast twice a week, I give tithes of all that I possess.
1: அந்த ஓமானத்திலே அங்க சொல்லும்போது ஒரு வசனம் வருகிறது, வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதித்ததெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று அங்கே ஒரு பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறான்.
0: And Jesus uses that statement in his own parable.
1: அவர் சொன்ன அந்த ஓமையிலே இயேசு இந்த காரியத்தை அவர் வசனமாக பயன்படுத்துகிறார்.
0: But that's not the only place.
1: அது மட்டும் அந்த ஒரு இடம் மட்டுமல்ல.
0: If you come to Matthew 23:23,
1: மறுபடியும் மத்தேயு எழுதின புத்தகம் 23 அதிகாரம் 23 வசனத்தை குறித்து சொன்னால்,
0: Jesus brings up the subject of tithe again.
1: மறுபடியும் தசமபாகத்தின் காரியத்தை இங்க கொண்டு வருகிறார்.
0: Jesus brings it.
1: இயேசுவே கொண்டு வருகிறார்.
0: He says, "Woe to you, scribes and Pharisees, hypocrites, for you pay tithe of mint and anise and cumin, and have neglected the weightier matters of the law, justice, mercy and faith."
1: மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றாலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள்.
0: Then he closes this argument with this, these you ought to have done without leaving the others undone.
1: இந்த வாக்குவாதத்தை தேவன் இயேசு எப்படி முற்றுப்புள்ளி வைத்து வைக்கிறார் என்று சொன்னால், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும்.
0: Now there is something I want you to write it down.
1: நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் நான் விரும்புகிறேன்.
0: Jesus did not condemn or cancel the giving of tithe.
1: தசமபாகம் கொடுப்பதே இயேசு ஒருபோதும் கடிந்து கொள்ளவில்லை, அது வேண்டாம் என்று நிராகரிக்கவும் இல்லை.
0: Very clearly you should understand that.
1: தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: He did not condemn tithe giving.
1: அவர் தசமபாவம் கொடுப்பதை கடிந்து கொள்ளவில்லை.
0: He did not cancel tithe giving.
1: அந்த தசமபாவம் கொடுப்பதை அவர் முற்றிலும் நிராகரிக்கவும் இல்லை.
0: Instead, what did he do?
1: அதற்கு பதிலாக என்ன செய்தார்?
0: He wanted to balance their giving with their living.
1: அவர் செய்த காரியம் என்னென்று சொன்னால், அவர்கள் தசமபாவம் கொடுப்பதையும் அவர்கள் ஜீவியத்தில் வாழ்வதையும் இரண்டையும் சமநிலையாய் கொண்டு வர விரும்பினார்.
0: He said, you are giving tithes.
1: அவர் சொன்னார், நீங்கள் தசமபாகம் கொடுக்கிறீங்க.
0: But your life is unrighteous.
1: ஆனால் உங்களோட வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கை அல்ல.
0: Your life is very bad.
1: உங்களோட வாழ்க்கை படுமோசமா இருக்கிறது.
0: You are perfect in giving, but you lead an imperfect life.
1: நீங்கள் பூரணமாய் தசமபாகம் கொடுக்கிறீர்கள், ஆனால் பூரணத்துக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு ஜீவியத்தை செய்கிறீர்கள்.
0: கொடுக்கிறதுல நீங்க சரியா இருக்கிறீங்க, வாழ்றதுலயோ தப்பா இருக்கிறீங்க. After saying this, he said,
1: இதை சொல்லி அதற்கு பிற்பாடு,
0: you have to do that without leaving the other undone.
1: இன்னொரு விதத்தில் சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாது இருக்க வேண்டும்.
0: What does it mean?
1: அப்படி என்றால் என்ன?
0: You have to live a life of righteousness.
1: நீங்கள் நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும்.
0: At the same time,
1: அதே சமயத்தில்,
0: you have to continue giving your tithes.
1: அதே சமயத்தில் நீங்கள் தொடர்ந்து தசமபாகம் கொடுப்பதில் நிலைத்திருக்க வேண்டும்.
0: You understand what the Bible says?
1: வேதம் என்ன சொல்லுது புரியுங்களா?
0: He did not cancel or condemn tithing.
1: தசமபாகம் கொடுப்பதை கடிந்து கொள்ளவோ அது வேண்டாம் என்றும் அவர் நிராகரிக்கவில்லை.
0: What he condemned was their lifestyle.
1: அவர் கடிந்து கொண்டது எதை என்று சொன்னால், தசமபாகத்தை அல்ல, அவருடைய வாழ்க்கை முறையை.
0: There is instance like this so many places in the Bible.
1: இது மாதிரி சம்பவங்கள் வேதத்தில் अनेक இடங்களில் இருக்கிறது.
0: For example,
1: உதாரணமாக,
0: Jesus condemned the giving of the Pharisees, which they tried to, you know, make it known by everybody.
1: உதாரணமாக சொல்லணும்னா, பரிசேயர்கள் கொடுக்கிற காணிக்கைகள், கொடுத்தல் காரியங்களை தேவன் கடிந்து கொள்கிறார். ஏனென்று சொன்னால்,
0: தான தர்மங்கள்
1: ஏனென்று சொன்னால், அவர் எல்லாரும் வெளியரங்கமாய் தங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று கொடுக்கிறார்கள்.
0: அங்க ஆண்டர் சொல்ல, இனிமே நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லல, வெளியரங்கமா பாக்குறபடி கொடுக்காத, வலது கை செய்யறத. அவரு இதே பரிசேயர்கள் மாயக்காரர்கள் உபவாசம் பண்றத கடிந்து கொண்டார். முகத்தை வாடலா வச்சுக்கிறீங்க, நீங்க வந்து இப்படி பண்ணாதீங்க, இனிமே ஜெபமே பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஒழுங்கா தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி மாய்மாலம் இல்லாம போய் உபவாசம் இருந்தார். ஜோம் பண்ணுறது கூட கடிந்து கொண்டார். என்ன சொன்னார் தெரியுமா? நீயோ ஜோம் பண்ணும்போது மாயக்காரர் மாதிரி ஜோம் பண்ணாத, நீ வந்து அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்திலிருக்க பிதா பார்க்கும்படி. அப்போ அவர் ஜெபத்தை வேணான்னு சொல்லலை, அவர் வந்து உபவாசம் வேணான்னு சொல்லலை, தான தர்மம் வேணான்னு சொல்லலை, அவர் வந்து தசம பாகத்தை வேணான்னு சொல்லலை, உன் வாழ்க்கையை சரிப்படுத்தினார். இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்யாது
1: விடாதிருக்க வேண்டும்,
0: செய் அதையும் விடாதிருக்க வேண்டும், அதையும் விட்டுறாத, இதையும் ஒழுங்கா செய். Now the question is this.
1: இப்போ கேள்வி இதுதான்.
0: Did Jesus tell this to the Pharisees and the scribes alone, or does this teaching apply to our life today?
1: இப்போ கேள்வி என்னவென்று சொன்னால், இயேசு இந்த காரியத்தை இந்த பரிசேயரும் வேதபாரகருக்கும் மாத்திரம் சொன்னாரா, அல்லது அது நமக்கும் பொருந்துமா?
0: Because he said very clearly, woe to the Pharisees and scribes.
1: ஏன் என்று சொன்னால், தெளிவா வசனம் சொல்கிறது, மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ என்று.
0: You are giving tithe and cumin and anise and everything.
1: நீங்கள் ஒற்றவளோ வெந்தயலும் சீரத்தின் தசமபாகம் கொடுக்கிறீர்கள்.
0: So he said, you have to do this and you have to also do the other.
1: இயேசு சொன்னார், அவர்களை பார்த்து நீங்கள் இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாதிருக்க வேண்டும்.
0: So it is only meant for the Pharisees, is it?
1: சரி, அதனால அது மாயக வேதபாரம் பரிசேயர்கள் தான சொல்லியிருக்கார், அவங்களுக்கு மட்டும்தான்.
0: Is it?
1: அப்படிங்களா?
0: Okay, there are two important truths you have to understand.
1: இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு இரண்டு சத்தியங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
0: First, if you come to Matthew 23, where this passage is written.
1: மறுபடியும் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23 அதிகாரத்துக்கு வரும்போது இங்க ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது.
0: If you come to verse 1,
1: 1 வசனத்துக்கு வாருங்கள்.
0: It very clearly starts the entire discourse like this.
1: அந்த 23 வசனத்தில் பிற்பாடு சொல்லப்பட்ட காரியத்துக்கு முன்பதாக முதலாம் வசனம் துவக்கத்திலே மிக தெளிவாய் சொல்லுகிறது.
0: Jesus spoke to the multitudes and to his disciples.
1: இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி.
0: யாரை பத்தி பேசினாரு? எல்லா ஜனங்கள்ட்டையும், எல்லா சீஷன்ட்டையும் ஆண்டு இதை பொதுவாக தான் பேசினார். இவங்களுக்கு மட்டும் பேசினார்னு கிடையாது. இவர்களை கடிந்து கொண்டாலும் பேசினது எல்லாரும் கேட்டாங்க, எல்லாருக்கும் பேசினார். அது நம்பர் ஒன். நம்பர் டூ, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
1: இரண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்,
0: இஃப் டைதிங் இஸ் ஒன்லி சப்போஸ் டு பி கிவன் பை ஃபாரிசீஸ் அண்ட் டசன்ட் mean anything to us,
1: oruvelai inda dasamobagam enbadu pariseyirum vedaparagam maatramdan kudukka vendum adarkum namakkum sambandham illai endru solvirgal endral,
0: then every other thing Jesus told to the Pharisees does not have anything to do with us.
1: அப்படி என்று சொன்னால் பரிசேயருக்கும் இந்த வேதபாதகருக்கும் மற்ற எந்தெந்த காரியங்களை இயேசு சொன்னாரோ அவைகள் எல்லாம் அவங்களுக்கு தான் பொருந்தும், நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது.
0: Can we agree?
1: ஒத்துக்கிறீங்களா?
0: தசம பாகம் அவங்கள பத்தி சொன்னாரு, அவங்ககிட்ட தான் சொன்னாரு, நமக்கு கிடையாதுன்னு சொன்னா பரிசேயருக்கு இயேசு என்னெல்லாம் பேசினாரோ அது நமக்கு பொருந்தாது, சரிதானே? இதை மட்டும் நம்ம ஒதுக்க முடியாது. நீங்க அந்த சட்டத்தை வந்து இது பரிசேயருக்கு பேசினாரு, பரிசேயருக்கு பேசினாருன்னா அப்ப பரிசேயருக்கு பேசின எல்லாத்தையும் எடுப்போம், அதெல்லாம் நம்ம பைபிள்ல இருந்து எடுத்துடலாம், நமக்கு அது கிடையாது. சொல்லாமா? நான் உங்களுக்கு ரெண்டு உதாரணம் காட்டுறேன். I'll show you two examples.
1: இதற்கு நான் இரண்டு உதாரணங்களை மேற்கோள்
0: காட்டுறேன். And you tell me, does it apply to us or not?
1: நீங்க அந்த உதாரணத்தை பார்த்த பிறகு நீங்க சொல்லுங்கள், அது நமக்கு பொருந்துமா பொருந்தாதான்றது.
0: Come with me to Matthew chapter 23 verse 25 to 26.
1: மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23 அதிகாரம் 25 26 வசனங்கள் வாருங்கள்.
0: He says, woe to you scribes and Pharisees again.
1: மறுபடியும் இங்க தொடங்குகிறார், மாயக்காரருக்கும் வேதபாரகருக்கும் தொடங்குகிறார்.
0: He says, woe to you scribes and Pharisees hypocrites.
1: மாயக்காரர் வேதபாரகர் பரிசேயர் உங்களுக்கு ஐயோ.
0: For you cleanse the outside of the cup and dish, but inside they are full of extortion and self-indulgence.
1: போர் போஜன பாத்திரங்களை வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது.
0: Verse 26,
1: 26 வசனம்.
0: Blind Pharisee, first cleanse the inside of the cup and dish, and the outside of them may be clean also.
1: குருடனான பரிசேயரே, போஜன பதார்த்தங்களை வெளிப்புறம் சுத்தமாக்கக்கூடிய அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு.
0: Does this apply to us or not?
1: இது நமக்கு பொருந்துமா பொருந்தாதா?
0: Come again to 27-28 verse.
1: மறுபடியும்மாக அதே மத்தேயு 23 27-28 வசனங்கள் பாருங்கள்.
0: Woe to you scribes and Pharisees hypocrites, for you are like whitewashed tombs which indeed appear beautiful outwardly, but are inside are full of dead men's bones and all uncleanness. Even so you also outwardly appear righteous to men, but inside you are full of hypocrisy and lawlessness.
1: 27 வசனம். மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளில் ஒப்பாய் இருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்.
0: இது யார்ட்ட பேசினாரு சொல்லுங்க? யார்ட்ட பேசினாரு? வேதபாரகரே, பரிசேயரே, மாயக்காரரே. அப்ப இந்த வசனம் நமக்கு பொருந்தாதா? இல்லை பாஸ்டர், நமக்கு பாத்திரம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும், உள்ளே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பைபிளை அது நமக்கு கிடையாது, அது பரிசயம் தான். நம்ம எப்படி வேணால் வாழலாம் சொல்ல முடியுமா? வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறையே வெளியே கலர் நல்லா அழகாக இருக்க, உள்ள செத்தவனுடைய எலும்பு இருக்குது, அது நமக்கு கிடையாது, பரிசயனுக்கு தான். நம்ம எப்படி வேணால் வாழலாம் ஆண்டு நம்மட்டெல்லாம் சொல்ல சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். இன்னொரு வசனம் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கிட்டீங்களே. மேத்யூ சாப்டர் 19:3.
1: மறுபடியும் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரத்துக்கு வாருங்கள், 3 வசனம்.
0: The Pharisees also came to him, testing him and said to him, Is it lawful for a man to divorce his wife for just any reason?
1: பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள்.
0: Immediately Jesus said,
1: இயேசு உடனடியாக அதற்கு பதில் சொன்னார்,
0: Moses gave you the bill of divorcement not in the beginning but because of your hardened hearts.
1: உடனே இயேசு சொன்னார், மோசே உங்களுக்கு நான் தலைதரிசிட்டு ஆரம்பத்தில் அப்படி இல்லை, உங்களுடைய இருதய கடிதத்தின் நிமித்தமாக கொடுக்கப்பட்டது.
0: From the beginning it is written, God created man and wife and he joined them, and what God has joined no man shall put asunder.
1: ஆதியில் எழுதப்பட்ட வசனம் படி சொல்ல, ஆதியில் தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவர்களை சிருஷ்டித்தவர்களை தேவன் இணைத்ததே மனுஷன் பிரிக்காத இருக்க கடவுள் தான் இருக்கிறது.
0: இப்போ சொல்லுங்க, இந்த வசனம் பரிசேயருக்கா நமக்கா? அது இயேசு வந்து பரிசேயருக்கு பதில் சொன்னாரு, அவங்ககிட்ட பேசினாரு, நமக்கு அது பொருந்தாது. நம்ம எப்படி வேணா வாழலாம் சொல்லாம சொல்ல முடியாதா? சொல்லலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிறோம், பரிசேயர்கிட்ட பேசினதும் யாருக்கு பேசினது தான். So don't try to slip away with this caveat saying it is spoken to the Pharisees, it is spoken to the scribes and it doesn't apply to me.
1: அதனால் இந்த எச்சரிப்புக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளமாக, சாக்கு தேடும்படியாக இது பரிசேயருக்கு சொல்லப்பட்டது, இது அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி நீங்கள் அந்த எச்சரிப்புக்கு தப்பித்துக் கொள்ள வகை தேடாதீர்கள்.
0: It applies to everyone.
1: இது எல்லாருக்கும் பொருந்தும்.
0: விளங்கினவங்க ராமேன் சொல்லுங்க. Yeah. Now let's go on. Do the other and do this as well.
1: அவரும் இயேசு சொல்ல, இதையும் செய்ய வேண்டும் அதையும் செய்ய வேண்டும், விடாது இருக்க வேண்டும்
0: என்று. You have to give tithe, you have to be a righteous person.
1: நீங்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும், நீதியுள்ள வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்று.
0: But then,
1: ஆனால் அடுத்தது,
0: was this teaching explicitly mentioned anywhere in the church doctrine?
1: ஆனால் இந்த தசமபாகத்தின் காரியம் இயேசுவோடு நிறைவடையாமல் புதிய ஏற்பாட்டின் சபையிலே எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா?
0: Truth be told, after this statement of Jesus, there is no mention of tithe anywhere in the Bible.
1: உண்மையா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தசமபாகம் என்ற தலைப்பின் இந்த காரியத்தை குறித்து இயேசுவின் வாழ்க்கைக்கு பிற்பாடு வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை.
0: We don't know whether they gave tithe or they did not give tithe. We don't know.
1: நமக்கு தெரியாது, ஒருவேளை அவர்கள் தசமபாகம் கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்று நமக்கு தெரியாது.
0: Because there is no clear cut word which says in the early church there was tithing or no tithing.
1: ஆனா ஏனென்று சொன்னால், ஆதி சபையின் காலங்களில் ஆதி சபையில் அவர் தசமபாகம் கொடுத்தார்கள் என்பதற்கான எந்த ஒரு கூற்றோ சான்றோ தெளிவாக சொல்லப்படவில்லை.
0: But there is something very important that the New Testament church was teaching.
1: ஆனால் இதை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு சபையில் ஒரு முக்கியமான ஒரு போதனை அங்கு போதிக்கப்பட்டிருக்கிறது.
0: 1 Corinthians chapter 16 verse 1.
1: 1 கொரிந்தியர் புத்தகம் 16 அதிகாரம் 1 வசனம்.
0: Concerning the collection for the saints, as I have given orders to the churches of Galatia, so you must do also.
1: பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ப்பம் பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள்.
0: அப்போஸ்தலர் பவுல் சேஸ்,
1: அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார்,
0: இன் தி ஓல்ட் டெஸ்ட்மென்ட்,
1: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே,
0: வாட் வாஸ் எக்ஸ்பிளிசிட்லி செட் வாஸ் யூ, இட் வாஸ் அ லா.
1: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது பிரமாணம்.
0: பட் இன் தி நியூ டெஸ்ட்மென்ட் ஹீ சேஸ்,
1: ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்திலே,
0: லுக் அட் திஸ்,
1: படிங்கள்,
0: ஐ ஹேவ் கிவன் ஆர்டர்ஸ் to the churches of Galatia.
1: நான் கலாத்திய சபைகளுக்கு திட்டம் பண்ணியிருக்கிறேன், கட்டளை கொடுத்திருக்கிறேன்
0: அப்படின்னு சொல்ல, அங்க வந்து சட்டம், இங்க திட்டம். சொல்லுங்க, அங்க சட்டம், இங்க கொடுக்கிறது என்னது? கொஞ்ச நேரத்துக்கு தசமபாகத்தை விட்டுருங்க. அங்க வந்து கொடுக்கிறது தசமபாகம் எல்லாமே என்னது? சட்டம். கொடுக்கணும், கண்டிப்பா நீ கொடுக்கணும். ஆனா இங்க சட்டம் இல்லை, என்னது? நான் ஒரு திட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொன்று வித்தியாசம், பழைய ஏற்பாட்டில் தசம பாகன்றது வந்து விளைச்சல், என்னது உன் தானியம் திராட்சை ரசம் அது எல்லாத்தையும் என்ன பண்ணும், விளைச்சலின் பலன் முதற் பலன் அதை நீ தசமமாக கொண்டு வந்து பண்டக சாலையில் கொண்டு போய் விற்கணும். ஏன்னா அங்கே ஆகாரம் குறைஞ்சிடக்கூடாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா அங்கே பொருள் இல்லை, அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, கிளியராக போட்டிருக்கு, பரிசுத்த வானலுக்காய் சேர்க்கப்படும் தர்ம பணம். இங்கே எக்கனாமியே மாறிடுச்சு, அங்கே வந்து அக்ரிகல்ச்சர், இங்கே வந்து எக்கனாமிக்ஸ். இங்கே தர்ம பணம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் போகலாம் இதில். இதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் சொல்கிறாரு பாருங்க, இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணார் பாருங்க சர்ச்சில். அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வசனம் ரெண்டாவது வசனம் வாசித்தீங்கன்னா மூணு முக்கியமான கருத்துக்கள் அங்கே எழுதுறாரு. மூணு முக்கியமான கருத்துக்கள் நான் வேகமாக சொல்லிடுறேன், நேரம் இல்லாதனால. நம்பர் ஒன், கிவிங் வாஸ் டன் பீரியாடிக்கலி, எழுதி கொடுங்க.
1: முதலாவது அந்த கொடுத்தல் என்பது ஒரு வழக்கமான ஒரு காரியமாக கால அளவு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்திலும் கொடுக்க வேண்டும்.
0: வழக்கமாக கொடுக்கப்பட்டது எப்படி நான் பாருங்க, ரெண்டாம் வசனம் பாருங்க, நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதல் இல்லாத படிக்கும் உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும், எப்படி வாரத்தின் முதல் நாள் தோறும் நீங்கள் பணம் சேகரிக்கணும் பரிசுத்தமானங்களுக்கு கொடுக்கும்படி பணத்தை. அப்போ நீங்கள் கவனிங்க, இங்கே வந்து கொடுத்தல் என்பது வாரந்தோறும் என்ன செஞ்சுருக்காங்க, சபையில் பணத்தை கொடுத்துருக்காங்க, பரிசுத்தமானங்களுக்கு கொடுக்கும்படி கொடுத்தாங்க. ஏன் அப்படி வாரந்தோறும் கொடுத்தாங்க, நம்மளுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டால், நம்ம சம்பளம் வந்து மாத சம்பளம் அதான் இன்றைக்கி பொதுவாக இருக்கிறது, ஆனால் அன்றைக்கு வந்து தினக்கூலி தான், காலிலேருந்து சாயங்காலம் வேலை செஞ்சானா அவனுக்கு உடனே சம்பளம் அவ்வளோதான். ஸோ அவனுக்கு எப்படி பவுல் வச்சுருந்தாருன்னு கேட்டால், நீ மாதத்துக்கு சேர்த்து கொடுக்க வேண்டியதில்லை, வாரத்தில் ஒரு நாள் முதல் நாள், முதல் நாள்ன்றது ஞாயிற்றுக்கிழமை, பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள்ன்றது சனிக்கிழமை, ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால அன்றைக்கு வந்து ஓய்வு நாளாக மாறுது. அந்த நாளில் வாரத்தின் முதலாவது நாளில் நீங்கள்லாம் சபையில் வர்றீங்க, இந்த வாரம் முழுசு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, டெய்லி சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த நாளில் தர்ம பணத்தை என்ன பண்ணுங்கள், எல்லோரும் சேருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? அப்போது ரெகுலராக எவ்ரி வீக், நம்ம மந்த்லின்றது அவங்க வீக்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாம் வசனம் திரும்ப வாசித்தீங்கன்னா, நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவன் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் அவன் அவன். நம்பர் டூ, கிவிங் வாஸ் பர்சனல்.
1: அந்த இரண்டாவது காரியம் கொடுத்தல் என்பது தனிப்பட்ட நபர்களை குறிக்கிறது.
0: இங்கிலீஷில் ரொம்ப அழகாக, லெட் ஈச் ஒன் ஆஃப் யூ லே சம்திங் அசைட், லெட் ஈச் ஒன் ஆஃப் யூன்ற வார்த்தை,
1: ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் எடுத்துக் கொடுங்கள்.
0: எத்தனை பேர் வேலை செய்யணும், அவன் அவன் நீ வந்து தர்ம பணத்தை கொடு. மூன்றாவது ரொம்ப அழகாக இருக்கு, நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதல் இல்லாத, ரெண்டாம் வசனம் திரும்ப, பணஞ்சேர்க்குதல் இல்லாதபடிக்கு உங்களில் அவன் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன், தன் தன்
1: வரவுக்கு
0: தக்கதாக. இவ்வளோதான் கொடுக்கணும்னு லிமிட் கிடையாது, 50 ரூபா கூட 100 ரூபா கூட அப்படி கிடையாது, உன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீ கொடு. ஸோ இட் வாஸ் நாட் எ ப்ரீ டிட்டர்மின்ட் வேல்யூ, இட் வாஸ் எ ப்ரொபோஷனல் வேல்யூ, அதாவது இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது, இது வந்து வரவுக்கு தக்கதாக கொடுக்கணும். அப்போ ஒவ்வொருவன் ஒவ்வொரு விதமாக கொடுப்பான், ஒவ்வொருவனுடைய வரவு எப்படி வித்தியாசமாக இருக்கோ ஒவ்வொருவன் என்ன பண்ணுவான் அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பான். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த காலத்தில் கொடுத்தல் வரும்போது ஒரு பெரிய வித்தியாசத்துக்குள்ளே போகுது. எப்படி போகுதுன்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் நியமிக்கிறாரு 10ல் 1 பாகம், யார் நியமித்தது, கர்த்தர் நியமிக்கிறார், கர்த்தர் சொல்கிறார் மோசேட்ட இப்படி பிரிக்கணும், அது எனக்கு பரிசுத்தம் உள்ளது, அது ஆசாரியனுக்கு போகணும்னு சொல்லி கொடுக்க சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நியமிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பவுல் சொல்கிறாரு அவன் அவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அல்லேலூயா, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். நல்லா கவனிங்க, இப்போ முக்கியமான காரியம் சொல்கிறேன், தன் மனதில் நியமித்தது கூட எப்படி கொடுக்கணும்னா, கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல சந்தோஷமாக உற்சாகமாக கொடுக்கணும், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். இப்போ நல்லா கவனிக்கணும் நீங்கள், தன் மனதில் நியமிக்கிறது அப்படின்றது வந்து எந்த அளவு வேணா இருக்கலாம், எதன் அடிப்படையில் வேணா இருக்கலாம். உதாரணமாக ஒருவன் தன் மனதில் தேவன் நியமித்த தசம பாகத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தான் மனதில் நியமிச்சுட்டு அவன் வந்து நான் கர்த்தர் நியமித்த தசம பாகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு உற்சாகமாகவும் சந்தோஷமாக கொடுத்தால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் சொல்கிறான், கர்த்தர் நியமித்தது என்னால் பண்ண முடியாது, நான் என் மனதில் நியமித்ததை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவன் கொடுத்தாலும் எவ்வளவு சந்தோஷமாக கொடுக்குறானோ கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போது நியமித்தலில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே கர்த்தர் நியமித்தார், மனுஷன் வந்து மாற்றலாம் முடியாது. இங்கே அப்படி இல்லை, நீ மனசை நியமிச்சுக்கோ, என்ன கொடுக்க போகிற நீ நியமிச்சுக்கோ. நீ கர்த்தர் சொன்னதையும் நீ செய்யலாம், அல்லது உன் மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ நீ கொடுக்கலாம். நீ உற்சாகமாக எவ்வளோ கொடுக்குறியோ கொடு. தாவீதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே தன்னால் இயன்ற மட்டும் கொடுத்தான், ஜனங்கள் உற்சாகத்தினால் ஏராளமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு நோ லிமிட், அதுக்கு அளவே கிடையாது. கர்த்தர் எதை பார்த்தார்னா, நீ எப்படி உற்சாகமாக கொடுத்த, அந்த உற்சாகமாக கொடுக்கறத கர்த்தர் வந்து கௌரவிக்கிறார், இன்றைக்கும் அதை செய்கிறார். அப்போது இதில் ஒரு சத்தியம் இருக்குது, தசம பாகம் என்கிற தேவனுடைய நியமித்தலை ஒரு மனுஷன் இன்றைக்கு தொடர்வது தவறல்ல. என் பர்சனல் லைஃப்பில் நான் சிறு வயது முதல் இந்த பழக்கத்தை நான் என் லைஃப்பில் வச்சுருக்கேன், நான் தொடர்றேன். கர்த்தருக்குரியதுன்னு நான் கரெக்டாக அந்த பத்தில் ஒன்றை நான் எடுத்து வச்சுட்டு கர்த்தருக்கு கொடுக்குறேன். போக போக என் உற்சாகத்தில் இன்னும் அதிகமாக கூட கொடுக்குறேன். இது என்னன்னா, நான் நியமிச்சுக்கிட்டேன், நான் நியமித்தேன். கர்த்தர் சொல்கிறாரு, நீ அந்த உற்சாகத்தோடு கொடுக்கும்போது கர்த்தர் அதில் பிரியமாக இருப்பார். இந்த தசம பாகத்தை நீ கர்த்தருக்கு கொண்டு வந்து பண்டகசாலில் வைக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அலேலூயா. நல்லா கவனிங்க, இது நமக்கு முன்பாக இருக்கிற தெரிந்தெடுப்பு. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷிக்கலாம். ஒருவனுக்கு ஒரு நாள் விசேஷமா இருக்கு, இன்னொருவனுக்கு இன்னொரு நாள் விசேஷமா இருக்கு. அதனால் ஒருத்தர் நியாயம் தீர்க்கப்பட போறதில்லை. ஆனால் உன்னை கவனிக்கணும், நீங்க கர்த்தர் நியமித்தபடி நீங்க கொடுக்கலாம், நீங்க நியமித்தபடியும் கொடுக்கலாம். அது உங்களுடைய முழு சுதந்திரம் உங்க கையில இருக்கு. ஆனா உற்சாகமாக கொடுக்கறத கர்த்தர் விரும்புறாரு. இப்ப கவனிங்க, இந்த தசம பாகம் என்பது எதற்காக கொடுக்கப்பட்டது? பர்பஸ் ஆஃப் டைத், எதற்காக கொடுக்கப்பட்டது? நம்ம ஆரம்பத்திலே கவனித்தோம், இது எதற்காகனா அந்த லேவியர்களுடைய பராமரிப்புக்காக கொடுக்கப்பட்டது. ஒரு சில இடங்களில் 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஏழைகளுக்காகவும் அது சேர்க்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினாக செய்யப்பட்டது வந்து லேவியர்களுடைய பராமரிப்பு. ஆனால் எங்கே கொண்டு வர சொன்னார்னு பாருங்கள், உங்கள் தசமபாகங்கள் எங்கே கொண்டு வாங்க? பண்டகசாலில் கொண்டு வாங்க, என்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. அப்போ அதில் என்ன அர்த்தம் நீங்கள் விளையங்களான்னு சொன்னால், இது யாரோ ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது. இது அங்கே நடக்கும் ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த பராமரிப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? இது ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த பராமரிப்பு. ஆசாரிய ஊழியம் என்பது பல குடும்பங்கள் பல பேர் சேர்ந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றாங்க. அத்தனை பேரும் தேவனால் போஷிக்கப்படும்படி தேவன் அதை அவர்களுக்கு கொடுக்க சொன்னார். அப்போ கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கறது இங்கே வந்தாலும், இந்த பணம் நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் ஒரே மனுஷன் உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. நம்ம எல்லோரும் அறிஞ்சிருக்கோம், நாம் இங்கேருந்து இங்கே ஊழியம் செய்கிற உடன் ஊழியர்கள், முழுநேர ஊழியர்கள், அதுக்கப்புறமா பணியாளர்கள், அதுக்கப்புறமா பராமரிக்கிறவர்கள், அதுக்கப்புறமா பாதுகாக்கிறவர்கள், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுது? நீங்கள் கொடுக்கிற கர்த்தருக்கென்று கொடுக்கிறத கர்த்தருடைய ஆலய பணியில் இருக்கிறவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளமாக அவர்களுடைய பராமரிப்பு கொடுக்கப்படுகிறது. எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி சம்பளம் தான். மாதத்திற்கு நீங்கள் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சம்பளம் மாறாது, சம்பளம் அதுதான். அந்த சம்பளத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்துக்கணும், அந்த சம்பளத்துக்குள்ளே நாங்கள் எங்களை பராமரிச்சுக்கணும். கோடி வருதுன்னொடனே கோடீஸ்வரம் மாதிரி வாழ முடியாது. அது எதுக்கு வந்ததுன்னா, கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு. இதை தவிர நம்ம வெளி மாநிலங்களில் எத்தனையோ ஊழியர்களை மாதந்தோறும் தாங்குகிறோம். வேறே பத்திரிகை ஊழியங்கள், வேறே மிஷினரி ஸ்தாபனங்கள், இதற்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை பிரித்து என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். நம்ம ஆலயம் மட்டும் கட்டுறோம்னு நினச்சிக்கிடாதீங்க. நம்ம இன்றைக்கி சாட்சியில் கேட்டது போல் 19வது இப்போ 20வது ஆலயம் முடிய போகுது. இதெல்லாம் நம்ம மேலே நாமளாக என்ன பண்ணுறோம், அந்த பணத்தை எடுத்து நாம் அறியாத ஏசியை கூட கிடையாதவங்க தன்னந்தனியாக ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. ஆலயம் கட்ட முடியலையா, இந்தாப்பா எடுத்துக்கோ, நீ கட்டு, நல்ல ஊழியம் செய். சில ஏழை ஸ்தாபனங்கள், அநாதை ஆசிரமங்கள், மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு நடத்தப்படுகிற சேவைகள் எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் செய்யுங்க செய்யுங்க. நம்ம என்ன உணர்றோம்னா, தேவனுடைய சரீரமாகிய சபை அகலம் விரிந்ததுமா இருக்கு. வந்ததெல்லாம் நம்மளே சாப்பிட்டு உட்காந்துருந்தா நம்ம எப்பவுமே கட்டிடம் கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலத்திலேருந்து வருகிற எல்லா பணமும், இங்குள்ள ஊழியர்களுடைய சம்பளங்கள், வேலையாட்களுடைய சம்பளங்கள், பராமரிப்பு செய்கிறவங்க சம்பளவங்க, பாதுகாக்கிற செக்யூரிட்டியுடைய சம்பளங்கள்லேருந்து எல்லாருடைய சம்பளமும் கொடுத்து இந்த இடத்த பராமரித்து, இந்த இடங்களை வாங்கி ஜனங்களுக்கு வசதிகளை பண்ணி, இங்கே இருக்கிறவங்கள பராமரிக்கிறது மாத்திரம் இல்லை, கண்ணுக்கு தெரியாத இடங்களில் வேலை செய்கிற ஊழியர்களையும் போஷித்து பராமரிக்க கர்த்தருடைய வீட்டிற்கு இந்த பணம் வருகிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது எங்கே கொடுக்குறீங்கன்னா நினச்சிடாதீங்க, பாஸ்டர் கொடுக்குறோம். நோ, இது கர்த்தருடைய பண்டகசாலில் வந்து இறங்குது. இந்த பண்டகசாலில் நூற்றுக்கணக்கான பேர் உயிர் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் பல ஏழைகள், விதவைகள் பராமரிக்கப்படுறாங்க சபையின் மூலமாக. மாதந்தோறும் அவர்களுக்கு பராமரிப்பு போய் சேர்கிறது. எத்தனையோ வியாதியஸ்தர்களுக்கு போய் பணம் சேர்கிறது. எவ்வளோ பேர் நொறுக்கப்பட்டவங்க, வீடு இல்லாதவர்கள் வீடுகள் கட்டப்படுகிறது. எவ்வளோ நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது இல்லை, இன்னாருக்கு எவ்வளோ கொடுத்தோம், அங்கே எவ்வளோ கொடுத்தோம், எதுவும் சொல்கிறது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய தயவான கிருபையின்படி இது ஒரு பெரிய பராமரிப்பை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய பரம்புதலை நம்முடைய தேசத்தில் கொண்டு வந்திருக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ கர்த்தருக்கு கொடுக்க நீ மனத்தில் நீ நியமிச்சுட்டு நீ கொடுப்பாயானால் ஆண்டவர் அடுத்த ப்ராமிஸ் கொடுக்குறாரு. என்ன ப்ராமிஸ்? முதலாவது சொன்னேன், த போர்ட்ரேயல், த பீரியட், தென் த பர்பஸ், நாலாவது ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ் தெரியுமா? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தயாளமாக இப்படி கொடுக்குறேன்னு நீ சோதிக்கணும்னா நீ என்ன பண்ணு, கொண்டு வா, நீ என்ன சோதிச்சுப்பார், அப்போ நீ புரிஞ்சுக்கிடுவேன் நான் எவ்வளோ பெரிய தயாள பிரபுன்றதை புரிஞ்சுக்கிடுவேன். அல்லேலூயா. பைபிள் பிரின்சிபிள் தான், நீங்கள் தப்பாக விளங்கிடக்கூடாது. எப்படி இது நடக்குது, கர்த்தரை எப்படி நான் அறிந்து கொள்வது? முதலாவது கர்த்தர் நல்லவர்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், அவரை ருசித்து பார்த்தேன், அவரை தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி ருசிக்க முடியும்னா, வசனமாகிய அவருடைய தெளிந்த தேன், அதை சாப்பிட்டா கண்ணு தெளிச்சிடும், அவரை தெரிஞ்சுக்குவேன். ரெண்டாவது, கர்த்தர் தயாளர் என்று தெரிந்து கொள்ளணும். எப்படி தெரிந்து கொள்வேன்? ஆண்டவர் சொல்ற, வா சோதிச்சு பாரு, ருசிச்சு பாரு மாத்திரம் இல்லை, சோதிச்ச பாரு, நீ கொடுத்து சோதிச்சு பாரு, உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறோம் பாரு. அல்லேலூயா. நம்ம சபை ஏன் கொடுக்குதுன்னு சொன்னா, முதல்ல அவங்க சத்தியம் தெரிந்தவங்க மாத்திரம் இல்லை, கொடுத்து கொடுத்தே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஒரு அழிலையா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யார் மேலேயும் கட்டாயம் கிடையாது, மனதில் நியமிக்கிறேன், உற்சாகமாக கொடுக்குறேன், கர்த்தரின் களஞ்சியங்கள் எல்லாம் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அறிகிறதுக்கு மூன்றாவது ஒன்று இருக்கு, ருசித்து பாரு, சோதித்து பாரு. மூணாவது ஒன்று இருக்கு, வாஸ்திரமா கடைசியா, 1 Samuel 12:24 பாருங்க.
1: 1 Samuel 12:24.
0: Only fear the Lord and serve him in truth with all your heart, for consider what great things he has done for you.
1: நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
0: எல்லாரும் சொல்லுங்க, சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு மூணுமே டீ தான், மூணு டீ. டேஸ்ட் அண்ட் சி,
1: ருசித்து பாருங்கள்.
0: டெஸ்ட் அண்ட் சி,
1: சோதித்து பாருங்கள்.
0: மூணாவது திங்க் அண்ட் சி,
1: சிந்தித்து பாருங்கள்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தரை அறியணும்னா சிந்திச்சு பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்?
1: சிந்தித்து.
0: இன்னொரு விதமாக சொன்னால் யோசிச்சு பார்க்கணும். சொல்லுங்க,
1: யோசிச்சு
0: பார்க்கணும். யோசிக்காம சிந்திக்காம நீங்கள் முன்னால் போனீங்கன்னா கர்த்தரை அறிஞ்சிக்க முடியாது. கர்த்தரை நம்ம ரொம்ப யோசிக்கணும், சிந்திக்கணும். சிந்திச்சு சிந்திச்சு தான் அவரை நம்ம அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஆண்டவர் இந்த சிந்தனையிலிருந்து நம்ம விலகிடக்கூடாது, நம்ம வந்து சிந்தனையில் யோசனையில் அவரை மறந்துடக்கூடாதுன்றதுக்காகவே மூன்று காரியங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு நியமிச்சிருக்கார். தெரியுமா பைபிளில் ஞாபகப்படுத்துறதுக்குன்னே மூணு நியமிச்சார். வேகமாக சொல்கிறேன், ஒன்று உபாகமும் 5:15, டியூட்ரானமி 5:15.
1: உபாகமும் 5:15,
0: God commanded the Sabbath day so the people will remember that they've been delivered and given freedom.
1: தேவன் ஓய்வு நாளை கட்டளையிட்டு இருந்தார். ஏனென்று சொன்னால் எகிப்திலிருந்து விடுதலையான அதை நினைவு கூறும்படியாக.
0: அதுதான் சொல்கிறார் ஆண்டவர். நீ யார் தெரியுமாப்பா, முன்னால் ஓயாமல் வேலை செஞ்ச. எப்படி ஓயாமல்
1: வேலை செஞ்ச?
0: வேலை செஞ்ச. உன் பெருமூச்சு வானம் வரைக்கும் எட்டுச்சு, அப்படி ஓயாமல் வேலை வாங்கினாங்க. ஆனால் உன்னை நான் விடுவிச்சேன். இப்போ என்ன பண்ணுற தெரியுமா? ஓய்வு நாள் ஆசிரி. எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் ஓஞ்சிருக்க பாரு, அன்னைக்கு யோசி. என்ன யோசிக்கணும்? ஓயாமல் வேலை செஞ்ச என்ன, கர்த்தர் ஓய்வு கொடுத்து விடுதலை கொடுத்து ரட்சித்தாரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அது நினைக்கிறதுக்கு தான் ஓய்வு நாள். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் வாரத்தின் முதலாவது நாள். சர்ச்சுக்கு எதுக்கு வந்தோம்? இப்போ தான் ஏன்ச்சம்பா சார் வந்தேன்? வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகணும், கிறிஸ்தவனாக இருக்கேனே போய் ஆறணும், அதுக்கா எதுக்கு வந்தேன்? இந்த நாள் வந்து கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைச்சு பார்க்கறதுக்கு வந்தேன். அதுக்கு தான் இந்த நாள். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் பாப்போம். இந்த நாளில் வந்து நினச்சி துதிக்கிறேன். ஏசப்பா என்னை எவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்க, இந்த வாரம் ஃபுல்லாக காத்தீங்க, போஷிச்சிங்க, அரவணைச்சிங்க, என்னை நடத்துனீங்க, உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. என்னை ரட்சித்தீங்களே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு கைத்துக்கு ஒரு அலையில சொல்லிருங்களேன். ஹல்லேலூயா. அதை நினைக்கிறதுக்கு தான் இந்த சண்டே. மறந்துடாதீங்க. சில பேர் சண்டேன்னு மறந்து போயிடுது. அப்படி மறக்கக்கூடாது. அப்படி என்ன ஞாபகம் வச்சு வந்துட்டு ஞாபகமாக கர்த்தரை துதிக்கணும். ஆமேன். சரி, ரெண்டாவதும் ஆண்டர் நியமிக்கிறாரு. 1 Corinthians 11:24-25 குறிச்சுக்கிடுங்க. 1 Corinthians 11:24-25 அதில் பார்த்தா அவர் சொல்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை செய்யுங்க? திருவிருந்து. எல்லாரும் சொல்லுங்கள்,
1: திருவிருந்து.
0: அப்போ திருவிருந்து ஆண்டர் நியமிக்கிறார் எதுக்குன்னா, என்ன மறந்துடாதீங்கப்பா, ஓய்வு நாளை நியமிச்சுட்டு சொல்கிறாரு. இங்கே பாரு, உன்னை எவ்வளோ பெரிய ஓங்கிய புயத்தில் உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன், உன் ரட்சிப்பை மறந்துடாத. அதுக்கு தான் உன்னை ஓய்வு நாளில் ஆராதிக்க வச்சுருக்கேன். ரெண்டாவது திருவிருந்து. என்ன நினைக்க செஞ்சுக்கோ. என்ன நினைக்கணும் அப்படின்னா, எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக சிலுவை சுமந்தார். அதை வாழ்நாளெல்லாம் மறக்கவே கூடாது. அப்போ திருவிருந்து எதுக்கு வரேன்னா, சடங்காச்சாரம் இல்லை. திருவிருந்து எப்படியாவது வாங்கிடணும். சில பேருக்கு அது ஒரு சடங்கு, கரெக்டாக திருவிருந்து மட்டும் வாங்கிட்டு போயிடணும். அப்படி கிடையாது. எதுக்கு திருவிருந்துனா, அவரை நினைவு கூறும்படி. என் இயேசு எனக்காக மரித்தார், என் இயேசு என் மேலே எவ்வளோ அன்பு கூர்ந்தார், எனக்காக ஜீவனையே தந்தார், ரத்தத்தை சிந்தினார், சரீரத்தை பிட்க கொடுத்தாரு. அதை நினைவு கூறும்படி திருவிருந்து. மூணாவது ஒன்றையும் ஆண்டு நியமித்தார் பாருங்கள், நம்மளுக்கு நினைவு வரணுன்றதுக்காக. யோவான் 14:26 பாருங்கள். யோவான் 14:26, என் நாமத்தினால் பிதா அனுப்பப் போகிற பரிசுத்தாவியாக தேற்றர வழனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். எல்லாரும் சொல்லுங்க,
1: நினைப்பூட்டுவார்.
0: அப்போ அவங்க பரிசுத்தாவினை கொடுத்தது எதுக்குன்னு சொன்னால், வெறும் அந்நிய பாஷை பேசி வரங்களை பயன்படுத்துறதுக்கு மாத்திரம் இல்லை. பரிசுத்தாவினோட வேலை என்னன்னா, இயேசு நமக்கு போதித்தவைகளை நினைப்பூட்டுறதுக்கு. ஓய்வு நாள் கர்த்தர் நம்மை ரட்சித்ததை நினைவு கூறுறதுக்கு. திருவிருந்து, அவர் நமக்காய்ப்பட்ட பாடு, அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த மன்னிப்பு, அவர் பலியாக நமக்கு மாறினார், அதை நினைக்கிறதுக்கு திருவிருந்து. என்னை நினைவு கூறுறதுக்கு செய்யுங்க. மூணாவது, பரிசுத்தாவியானவர் எது கொடுக்கப்படுறாருனா, இயேசு சொல்லிய வார்த்தைகள்லாம் நமக்கு டெய்லி நினைப்பூட்டுறது தான். அப்போ முக்கியம் என்ன, கருத்து என்னன்னு கேட்டால், யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, நினைத்து பாருங்க. கர்த்தரை அறிய வேண்டுமா, ஒரு மனுஷன் தொடர்ந்து என்ன செய்யணும்னா, சிந்தித்து பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க,
1: சிந்தித்து.
0: அந்த சிந்தனையிலேருந்து அவரை எடுத்துடக்கூடாது. அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு தான் திருவிருந்து, அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர். நம்மளை சிந்திக்கணும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்க பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒரு நாள் நல்லா பாடினாங்க, கர்த்தர் எங்களை விடுவித்தார் விடுவித்தார், அடுத்த நாள் சீக்கிரத்தில் அவர் செய்கைகளை மறந்து போனார்கள். மறந்து போன உடனே தங்களுடைய பாளையங்களில் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்த உடனே அடுத்து என்னென்னா, கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். இப்போ புரியுதா, இவ்வளோ நினைவு எவ்வளோ முக்கியம்னு. நினைவு தான் நம்மளை பாதுகாக்குது, நினைவு தான் நம்மளை கர்த்தரோட இணைச்சி வைக்குது. அலேலூயா. சில பேர் மனைவி மாதிரி புருஷன்ட்ட சொல்லுவாங்க, என்ன எங்களை பார்த்தா நினைப்பே இல்லையா, வீட்டுக்கு வர்ற நினைப்பே இல்லையா, என்ன அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வார்த்தை, நினைப்பே இல்லையா, நாங்களாம் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் நினைப்பே இல்லையா, எங்கே உட்காந்துட்ருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நேரம் 12 மணி ஆச்சு தெரியாது, அப்பா 12 ஆயிடுச்சா, இதை வந்துடுறேன் நினைப்பே இல்லாமல் உட்காந்துருக்கீங்களே, இப்படி நினைப்பே இல்லாத இருந்தால் ரொம்ப ஆபத்து, புரியுதுங்களா, அடிக்கடி என்ன பண்ணணும், நினைக்கணும். அதுக்காக எங்கள் வீட்டில் எப்படின்னா அந்த ஒரு 8 மணி தாண்டோடனே ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், மெசேஜ் வந்துகிட்டே இருக்கணும், என்னது நினச்சிக்கோ, ரெண்டு ஜீவன் இங்கே உட்காந்துருக்கு, நினச்சிக்கோ நினச்சிக்கோ, புரியுதுங்களா உங்களுக்கு. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா ஓய்வு நாள், திருவிருந்து, பரிசுத்தாவினோட ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசுகிறான், நினச்சிக்கப்பா, எங்கேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை நீ நினச்சிக்கோ, அல்லேலூயா, நினச்சிக்கிட்டே இரு, நினைக்கிறத விட்டால் என்ன தெரியாமல் போயிடும், உனக்கு தெரியாமல் போயிடும். நம்ம பாருங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முடியும் போது இப்போ கொஞ்ச நேரத்தில் சொல்ல தான் போகிறோம், 103:2 என்னது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பாருங்கள். மனுஷனுக்கு வந்து எது தொலைஞ்சு போனாலும் சரி பண்ணிக்கலாம், வாழ்ந்துக்கலாம், கண்ணு இல்லாமல் போனால் கூட தடவையாவது வாழ்ந்துக்கலாம், கால் இல்லாமல் போனால் கூட எதையாவது வச்சு வாழ்ந்துக்கலாம், நினைவு மட்டும் போயிடுச்சு அவ்வளோதான், டோட்டல் வேஸ்ட் அவன், புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு, ஒன்றுமே புரியலைங்க, ஒன்றும் தெரிலங்கன்னா அவங்கள வச்சு எந்த வேலையும் செய்ய முடியாது, அவ்வளோதான், அவங்க வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு மனுஷன் நினைவை மட்டும் இழந்துட்டான், தேவனை சிந்திக்கிறத நிறுத்திட்டான்னா அவன் லைஃப் முடிஞ்சு போச்சு. கர்த்தரை அறியணுமாப்பா, அவரை சிந்திச்சுக்கிட்டே இருப்பான், அல்லேலூயா, எப்பொழுது அவர் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதான் 3 இல்லை நீதிமொழிகள் 3:5-6 பாருங்க, அதில் போட்டிருக்கு, உன் முழு இருதயத்தோடு உன் கர்த்தர் தேவனாய் கர்த்தர் நம்பிக்கையாக இருந்து அவர் உன் வழிகளில் எல்லாம் அவரை
1: நினைத்துக்கொள்,
0: வழி எல்லாத்துலையும் நினைச்சுக்கோப்பா, வழி எல்லாத்துலையும் நினைச்சுக்கோ, அப்பொழுது அவர் உன் பாதைகளை நினைச்சுக்கிறேன். ஆண்டவரே உன்னை அறியணும்னா உன் நினைக்கணும், நான் அடிக்கடி நினைக்கணும், தினந்தோறும் நினைக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும், நீங்களே நினைவாக இருக்கணும்ப்பா, நினைவெல்லாம் நீங்கள் தான், அப்படி இருக்கணும் ஆண்டவரே, அப்போ நான் உங்களை இன்னும் அறிவேன். இன்றைக்கு பரிசுத்தரை அறிகிற அறிவே
1: அறிவு
0: எப்படி அறிஞ்சிக்கலாம், 3 சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ முதலாவது டேஸ்ட் அண்ட் சி, தமிழில்
1: ருசித்து பாரு,
0: ருசித்து பாருங்கள், சத்தமாக சொல்லணும். 2 டெஸ்ட் அண்ட் சி, என்ன செய்யணும்,
1: சோதித்து
0: பாருங்கள். 3 சிந்தித்து பாருங்கள், திங்க் அண்ட் சி, தேவனை அறிகிற அறிவில் நான் வளரணும்.

0: Hallelujah. எல்லாரும் எழும நிற்போம் தேவ சமூகத்துல. Let's all stand up in the presence of God.
1: தேவ சமூகத்துல மனிதர்கள் எழுந்திருங்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Lord, I want to know you more and more.
1: ஆண்டவரே, உம்மை அதிகதிகமாய் அறிய விரும்புகிறேன்.
0: More and more.
1: இன்னும் அதிகதிகமாய் அறிய விரும்புகிறேன்.
0: Deeper and deeper, O Lord.
1: இன்னும் ஆழமாய் அறிய விரும்புகிறேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The knowledge of the holy is the true knowledge.
1: பரிசுத்தர் அறிகிற அறிவே உண்மையான அறிவு.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரே, அந்த அறிவில என்ன இன்னும் பெருக பண்ணும் சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த அறிவில என்ன பெருக பண்ணும். இன்னைக்கு நம்ம ஆரம்பத்திலே கேட்டோம் பாருங்க, பரிசுத்தரை அறிகிற அறிவு நான் பெறணும். அந்த அறிவில் நிரம்பணும். அந்த அறிவில் நான் பெருகணும். ஹல்லேலூயா. என்னை இன்னைக்கு பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு உண்மையாகவே இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்னைக்கு பேசுனதுனால நம்ம இதுவரைக்கும் தேவன் அறிந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக அறிகிறதுக்கு, அந்த அறிவில் பெருகிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தாருன்றவங்களும் ராமேன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இன்னும் நான் இன்னைக்கு பெருகியிருக்கேன் அந்த அறிவில் பாருங்க. இந்த அறிவு நம்மளை எங்கே கொண்டு போகணும்னா, அவரோடு உள்ள உறவு கொண்டு போகணும். அவர்கிட்ட நெருக்கமாக போகணும். என்னை இவ்வளோ நேசிச்சிங்களா ஆண்டவரே? இவ்வளோ அன்பு கூர்ந்தீங்களா? இவ்வளவு என்ன நினைக்கிறீங்களா? உமக்கு நன்றி அப்பா. அவன் இன்னும் அறிய விரும்புகிறேன். அந்த அறிவின் மேன்மைக்காக எதை வேணால் நஷ்டம் விடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் எல்லாத்தையும் அறியணும்னு நான் விரும்புகிறேன். இன்னும் அறியணும். அவன் இன்னும் அறியணும். இந்த ஒரு செய்தியில் தேவனுடைய ஆழத்தில் ஒரு சின்ன சென்டிமீட்டர் கூட நம்ம தாண்டலைன்றதான் உண்மை. நம்ம இன்னைக்கு சும்மா மேலாக தான் படித்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவருடைய ஆழங்களை யார் அறிய முடியும்? யார் அறிய முடியும் அவருடைய ஆழம் எவ்வளவு பெரியது? ஹலே லூயா. இன்னும் என்ன அறிய பண்ண ஆண்டவரே? இன்னும் அறிய பண்ணோம். அறிவதற்கு வழி என்னன்னு கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு ருசிக்க கிருபத்தாங்க, ருசிக்க கிருபத்தாங்க. இப்போ வசனத்தை தேனை போல சாப்பிட்டு அறிவாகிய மனக்கண்லாம் தெளிவாக தெரிகிற அளவுக்கு உங்களோட வசனத்தை எனக்கு இன்னும் அதிகமாக உட்கொள்ள கிருபத்தாங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இன்னும் வசனத்தை அதிகமாக நேசிக்க கிருபத்தாங்க. சொல்லுங்கள், வசனத்தை நேசிக்க, வசனத்தை பற்றிக்கொள்ள, வசனத்தை பின்பற்ற, அதன் மேல் வாஞ்சியாக இருக்க கிருபத்தாங்க. ஹல்லேலூயா. திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க கிருபத்தாங்க. நீங்கள் கர்த்தருடைய

வசனத்தை ருசிச்சு பாருங்க. தேனிலும் இனிமையான அந்த வசனம் ருசிச்சு ருசிச்சு ருசிச்சு ருசிச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறியும்படி என் கண்களை திறந்தருளும். எனக்கு இன்னும் அறிய பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட பேசினாரு. சோதிச்சு பாரு, சோதிச்சு பாரு. கர்த்தர் எதையுமே விருதாக சொல்லவே மாட்டார். அவர் சொன்னார், நீ கொடுத்து பாரு, உன் தசமபாங்களை பண்டைய சாலையில் கொண்டு வந்து பாரு, பின்பு நான் உன்னை நிரப்புறேனா இல்லையான்னு என்னை சோதிச்சு பாருன்னாரு. ஆனால் இன்றைக்கு நம்மளை ஆண்டு கட்டாயப்படுத்தலை, கட்டாயப்படுத்தலை. ஆண்டு சொல்கிறாரு, நீ மனப்பூர்வமாக அதை செய்தால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மனப்பூர்வமாக அல்லது உன் மனதில் என்ன நியமிக்கிற அதில் செய். உன் மனதில் என்ன நியமிக்கிறியோ சந்தோஷமாக நீ ஆண்டர் கொடு. அப்போ சோதிச்சு பார்ப்பேன் நீனு கர்த்தர் எவ்வளவு என்ன ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவதுக்கு படித்தோம், நினச்சி பாரு, விட்டுறாத. பாருங்க, தாவீது வந்து ஒரு பெரிய போராட்டத்தில் போய் நின்ன. அவன் முன்னாடி ஒரு பெரிய ஒரு ராட்சதன் கோலியாத் நிற்கிறான். அவனை சொல்கிறான், நீ வந்து என் பக்கத்தில் வந்தினா என்னோட யுத்தம் பண்ண வந்தினா உன வெட்டி போடுவேன். துண்டு துண்டாக உன் உடம்பை வெட்டி அந்த பறவைகளுக்கெல்லாம் ஆகாரமாக போட்டுருவேன்னு பயமுறுத்துறேன். சவுல் சொல்கிறான், நீ போகாதப்பா, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ எல்லாம் முன்னாடி நிற்க முடியாது, நீ போகாத, சண்டைக்கு போகாத, வேண்டான்னு சொல்லி தடுக்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், நான் போகிறேன், நான் போகிறேன். எப்படி அந்த தைரியம் வந்துச்சுங்க? அவன் என்ன செய்தான் தெரியுமா? சிந்தித்தான், நினச்சான். என்ன நினச்சான்னா, ஒரு காலத்தில் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கு என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் கர்த்தர் தனக்கு செய்ததை அவன் மறக்காம நினைச்சதுனால தான் வருங்காலத்தில் இருக்கிற போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு அவனுக்கு தைரியமும் விசுவாசமும் வந்துச்சு. கர்த்தர் செய்த நன்மைகளை மட்டும் மறக்கவே கூடாது, அதை உள்ள பெட்டகமாக வச்சுருக்கணும். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஆபத்து நேரத்தில் நம்ம சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு சகாய, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. உங்க சாட்சியே உங்களுக்கு கேடகம், உங்க சாட்சியே உங்களுக்கு பலன், உங்க சாட்சியே உங்க விசுவாசத்துக்கு நல்ல ஒரு ஆகாரம் ஆயிடுங்க. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை கடத்தி வந்த பாதையை நாம மறந்துட்டோம்னா நம்ம பலவீனம் ஆயிடுவோம். மறக்க மட்டும் கூடாது. என்ன வந்தாலும் நான் மறக்க மாட்டேன், நினைச்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகளை இரவும் பகலும் நினைப்பேன், சிந்திப்பேன். அதை சிந்திக்க சிந்திக்க என் மனசில் என்ன தோணுனா, தேவன் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ மகத்துவமானவர், எவ்வளோ அற்புதமானவர். தாவீது சொல்லுவார் பாருங்க, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், ஆண்டவரே இதுவரைக்கும் கிடையாது, இனிமேல் வருங்காலத்து செய்திகளை மனுஷர் முறைமையாய் எழுதி வைத்திருக்கிறீர், ஆண்டவரே சொல்லி வச்சிருக்கிறீங்க. நான் ஏன் பயப்படணும்? இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்து என்னை காப்பாற்றி உயிரோடு காப்பாற்றுனீங்க ஆண்டவரே, இனிமேலும் உம்மை துதிப்பேன், நம்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா.

0: நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
1: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382217774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வாய்ப்பை தந்த டேனியல் பிரதருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்க குடும்பத்தையும் அவங்களையும் ஆசீர்வதிப்பாராக. என்னோடய பேர் தமிழ்ச்செல்வி. எங்கள் ஊர் வந்து மதுரை பக்கம் திருமங்கலம். அப்பா பேர் வந்து சிவனாண்டி, அம்மா பேர் ஒச்சம்மா. நாங்கள் மூன்று பிள்ளைங்க. அவங்களுக்கு மூத்தவங்க அண்ணன் இருக்காங்க, ரெண்டாவது அக்கா, மூணாவது நான். இப்படி எங்கள் காலங்கள் போயிட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா வந்து மூடத்துக்குற ஒரு கூலி தொழில் செய்கிறவங்க தான். அம்மா வந்து அந்தளவுக்கு வேலைக்கு போக மாட்டாங்க, கிராமம் தான், விவசாய வேலை இருந்தால் போவாங்க. களை எடுக்க, புல் பிடுங்க, நாற்று நட, அந்த மாதிரி பருத்தி எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி வேலைகளுக்கு அம்மா போவாங்க. அப்பாவுக்கும் படிப்பு இல்லை, அம்மாவுக்கும் படிப்பு இல்லை. நாங்கள் மூணு பேர் பிறந்தால் ரொம்ப வறுமையான காலம். ஆமாம், எங்கள் கிராமம், நாங்கள் குடியிருக்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த புறம்போக்கு கம்மான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடங்களில் ஒரு சின்ன சின்ன குடிசைகள் போட்டு தான் எங்கள் வீடு இருந்துச்சு. அப்படியேப்பட்ட இடங்களில் தான் எங்கள் வீடு, இந்த குடிசையாக தான் இருந்துச்சு. மண் வீடு, மண்ணு சவருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வீடு எங்கள் வீடு. நாங்கள் மூன்று பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு. அப்போ வந்து கஷ்டமான காலம். எங்கள் அப்பா மூட தூக்கிட்டு வந்து தான் தினமும் எங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். எங்களை வளர்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமான காலம். என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் ஒரு மூடை சமைக்கணும். அந்த கோணி சாக்கு தச்சு, அந்த மூடை வெயிட் பார்த்து, அந்த மூடை லாரிலேருந்து இறக்கி, அந்த மாதிரி செய்வாங்க. அப்படி எங்கள் அப்பா எங்களை என்ன செஞ்சார், வளர்த்து கொண்டு வந்தார். ஸ்கூலுன்னு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அங்கே பக்கத்தில் இருக்கும். அப்போ வந்து இந்த காது இப்படி எட்டு வைப்பாங்க, காது எட்டுச்சுன்னா ஸ்கூலில் சேர்த்துக்கிடுவாங்க. அப்படி வந்துட்டு என்ன செய்வாங்க, அப்போ அண்ணனை சேர்த்தாங்க, அக்கா சேர்த்தாங்க, அப்படி என்னையும் சேர்த்து விட்டாங்க. அந்தளவுக்கு நாங்கள் ஒன்றும் பெருசாக படிக்கலை. ஏன்னா அண்ணன் ஸ்கூலுக்கு போகலை, ஆறாவது படித்ததோட நின்றுட்டாங்க. அக்காவும் ஒரு 5-6 வரைக்கும் படித்தாங்க, அவங்களும் அப்புறம் போகலை. நான் சுத்தம், நான் மூணாவது படித்ததோடு போகலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ் வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது. ரெண்டு பக்கம் கருவளை முள்ளு கீனு பாம்பு வண்டு எல்லாம் கத்தின மட்டும் இருக்கும். அந்த இதில் ஊடால தான் நாங்கள் என்ன செய்யணும், ஸ்கூலுக்கு போகணும். அப்போ அண்ணன், அக்கா, நான் மூணு பேரும் போவோம். எப்படின்னா, எங்கள் அப்பா ஒரு சணல் எடுத்து எங்கள் அண்ணன் கயிறு கட்டி எங்கள் அக்காவை கட்டியிருப்பார், என்னையும் எங்கள் அக்கா கையில் கட்டியிருப்பார். மூணு பேரும் எங்கேயும் விழுந்துடக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு சொல்லி மூணு பேர்த்தையும் அப்படி சேர்த்தே அனுப்பிவிடுவார். அப்போ அப்படி நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். அண்ணன் நிற்கவும், அக்கா நின்னா, அப்படி நானும் நின்றுட்டோம். எனக்கு ஒரு 10 வயசு 11 வயசு, அதோட ஸ்கூலுக்கே நாங்கள் போகலை. எங்களுக்கு படிப்புன்னு பெருசாக இல்லை, எந்த ஒரு அறிவும் எந்த ஒரு ஞானமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அக்கா தீப்பெட்டி ஆஃபீஸ் தொழில், தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குது எங்கள் ஊரில். அப்போ தொழில் தான் நிறையா, அதனால் அங்கே தொழிலுக்கு போயிட்டாங்க. அவங்க போகவும் நானும் என்ன செஞ்சிட்டேன், நம்மளும் அக்கா கூட சேர்ந்து தீப்பெட்டி ஆஃபீஸ்க்கு போவோம், நம்ம நல்லா வேலை பார்ப்போம், அது காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சோம், தீப்பெட்டி தொழிற்சாலைக்கே நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ படிப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக நின்றுச்சு எங்கள் வீட்டில். அம்மா அப்பா படிப்பு இல்லை, தலைமுறை படிப்பு இல்லை, எங்கள் படிப்பும் இல்லை, நின்று போச்சு. அதோட அவ்வளோதான், நாங்கள் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு தான் போகணும். இந்த படிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு சாப்பாடு ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. அப்பா வேலைக்கு போனால் இருக்கும், இல்லாட்டினா இருக்காது. அந்த ஸ்கூல் விட்டு வர்ற வழியில் ஒரு கடல் ஆஃபீஸுன்னு சொல்லி ஒரு இருக்குது, அந்த களம். அந்த களத்தில் வந்து கிராமங்களில் விளையக்கூடிய அந்த கடலைகளை அங்கே கொண்டு வந்து காய போட்டு எடை போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சிந்து இல்லையா, அந்த கடலையை போய் நாங்கள் என்ன செய்வேன், நான் தான் ஓடி போய் அந்த கடலையெல்லாம் பொறுக்கி ஒரு படி 3 ரூபா 2 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. அந்த பெரிய பெரிய பணக்காரவங்க அப்போ வாங்குவாங்க. நாங்கள் அந்த கடலையை நான் பொறுக்கி கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து அம்மாட்ட காசு கொடுத்து சாப்பிட்ட நாளெல்லாம் நிறையா நாள் உண்டு. நிறையா நாள் சாப்பிடாமல் நாங்கள் வெறு வயிற்றோடையவும் பட்டினியாக படுத்த நாளெல்லாம் இருக்குது. ஆனால் அண்ணன் தங்கச்சி அக்கான்னு ஒரு சமாதானமாக சந்தோஷமாக அன்பாக இருப்போம். ஒரே வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு சும்மா ஒரு சேலையை மூடிக்கிட்டு பொத்தி படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருப்போம். ஆனால் வயிறு எரியும், வயிறு பசிக்கும், சாப்பாடு இருக்காது, ஆனால் சந்தோஷமாக இருப்போம். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போக ஆரம்பித்தோம். நல்ல சந்தோஷமாக வேலைக்கு போக வர அப்படி இருந்தோம். ஏன்னா அந்த அதை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போகும்போதுமே கூட அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து எல்லோரும் சாப்பிடுவோம். எல்லார் வீட்லேயும் காய் குழம்பு கொண்டு வருவாங்க, எங்கள் வீட்டில் அதுவும் இருக்காது. ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து சாப்பிட்ருவோம். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னும் போது எங்களுக்கு பெரிய காசாக தெரியும். அன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸு வந்து 35 ரூபா, அதையும் அதுதான் பெரிய காசு. 35 ரூபாங்கிறது பெரிய காசு. இதுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய் அந்த காசை சேமித்து வச்சு அதில் நாங்கள் சந்தோஷமாக ட்ரெஸ்ஸு வாங்கி அந்த 35 ரூபா ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்குவோம். அந்த ட்ரெஸ்ஸு என்ன கலருன்னு பார்க்குறதுக்கு கூட எங்கள் வீட்டில் லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு முக்கில் இருக்கும்.
அங்கே ஓடி போய் அந்த நியூஸ் பேப்பரை விரித்து அந்த ட்ரெஸ்ஸை பார்ப்போம். ஏய் இது என்ன கலர், நல்லா இருக்கு, உனக்கு நல்லா இருக்கா, எனக்கு நல்லா இருக்கா, அப்படி பார்ப்போம். அப்படி நாங்கள் போய் கொண்டு இருக்கும்போது அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு அந்த அது அதுதான் சந்தோஷம், அதுதான் உலகம். ஏன்னா அது தவிர வேறு எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் திடீர்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அம்மா. நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது பகலெல்லாம் தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு போவேன், இரவெல்லாம் பஞ்சு ஆஃபீஸுக்கு போவேன். பஞ்சு தொழில் இருக்கும் இல்லையா, அந்த தொழிலுக்கு போவோம். அந்த சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அந்த பஞ்சு வேலைக்கு போகும்போது 6 மணிக்கு போனோம்னா 25 ரூபா கொடுப்பாங்க, 9 மணி நைட்டு 9 மணிக்கு போனோம்னா 20 ரூபா கொடுப்பாங்க. காலையில் 5 மணி வரையும் வேலை செய்யணும். அப்படி பகலில் தீப்பெட்டி ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு நைட்டு அந்த பஞ்சாபீஸ் வேலைக்கு போவோம். அப்படி வேலை பார்த்துட்டு உண்டு இப்படியே போய்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு நாள் அம்மா சொன்னாங்க, உனக்கு நாளைக்கு கல்யாணம். நான் வேலை விட்டுட்டு வந்தேன், வந்தோடனே சொன்னாங்க, உனக்கு நாளைக்கு கல்யாணம்ப்பா. பக்கத்து வீட்டில் கேட்டாங்க, பேசியிருக்கோம், எல்லாம் சேர்ந்து பேசி முடிச்சிருக்கோம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மா சும்மா தான் சொல்லுது போலன்னு, உனக்கு வேறு வேலை இல்லை போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு சும்மா அந்த 50 காசுக்கு வாடகைக்கு சைக்கிள் தருவாங்க, அது ஓட்டிப்பலன்னா ஆசைப்படுவோம். அப்படி 50 காசுக்கு சைக்கிளை வாங்கிட்டு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். வரும்போது எங்கள் அம்மா இன்னொருத்தவங்க 2-3 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படி எல்லோரும் திருப்பி அந்த குறுக்கு பாதையில் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு கல்யாணத்துக்கு தாலியும் சேலையும் வாங்க போகிறோம், நீ வரியான்னு கேட்டாங்க. ஆனால் வந்துட்டு நான் அழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு என்ன செய்கிறேன், என்னடா செய்ய போகிறோம், நம்ம இதுலேருந்து தப்பிக்க முடியும், எப்படி செய்யும், எனக்கு இந்த திருமணம் வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா இந்து தான், அம்மா இந்து தான், நாங்கள் விக்கிரகத்தை கும்பிடுறவங்க தான். பார்த்திங்கன்னா எப்பயும் நான் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடுறதே எனக்கு வேலை. இரவும் பகல் அங்கே கிடப்பேன். வெள்ளிக்கிழமை ஆனால் மற்ற கோயிலுக்கு போகிறது, செவ்வாய்க்கிழமை ஆனால் இப்படி போகிறது, சமயபுரம் போகிறது, திருப்பதி போகிறது, இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கு போவேன். நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அந்த இதுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு சொல்லுவேன், யார் குடும்பத்துலேயும் கஷ்டம் வரக்கூடாது, யார் கணவன் மனைவி பிரியக்கூடாது, யார் செத்து போயிடக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது முன்னாடி போய் நின்று பேசிட்டு நானாக அழுதுட்டு வருவேன். இப்படி அதிகமாக நாங்கள் சாமியை கும்பிட்றவங்க, எங்கள் குடும்பமும் அப்படித்தான். இப்படி காலங்கள் இருக்கும்போது எனக்கு அந்த திருமண ஏற்பாடு செஞ்சாங்க. ஏற்பாடு செஞ்சாங்கன்னா சும்மா ஒரு 4 பேர் சேர்ந்து பேசினாங்க. ஒரு தெருவில் நிற்க வச்சு அந்த மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களோட வீட்டு வாசலில் நிற்க வச்சு வெறும் மஞ்சள் கயிறு மட்டும்தான் கெட்டினாங்க. அதுதான் கல்யாணம். மற்றபடி எனக்கு பொண்ணு பார்க்க வரல, நிச்சயம் பண்ணலை, ஒரு பத்திரிக்கை அடிக்கலை, ஒரு சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடலை. என் கூட பிறந்த அண்ணன் வந்து அப்போ வெளியூருக்கு சவாரி போயிருக்காங்க, அப்போ கிளீனராக போயிட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணன். அப்படி கிளீனராக போயிட்டுருக்காங்க, அந்த அண்ணன் வரக்கூட இல்லை, எங்கள் அண்ணன் இல்லை என் கல்யாணத்துக்கு. என் கல்யாணம் நடந்தது எங்கள் அண்ணனுக்கு தெரியாது, அப்போ ஃபோனோ இதோ கிடையாது. அவங்க சாயந்தரம்தான் எங்கள் அண்ணன் வந்தாங்க, எங்களுக்கு காலையில் கல்யாணம். அப்படி திடீர்னு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சாயந்தரமே அவங்க என்ன செஞ்சாங்க, மாப்பிள்ளை திருச்சியில் வேலை பார்க்குறனால நீங்கள் நம்ம அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. அவர் யார் என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. மாற்றிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது, அவங்கள பற்றி எந்த ஒரு இதுவும் தெரியாது. அதோட என் கையில் காசோ பணமோ எதுவும் கிடையாது. நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம், அவங்க யார் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அம்மா அப்பா சொன்னாங்க அது மாப்பிள்ளைன்னு சொல்லி, அது கல்யாணம்னு சொல்லி, சரின்னு சொல்லி அவங்க கொடுத்த 1-2 ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு அந்த மாப்பிள்ளை கூட சேர்ந்து நாங்கள் சாயந்தரம் திருச்சிக்கு வந்துட்டோம். வந்தால் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. வந்து ஒரே 2 பேரும் அழுக, அண்ணன் அழுக, நானும் அழுக, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலண்ணே, வேணாண்ணே அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன்ட்ட ரொம்ப அழுதேன். அண்ணனும் அழுதுட்டு, அப்படி சொல்லாதப்பா, நீ போய் இரு, நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்களை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டுட்டு, அண்ணன் நான் போகிறேன், நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அண்ணன் போயிட்டாங்க. நானும் எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, அந்த மாப்பிள்ளை, அவரோட தம்பி ஒய்ஃபு, நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரணும். இப்போ த்ரூ பஸ்ஸு, அப்போல்லாம் நிறைய பஸ்ஸு மாறி வரணும். அப்படி மாறி நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து எங்களை எங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு அப்போயே அவங்க திரும்பி ரிட்டர்ன் கிளம்பி மதுரைக்கு போயிட்டாங்க. போனாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே யாருமே இல்லை. எனக்கு யாரை பார்க்கணும், யார் கூட பேசணும், என்ன உறவு ஏதுன்னு எதுவும் தெரியாது. அப்படி என் காலங்கள் போய் கொண்டு இருந்துச்சு, வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அப்போவும் நாங்கள் சாமியை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் இந்த தெருவில் குடியிருந்தோம் நாங்கள், பட்டத்தம்மாள் தெருவில் குடியிருந்தோம், திருச்சி ஏர்போர்ட்டில். அந்த தெருவில் இருந்துட்டு அப்போ ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி வயர்லெக்ஸ் ரோடு போகுது, அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம குடி போவோம் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போயிருப்போம்னு சொல்லி, கொஞ்சம் நல்ல வீடாக பார்த்து இருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த வீட்டுக்கு குடி போனோம்.
அதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஆரோன் பிரதனும் அந்தோனியமும் அங்கே குடியிருந்தாங்க. அவங்க எங்களுக்கு ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்டு. எப்படி ஃப்ரெண்டுன்னா, அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க ஒருவா காயினில் ஃபோன் பண்ண வருவாங்க, நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒருவா காயினில் ஃபோன் பண்ண. அந்த பூத்தில் சந்தித்தது தான் எங்களோட நட்பு. நாங்கள் அப்போ பேசிக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் எந்த ஊர், நாங்கள் எந்த ஊர்னு அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா ஒரு நாள் என்னை பார்க்குறதுக்கு வர்றாங்க. எப்போன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் திருப்பி அவங்க எத்தனை நாள் கழித்து வந்தாங்கன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் திரும்ப அவங்க என்னை பார்க்குறதுக்கு வர்றாங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தெருவில் விசாரிக்கிறாங்க, இந்த இடத்துல தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனோம், இந்த டீ கடைக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு இருந்துச்சு, அங்கே தான் என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம், அந்த வீடு எங்கன்னு இருக்குன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி எங்கள் அப்பா கேட்குறாரு. அதோட சத்தம் என் காதில் கேட்குது, நம்ம அப்பா தான் நம்மளை விசாரிக்கிறாரு போல அப்படின்னு சொல்லி. பாருங்க, என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த வீடு கூட எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு வெகுளியாக அந்த நாளில் இருந்திருக்காங்க. என்னையும் அந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்க. இது எந்த தாய் தகப்பனும் செய்ய மாட்டாங்க, ஒரு மனசுக்கு வேதனையான காரியம். அப்பாவோட சத்தம் கேட்டு நான் ஓடி போய், எப்பா இங்கே தான்ப்பா இருக்கேன்னு சொல்லி எங்கள் அப்பாவை நான் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறேன். அப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, அப்புறம் அந்த அந்தோனியமா ஆரோன் பிரதர் எங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களோட நான் கொஞ்சம் பேச பழக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் ரிலாஃபாக இருந்துச்சு. அப்போ அவங்க கூட பக்கத்திலே குடியிருந்தோம். ஏன்னா இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, அந்தோனியமா சொல்லுவாங்க, நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லுவேன். ஆனால் இயேசுயாருன்னு எங்களுக்கு அது வரைக்கும் எனக்கு இயேசுவை தெரியாது. சின்ன பிள்ளைங்களே நாங்கள் சர்ச்சுக்கோ இதுக்கோ போனது கிடையாது. ஆனால் எங்கள் ஊருக்கு வருவாங்க, இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. எப்படின்னா, அந்த ஸ்க்ரீன் படம் ஓட்டுறதுக்காண்டி வந்து இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்டது அந்த மாதிரி காட்சியான படங்கள்லாம் போட்டு காமிப்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், அவர் யாருன்னே தெரியாது, இவங்க யாருன்னு தெரியல, என்னதோ படம் ஓட்டுறாங்க, வாங்கடா போய் பார்ப்போம், நம்ம ஊரில் சினிமா ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓடுவோம். ஆனால் அதில் புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை எங்களுக்கு கிடையாது. அதே போல் அந்தோனியமாவும் ஜெபம் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவாங்க, கதவை பூட்டிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பண்ணுறது என்னான்னு தெரியாது. ஆனால் ப்ரேயர் பண்ணி முடிஞ்சோடனே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா, எனக்கு வந்து உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. திடீர்னு வீட்டில் சமைச்சிருக்கேன், சாப்பிடலை, கண்ணு தெரியாமல் கை கால் விளங்காமல் எனக்கு ஆயிடுச்சு, திடீர்னு ஆயிடுச்சு. அப்படி ஆகும்போது ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க, ஆமாம், ஸ்கேன் எடுத்தாங்க. எல்லாத்தையும் பார்த்தம்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெஸ்ட்டில் கூட ஒரு வியாதின்னு சொல்லலை, எல்லாமே நார்மல்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து நல்லா ஆகலை. அப்படியே கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரியே வச்சு வச்சு பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தகவல் கொடுக்கவும், அவங்க இங்கேருந்து அங்கேருந்து வந்து சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம பிள்ளைய கொண்டு நம்ம ஊரில் வச்சு என்ன செய்வோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, ஆரோன் பிரதர்கிட்ட காரை வாங்கிட்டு, அப்போ அவங்க வீட்டில் கார் இருந்துச்சு, கொடுத்தாங்க அந்த அண்ணா. நாங்களும் வாங்கிட்டு என்ன செஞ்சோம், மதுரைக்கு போயிட்டோம், திருமங்கலத்துக்கு. அங்கே போய் இந்த பிள்ளைங்களுக்கு சரியாகட்டும் சொல்லி இந்த மந்திரவாதி சூனியக்காரன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன செஞ்சாங்க, என்னையை சுற்றிலும் சாம்பல் கோடு போட்டுட்டு விபூதி வச்சு கோழி அறுத்து அவரோட நாக்கெல்லாம் அறுத்து எல்லாமோ செஞ்சு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படி செஞ்சுட்டு உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, சரியாக போயிடுச்சு, இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, கையில் ஒரு விலங்கு மாட்டி விட்டுருந்தாங்க, காலில் ஒரு தண்டமானி எனக்கு போட்டு விட்டுருந்தாங்க, இவ்வளோ ஒரு கவர் நிறையா ஒரு விபூதி கொடுத்தாங்க. அதை வந்து நான் நெத்தியில் கையில் உடம்புல எப்பயுமே பூசிக்கிட்டு இருக்கணும், அந்த கோட்டை தாண்டி நான் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது, இந்த விலங்கை கலட்டிடக்கூடாது, அப்படி கலட்டுனா நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லி அவர் எங்களுக்கு அந்த இதை கொடுத்துருந்தாரு. நானும் அதை பயந்துக்கிட்டு என்ன செய்வேன், பூசிக்கிட்டு அப்படியே இருப்பேன். நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிருந்தோம்ல, அதெல்லாம் செஞ்சுட்டு திரும்பி நாங்கள் திருச்சிக்கே வந்துட்டோம். வந்து அண்ணன் வீட்டில் என் அண்ணன் வீட்டில் நாங்கள் இருந்தோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கா ஒன்றுமே செய்ய முடியாது, நடக்கவோ நானாக எந்திரிச்சு உட்காரவோ முடியாது. என்னைய துணியில் பெட்ஷீட்டில் போட்டிருப்பாங்க, அந்த உடம்பு பிடிச்சி தூக்குனா உடம்பு பிஞ்சிரும் அந்தளவுக்கு. வந்து ஆஸ்பத்திரியில் இருந்து குளுக்கோஸ் ஏறி உடம்பு ஊதி போய் வெடிக்கிற நிலையில தான் இருந்துச்சு. அப்போ துணியை பிடிச்சி தூக்குனா தான் தூக்க முடியும். என்னைய தூக்கி உட்கார வைக்கணும், என்னைய தூக்கி இறக்கி வைக்கணும், என்னை தூக்கி நிமித்தி வைக்கணும், ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது, உடம்பு ஊதி இருக்கிறதுனால எந்த இதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து திரும்பி கொண்டு வந்து காரை கொடுத்துட்டு, ஆரன் பிரதர் வீட்டில் காரை கொடுத்துட்டு எங்கள் அண்ணன் வீட்டில் என்னை வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஒரு அழுகை எண்ணறியாமல் வருது, நம்ம போய் ஆரன் பிரதர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோமா, அவர் ஜெபம் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன், போய் அவங்க தேங்காய் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு என்னமோ சொல்லி தேங்காய் எண்ணெய் பூசுவாங்க,
அப்படி நம்மளும் போய் பூசினோம்னா சரியாயிருமோ, நம்ம போவோமா அப்படின்னு என் உள்ளத்தில் ஒரு ஏவுதல் வருது. என் கண்ணில் தண்ணி வருதே தவிர என் உடம்பு அசைக்க முடியல, என் கை ஊண்டி கால் ஊண்டி என்னால் எந்திரிக்க முடியல, அழுக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நாங்கள் அந்தே தெருவில் நாங்கள் ஃபஸ்ட்டு இருக்கோம், அவங்க லாஸ்ட்டு இருக்காங்க, ஒரு தெருவுக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த ஒரு தெருவை நான் யோசிக்கும் போது எனக்கு பெரிய தூரமாக தெரியுது. ஏன்னா நான் போக முடியாது, என்னை கொண்டு போய் யாரும் விடுறதுக்கும் ஆள் இல்லை, அவங்கவுங்க வேலை வெட்டின்னு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன அறியாமையே நான் என்ன செய்கிறேன், எப்படியாவது போயிடணும்னு சொல்லி தெரு மோரையிலத்தில் போய் நின்று உட்காந்துக்கிட்டே போய் தெரு செவத்தை பிடிச்சிட்டு அப்படியே தடைக்கிட்டே அந்த செவத்தோரமாகவே போய் அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டேன். போய் அப்போ அந்தோணி அம்மா மட்டும் வீட்டில் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொன்னேன், பிரதர் இல்லையா அப்படின்னு. இல்லைன்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொன்னோடனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அண்ணன் தானே தேங்காய் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, அப்போ நம்ம அண்ணன் இல்லையே நமக்கு யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ அண்ணன் எப்போ வருவாங்க அப்படின்னு. ஏன் என்ன விஷயம்னு கேட்டாங்க. அண்ணனை பார்க்க தான் வந்தேன், ஜெபம் பண்ணிட்டு போவோன்னு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி வந்துடுவாங்க, சாயந்தரம் வந்துடுவாங்க, வந்தோடனே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். திருப்பி மறுநாள் வந்துட்டாங்க, அண்ணன் வந்துட்டாங்க. நான் திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போனேன். போய் அவங்க வீட்டில் அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு அழுதேன். அண்ணே நான் எந்த இதுவும் செய்யலை, ஆனால் எனக்கு உடம்பு இப்படி ஆயிடுச்சு, நான் எனக்கு இப்போ எதுவுமே வேண்டாம், இந்த வியாதியிலேருந்து நான் சுகமாகணும், அது மட்டும் எனக்கு வேணும்னே அப்படின்னு சொல்லி நான் சொன்னோன்னே அன்னை சொன்னாங்க, நீ உனக்கு ஒன்றுமே இல்லைடா, ஏசப்பா சுகமாக்கிடுவார், அவர் உன்னை நேசிக்கிறாரு, அவர் பிள்ளை நீயே, நீ ஏன் அழுகிற, நீ அழுகவே கூடாது, உனக்கு இது லேசான காரியம்டா உன்னை சுகமாக்குறது அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி எனக்கு தேங்காய் பூசி விட்டு அந்த தேங்காய் மீதியும் எனக்கு கொடுத்தாங்க. அந்த அதை வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்து அந்த தேங்காயை தலைமேட்டில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமும் நான் அந்த ஊதி இதெல்லாம் பூசிட்டு தான் இருந்தேன். ஏன்னா அவன் சொல்லியிருக்கான், இதை கலட்டினா செத்து போயிடுவேன்னு சொல்லி, ஆனால் பூசிட்டு தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ராத்திரி, அந்த தேங்காய் நான் பூசிட்டு வந்த அந்த ராத்திரி, ஏசப்பா வந்து என் வீட்டுக்குள்ளே நின்று, எனக்கு உடம்பு பாதி உடம்பு தெரியுது பாதி உடம்பு தெரியல, அந்த இடத்துல நின்று ஏசப்பா என் கையை பிடிச்சி தூக்குறாரு. தூக்கி நீ மறிக்க வேண்டியவள் அல்ல, மறித்தோரை எழுப்ப வேண்டியவள், எழுந்து நடவென்று சொல்லி என் கையை பிடிச்சி தூக்கி நிப்பாட்டினாரு. நான் எழும்பி நான் நின்றுட்டேன். அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஒரு என்ன சொன்னால் வல்லமை, அந்த ஒரு சுகம் எனக்கு கிடச்சிச்சு, ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த கரம் என்னை பிடிச்சி தூக்குன உடனே அந்த கரத்தை நான் இன்றைக்கும் நான் நேசிக்கிறேன். அந்த கரம் என்னை தொட்டதுக்கு நான் இன்றைக்கும் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அந்த கரம் என்னை தொட்டுச்சு, நான் சுகமானேன். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு என்ன செஞ்சேன்னா, எப்பயும் போல் ஒரு எலும்புச்சம்பழமும் விளக்கும் வாங்கிட்டு அங்கேயே பழையபடிக்கே நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நான் போய் அந்த இடத்துக்குள்ளே அந்த கோயிலுக்குள்ளே போய் நான் நிற்கும்போது என் மனசுக்குள்ளே என் இருதயத்துக்குள்ளே ஒரு ஏவுதல் வருது. என்னென்னா, காப்பாற்றினது இயேசு தானே, உன் கையை பிடிச்சது இயேசு தானே, உன்னை தூக்கி வச்சது இயேசு தானே, அப்போ ஏன் நீ இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ஏவுதல் வரவும் நான் என்ன செஞ்சேன், உடனே அதை பார்த்து பேசுகிறேன். என்ன நீ காப்பாற்றலை, உனக்காக நான் எத்தனையோ காரியம் செஞ்சுருக்கேன், உருண்டு கொடுத்தேன், மொட்டை எடுத்தேன், எத்தனையோ இடங்களில் தீக்குழி இறங்கியிருக்கேன், பால் குடம் எடுத்திருக்கேன், பட்டினியாக கிடந்தேன், வயிறெல்லாம் புண்ணானது தான் மிச்சம், ஆனால் நீ என்னை காப்பாற்ற வரலை. ஏசு என்னை கையை பிடிச்சி தூக்குனார், என்னை காப்பாற்றினாரு, நான் அவர் கூட சந்தோஷமாக வாழ போகிறத நீ பார்க்கணும்னு சொல்லிட்டே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு அப்போ நான் போகிறேன் அதை சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகலை, நான் குடியிருந்த ஒரு வீடு திருச்சியில் இருக்குது, அந்த வீட்டுக்கு நான் போகிறேன். போயிட்டு என்ன செஞ்சேன், அந்த வீட்டில் வச்சுருந்த விக்கிரகம், உண்டியல், காணிக்கை, காசு, வெள்ளி எல்லாத்தையும் அள்ளி ஒரு கட்டப்பையில் வச்சு குப்பையில் எரிஞ்சிட்டு வந்துட்டேன். வேண்டான்னு சொல்லி, இது நமக்கு வேண்டாம், இது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். திருப்பி என்னை பார்க்குறதுக்கு அந்தோணியம்மாவும் டிவைன் ஸ்கூலில் ஆயம்மா இருக்காங்க, அவங்களோட பொண்ணு கலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் என்னை தொடர்ந்து வந்து பார்த்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாங்க. அப்போவும் அந்த தண்டை, காலில் இருக்க தண்டை, கையில் இருக்க தண்டையெல்லாம் நான் போட்டு தான் இருந்தேன். அப்போ அவங்க தினம் எங்கள் வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ண கேட்டாங்க, உங்கள் வீட்டில் நாங்கள் ஜெபம் பண்ண வரவான்னு. வாங்கன்னு சொன்னோம். அப்படி வரும்போது பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க, ஆனால் அதுலேருந்து எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட அமைதியாக உட்காந்துருப்பேன். என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாது. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அப்போ போகும்போது சொல்லிட்டு போவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தம் ஜெயம், உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார், இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, அந்த ரத்தம் உங்களை ஜெயத்தை தரும், சுகமாக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், அவங்க ஜெபம் பண்ணும்போது இந்த கையில் இருக்க தண்டையும் காலில் இருக்க தண்டையும் நானாக கலட்டி குப்பையில் எரிஞ்சிட்டேன்,
இனிமே எனக்கு ஒன்றும் ஆகாது, இது என்னை இது என்னை பாதுகாக்காது, இது எனக்கு வேண்டாம், எனக்கு இயேசு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து நான் என்ன செஞ்சேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிக்கிட்டே நான் இருந்தேன். ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அதுக்கு பிற்பாடு ஆண்டவரை நான் நேசித்தேன், ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தேன். இப்படியே ஆரோன் பிரதரோட சர்ச்சுக்கு போக, பாட்டு பாட, கைத்தட்ட, ஜெபம் பண்ண இப்படியே இருந்தோம். எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, படிப்பு இல்லாதனால. ஆனால் ஆண்டவருடைய ஞானத்தின் நிமித்தம் வேதத்தை வாசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். என் வீட்டுக்கார் பேர் மகாராஜன். எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் சசி விஷ்ணு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னபோது எங்கள் வீட்டுக்கார் வந்து மறுப்பு எதிர்ப்பு தெரிவிக்கலை. என்னென்னா, எப்படியா அவன் நல்லானா போதும், அவள் சுகமானா போதும் அப்படின்னு சொன்னாரே தவிர அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. நான் கூப்பிட்டா சர்ச்சுக்கு வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. ஆனால் பிள்ளையா சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போக வழி நடத்த அப்படி இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு. தேவாலயத்துக்கு போக ஆரம்பித்தேன், போயிட்டு இருந்தேன். இப்படியே கொஞ்சம் காலம் போய்கிட்டு இருந்தபோது கொஞ்சம் சம்பளம்தான், அதில் வந்து எனக்கு திருமணன்றது வந்து செகண்ட் ஒய்ஃபு, மூத்த ஒய்ஃபு அவங்க இறந்துட்டாங்க, நான் ரெண்டாம் தாரம். அந்த மூத்தாரத்துக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்க எனக்கு பிறந்த பிள்ளை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, நாங்கள் எல்லோரும் ஒரு வீட்டில் தான் இருக்கிறோம். அவங்களுக்கு கிடச்ச கொஞ்சம் சம்பளத்தில் தான் நாங்கள் அதை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன செய்வேன்னா, அந்த மூத்த மனைவி இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இறந்த நாள் வந்த உடனே சேலை வாங்கி, நகை வாங்கி, ஒரு 50 பேத்துக்காவது சோறாக்கி போட்டு, ஏன்னா இறந்தவங்க சாமியாக இருப்பாங்க, அம்மா அவங்கள கும்பிட்டாதான் நமக்கு அது வந்து நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லவும், நாங்கள் அதெல்லாம் நான் தீவிரமாக அதெல்லாம் செய்வேன். எங்கள் ஊருக்குள்ள இருக்க எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு சோறு போடுவேன். எங்கள் ஊரில் இருக்க எல்லா ஜனத்துக்கும் நான் தான் போய் போய் வாங்க, நம்ம எல்லாம் கோயிலுக்கு போவோம், ஓம்சக்தி கோயிலுக்கு போவோம், மாலை போடுவோம்னு சொல்லி நான் அநேக நாள் அநேக ஜனத்தை போய் கூப்பிட்ருக்கேன். ஆமாம், அது நல்லதாக கெட்டதாக தெரியாத போது அப்படி வழி நடத்தினேன். கர்த்தர் என்ன செஞ்சார், என்னை அந்த இடத்துல என் வீட்டுக்கார் அந்த என்னை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது மறுதளிக்கலை, ஒன்றும் செய்யலை. நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஆனால் ஆண்டவரை வந்து யார், எப்படியாப்பட்டவர், என்னன்னு தெரியாது. சர்ச்சுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போகணும், அந்தளவுக்கு தான் எனக்கு தெரியும், போவேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். நாங்கள் திருச்சியில் இருக்கும்போது இறந்த உடனே நாங்கள் திரும்பி பழையபடிக்கும் எங்கள் அம்மா ஊருக்கே திருமங்கலத்துக்கே நாங்கள் போயிட்டோம். அப்படி அம்மா ஊருக்கு நாங்கள் போனதுக்கப்புறம் அது வரைக்குமே என் வாழ்க்கையில் கஷ்டம்தான். சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது, நிம்மதினா என்னன்னு இல்லை. சாமியை கும்பிட்டும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. எந்த தெய்வமும் வந்து எனக்கு வந்து வழி நடத்தலை, என்னை காப்பாற்றலை, எனக்கு உதவி செய்யலை. ஆனால் அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்கார் இறந்து போயிட்டார். எங்கள் வீட்டுக்கார் வந்து டிரைவர் தான், லாரி டிரைவரு, ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டாங்க. அப்போ என் பையனுக்கு வந்து 12 வயசு ஆகுது, சின்ன பையன்தான், எனக்கு ஒரு குழந்தை தான். அவனை ஏதோ படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம், அதோடு நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அப்படி போய் அங்கே போய் இருக்கும்போது தான் அந்த அம்மா வீடு திருப்பி அந்த ஓட்டு வீடு, கூரை வீடு, பாத்ரூம் இல்லை, லைட் இல்லை, அந்த வீடு கஷ்டமான வீடு தான். அங்கே நான் போனதுக்கு பிற்பாடு அதிகமாக ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா துன்பமும் துயரமும் அதிகமான போது கர்த்தர் அதுக்கப்புறம் அதிகமாக நான் தேட ஆரம்பித்தேன். ஆண்டர்கிட்ட நான் அப்போ தான் கடவுள்கிட்ட நாம் பேசுனா அவர் பேசுவாருங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஆரோன் பிரதேசத்தில், நீ ஆண்டர்கிட்ட பேசுடா, ஆண்டவர்கிட்ட பேசுடான்னு, எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வேதனையும் துன்பமும் பெருகும்போது தான் ஆண்டவரிடத்துல நான் அதிகமாக பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பிச்சேன்னா இரவெல்லாம் ஜெபம் பண்ணேன், தனித்திருந்து செவிப்பேன். மண் கொட்டி கிடந்துச்சுன்னா அந்த மண்ணை கூப்பிடுவேன், ஆடு மாடை கூப்பிடுவேன், நிலாவை கூப்பிடுவேன், வாங்க நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டரோடத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டர்கிட்ட நான் கேட்டது என்னென்னா, நிறைய கேட்கல, ஏசப்பா நீங்கள் என் கூட பேசுங்கப்பா, நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும், நீங்கள் என்னை வாழ வைக்கிற தெய்வம்னு நான் எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் உங்களை ருசி பார்க்கணும், நீங்கள் யாருன்னு எனக்கு காமிங்க, நீங்கள் என் கூட பேசுங்க ஏசப்பா, எனக்கு என்ன தேவைன்னு நீங்கள் செய்யுங்க. நான் இதுவரைக்கும் எந்த மனுஷனுக்கும் துரோகம் பண்ணலை, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் நிம்மதியில் சந்தோஷம் இல்லை, கஷ்டம் இதெல்லாம் எனக்கு வேணாம் ஏசப்பா. எந்த சாபமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் அது எனக்கு மன்னிக்கப்படணும், நீங்கள் என் கூட பேசணும், நான் அடுத்து என்ன செய்யணும், எப்படி வாழணும், எங்கே இருக்கணும், எங்கே போகணும், என்ன பேசணும்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பான்னு அவர்கிட்ட நான் கேட்டது. நீங்கள் பேசுங்க ஏசப்பான்னு தான் நான் கேட்டேன். நான் சொன்ன உடனே ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார், நீ ஊழியம் செய், வேதம் வாசி, ஜெபம் பண்ணு அப்படின்னு தான் சொன்னார். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அங்கே ஆடு மாடு அக்கம் பக்கம் வீட்டிலலாம் கட்டியிருக்கோம், அங்கே காலையில் பால் கறக்கிறவங்க சாணி எழுறவங்கலாம் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கு, என்ன தான் பேசும், என்ன தான் சொல்லும் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
பார்த்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு அந்த ஓட்டு வீட்டிலேருந்து நான் துதித்து ஆராதித்து ஆண்டவர் என்னம் ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். அந்த திருமங்கலத்தில் அந்த காமராஜ பாலம் முழுவதும் தெரியும் நான் கடவுளை நேசித்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது திடீர்னு அப்பா எங்கள் அப்பா எங்கள் கூட இருந்தாங்க. அப்பா சாகலை, என் வீட்டுக்கார் இறந்து நான் போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் வந்துட்டு என்னை வந்து ரொம்ப பாசமாக வச்சுக்குவாங்க. ஏன்னா அவர் மூடை தூக்கிட்டு வரும்போது நாங்கள் வேலை பார்த்துட்டு போனோம்னா எங்கள் கையை பிடிச்சி எங்கள் அப்பா ரோடு தாண்டி விடுவார். நீ இன்னைக்கு நிறைய வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு அப்பா பண்ணும் பால் வாங்கி தருவேன்னு சொல்லி விடுவார். காலையிலேயே உற்சாகப்படுத்தி விடுவார். நாங்கள் அப்படி வேலைக்கு போயிட்டு வரும்போது அவர் சொன்னதை நான் மனசில் வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு வரும்போது அந்த பாலும் பண்ணும் வாங்கி தருவாங்கன்ற காண்டியே ஓடுவோம். 50 காசு தான் அந்த பண்ணு, அதுக்காண்டி போய் வாங்குவோம். அப்பா பாசமாக வச்சு நடத்துவாங்க. அம்மா வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து எங்களை வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போனது எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரும் இழப்பு. நம்ம மக வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என்ன செய்ய போகுது ஏது செய்ய போகுதுன்னு அப்படியே புலம்பியவும் அவர் மனசு நொந்து போய் ஒரு 6 மாதம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டார். என்னென்னா எங்கள் வீட்டுக்காரர் இறந்த உடனே என்னை ஏலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூத்த பையன், ரெண்டாவது பையன், அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து பங்கு யார் எடுக்கிறது, இந்த அம்மாவை யார் வச்சு பார்க்குறது அப்படின்னு சொல்லி என்னை ஏலம் போட்டுட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து சொன்னார், என் பிள்ளைய யாரும் பார்க்க வேணாம், நான் பார்த்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எனக்கு ஆறுதல் சொல்லி எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்த அப்பா என் கூட இல்லை, 6 மாதத்தில் இறந்துட்டார். இவர் தான் கணவன், இவர் கூட தான் வாழன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா கைப்பிடிச்சு கொடுத்த புருஷனும் இறந்துட்டார். என்னை கூப்பிட்டு வந்து நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொன்ன அப்பாவும் இறந்துட்டார். இதுக்கு பிற்பாடு நம்ம எப்படி வாழ போகிறோம்னு நினச்சி நான் நொந்து போய் இருந்தப்போ தான் ஆண்டவரோட கரத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவரோட சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் என்னை உயர்த்துங்கப்பா, நான் நன்மை செஞ்சுருந்தேன்னா நீங்கள் என்னை உயர்த்துங்க, நான் தவறு செஞ்சுருந்தேன்னா அதுக்கும் எனக்கான பலனை எனக்கு கொடுங்க ஏசப்பா. ஆனால் என்னை தண்டிக்கவோ கண்டிக்கவோ வழி நடத்தவோ யாருக்கும் இனிமேல் அதிகாரம் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான்ப்பா அதிகாரம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாள் அழுதேன். இன்னொன்று என்னென்னா நான் 3வது பொம்பளை பிள்ளையாக பிறந்ததுனால எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, எங்கள் மாமா 3 பிள்ளையாச்சு உனக்கு, இது 3வது பொம்பளை பிள்ளை, இது வேண்டாம் இதை கொன்று போதும், 2 பிள்ளைய வச்சு நீ வள அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை வந்து கொல்ல சொன்னாங்களா எங்கள் என்னைய. எங்கள் அம்மா வந்து நான் வீட்டு வேலை பார்த்து கூட என் பிள்ளையில வளர்த்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா நான் வயிற்றில் இருக்கும்போதேவும் இந்த கள்ளிப்பால் இதெல்லாம் கொடுத்து வயிற்றுலேயே கரைச்சிடணும்னு சொல்லி வயிற்றுலேயே இது பண்ணாங்க. அப்பையும் நான் கரையில பிறந்ததுக்கப்புறமும் என்னை கொல்ல சொன்னாங்க. ஆக பிசாசானவன் இதுவரைக்கும் என்னை என்ன செஞ்சுருக்கான், கண்ணி வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கான். கர்த்தர் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே இருந்தே அவர் என் மேலே கண்ணோக்கமாக இருந்து என்னை இம்மட்டுமாய் கூட ஒரு குறைவில்லாமல் நடத்தினார். நான் அந்த என் வீட்டுக்கார் இறந்த அந்த முன்னாடி வரைக்குமே எனக்கு கஷ்டமும் கண்ணீரும் தான். ஏன்னா அம்மா அப்பாவை பிரிஞ்சு போனதே எனக்கு கொஞ்ச நாள் ஆறாமையே இருந்துச்சு. அண்ணன் அம்மா அக்கா எல்லாத்தையும் பார்க்கணும் வைக்கணும், அவங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி இருந்துட்டு திடீர்னு என்னை கொண்டு வந்து வேறு இடத்துல வச்சாங்க, அதுவே எனக்கு பெரிய கவலையாக இருந்துச்சு. இன்னொன்று எனக்கு பிடிக்காத வாழ்க்கையும் கூட. ஆமாம், எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து 40 வயசு, எனக்கு 17 வயசு தான் என் கல்யாணம் பண்ணும்போது. அப்படி சம்மந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன, அந்த வாழ்க்கைனா என்ன, உறவுகள் என்ன, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு, அதெல்லாம் எதையுமே நான் அனுபவிச்சதே கிடையாது. சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை. அவர் டிரைவருங்கிறனால அவர் வேலைக்கு போக வர குளிக்க சாப்பிட சினிமா படம் பார்ப்பார், நிறையா பார்ப்பார். எனக்கு டிவியே பிடிக்காது, படமும் பிடிக்காது, அவர் சினிமா படம் பார்ப்பார். அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, கடினமாகவே கஷ்டமாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கடவுள் அதில் விடுதலை தந்தார். அப்படியே நான் அம்மா வீட்டில் போய் இருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர உண்மையாக நான் தேடினதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார், என்னை விடுவித்தார். அம்மே நல்லெல்லுயா. என்னென்னா அப்பா இருக்கும்போது என் மகனுக்கு, நாங்கள் இந்து வார்த்தம்மா, அப்பா மகனுக்கு காது குத்து வச்சோம். அப்போ அப்பா ஒரு நிலத்தை எனக்கு கொடுத்துருந்தார், என் பேரில் எழுதி கொடுத்துருந்தாரு. அந்த நிலத்தில் எப்படியாவது நம்ம ஒரு வீடை கட்டிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். ஆனால் வீடு கட்டணுன்ற சிந்தையெல்லாம் எனக்கு அன்னைக்கு இல்லை. ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டபோது, ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசுங்க ஏசப்பான்னு சொன்னேன். அப்பா ஆண்டர் சொன்னார், அந்த இடத்துல உனக்கு இருக்கிற காசை வச்சு நீ வீடை கட்டு அப்படின்னு. என் வீட்டுக்காரர் எந்த கொஞ்சம் பைசா கொடுத்தாங்க, அதை வச்சு நம்ம எப்படியாவது வீடை கட்டிடுவோம். ஆண்டவர் பேசினார்ல, நீ போ, நான் சொன்னதை செய்யும்பளவும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னோடு கூட இருந்து நான் நடத்துவேன், சேனைகளின் கர்த்தர் இதை சொல்லுகிறான்னு சொல்லவும் நான் என்ன செஞ்சிட்டேன், அதை நம்பி போனேன்.
அப்படி நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போதே என் வீட்டுக்காரர் இறந்துட்டார் இல்லையா, அந்த டைமில் வந்து நான் வந்து சர்ச்சுக்கு போகலை, இயேசுவை நேசிக்கலை, மறந்துட்டேன்னா எனக்கு பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மாறிடுச்சு, கஷ்டமாயிருச்சு. இப்படியே இருக்கும்போது நான் சர்ச்சுக்கு போகாமல் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திருமங்கலத்தில் வந்து இசை விசுவாச ஜப வீடுன்னு சொல்லி ஒரு சர்ச்சு, பாஸ்டர் பேர் சுஜன், பாஸ்டர்மா பேர் சேபா, அவங்க வந்து அவங்க சர்ச்சில் அவங்க ஊழிய ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு, விசுவாசிகளை கூப்பிட்டுக்கிட்டு, அவங்க தெருவில் ஊழியம் செய்ய வந்தவங்க, எங்கள் வீட்டு பக்கமாக வந்தவங்க, அவங்க ஒரு டாக்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, சகோதரி நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அவங்க அந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க, அவங்களும் இடையில போகாமல் விட்டுட்டாங்க. அப்போ அவங்க என்கிட்ட அவங்க வந்து என்னை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு மகன் இருக்குது திருச்சியில் இருக்குது, அந்த பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டுச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அந்த மகன் மூலமாக தான் நாங்கள் இப்போ இந்த சர்ச்சுக்கு வரோம், ஏன்னா நான் தான் சொன்னேன் நீங்கள் அந்த சர்ச்சுக்கு போங்க, அவங்க கூட ஜோ பண்ணுங்கன்னு சொல்லி, அவங்கள நான் அது வரைக்கும் பார்த்ததில்ல, அந்த சர்ச்சுக்கு போனதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ அவங்க வந்து என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்கள் வாங்க சகோதரி எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் எதையும் நினச்சி வேதனைப்படாதீங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி ஒரு டாக்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. அதை நான் வாங்கிட்டு போய் பத்திரமா தான் வச்சுருந்தேன். அப்புறமும் ஒரு 2 மாதம் கழித்து எனக்கு தேவாலயத்துக்கு போகணும்னு தோணுச்சு. அப்போ நான் அந்த டாக்ஸ் எடுத்துகிட்டு ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு வரேன், சர்ச்சு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு போகிறீங்களா பாஸ்டர், நான் எங்கே வரணும்னு கேட்டேன். அப்போ அவங்க அந்த சர்ச்சோட அட்ரஸ் சொன்னாங்க, அங்கே போய் நான் ஜோ பண்ணேன், கர்த்தரை ஆராதிச்சு அதே சபைக்கு தான் இப்பயும் நான் போயிட்டுருக்கேன். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல அம்மா அப்பாவாக ஊழியக்காரங்களை கொடுத்தாங்க. கர்த்தர் தாமே மகிமைப்படும்படியாக கூட இன்றைக்கும் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செஞ்சார், சபைக்கு போக உதவி செஞ்சார், அந்த ஊழியக்காரங்க என்னை நல்லா நடத்த கடவுள் உதவி பண்ணார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டுவதற்கான பலனை கர்த்தர் எனக்கு தந்தார். ஆமே, ஆண்டவர் கூட இருந்து ஒரு சொந்த வீடை கட்ட எனக்கு உதவி செஞ்சார். ஏன்னா வீடு இல்லாமல் நாங்கள் காற்றடிச்சிச்சுன்னா எங்கள் சோறெல்லாம் மண்ணு விழுகும், மழை பெஞ்சிச்சுன்னா எங்கள் வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துடும், அந்த தண்ணியை மோந்து ஊற்றிட்டு தான் நாங்கள் அதில் தூங்கணும் இருக்கணும், அப்படி தான் எங்கள் வீடு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நல்ல வீடாக எனக்கு கர்த்தர் தந்தார். எனக்கு ஒரு பையன் இருந்தார் இல்லையா, அவரை வந்து கடவுள் காலேஜ் படிக்க உதவி செஞ்சார். ஆமே, கர்த்தர் தாமே அந்த இடத்துல எங்களை காப்பாற்றினார், வழி நடத்தினார். மனுஷர் கைவிட்டால் கர்த்தர் சேர்த்து கொள்வார்னு சொல்கிற வசனத்தின்படி கர்த்தர் எங்களை சேர்த்து கொண்டார். இப்படியாக கூட நாங்கள் இருக்கும்போது எனக்கு இப்போ இடையில வந்து அதுக்கு முன்னாடி வந்து 2 ஆப்ரேஷன் நடந்துருச்சு. மகன் பிறந்தது ஒரு ஆப்ரேஷன், அதுக்கு பிற்பாடி வயிற்றில் கட்டி இருந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்துருச்சு. அப்புறம் இப்போ இந்த போன 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு மறுபடியும் உடம்புக்கு முடியாமல் போய் ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சப்ப, நீங்கள் வயிற்றில் கட்டி இருக்கு, கர்ப்பப்பை எடுக்கணும், பெருசாக இருக்குது, இது கஷ்டம், நீங்கள் மதுரையில் போய் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எனக்குள்ளே ஒரு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, வேதனை வந்துருச்சு. என்னென்னா ஏற்கனவே நமக்கு 3-4 ஆப்ரேஷன் நடந்திருக்கு, திரும்பியும் ஆப்ரேஷன் பண்ணும்போது உடம்பு ஒத்துழைக்குமா, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தவிச்சு கொண்டு இருக்கும்போது எங்கள் ஊர் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பெரிய ஆப்ரேஷன் தான், மதுரைக்கு தான் அனுப்பிவிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல கூட இருந்து அந்த திருமங்கலத்திலே எனக்கு அந்த ஆப்ரேஷன் நடக்க, ஆண்டவர் சுகத்தை தர, பலனை தர கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், எசப்பா எல்லா சொந்த பந்தமும் பாதியில் நின்றுவாங்க, நீங்கள் என் கூட வரேன்னு சொன்னீங்க, வாங்க எசப்பான்னு. அந்த ஆப்ரேஷனுக்கு ஊசி போடும்போது, மயக்க மருந்து போடும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எசப்பா உடம்பை நான் டாக்டர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், ஏன்னா அவங்க வியாதி பார்க்கணும், ஆனால் என் ஆத்மாவை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்ப்பா, நான் மறித்து போனாலும் இந்த நிலையில் உங்ககிட்ட நான் வந்துடணும், என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் அந்த இடத்துலையும் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் என்னை எப்படி ஆண்டவர் அழைச்சாரோ, நீ மறிக்க வேண்டியவள் அல்ல, மறித்தோரை எழுப்ப வேண்டியவள் என்று சொல்லி ஆண்டவர் அழைச்சாரோ, அதே போல் அன்னைக்கும் நீ மறிக்க வேண்டியவள் அல்ல, மறித்தோரை எழுப்ப வேண்டியவள் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார், பலனை கொடுத்தார். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சார். நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போய் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். அந்த கிராமத்து பேர் வந்து குருதசாரி குளம். அங்கே வந்து கிறிஸ்தவங்க போனால் கம்மாய்க்கில் அடிப்பாங்க, அடித்து ஆம்பளையால் இருந்தால் ட்ரெஸ்ஸை உருகிடுவாங்க, பைபிளை எரிச்சிருவாங்க. நிறையா நாள் அப்படி நடந்திருக்கு. அதே ஊருக்கு தான் நானும் ஊழியத்துக்கு போனேன். ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு, நீங்கள் சொன்னால் நாங்கள் போகிறோம்ப்பா, நீங்கள் எங்களுக்கு முன்பாக போகிறதா இருந்தால் நாங்கள் அந்த ஊழியத்துக்கு போகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் ஊழியத்தை பிரித்து கொடுக்கும்போது நாங்கள் அந்த குருதசாரி ஊழியத்துக்கு நாங்கள் போனோம். கர்த்தர் அந்த இடத்துல இன்றைக்கும் 6 வருஷமாக 7 வருஷமாக ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செஞ்சார்.
அங்கே உள்ள கிராமத்து பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் தான் நான் நடத்துவேன். 50-55 பிள்ளைங்க வருவாங்க. கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டுச்சு. அங்கே யாரெல்லாம் போட்டிக்கும் மோட்டிவுக்கும் வந்தாங்களோ அவங்களெல்லாம் இப்போ ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தாரு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை பற்றி எனக்கு சொன்ன அந்த ஆரோன் அண்ணாவும் அந்தோனியம்மாவுக்கும் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஊழியம்னு தொடங்கி சபைன்னு ஆரம்பித்து முதல் கிடைச்ச ஆத்துமா நான், எனக்கு அவங்க தாய் தகப்பன். இன்றைக்கு வரைக்கும் அந்த அன்பை நான் நேசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல தாய் தகப்பனை கொடுத்துருக்காங்க. எல்லா இதுலேயும் அவங்க என் கூட இருப்பாங்க. எனக்கு நல்ல புத்திமதி சொல்லுவாங்க. ஆண்டவரை பற்றி கேட்டாலும் சரி, வேதம் வாசிக்கணும்னாலும் சரி, போட்டி போட்டு படிப்போங்க. குடும்ப ப்ரேயர் வைப்போம். ஆரோன் குடும்பமும் எங்கள் வீட்லேயும் நாங்கள் குடும்ப ப்ரேயர் வைப்போம். எப்படின்னா ஃபோனில். அப்போ நான் வேதம் வாசிக்கையில் எல்லோரும் எனக்கு கை தட்டுவாங்க. என்னென்னா, நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு வேதம் வாசிக்கிறீங்க, செல்வி வந்து படிக்காமல் வேதம் வாசிக்க, அப்போ அவளுக்கு தான் நம்ம கை தட்டணும்னு சொல்லி எனக்கு உற்சாகத்தை கொடுப்பாங்க. அதிக இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போக நான் வந்து என்னை பறக்க பழகி கொடுத்தாங்க. அவங்க ஆண்டவர் யாருன்னு முத சொல்லி கொடுத்தாங்க. அவரை கர்த்தரை பிடிச்சிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் தனியாக ஊழியத்துக்கு போக, கடவுளெல்லாம் இப்படி தான் நேசிக்கணும், மனுஷன் கை விட்டுருவோம் அப்படின்னு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. ஆண்டவர் எனக்கு இன்னாரென்று அவங்க அறிய உதவி செஞ்சாங்க. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் சபையிலையும் கூட இப்போ நாங்கள் ஒரு 50 பேர் இருக்கோம். கர்த்தர் எங்கள் எனக்குன்னு ஒரு சொந்த சபையை தந்திருக்கிறார், சொந்த ஆத்துமாக்களை தந்திருக்கிறார், ஊழியக்காரங்க ஊழியக்காரமாக கொடுத்துருக்கிறார். அதுக்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தர் என்னை இந்த நாளையும் ஜீவனோடு பலனோடு வைத்தார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இதுக்கு இடையில் வந்துட்டு என் சொந்த பந்தமோ இல்லை என்ன அம்மா அப்பாவோ எல்லோரும் என்ன செஞ்சாங்க, சில காலத்தில் எதிர்ப்பு ஒன்று வந்துருச்சு. ஏன்னா காசு பணம் இருக்கும்போது நேசித்தாங்க, பணங்கள் எல்லாம் இல்லைன்னும் போது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னபோது அவங்க வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் வைப்பாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். ஏன்னா இயேசு சொல்லியிருக்காரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுனால அவருக்கு தான் கொடுக்கணும்னு. அப்போ நான் அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக மாட்டேன். அவங்க செய்முறையை கேட்டு என்ன செய்வாங்க, என்ன சண்டை போடுவாங்க. நாங்கள் இந்துவாக இருக்கும்போது இந்த விசேஷம் வச்சு செய்முறை இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அந்த காசெல்லாம் திருப்பி கொடுக்குறதுக்கு அப்படி ஜனங்களை நான் என்ன செஞ்சேன், சொந்த பந்தத்தை வெறுக்க ஆரம்பித்தேன். இந்த காசு பணத்து நிமித்தமாக ஞாயிற்றுக்கிழமை இவங்க கூட உறவு வச்சா ஞாயிற்றுக்கிழமை போயே ஆகணும்னு சொல்லி அவங்க வெறுக்க ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் ஊரில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த விசேஷம் வைப்பாங்க இல்லையா, அவங்க வேன் பிடிச்சி ஆட்களை ஏற்றுவாங்க, சொந்த பந்தத்தை ஏற்றுவாங்க. எல்லாம் நல்ல சேலை கட்டி நல்ல சந்தோஷமாக ஒரு வேனில் பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக போவாங்க. அப்போ நான் வந்து சந்தோஷமே நம்ம இல்லாமல் இருக்கும். அப்படி அவங்க போகும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும், ஈ நம்மளும் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு ஜாலியாக போகலாம், ஃபங்க்ஷன் வீட்டில் நல்ல சாப்பாடெல்லாம் தருவாங்க, போய் சாப்பிடலாம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போகலாமா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் என் இருதயத்தில் சொல்லும், போகலாம் தான், கொஞ்ச நேரத்தை வேனை விட்டு இறங்கிடுவோம், அந்த சந்தோஷம் போயிடும், போனவுடனே சாப்பிடுவோம், அந்த சாப்பாடு கொஞ்ச நேரத்தில் ஜீரணம் ஆயிரும், பந்தலை பிரிச்சுட்டு போயிடுவாங்க, ரேடியா கழட்டிட்டு போயிடுவாங்க, சொந்த பந்தமும் போயிடுவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்க சித்த வச்சுருந்தா அதை நீ இழந்து போவியே. ஆண்டவர் உன்னோடு பேசணும்னு நினச்சிருந்தாருனா அதை நீ இழந்து போயிடுவியே. கர்த்தர் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருந்தாருனா அதை நீ இழந்து போயிடுவியே. எது வேணும் அப்படின்னு சொல்லி என் இருதயம் பேசும். அப்போ நான் எல்லாத்தையும் அந்த டான்ஸு சந்தம் வந்த எல்லாத்தையும் ஓரங்கட்டி மனசை கல்லாக்கிட்டு எனக்கு இயேசு தான் வேணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நான் ஆலயத்துக்கு போயிடுவேன். அப்படி நான் ஆண்டவரை தேடி போனதுக்கு இன்றைக்கி எனக்கு ஆண்டவர் சந்தோஷமாக வச்சுருக்காரு, சமாதானமாக வச்சுருக்காரு. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். எனக்கு வந்த உபத்திரவும் எனக்கு வந்த பிரச்சனைகளும் எனக்கு வந்த கஷ்டங்களும் வேறவங்களுக்கு வந்திருந்தா இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் அவள் எல்லாத்துலேயும் கர்த்தர் என்ன செஞ்சார், என்னை விடுவித்தார். எங்கள் அண்ணன் இந்து தான், இன்னமும் அவங்க சாமியை தான் வணங்குறாங்க. அண்ணன் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அண்ணாக்கு வந்து அம்மா அப்பாவோ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலை. என் கல்யாணத்துக்கு அண்ணன் இல்லை, ஆனால் அண்ணன் கல்யாணத்துக்கு நான் மட்டும்தான் இருந்தேன். ஏன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து சமயபுரம் கூட்டிகிட்டு போய் அங்கே கோயிலில் வச்சு தான் அண்ணனுக்கு கல்யாணம் முடித்தோம். அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. என் கல்யாணத்துக்கு அண்ணன் இல்லை, அண்ணன் கல்யாணத்துக்கு நான் மட்டும்தான் இருந்தோம். எங்கள் வீட்டில் எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அண்ணனுக்கு அப்படி கல்யாணம், எனக்கு தெருவில் கல்யாணம். எந்த தெருவில் வச்சு என்னை தாலி கட்டினாங்க, ஒரு சும்மா ஒரு மஞ்சள் கயிறு கட்டினாங்களோ அதே தெருவில் அந்த மஞ்சள் கயிறு அறுத்துக்கிட்டு என்னை விதவியாக என்ன செஞ்சிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. எப்படி நான் அத்தாச்சி இல்லாமல் போனனோ அத்தாச்சி இல்லாமே அதே மாதிரி வந்துட்டேன். ஆனால் கர்த்தர் எனக்கு இன்றைக்கி சாட்சியாக இருந்து என்னை நடத்துகிறாரு. அண்ணனுக்கு ஒரு பையன், அவன் பேர் தர்ஷன், இப்போ +2 எழுதிக்கிட்டு இருக்கான். கடவுளை அவங்கள ஆசீர்வதிக்கணும். அதுக்கு பிற்பாடு ஒரு பாப்பா, அவள் பேர் சுதர்ஷினி. எங்கள் அண்ணன் பேர் செல்வம், அண்ணி பேர் சாந்தி. அவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. என்னென்னா நாங்கள் ஜபத்தினால ஆண்டவருடைய
ஆசீர்வாதத்தினாலும் ஜபத்தினாலும் அவங்க நல்லா இருக்காங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அண்ணனுக்கு அடுத்து, அவங்களுக்கு வந்து 40 வயசாயிடுச்சு, அவங்க திருமணம் செய்யலை, அம்மா கூட வீட்டோடு இருந்தாங்க. என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சம் பலவீனமானவங்க, உடம்புக்கு முடியாதவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபயர் ஆகிருக்கும். ரெண்டாவது வந்து தலைவலி அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. சின்ன வயசுலேருந்து அதிகமான நாள் அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் தான் இருந்திருக்காங்க. அவங்க சுகமாகிறதுக்கு அவங்களுக்கு அந்த தலைவலி சரியாகவே ஆகாது. எங்கள் அம்மா வாரத்துக்கு ஒரு கோயிலில் கூப்பிட்டு போய் எங்கள் அக்காவுக்கு மொட்டை போட்டுரும். எனக்கு அழுகையாக வரும், நம்ம அக்காவை இப்படி மொட்டை அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அதை வந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் சுகமாகவும், அதை பார்த்துட்டு எங்கள் அக்காவும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு தலைவலி மட்டும் சுகமானால் போதும், நான் வலி இல்லாமல் வாழணும், எனக்கு அது மட்டும் ஏசப்பா செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பிள்ளை சொல்லிச்சு. ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு அந்த தலைவலியிலேருந்து சுகத்தை தந்தார். அவங்களும் கடவுளை நேசித்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ஆண்டவரை நேசித்து ஆலயத்துக்கு போனாங்க. எங்கள் பிள்ளைய சுகமானாங்க, எனக்கு அந்த இயேசு வேணும்னு சொல்லி எங்கள் அம்மாவும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. சீக்கிரமாக எங்கள் அண்ணன் குடும்பமும் இயேசு ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஏற்றுக்கொண்டு வாழும்போது இப்போ போன 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா, தேவன் தாமே எங்களை ஆசீர்வச்சார். ஏன்னா 3 பேரும் நாங்கள் விதவைகளாக இருந்தோம். ஆமாம், ரூத்துவின் கதையை போல் நாங்களும் 3 பேருமா வீட்டு வேலை பார்க்க அப்படி இருக்கும்போது கர்த்தர் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொடுத்து, நல்ல ஒரு திருமணத்தை கர்த்தர் கொடுத்து இன்றைக்கி அவங்க குடும்பமாக இயேசு ஏற்றுக்கொண்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பேர் வந்து யோசுவா, எங்கள் அக்காவுக்கு பேர் ஞானஸ்தான பேர் பியூலா. அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. கர்த்தர் அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்காரு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து வீட்டு வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வீட்டு வேலை தான் போவாங்க. அங்கே கொடுக்குற பழைய சாதம், மீதி இருக்கிற சாப்பாடு, பிள்ளைக்கு அவங்க கொடுக்குற பழைய துணி, இதுகளெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்து வளர்க்கும்போது எனக்கு அது வெறுப்பாக இருக்கும். அம்மா இப்படி போய் செஞ்சு நமக்கு இப்படி கொடுக்குறாங்களே, நமக்கு வந்து இந்த இது நம்ம செய்யவே கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு எங்கள் அக்காவும் படிக்காதனால வீட்டு வேலைக்கு தான் அவளும் போனான். கடைசிக்கு என் வீட்டுக்கார் இறந்ததுக்கப்புறம் நான் போய் இருந்தப்போ எங்கள் அம்மா அந்த வீட்டில் வேலையை கூப்பிட்றாங்க, இந்த வீட்டில் வேலையை கூப்பிட்றாங்க, நீ போப்பா வீட்டில் இருக்காத, எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லும். நான் அப்போ சொல்லுவேன், நான் வீட்டு வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு அந்த வேலை பிடிக்காது, நான் என்ன ஆனாலும் சரி நான் வீட்டு வேலைக்கு போகவே மாட்டேன்னு சொல்லி அழுவேன். ஏசப்பா நான் வீட்டு வேலைக்கு போக மாட்டேன், ஏசப்பா எனக்கு அந்த வேலை மட்டும் தராதிங்க அப்படின்னு சொல்லி நான் அழுவேன். ஆனால் வேறு வழி இல்லாமல் வீட்டு வேலைக்கு தான் போகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் போய் வீட்டு வேலை தான் பார்ப்பேன். அப்புறம் என்ன செய்ய, என் கண்ணீர் நெடுக ஒழுகும். ஏசப்பா கூப்பிட்டுக்கிட்டே போய் வீட்டு வேலை தான் பார்ப்பேன். வீடு துடைப்பேன், தண்ணி தொட்டி கழுவ சொன்னாங்கன்னா தண்ணி தொட்டி கழுவுவேன். அப்புறமே வீடு கூட்டுவேன், சாப்பாடு செய்ய சொல்லுவாங்க, பாத்திரம் விளக்கம், இப்படி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக போக அது கடினமாக கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டர்கிட்ட சொல்லி சொல்லி அழுவேன், எனக்கு இந்த வீட்டு வேலை பிடிக்கலன்னு சொன்னேன், ஏசப்பா நீங்கள் அந்த வேலையை தாரீங்களே அப்படின்னு. அப்புறம் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் சேர்ந்தேன். முழு நேர வேலையாக இருந்துச்சு. அந்த வேலை எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா காலையில் தலை சீவி பவுடர் அடித்து நல்லா சாப்பாடு எடுத்து டிஃபனில் வச்சுக்கிட்டு வேலைக்கு போக, எல்லாரோட சேர்ந்து இருக்க சாப்பிட, காலையில் போயிட்டு சாயந்தரம் வர வேலையாக இருந்துச்சு. அப்படி அந்த வேலை இருந்துச்சு. ஆனால் ஜெபிக்கவோ, ஊழியத்துக்கு போகவோ, சர்ச்சுக்கு போகவோ, வீட்டு கூட்டம் நடத்துறதுக்கோ அது எல்லாத்துக்கும் தடைப்பட்டு போச்சு. நான் அதுக்கெல்லாம் போக முடியாமல் போயிடுச்சு இந்த முழு நேர வேலைக்கு போனதுனால. அப்போ கையில் காசு இருக்குது, ஆண்டவரை விட்டுட்டோம். ஆண்டவர் இல்லாட்டி இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருந்திருக்க முடியுமா? படுக்க வீடு இல்லாமல் இருந்தோம், கடவுள் நமக்கு சொந்த வீடை தந்தாரு, நம்மளை இன்னைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் வச்சிருக்கிறாரு, இந்த கிராமம் முழுவதும் பார்க்கும்படி ஆண்டவர் நம்மளை உயர்த்தினாரு, நம்ம முழு நேர வேலைக்கு போயிட்டு இயேசுவை விட்டுட்டோமே, சரி ஏசப்பா நான் செஞ்சது தப்பு, எனக்கு இந்த முழு நேர வேலை வேணாப்பா, நான் வீட்டு வேலைக்கே போகிறேன், எனக்கு நல்ல வீடாக தாங்க, நல்ல எஜமானாக தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நான் திரும்பி வீட்டு வேலைக்கே போக ஆரம்பித்தேன். வீட்டு வேலைனா காலையில் வெள்ளனா போயிட்டு மீதி நேரம் வந்து வேதம் வாசிக்கலாம், எங்கேயாவது ப்ரேயர் கூட்டம்னா போகலாம், ஜெபம் பண்ணலாம், இப்படி அநேக காரியங்களில் கலந்து கொள்ள அது ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கும் அதை நான் சந்தோஷமாக செய்கிறேன். ஆண்டவர் எனக்கு அந்த வேலையை கொடுத்தாரு. சில வீடுகளில் கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும், வலி வேதனையாக இருக்கும். என்னென்னா அவங்க அந்த விக்கிரகத்துக்கு ஆராதிப்பாங்க, அந்த இதெல்லாம் செய்யும்போது அப்படியேப்பட்ட வீடுகளை நான் வேலை பார்க்கும்போது எனக்கு அழுக வரும். ஆண்டவரே அவங்க அதை செய்யும்போது நானும் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறேனே ஏசப்பா, இப்படி நான் பார்க்கும்போது அது எனக்கு வேதனையாக இருக்குல்ல ஏசப்பா, நான் அவங்கள நேசிச்சுட்டு அந்நியக்காரங்களுக்கும் புறஜாதிக்கு போய் நான் வேலை செய்யலாமா ஆண்டவரே? ஏன் ஆண்டவர் இந்த வேலை என்னை திருப்பி வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி எனக்கு மனசு வலிக்கும் போது திரும்பி நான் ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லுவேன். கர்த்தர் என்ன செஞ்சார், இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் அழுது கொண்டு இப்படியே அநேக நாள் கேட்டேன், கர்த்தர் எனக்கு இப்போ ஒரு நல்ல வீட்டு வேலையை தந்திருக்கார், அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவங்க 2 பேரும் டாக்டரு, அவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்குது,
மதுசூதன் அந்த சார் பேர், அந்த அம்மா பேர் வந்து சுஸ்மிதா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் தான் நான் வேலை பார்க்குறேன். கர்த்தர் எனக்கு அன்பான ஒரு என்ன சொல்கிறது எஜமானும் தந்திருக்கிறாரு. இன்றைக்கி லீவு கேட்ட உடனே உடனே கூட எனக்கு லீவு கொடுத்தாங்க, போங்கக்கா நீங்கள் போய் ஜெபம் பண்ணிவிட்டு வாங்கன்னு. கடவுளை அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். தேவன் தாமே என்ன செஞ்சார், எங்களை இப்படியாய் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியாய் நான் அவரை துதித்து ஒரு பாட்டு கூட இப்போ பாடலான் இருக்கேன். தேவன் தாமே என்னோடு கூட வருவார்.

சுவாமே, நன்றியோடு நான் ஜீவனோட வாழ்கிற நாளெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்கிற இருதயத்தை கர்த்தர் எனக்கு தரணும். ஆமேன். தேவன் தாமே இந்த வாய்ப்பை தந்து இந்த இன்னைக்கு இத்தனை காலத்திலையும் சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். ஆமாம், எனக்கு ஆண்டவர் நான் எவ்வளோ பாவத்தில் இருந்தபோது கர்த்தர் அவருடைய கரத்தினால் என்னை தூக்கி எடுத்து ஆண்டவர் அவர் பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி மீட்டெடுத்தார். தேவனுக்கு கோடான கொடி நன்றி. இம்மட்டுமாய் இருந்த போராட்டத்திலையும் பொல்லாத கிரியையிலையும் கர்த்தர் என்னை விடுவித்தார். ஆமாம், உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்னது போல சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்த கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அநேக துன்பம் வரும்போதெல்லாம் ஆண்டவரிடத்துல தான் நான் போய் நிற்பேன். ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம், கவலை, கண்ணீர் எல்லா விதத்திலையும் தேவாலயத்துக்கு ஓடி போய் அழுவேன். ஆண்டவரே, நான் இதை எப்படி மேற்கொள்ளணும், நான் இதை எப்படிப்பா செய்யணும், எனக்கு பேசுங்க ஏசப்பா, எங்கூட வாங்க ஏசப்பா, நான் நடந்தாலும் நீங்கள் இருக்கணும், நான் நின்றாலும் நீங்கள் இருக்கணும்ப்பான்னு ஆண்டவரோட அதிகமான நேரம் செலவு செஞ்சேன். வேதத்தை வாசிக்க, வசனங்களை தியானிக்க, அந்த வசனம் என்னோடு பேச, ஜீவனுள்ள வசனம், ஒன்றுமே வெறுமையாக திரும்பவே இல்லை. ஆமேன். நான் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அநேகருக்கு இன்னைக்கு போய் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய மகளாய் கர்த்தர் என்னை வைத்தார். வேலை பார்க்குற எந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் முதலாவது இயேசுவை பற்றி சொல்லுவேன். இது நிமித்தம் சிலவங்க வீட்டு வேலைக்கு என்னை வேணான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்கிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன், அந்த விக்கிரத்துக்கான உண்டான எல்லாத்தையும். அதனால் என்னை வேணான்னு சொல்லிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள், ஓய்வு நாள், ஆண்டவருக்கு தான் சொன்னால் அந்த நாளுக்கு அவங்க கறியாக்கணும் மீனாக்கணும் வேலையை கூப்பிடுவாங்க. மாட்டேன்னு சொன்னோம்னா வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லைப்பா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவேன், இல்லாட்டி நான் இன்னும் அதிகமாக வேதம் வாசிக்க போகிறேன் ஏசப்பா, இல்லாட்டி இன்னொரு வீட்டுக்கு போய் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன். ஏன்னா அழைச்சது நீங்கள், என்னை நடத்தி செல்லுவீங்க. நீங்கள் சொன்னீங்க ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்சா பிதா கணம் பண்ணுவார்னு, நிச்சயமாக எனக்கு நீங்கள் சாப்பாடு தருவீங்க, என்னை வழி நடத்துவீங்க ஏசப்பான்னு சொல்லி நான் இருப்பேன். ஆண்டவர் என்னை ஒரு நாள் பட்டினியாக போட்டதில்லை, ஒரு நாள் என்னை தனியாக விட்டதில்லை. கர்த்தர் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை தந்து என்னை நடத்தினார், போஷித்தார், வழி நடத்தினார். இம்மட்டுமாய் கூட கர்த்தர் எனக்கு பலனை தந்தார். இன்றைக்கும் கூட நான் இங்கே வந்து சாட்சி சொல்ல வரணும்னு இருக்கும்போது, வேலைக்கு லீவு கேட்கணும், முத நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த மூணு நாளுமே ப்ரேயர் இருக்கும், ப்ரேயரில் கலந்து கொள்ளணும், நான் இந்த சாட்சிக்கு வரணும், இதுக்காக ஜெபிக்கணும். இப்படி இருக்கும்போது நேற்று ராத்திரி எனக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சரியான தலைவலி, அப்படி ஒரு வலி, கண்ணை மூடி ஜெபிக்கணும், சாட்சி சொல்லணும், ஆண்டர்கிட்ட பேசணும்னு உட்காந்தா என்னால் உட்கார முடியல, ஒன்றும் செய்ய முடியல, அப்படி ஒரு வலி பார்த்துக்கோங்க. அசந்து என்ன செஞ்சிட்டேன், மணியை பார்க்குறேன், மணி 3:40, நான் சீக்கிரமாக இங்கே கிளம்பி வந்தால் தான், ஒரு 5 மணிக்கு கிளம்புனா தான் இங்கே வர முடியும்னு ரெடி ஆகிட்டு இருந்தேன். பார்த்தா கண்ணசந்து விடிய போகும்போது தூங்கிட்டேன். இந்த வழி நிமித்தம் அப்பையும் போராட்டம் தான். ஆனால் ஆண்டவர் கர்த்தர் எனக்கு அந்தந்த இடத்துல பஸ்ஸை கொடுத்து நான் எங்கள் வீட்டிலருந்து ஊருக்குள்ளே நடந்து வர கடவுள் உதவி செஞ்சார். பஸ்ஸு கிடச்சி இங்கே வந்து சாட்சியாய் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் கூட என்னுடைய சாட்சியை சொல்ல ஆண்டவர் உதவி செஞ்சார். கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் உண்மையான தெய்வம். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவரை நேசிக்கிற யாவரும் பிழைப்பார்கள். ஆமே. அவரை நோக்கி பார்க்குற யாவரும் பிழைப்பார்கள். கர்த்தர் எனக்கு மாத்திரம் ரத்த சிந்தலை, உங்கள் எல்லாருக்கும் ரத்த சிந்திருக்கிறார். இதை கேட்குற நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்களும் சாட்சி சொல்ல விரும்புனா இங்கே வந்து சாட்சி சொல்லலாம், இலவசம்தான். கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ரட்சிப்பும் நமக்கு எப்படி இலவசமாக கிடைச்சதோ அதுபோல இந்த இடத்துல சாட்சி சொல்கிறதுக்கும் நமக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கும் சாட்சி சொல்ல விருப்பம் இருக்கிறவங்க இங்கே வந்து நீங்கள் சாட்சி சொல்லலாம், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த சேனலுக்காய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த இடத்த தந்து அந்த 1 மணி நேரத்தையும் ஆண்டவருக்குள்ளாய் நடத்த எனக்கு உதவி செஞ்சதுக்கு தேவனுக்கு கோடான கோடி நன்றி. டேனியல் அண்ணாக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை அவங்க நடத்துகிறாங்க. இந்த ஊழியத்தில் இன்னும் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். அநேக ஆத்துமாக்கள் வந்து சாட்சிகளை சொல்லி, அப்போ அந்த சாட்சிங்கிறது என்னென்னா கர்த்தர் செய்த நன்மையை நம்ம சொல்லும்போது பிறர் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பற்றி கொள்ளு கூட வைராக்கியம் அவர்களுக்குள்ளே எழும்பணும். அதுதான் சாட்சி. ஆண்டவர் செஞ்ச காரியங்களை சொல்லும்போது அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறவங்க, இந்த விள மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அந்த சாட்சியை பார்க்கும்போது இப்படியாப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம விட்டுட்டோமோ, மீண்டும் அந்த ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், பிடிக்கணும். ஆண்டவர் நம்மளையும் சாட்சியாக நிறுத்துவார், நம்மளுக்கும் இந்த மாதிரி செய்வாருன்னு சொல்லி

0: அவங்களுக்குள்ள ஒரு இன்னும் அதிகமான ஒரு ஆர்வம் வரும். கர்த்தர் அப்படியாய் கூட நம்மளை என்ன செய்வார், நடத்துவார். ஆண்டவரை தேடணுங்க ஒரு நாள் வெக்கப்பட்டே போனதில்லைங்க. என்னைய பற்றி நான் சொல்லணும்னா இன்னும் அதிகமான நேரம் இருக்குது, இன்னும் சாட்சி இருக்குது. கர்த்தர் இந்த நாளை கொடுத்தா கூட எனக்கு போதாது, அப்படி ஒரு சாட்சி இருக்குது. ஏன்னா என் கணவர் இறந்ததுக்கப்புறம் நான் அதிகமாக கஷ்டப்பட்டுட்டேன், வேதனைப்பட்டுட்டேன். நான் எங்கள் வீட்டுக்கார் கூட இருக்கும்போது வாழும்போது பார்த்தீங்கன்னா என் சொந்த பந்தமெல்லாம் நிறைய என்னை தேடி வந்தாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு நான் நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன், எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போவேன், இவங்களை நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பேன். நான் யாரையுமே நேசிப்பேன், ஏன்னா நான் நேசிக்கிறேன். என்னையும் அவங்க நேசிக்கணும்னு நினச்சி நான் எல்லாமே செய்வேன், யாருமே என்னை நேசிக்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் இறந்ததுக்கப்புறம் ஒருவேளை சோத்துக்கு கூட நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன், பக்கத்து வீட்டில் சமையல் மணக்கும், ஆசையாக இருக்கும். ஆனால் அதுக்காண்டி அவங்க வீட்டில் போய் நம்ம சாப்பாடு கேட்க முடியாது இல்லையா. ஆனால் அப்படியே நினச்சிட்டு மனசில் வச்சுக்கிட்டு அமைதியாக இருப்பேன். ரோட்டில் நடந்து தான் போகணும், சர்ச்சுக்கும் எங்கள் வீட்டுக்கும் 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து போகையிலலாம் அழுதுகிட்டே போவேன், ஏசப்பா எனக்கு வாழைப்பழம் வேணும் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குப்பா, நீங்கள் தாங்கப்பா. ஏசப்பா எனக்கு டீ குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் தாங்கப்பா. ஆண்டரே நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் தாங்க ஏசப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஒரு கணவன் மனைவியாக போனால் கூட ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்கப்பா, அவங்களுக்குள்ள பிரிவினை வந்துடக்கூடாது. அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க நல்லா இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கல்யாண மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தில் திருமணம் நடக்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு மாப்பிள்ளையை நான் வாழ்த்தி ஆசீர்வதிப்பேன். இதுக்கு பிற்பாடு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், நான் ஜெபித்தது நிமித்தம் கர்த்தர் இறங்கி அவங்கள கிரியை செய்யுங்க, நான் ஆசீர்வதிக்கிறேன் ஏசப்பா. என் பிள்ளையோட திருமணத்துக்கு ஆண்டவர் எல்லாரும் வந்து ஆசீர்வதிக்கணும், மகனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன், ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு சொந்த பந்தம் இல்லை, ஆண்டவர் தானே நம்ம எல்லாத்தையும் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் சொன்னார், நீ எவைகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறதையோ அவங்க பாத்திரமா இருந்தால் அது அவங்களுக்கு இல்லாட்டி உனக்குன்னு சொன்னார். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் கூட நமக்கு வேஸ்ட்டாக போகாது, ஏன்னா அவங்க அது பாத்திரமா இல்லைன்னா அது திருப்பி நமக்கு தான். யாருக்கு ஜெபிச்சாலும் யாரை ஆசீர்வதிச்சாலும் மனசா ஆசீர்வதிங்க, மனசா ஜெபிங்க, நமக்கு ஒரு நாள் அது திரும்பி வரும். அப்படியே வரலைனாலும் எனக்கு ஊழியம் செய்கிற ஒருவனுக்கு கர்த்தர் என்ன செய்வார், கணம் பண்ணுவார், அந்த கணத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம்னா எல்லா விதத்துலேயும் நமக்கு லாபம்தான், எந்த விதத்துலேயும் வீணாக போகாது. நான் வீட்டு வேலை செஞ்சு 30 ரூபா கிடச்சிச்சின்னா அதை அழுதுகிட்டு வந்து ஜெபம் பண்ணி ஏசப்பா முதல் பலனை நான் உங்களுக்கு தாரேன், உங்களை கணம் பண்ணுறேன், நீங்கள் என்னை கணம் பண்ணுவீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு 3 ரூபா இல்லை 5 ரூபா வைப்பேன், 10 ரூபா வைப்பேன், 1000 ரூபா வச்சேன். கர்த்தர் இன்னைக்கு அதிகமாக கொடுக்க எனக்கு உதவி செஞ்சார், அநேகருக்கு கொடுக்குற கரமாக என்னை மாற்றினார், என் கடன் பிரச்சனைகளெல்லாம் மாற்றினார். நான் ஒரு 5 லட்சம் 3 லட்சத்துக்குள்ளே தான் வீடு கட்டணும்னு நாங்கள் ஒரு எய்ம் போட்டோம் கொத்தனாரை கூப்பிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா 10-12 லட்சத்துக்கு கர்த்தர் வீடு கட்ட உதவி செஞ்சார். இன்னைக்கு நாங்கள் நல்ல வீட்டில் குடியிருக்கோம், மகன் வந்து காலேஜ் முடிச்சிருக்கிறார், எங்கள் குடும்பத்தில் யாருமே இது வரைக்கும் படிப்புன்னு படித்ததில்லை, பட்டம் வாங்கினதில்லை, காலேஜ் போனதில்லை. என் மகனை ஸ்கூலில் சேர்க்க போகும்போதெல்லாம் நான் அதை நினச்சி அழுகுவேன், என்னென்னா ஆண்டவரே இவன் நிமித்தமாவது நான் அந்த பள்ளியெடுத்து காலை வைக்கிறேன், இவன் நிமித்தமாவது டீச்சர்கிட்ட பேச எனக்கு உதவி செஞ்சீங்க, இவன் நிமித்தமாவது நான் காலேஜுக்கு போகிறேன், அந்த இடத்த தொடுறேன், அந்த அதிகாரிகள் அந்த படித்தவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அவங்களெல்லாம் நான் மதிப்பேன், ஏன்னா அவங்களுக்கு அந்த படிப்பு இருக்குன்றனால. கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுவேன், வீட்டில் வந்து அழுவேன், எனக்கு படிப்பு இல்லைனாலும் நீங்கள் என் கூட இருக்கீங்கப்பா, நான் வேதத்தை தியானிக்க வேதத்தை வாசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறீங்க. இன்றைக்கி நான் கிராமங்களில் வேதத்தை வாசித்து ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கும் நாங்கள் பைபிள் ஸ்டடி எங்களுக்கு நடத்த உதவி செய்கிறார், தினம் வேத வாசித்தத்தில் கேள்வி பதில் எழுத எனக்கு ஆண்டவர் உதவி பண்ணியிருக்கிறார். பெண்கள் கூடுகையில் வேதத்தை வாசித்து தியானித்து அதுலேருந்து கேள்வி கேட்க படிக்க கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். ஆண்டவர் என்னை விசேஷித்தமாய் அற்புதமாய் நடத்துகிறார். எனக்கு இருக்கிறார் ஒரு மகன் இருக்கிறாரு, அந்த மகன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நேசித்து ஞானஸ்தானம்லாம் எடுத்து நல்லா வாழ்ந்து கொண்டு இருந்தார். சில நாளைக்கு உலக காரியத்துக்கும் உலகத்துக்குள்ளேயும் போயிட்டார். போனால் எனக்கும் அவனுக்குள்ள அப்பப்போ வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருந்துச்சு, பெரிய பிளைவுகள் வந்துச்சு, பெரிய பிரச்சனை வந்துச்சு. என் மகன் நிமித்தம் எனக்கு நிறைய கஷ்டம், நிறைய துன்பம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இடத்துல தான் போய் நிற்பேன். அவன் தினமும் என் கூட சண்டை போடுவான், இங்கே வந்து எனக்கு இந்த வீடு எங்கள் அப்பா வீடு தானே, எனக்கு விற்று பணத்தை கொடுங்க பங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான், சண்டை போடுவான், என்னை அடிக்கலாம் செய்வான். அநேக நாள் அப்படி இருந்தான். கர்த்தர் அவனையும் ஒரு நாள் தொட்டு அவனையும் ஆண்டவர் ரட்சித்து அவனையும் வழி நடத்துகிறார். கர்த்தர் இன்னைக்கு அவனை ஒரு பெரிய ஆளாக்கியிருக்கார். அவர் காலேஜ் முடித்து அது என்ன சொல்கிற இந்த பட்ட படிப்பெல்லாம் வாங்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அதை நான் பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏசப்பா, நான் ஒவ்வொரு வீட்டிலையும் வேலை பார்த்து கட்டின அந்த பணத்துக்கு ஆண்டவர் பட்டம் படிக்க உதவி செஞ்சீங்களே ஏசப்பா, இது எங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, உங்களுடைய கிருபா ஏசப்பா. ஆமாம் ஆண்டவரே, உங்களுடைய தயவு, உங்களுடைய இறக்கம், இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் தந்தீங்கப்பா, உங்களுக்கு நன்றி. எனக்கு நல்ல நண்பர்களை தந்தீங்க, ஸ்தோத்திரம். அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. நான் விதவையாக இருக்கும்போது, திக்கற்று இருக்கும்போது, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும்போது எனக்காக செபித்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எனக்கு ஒருவேளை உணவு கொடுத்து, தண்ணி கொடுத்து, காப்பி கொடுத்துருந்தாலும் அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்றைக்கி எனக்கு தாய் தகப்பனாக இருந்து வழி நடத்துகிற எங்கள் பாஸ்டர் பாஸ்டரம்மா அவங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. இந்த நாளை தந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இங்கே இப்படி ஒரு சாட்சி நடக்குது, ஒன் ஹவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆரோன் பிரதர் ஃபோன் அடித்து என்னை கூப்பிட்டாங்க. இப்போ வந்து நான் பஸ்ஸை விட்டு இறங்கினே என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அன்னைக்கும் இன்றைக்கும் ஆண்டவர் அவங்க மூலமாக என்னை நடத்துகிறாரு. தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆரோன் பிரதருக்கு நன்றி. அவங்க குடும்பத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அவங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆவிக்குரிய காரியத்தில் நடத்த கர்த்தர் உதவி செய்யணும். அநேக நாள் அந்தோனியம்மா சொல்லுவாங்க, எனக்கு மூணு பொம்பளை பிள்ளை, மூணு பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. நான் சொல்லுவேன், மூணு பொம்பளை பிள்ளை இல்லாது, உனக்கு கடவுள் கொடுத்த பெரிய சொத்து, பெரிய பொக்கிஷம், ஆண்டவர் மட்டும் இருந்தால் போதும், வேற எதுவுமே வேணாம், பிள்ளைகளை ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம வளர்த்துட்டா போதும்னு. ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளைகள் அநேகருக்கு சாட்சியாய், அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் அவங்கள வச்சிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. தேவன் தாமே இந்த நாளை தந்ததுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மீதியான நாளையும் கடவுள் நம்மளை வழிநடத்தணும்னு ஜெபிக்கிறேன். இன்னுமாய் கூட எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிச்சுக்கோங்க, ஊழியங்களுக்காக ஜெபங்கண்ணுங்க. நாங்கள் சொந்தமாக சபை கட்ட போகிறோம், அந்த சபைக்கான தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. மகனுடைய திருமண காரியம், மகனுடைய ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் இன்னும் வந்து அதிகப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்கள் அண்ணன் குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆமாம், என்னை வழி நடத்தின ஆண்டவர் அவங்களையும் வழி நடத்தணும். ஏன்னா நான் இந்த விக்கிரகங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டு பைத்தியத்தை போல திரிந்த போது எப்படி என் கரத்தை பிடிச்சி ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்தினாரோ, அதுபோல் ஒரு நாள் எங்கள் அண்ணன் இடத்துலையும் ஆண்டவர் பேசணும், அவங்களையும் ஆண்டவர் நிறுத்தணும். நான் பரலோகத்துக்கு போகும்போது எங்கள் அண்ணன் குடும்பம், என் சொந்த பந்தம்லாம் நரத்துக்கு போயிடக்கூடாது, அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் சத்தியத்தை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தையும் பக்குவத்தையும் கர்த்தர் தரணும். லீதியால் இருதயத்தை திறந்த தேவன் அவங்க இருதயத்தையும் கர்த்தர் திறப்பார். அம்மே விசுவாசத்தோடு செபிக்கும்போது அதுக்கு கர்த்தர் முடிவை தருவார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி. டேனியல் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அவங்கள கடவுள் ஆசீர்வதிக்கணும், இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும், இதுக்கான எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கணும். பணத்தேவை, மனத்தேவை, அவங்க சரீர தேவை, அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கணும். இன்னும் அநேக ரகசிய காரியத்தை கர்த்தர் அவங்களோடு பேசணும். இன்னும் எப்படி நடத்தணும், எப்படி ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி இந்த சாட்சி அநேக இடங்களுக்கு பரவும்போது அநேகர் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை அவங்களுக்கு தரணும். உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக கூட ஆண்டவர் அந்த அண்ணனை அழைச்சி இந்த காரியத்தை செய்ய வைத்ததுக்காய் கோடான கோடி நன்றி. அவங்களுக்கு நல்ல சரீர பலனை கொடுங்க. தேவைகள் அனைத்தையும் சந்திங்கப்பா. இன்னும் இதுக்கான காரியங்கள், தேவைகள் இருந்தால் கர்த்தர் பரத்திலேருந்து ஒத்தாசி அனுப்புங்க. இப்போ அவங்களுக்காய் ஜெபிப்போம். ஏசப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஏசப்பா, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி. சகோதரனுக்காய் உங்கள் கரத்தில் வருகிறோம். சகோதரன் ஆசீர்வதிங்க, அவங்க செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க, இந்த சேனலை ஆசீர்வதிங்கப்பா. இதுக்காக விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். தேவன் தாமே கூட இருந்து நடத்தும்படியாய் கூட செபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவர கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. இதுக்காக யாரெல்லாம் ஊழியம் செய்கிறாங்களோ அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆரோன் பிரதரையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இதுக்காக ஊழியம் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ செய்தியை கொடுக்குற மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் இவங்களுக்காய் ஜெபிக்க என்னை கூட்டு வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. வரையிலே என்னை ஆசீர்வதிச்சிங்க, போகலையும் என்னை ஆசீர்வதிங்க. பட்டணத்திலேயும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, டேனியல் அண்ணாவை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, இந்த செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் பழுகவும் பெருகவும் செய்யுங்க. இந்த ஊழியத்துக்கு இன்னும் ஏதாவது தேவைகள் இருந்தால் கர்த்தர் அதை சந்திக்கும்படியாக கூட செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே.
1: அன்பான் தி கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.
2: Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லலாம், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா. அவர் கிருபையே நம்மை தாங்குகிறது. நம்ம எல்லாரும் ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் உணரும்படியாக, அவருடைய கிருபையை நாம் உணரும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பரிசுத்தரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவரே, மங்கி எரிகிற திரி அணையாத தேவனே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்களை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, எங்களை எரிய செய்கிறவரே, எங்க தீபத்தை அணையாதவரே, இம்மட்டுமாய் காத்த நேசரே, ஓ ரபனசியந்தரா, சிருஷ்டிப்பின் தேவனே, உருவாக்குகிறவரே, ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவரே. எல்லார வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி கத்தரை ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திர பலியில ஏறெடுக்கலாமா? எல்லார வாய்களை திறந்து ஓ எங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டுகளில் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, எங்களுக்கு ஆதரவா இருக்கிறவரே, பறந்து காக்கும் பட்சியை போல் எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களுக்கு ஆதரவா இருக்கிற எங்கள் ஆண்டவரே, உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உமை நோக்கி பார்க்கிறோம், எங்களை பாதுகாக்கிறவரே. எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா நெருக்கங்களுக்கும் சஞ்சலங்களுக்கும் தவிப்புகளுக்கும் எங்களை பாதுகாத்து மீட்டெடுக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்மை துதிக்கிறோம். அப்பா உங்க வல்லமை உள்ள கரம் எங்கள் மேல் நீட்டப்படுவதாக. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்க வல்லமை உள்ள கரம், எங்களை தூக்கி எடுக்கிற கரம், சிருஷ்டிப்பின் கரம், உருவாக்குகிற கரம், எல்லா

எல்லார கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி உங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. We love you, Jesus. எல்லாரும் சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறேன். அவரில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடியும், நன்மைக்கு ஏதுவாய் முடியும். அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மை, அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மை. அவர்களுக்கு இடரல் இல்லை, அவர்களுக்கு சஞ்சலம் இல்லை. ஓ ரபஷந்தரலா, மில் அன்பு கூறுகிறோம், சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சிருஷ்டிப்பின் தேவனே,

ஸ்துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரானவரே, இந்த மாலை வேளையில எங்களை ஒரு விசையாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்க கரம் இருக்கட்டும் அப்பா. ஜெபங்களுக்கு நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள், சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உற்சாகத்தின் ஆவினால் எங்களை நிரப்புங்க, ஒரு விசையாய் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, இரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்கப்பா, எண்ணங்களை கழுவுங்க ஆண்டவரே. உங்க நித்திய வழியில் எங்களை நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். நம்மை உருவாக்கின் ஆண்டவர், அவருடைய கைகளிலே தான் நாம் இருக்கிறோம். மீண்டுமாய் ஒருவேளை உடைக்கப்பட்ட அனுபவங்கள் இருந்தால், உடைக்கப்பட்டு நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால், நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை உருவாக்க உண்மை உள்ளவர். உங்க இருதயம் உடைக்கப்பட்டிருக்கலாம், வார்த்தையினால் உடைக்கப்பட்டு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உருவாக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கா? ஒருவேளை எந்த காரியம் எனக்கு தெரியாது, நீங்க எதுல உடைக்கப்பட்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் கிட்ட அந்த அனுபவத்தை கொடுங்க, அந்த காரியத்தை கொடுங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் மீண்டுமாய் உருவாக்க அவர் உண்மை உள்ளவர். அவர் குயவன், நம் களிமண். ஆண்டவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம் வாழ்க்கையை சீரமைக்க அவர் உண்மை உள்ளவர். ஹாலேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும், வியாதி பலவீனங்கள் இருந்தாலும், சரீர அவயங்கள் ஒருவேளை செத்து போயிருக்கலாம், ஆண்டவரால் மீண்டுமாய் உருவாக்க ஜீவனை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் சிருஷ்டிப்பின் தேவன், அவர் சிருஷ்டிப்பின் தேவன். நீங்க ஒன்னேவனை தான் ஆண்டவரை விசுவாசிங்க. இந்த மாலை வேளை நாம் விசுவாசித்து அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம்.

மரண பயங்களை ஆண்டவர் இந்த மாலை வேளையில நீக்குகிறார். ஒருவேளை வியாதியை குறித்து மரணத்தின் பாதையில, மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் இந்த பாதையை மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன் விசுவாசிக்கிறீங்க? ஹாலேலூயா! எல்லாரும் ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஓ ரீமா ஷிகா பரானா, எங்கள் வீடுகளிலே, ஓ நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம், நீதிமானுடைய கூடாரங்கள், ஓ கம்பீர சத்தம், ரட்சிப்பின் சத்தம், ஆனந்த பாடலின் சத்தம், துதியின் சத்தம், ஓ ரபந்தரா. ஒருவேளை உங்கள் வீட்டுல இதுவரைக்கும் அழுகையின் சத்தம் துணித்து கொண்டிருந்திருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் அந்த அழுகையின் சத்தத்தை துதியின் சத்தமாய் மாற்றப் போகிறார். நீ துயரப்பட்ட நாட்கள், நீ கஷ்டத்தின் நடுவில் நடந்த நாட்கள், கர்த்தர் ஓய பண்ணுகிறார், முடிவுக்கு கொண்டு வருகிறார்.

பதினாயிரம் பேர்களில் அவர் சிறந்தவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், புறாவின் கண்கள் உடையவர், கேதுரும் மரம் போல் ஆனவர், ஆயிரம் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர். கையை உயர்த்தி சொல்ல முடியுமா, நேசர் என்னுடையவர், என்னுடையவர், எனக்குரியவர், நான் அவருடையவன். எத்தனை பேரால சொல்ல முடியும், நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். வானாதி வானம் கொள்ளா, கர்த்தாதி கர்த்தர் நீரே, தேவாதி தேவன் அல்லோ, என் இதயத்தின் ராஜா நீர்தான் ஆண்டவரே. ஆமென். வரிகள் எல்லாம் நம்ம உணர்ந்து பாடலாம், இந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடலாம், அர்த்தங்களை புரிந்து கொண்டு பாடுங்க. ஏதோ பாடலா இல்லாம இந்த வரிகளை நாம் புரிந்து கொண்டு உண்மையாய் உள்ளத்திலிருந்து நாம் பாடும்போது ஆண்டவருடைய நேச அன்பு நமக்குள்ள பொங்கிக் கொண்டே இருக்கும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா?

இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் அந்த வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த வருகையை எதிர்நோக்கி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! அவரை, அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பக்தர்களுக்கு, விசுவாசிகளுக்கு ஆனந்தமா இருக்கும். அவர் வருகையை எதிர்பாராதவர்கள், எதிர்நோக்கி இல்லாதவர்களுக்கு அவருடைய வருகை ஒரு அதிர்ச்சி. ஆமேன், ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆண்டவர் வருகையை எதிர்நோக்கி இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமா இருக்கணும் ஆண்டவர் வருகைக்காக. ஆண்டவரே, உம்முடைய வருகை இப்பொழுது இருக்குமானால், ஆண்டவரே, உம்முடைய வருகையில நான் காணப்பட எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, இந்த இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா! எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா? ஆண்டவரே, உம்முடைய வருகை, ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிறேன்ப்பா, உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ரபந்தரலா, சொல்லுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க. ஓ பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் எல்லையை வைக்கவில்லை. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். சொல்லுங்க, இன்னும் என்ன பரிசுத்தமாக்குங்க. பரிசுத்தமாய் இருக்கிறன் ஒருவரும் சொல்ல முடியாது. ஆண்டவர், இன்னும் என்ன பரிசுத்தமாக்குங்க, இன்னும் என்ன பரிசுத்தமாக்குங்க. எந்தெந்த காரியத்துல நான் விழுந்து போயிருக்கிறனோ ஆண்டவர், அந்த காரியத்துல நான் பலப்பட கிருபை செய்யுங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. எந்தெந்த காரியங்களை நாங்கள் தள்ளாடி நடந்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்துல நாங்கள் பலப்பட பரிசுத்தமாக்குங்கப்பா. பரிசுத்தத்தின் பாதையிலே, நீ ஜீவ பாதையிலே எங்களை நேர்வழியாய் நடத்துவீராகப்பா. உங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். மகிமையின் ராஜாவாக வரப்போகிறார்.

ஹாலேலூயா. ஆண்டவர் வருகை குறித்த ஒரு பாடல், மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமீதில். ஹாலேலூயா. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஓ ஹா.

ஆதி ராஜாவாக ஆனந்தமா இருக்கிறவங்க இந்த பாடலை பாடும் போதே ஆண்டவர் வருகை வந்துட்டது போல இருக்குல்ல. எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நம்ம இம்மை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம், பூரணமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஓ ரபஷந்தரா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஓ இந்த எக்கால சத்தம் எங்க காதுகளிலே தொனிக்கட்டும் அப்பா, இந்த எக்கால சத்தம் ஓ எங்க காதுகளை தொனிக்கட்டும் ஆண்டவரே. செவிகளை திறந்தருளுவீராக, அந்த சத்தம் எங்கள் காதுகளில் தொனிக்கட்டும்.

உன்னதமானவரே, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இன்றைக்கு அந்த நாமத்தை அறிந்திருக்கிற நாம் நிச்சயமாய் ஆண்டவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், நிச்சயமாய் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஓ ரபனாஷந்தரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, நீர் எனக்கு போதும் அப்பா, நீர் எனக்கு போதும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விடுதலை வேணுமா? எந்தெந்த காரியத்துல விடுதலை வேணுமோ ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் நாமத்தை விசுவாசிக்கணும், ஆண்டவர் மேல வாஞ்சையாயிருக்கணும், ஆண்டவருடைய வசனத்தின் மேல வாஞ்சையாயிருக்கணும். அவன் என்ன மேல் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவன் நான் விடுவிப்பேன். நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். யாக்கோபெனும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஓ ரமணசந்தரா,

ஆண்டவரே, நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். இந்த மாலை வேளையில நம் எழும்பி நின்றோம், முழங்கால் படியிட்டோம், ஆண்டவருக்கு நேராக ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, உன் பாதமே எங்களுக்கு தஞ்சம், யாரிடத்தில் ஆண்டவரே போவோம், ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே, யாரிடத்தில் ஆண்டவரே நாங்கள் போவோம், நித்திய வழி, ஜீவ வார்த்தை, வாழ்வு தருகிற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உருவாக்குகிற வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதே. ஹல்லேலூயா, உம் கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அன்று பவுல் கர்த்தரிடத்தில் சொன்னார், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும், ஆண்டவரே நீங்க செய்யும், இந்த முள் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த முள் எனக்கு வேண்டாம். பவுல் மூன்று முறை ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இனி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, உங்க கிருபை போதும் ஆண்டவரே. ஓ, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபையே. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி காலையில் உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்குங்க. ஓ ரபஷந்தர, சீனாய் மலையில இயேசு கர்த்தர் மோசேக்கு வெளிப்பட்ட போது, தம் நாமத்தை கூறின போது, நான் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் நிறைந்தவர் என்று சொன்னாரே. கிருபை நிறைந்த ஆண்டவர் அவர். இந்த கிருபை இல்லாம நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. எங்கள் பலவீனங்களிலே எங்களுக்கு உதவி செய்கிற உங்க கிருபை,

0: கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை எங்களை தாங்கட்டும், எங்களை நடத்தட்டும். நீ கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
1: வேதாமத்தை எடுத்துக்கொள்வோம்.
2: Let us all take our Bible. Hallelujah. In our hands.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம்
2: ஜெரமியா
1: 31வது அதிகாரம்
2: 31
1: 12வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம்.
2: And 12.
1: Hallelujah. Amen. அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கத்தரருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. அல்லேலூயா.
2: Therefore they shall come and sing in the height of Zion, streaming to the goodness of the Lord, for wheat and new wine and oil, for the young of the flock and the herd. Their souls shall be like a well-watered garden, and they shall sorrow no more at all.
1: Jeremiah 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடை பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன்.
2: For I have saturated the weary soul and I have replenished every sorrowful soul.
1: Amen. மூன்று முறை அல்லேலூயா சொல்லி நாம் அமர்வோம்.
2: Let us all say hallelujah 3 times and say hallelujah, hallelujah, hallelujah,
1: hallelujah,
2: hallelujah.
1: உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto his
1: name. Hallelujah. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வெளியேறப்பெற்ற வாக்குத்தத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
2: I praise God for the precious promise the Lord has given.
1: Hallelujah. அநேக நேரங்களிலே நாம் அதிகமாய் ஜெபிக்கிறோம், அதிகமாய் விசுவாசிக்கிறோம், அதிகமாய் எதிர்பார்க்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் ஏமாற்றமும் அடைகிறோம்.
2: And many times we are praying and we are having faith, but then at the same time, so we are being rejected.
1: அநேக நேரங்களிலே நாம் மிகவும் மனச்சோர்வு அடைந்தவர்களாய் காணப்படுகிறோம்.
2: Many times we are in a sorrowful condition.
1: காரணம் என்ன?
2: What is the reason?
1: நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே எதிர்மறையாக காணப்படுகிறது.
2: Our situations are something different and opposite.
1: ஆகவே சரீரத்திலே ஒரு களைப்பு,
2: depression in our body.
1: ஆவியிலே ஒரு களைப்பு,
2: and depression, frustration in our soul.
1: ஆத்துமாவிலே ஒரு களைப்பு,
2: and frustration in our spirit.
1: இதன் மூலமாக நம்முடைய ஆத்துமா இளைத்து போய்விடுகிறது.
2: And because of that our soul becomes weary.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையானவர்களே, நம்முடைய ஆத்துமா வாழ்ந்திராவிட்டால் நாம் வாழ்ந்திருக்க முடியாது.
2: If our soul doesn't live, we cannot live.
1: உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமாக இருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும்.
2: As your soul lives, you have to live in everything.
1: Amen.
2: Amen.
1: ஆகவே பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு செய்தியை கேட்டவுடனே, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவுடனே நாம் ஒரு உற்சாகத்தோடு கூட நாம் சில காரியங்களை முயற்சி செய்கிறோம்.
2: Many times whenever we hear the cheerful prophetical messages, we are being encouraged.
1: ஆனால் அந்த முயற்சியிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகும் பொழுது உடனடியாக ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எங்களை கைவிட்டு விட்டீர்.
2: Whenever we take efforts and if it is not successful, we ask Lord, why you have forsaken me.
1: ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் காணப்படும், ஏன் ஆண்டவரே எங்களை மறந்து விட்டீர்.
2: Lord, why did you forget me, O Lord?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இந்த உலகத்திலே பாவம் செய்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து பயங்கரமான அருவறுப்பான வாழ்க்கையை செய்கிறவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள்.
2: The wicked people are always fine.
1: ஆனால் எங்களுக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது?
2: Why things are happening for us like this?
1: என்ற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டே இருக்கிறது.
2: And we keep asking this question.
1: அருமையானவர்களே,
2: Dear children of God, நாம்
1: வேதம் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம்.
2: We read Bible and we can pray.
1: நாம் ஆலயத்திற்கு வரலாம்.
2: We come to the service.
1: காணிக்கை கொடுக்கலாம்.
2: We can give offering.
1: ஆனால் அதே நேரத்திலே உள்ளான மனுஷன் நம்முடைய உள்ளான ஜீவியத்தை பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஒரு வெறுமை காணப்பட்டு கொண்டிருக்கிறது.
2: When we look at our inner man, there is something vacuum inside.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சபையில நாம் உற்சாகமா அல்லேலூயா சொல்றோம்.
2: We say hallelujah cheerfully in the church.
1: தனிமையில ஜெபிக்கும் பொழுது நாம் அப்படி உற்சாகமா ஜெபிப்பதில்லை.
2: When we are alone, we are not praying cheerfully.
1: ஒரு விதமான ஒரு சோர்வோடு கூட ஆண்டவரே என்னப்பா என்று ஒரு விதமான ஒரு சுய ஒரு பரிதாபத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் கெஞ்சி கொண்டிருக்கிறோம்.
2: And we are pleading unto the Lord with all frustration.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: இந்த காலவேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்திலே,
2: the promise of God in this
1: morning, ஆண்டவர் என்ன சொல்கிறார்?
2: What the Lord says?
1: இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன?
2: What is the promise?
1: மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
2: Three things are told.
1: என் பிள்ளைகள் சியோனின் உச்சியிலே வந்து கெம்பிரிப்பார்கள்.
2: My children will come to Zion and they will cherish.
1: நான் அருளுகிற நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள்.
2: They will keep running for the goodness of me.
1: அவருடைய ஆத்மா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். தோய்ந்த ஆத்மாவை அவருடைய ஆத்மா இனி தோய்ந்து போவதில்லை.
2: Their soul shall be like a well watered garden and they
1: இந்த மூன்று காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார்.
2: The Lord is saying three things to you.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையானவர்களே,
2: Dear children of God,
1: தேவனுடைய பிள்ளைகள் கம்பீரித்த
2: God's people, they will be cherishing.
1: கம்பீரமா ஜெபம் பண்றோமா?
2: Are we praying with all boldness?
1: Hallelujah. கம்பீரமா சாட்சி சொல்றோமா?
2: Do we testify with all boldness?
1: கம்பீரமாக ஊழியம் செய்கிறோமா?
2: Do we do ministry with all boldness?
1: இல்லாவிட்டால் நாம் தொய்ந்து போய் காணப்படுகிறோமா?
2: Or we are under frustration?
1: அருமையானவர்களே,
2: Dear children of God,
1: கர்த்தருடைய பிள்ளைகள் சியோனின் உச்சியிலே வந்து கம்பீரிப்பார்கள்.
2: The God's people, they will come to height of Zion.
1: சியோன் எங்கே இருக்கிறது?
2: Where is Zion?
1: எங்கே ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கே சியோன் இருக்கிறது.
2: Where there is God, there is Zion.
1: எங்கே சியோன் இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் இருக்கிற இடம்.
2: Where there is Zion, the Lord is there.
1: கர்த்தர் உங்களோட இருக்கும் பொழுது நீ எப்படி இருப்பாய் தெரியுமா? கம்பீரமா இருப்பாய்.
2: When the Lord is with you, you will be bold.
1: நாம் என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால், இல்லாவிட்டால் நாம் ஏதாவது ஒன்று நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி ஏதோ ஒன்று நடந்துவிட்டால் அப்ப மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யறோம்? ஒரே குதூகலமாக இருக்கிறோம்.
2: If the miracle happens and if it happens more than expectation, we are cherishing like anything.
1: வருஷத்துக்கு ஒரு முறை பர்த்டே கொண்டாடுறோம்.
2: We celebrate once in a year the birthday.
1: ஏதாவது ஒரு கல்யாண நாளை கொண்டாடுறோம்.
2: We celebrate the wedding day.
1: இப்படி ஏதாவது ஒரு கொண்டாட்டம், ஏதாவது ஒரு மகிழ்ச்சி, இப்படி ஏதாவது ஒரு நாள்ல உண்டாகிறது.
2: Some celebration in some day we get.
1: Hallelujah. ஆனால் தாவீது அப்படி இல்ல.
2: But David is not like that.
1: Hallelujah. நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன்.
2: I rejoice in the Lord always.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய்.
2: We rejoice in the Lord all the time.
1: Rejoice in the Lord always.
2: Rejoice in the Lord always. Always.
1: Rejoice.
2: Rejoice.
1: Rejoice.
2: Rejoice.
1: அப்படி இருக்கிறோமா?
2: Do we like that?
1: ஏன் இருக்க முடியல?
2: Why it is not possible?
1: அதுதான் நம்முடைய நிந்தைகள்.
2: That is reproaches.
1: யாராவது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா,
2: If somebody says something,
1: அது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியல.
2: We could not bear it.
1: அருமையானவர்களுடைய வேலை செய்யற இடத்திலேயோ, நம்முடைய வீட்டிலேயோ, குடும்பத்திலேயோ ஏதாவது ஒரு அவமானமான ஒரு காரியம் ஏற்பட்டு விட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியல.
2: In the family, in the workshop, if any shameful condition, we could not bear it.
1: ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துட்டா அதை தாங்கிக் கொள்ள முடியல.
2: If we face some loss, we cannot bear it.
1: நாம் ரிஜாய்ஸ் என்று சொல்வதற்கு பதிலாக, மகிழ்ந்து என்று சொல்வதற்கு பதிலாக நாம் என்ன செய்யறோம்? கோபப்படுறோம்.
2: Instead of being rejoicing, we get angry.
1: ஒரு விதமான கோபம் வருகிறது.
2: Some kind of angry is coming.
1: சில நேரத்தில் மனுஷன் இடத்துல கோபப்படுறதை விட ஆண்டவரிடத்துல கோபப்படுறாங்க.
2: people get
1: enna andavar ipdi seidittinga
2: lord why did he do like
1: hallelujah anege nanikiranga kathar dhaan idella seiraar
2: many thought that god
1: has done avan tan suyechinal ilupotti sikkondu shodhikapadran
2: they are drawn according to their own lust
1: nee suyechinal ilukapatti shodhikapatta andar mele paliye podren
2: and you are drawn by your own lust but they are blaming hallelujah god.
1: கர்த்தர் என்ன சொல்றாரு
2: what the lord says
1: நீ நல்லா இருக்கணும்னா உன் ஆத்மா நல்லா இருக்கணும்
2: and your soul should be all right
1: hallelujah
2: should be all right
1: நாம என்ன செய்றோம் முதல்ல என்னுடைய சரீரத்தை என்னுடைய தேவையை என்னுடைய உலக பிரகாரமான காரியங்களை முதல்ல கொடுங்க
2: first of all we are looking for our
1: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு அப்பதான் இவளை எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன்
2: the lord says seek the lord first and then
1: முதலாவது ஆத்மா
2: first of all the soul
1: உன்னுடைய ஆத்மா வாழ்ந்தாதான் நீ வாழ முடியும்
2: if the soul lives then you can
1: hallelujah அருமையான கர்த்தருடைய பிள்ளையே
2: dear children of god
1: இந்த கால வேளையிலே கர்த்தர் இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தை என்னவென்றால் உன்னுடைய ஆத்மா இனி எல்லாம் சொல்லுங்க இனி இனி
2: hereafter
1: தொய்ந்து போவது இல்லை இனி தொய்ந்து போவதில்லை
2: sorrow no more at all
1: hallelujah அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே
2: dear children of god
1: இதுதான் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம்
2: that is the promise of god
1: அப்படி உன் ஆத்துமா தொய்ந்து போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னவென்றால் உன் வாழ்க்கையிலே நீ கடந்து வருகிறதான பலவிதமான சோர்வுகள்
2: different kinds of frustration you are facing in your life
1: உன் வாழ்க்கையில உன்னை சோர்வு உண்டாக்குற பல காரியங்கள்
2: lot of things frustrating you
1: உன்னை பலவீனப்படுத்துகிற சில வியாதிகள்
2: the sickness is making you weak
1: சில நேரங்களிலே உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதான சில அம்புகள்
2: some arrows are coming against you
1: hallelujah
2: hallelujah
1: ஒருவேளை நீ என்ன செய்யலாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம்
2: you may be in tears
1: ஒருவேளை நீ அழுது கொண்டு நான் யார் இடத்துல போய் சொல்லுவேன் என்று நீ முனகிக் கொண்டிருக்கலாம்
2: you may be weeping where can I go and tell all these things
1: hallelujah கர்த்தர் சொல்கிறார்
2: the lord says
1: எல்லா ஆத்மாவும் என்னுடையதுதான்
2: all souls are mine
1: நீ என்னுடையவன்
2: you are mine
1: நீ என்னுடையவள்
2: you are mine
1: என்றால் நான் உன்னுடைய ஆத்மா என்னுடைய ஆத்மா
2: your soul is my soul
1: amen பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே
2: dear children of god
1: நம்முடைய ஆத்மாவின் நேசர் நம்முடைய ஆத்ம நேசர் இயேசு மாத்திரம்தான்
2: ஹல்லேலூயா our soul mate is Jesus Christ alone
1: ஹல்லேலூயா அவர்தான் நம்மை இந்த ஜீவ பாதையில வழிநடத்தி கொண்டிருக்கிறார்
2: and he is leading into the living path
1: amen
2: amen
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு ஆத்மா தொய்ந்து போய் இருக்கும் பொழுது அதாவது உன்னுடைய உள்ளான மனுஷன் இன்னர் மேன் ஒரு விதமாய் சலிப்படைந்திருக்கும் பொழுது
2: the inner man is frustrated
1: veni unde aathma salippu adavadu oru vidamaga nambike ilandu kaanapadum bolude
2: when your soul is in hopeless condition
1: there is no more hope nu solvanga la hopeless
2: hopeless
1: inimel enku oru nambike kedaiyadhu
2: i don't have hope
1: hallelujah endra sila soonaligal varum bolude
2: when you have such situation
1: hallelujah
2: hallelujah
1: sila nerathila paathinga sila peru சரி நீங்க ஜோம் பண்ண விட்டுலாம் இன்ன ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி என்னத்தை கண்டோம்
2: லெட் மீ ஸ்டாப் மை பிரேயர் டுடே வாட் ஐ கெயின் when I pray
1: சில பேர் ஜோம் பண்றதே விட்டுறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி விட்டுறாங்க
2: couple of days they just hallelujah. leave prayer life
1: ஆண்டவரை தேடுறதே விட்டுறாங்க
2: they don't seek the lord
1: காரணம் என்ன
2: what is the reason
1: hallelujah
2: hallelujah
1: அவருடைய ஆத்மா
2: the soul
1: பலனிலிருந்து காணப்படுகிறது
2: it is weak
1: hallelujah
2: hallelujah
1: David சொல்றார் கர்த்தாவே நீர் என் ஆத்மாவிலே பலன் தந்தீர்
2: David says Lord hallelujah. strengthened my soul
1: hallelujah அருமையான கர்த்தருடைய பிள்ளையே
2: dear children of god
1: ஆத்மாவிலே பலன் இருந்தால் ஆவியிலே பலன் வரும்
2: when you have strength in your soul you have
1: பலன் இருந்தால் சரீரத்திலே பலன் வரும்
2: then you get strength in
1: hallelujah.
2: your body
1: நீ பலவானாய் இருப்பாய்
2: you will be strong
1: ஒருவேளை சரீரத்திலே நீ பலவீனமாய் இருந்தாலும் பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக
2: you may be weak
1: hallelujah
2: but you say I am strong
1: கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியாய் பலவானாய் ஏன் மாற்றுகிறார் என்றால் உன்னுடைய ஆத்மா கொழுப்பான பதார்த்தங்களால் திருப்தி அடையும் பொழுது நீ பராக்கிரமசாலியாய் மாறுகிறாய்
2: your soul is satisfied with fatness and you will
1: be mighty ஆத்மா எப்படி இருக்குமா தொய்ந்து போகாது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். ஹாலேலூயா.
2: Your soul like a well watered garden.
1: எப்படி இருக்கும்? வறண்ட நிலத்துக்கும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா?
2: Do you know the difference between well watered garden and dry land?
1: Amen. வறண்ட நிலம் விடாய்த்து போய் கிடக்கும்.
2: The dry land without
1: Hallelujah.
2: water.
1: அப்படியே பூமி எல்லாம் வெடிச்சு போய் கிடக்கும்.
2: And it is the earth is divided.
1: அங்கே செடி கொடிகள் வளராது.
2: No more plants.
1: ஆனால் எந்த இடத்துல நீர் ஊற்றுகள் பாய்ந்து கொண்டிருக்கிறதோ அங்கே செழுமையான மரங்கள் விருட்சங்கள் காணப்படுகிறது.
2: Hallelujah. There is fountain you get.
1: கனிதம் மரங்கள் அங்கே காணப்படுகிறது போல.
2: Good fruits.
1: அருமையானவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
2: How is your life?
1: உன் குடும்பம் எப்படி இருக்கிறது?
2: How is your family?
1: நீ யார் தெரியுமா?
2: Who are you?
1: நீ ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம்.
2: A well watered garden. Don't forget.
1: நீ அவருடைய தோட்டம்.
2: You are his garden.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அதுல வேறு பலவிதமான கனித மரங்கள் இருக்கிறது.
2: Lots of fruits.
1: அழகான மலர்கள் உள்ள பூக்கள் நிறைந்த ஒரு பூங்காவனம் அதற்குள்ள இருக்கிறது.
2: Lots of flowers.
1: சிங்கார வனமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
2: It's a beautiful garden.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவருடைய தோட்டம் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது.
2: It is fenced properly.
1: அவருடைய தோட்டம் திராட்சை தோட்டமாக இருக்கிறது.
2: It is like wine.
1: அதிலே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார்.
2: The Lord is moving.
1: ஆமாண்டவர் வந்து, நேசரே என் தோட்டத்தில் வந்து கனியை புசியுங்க ஆண்டவரே.
2: Oh beloved, you come and
1: Alleluia.
2: Eat the fruit in
1: Alleluia.
2: my garden.
1: Alleluia.
2: Alleluia.
1: Amen.
2: Amen.
1: Alleluia.
2: Alleluia.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: ஆகவே கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களை கொடுக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால்,
2: The reason for promise,
1: இந்த ஜூன் மாதத்திலே,
2: The month of June,
1: உன்னுடைய ஆத்துமாவிலே இருக்கிற அந்த தொய்ந்து போன அந்த இழைப்படைந்த அந்த நிலைமை மாற வேண்டும்.
2: The sorrowful condition from your soul should be changed.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏசாயாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
2: In Isaiah we read and when you are in frustration the Lord gives the strength.
1: அந்த ஒரு ஆத்துமா மனசோர்வு அடையும் பொழுது அவனுக்கு ஒரு தோல்வி மனப்பான்மை வந்துருது.
2: When your soul is depressed and you get a failure attitude.
1: தோல்வி மனப்பான்மை வந்த உடனே அவன் எப்படி காணப்படுகிறான் என்றால், ஒரு கீழான சிந்தையுள்ளவனாய் காணப்படுகிறான்.
2: When you have the failure attitude and you will be having the low thoughts.
1: நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை.
2: I am useful for nothing.
1: இந்த உலகத்தில் ஏன் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறார்.
2: He has the thought, why should
1: அந்த எண்ணம் வந்த உடனே அவன் என்ன செய்யறான்?
2: What does he do?
1: செத்து போனாவே நலமா இருக்குமே நினைப்பான்.
2: He says,
1: சாவை விரும்புவான்.
2: He likes death.
1: வேதத்தில் ஒரு மனுஷன் இருந்தார். அவர் சாதாரண மனுஷன் அல்ல.
2: He's not ordinary man.
1: அவர் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி.
2: Powerful prophet.
1: அவர் ஜெபித்தால் வானத்திலிருந்து மழை வரும்.
2: When he prays the rain will
1: அவர்
2: come.
1: அவர் ஜெபித்தால் மழை நிற்கும்.
2: When he prays it will stop.
1: அவர் ஜெபித்தால் அக்கினி வரும்.
2: When he prays fire will come.
1: அப்படிப்பட்ட மனுஷன் தான் எலியா தீர்க்கதரிசி.
2: Such a Elijah prophet.
1: அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவ மனுஷன்.
2: Powerful man of God.
1: ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்றாரு.
2: He prayed.
1: ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரத்துல.
2: First Kings and
1: 19. என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு தெரியுமா?
2: What did he pray?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: என்ன சொல்றாரு?
2: What did he say?
1: ஆண்டவரே எனக்கு நல்ல வரங்களை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லல.
2: He didn't say, Lord, thank you for giving.
1: Hallelujah. என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு?
2: What did he pray?
1: போதும்.
2: Lord enough.
1: போதும்.
2: Enough.
1: போதும் ஆண்டவரே.
2: Lord enough.
1: என்ன எடுத்துக்கங்க.
2: Please take me.
1: நான் கஷ்டப்பட்டது போதும்.
2: Enough struggling.
1: நான் பாடுபட்டது போதும்.
2: Enough suffering.
1: Hallelujah. நான் எவ்வளவு நாள் இப்படி பாடுபடுவேன்?
2: How long I should suffer?
1: எவ்வளவு நாள் போராடுவேன்?
2: How long I have this tribulation?
1: Hallelujah. நான் எவ்வளவு நன்மை செய்றனே?
2: I do a lot of goodness.
1: Hallelujah. எவ்வளவு ஊழியம் செய்தனே?
2: I do a lot of ministries.
1: Hallelujah. ஆனால் இப்பொழுது ஒரு இசபேலனை துரத்தி கொண்டு வருகிறாள்.
2: Isabel is following me.
1: Hallelujah. அந்த இசபேல் ஏன் துரத்தி கொண்டு வருகிறாள்?
2: Why she is following?
1: அந்த எலியா தீர்க்கதரிசி பாகால் என்று சொல்லப்படுகிற விக்கிரக ஆட்களை அவர் வெட்டி போடுகிறார்.
2: Elijah just killed many balls
1: அந்த விக்கிரகங்களை வணங்குகிற மந்திரவாதிகள்.
2: All the
1: பில்லி சூனியம் பண்ணுகிறவர்கள்,
2: all the witchcraft people,
1: தோப்பு விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள்,
2: all the idol worshippers,
1: இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தலைவிதான் இந்த இசபேல். இந்த இசபேல் மூர்க்கம் அடைந்து விட்டாள்.
2: She got angry like anything.
1: என்னுடைய ஊழியக்காரன், அதாவது பிசாசுடைய ஊழியக்காரன் எல்லாம் வெட்டி போடுற ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன் இருக்கிறான்.
2: And there is the prophet and
1: hallelujah
2: and killing lots of Baal's prophets.
1: அவனை நாம் அழிக்கணும்.
2: I should destroy.
1: தீர்மானம் எடுத்து
2: she got the determination.
1: எலியாவை கொலை செய்யும்படி வகை தேடுகிறாள்.
2: She is seeking to kill Elijah.
1: வேதம் சொல்லுகிறது,
2: the bible says,
1: எலியா அந்த இசபேல் இடத்திலிருந்து தப்பி ஓடி வருகிறார்.
2: And Elijah ran away.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஓடி ஓடி ஓடி பல மைல்கள் ஓடி வருகிறார்.
2: He ran away for long distance.
1: சோர்ந்து போனார்.
2: He was
1: இளைப்படைந்து போனார்.
2: He frustrated.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நேரா வந்து ஒரு சூரை செடியின் கீழே வந்து பெசாம படுத்துட்டார்.
2: He just lie down under
1: Hallelujah.
2: the tree.
1: இனிமேல் ஓட முடியாது.
2: I can't run anymore.
1: என்ன எடுத்துக்கொள்ளும்.
2: Please take me.
1: அது இனிமேல் முடியாது.
2: Not possible. Enough.
1: போதும்.
2: Enough.
1: ஒரு சுய திருப்தி.
2: Self satisfaction.
1: போதும், நான் நல்லா இது வரைக்கும் வாழ்ந்தது போதும்.
2: It is enough living.
1: என்கிற ஒரு நிலைமை.
2: That kind of condition.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: அருமையானவர்களே, என்ன பண்ணிட்டு படுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட கேட்டு படுக்கிறார், போதும் ஆண்டவரே ஆத்மா என்ன செய்துங்க
2: அருமையான
1: ஆகாரம்,
2: பியூட்டிஃபுல் ஃபுட்,
1: தண்ணீர்,
2: வாட்டர்
1: வைக்கப்பட்டிருக்கிறது.
2: It is kept.
1: சுட சுட வைக்கப்பட்டிருக்கிறது.
2: Hot bread kept.
1: என்ன இது?
2: What is it?
1: நான் சாகணும் தானே கேட்டேன் ஆண்டவரே.
2: Lord, I wanted to die.
1: மறுபடியும் எனக்கு ஆகாரம் வைக்கிறீரே.
2: Why do you keep food?
1: சரி, ஏதோ களைப்பினால தண்ணியை குடி சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துட்டார்.
2: He ate and drank.
1: நல்லா தூங்குறார்.
2: He is sleeping well.
1: நல்லா சாப்பிட்டார்.
2: He ate well.
1: நல்லா தூங்கினார்.
2: He slept.
1: ஆண்டவர் விட்டு மறுபடியும் எழுப்பினார்.
2: Again the Lord woke him. Come on, rise up.
1: Hallelujah. Thank you Jesus.
2: Thank you Jesus.
1: எழுந்திரு.
2: Rise up.
1: என்ன ஆண்டவரே, நான் சாகணும்னு சொல்லி தான் உங்ககிட்ட கேட்டேன்.
2: I asked for take.
1: இல்ல மகனே.
2: No son.
1: உன் இஷ்டம் கிடையாது.
2: It is not your liking.
1: உயிர் போறதும் உயிர் வரதும் உன் இஷ்டம் கிடையாது.
2: It is not your like.
1: அந்த உயிரை கொடுத்தது நான்.
2: I have given the life.
1: அந்த ஆத்மா என்னுடையது.
2: The soul is mine.
1: உன்னுடைய இஷ்டத்தின்படி நான் விட மாட்டேன்.
2: I will not leave you as
1: உன்னை
2: you like.
1: ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன்.
2: I have a plan.
1: அது நிறைவேறணும்.
2: It has to be fulfilled.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: அது உனக்கு தெரியுமா?
2: Do you know that?
1: அது தெரிஞ்சா நீ என்ன செய்திருக்க மாட்டே? சூரிய செடிங்க படுத்துக்கிட்டு போதும் ஆண்டவரே சொல்ல மாட்டேன்.
2: If you know that, you will not say enough.
1: எனக்கு அனைவருடைய வாழ்க்கையில தன்னை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் ஒரு நிச்சயம் கிடையாது.
2: They don't have assurance about God's plan.
1: ஆண்டவர் தெரிந்தார் ரட்சித்தார் நிச்சயம் கிடையாது.
2: They don't have assurance how the Lord is saved.
1: Hallelujah. ஒரு ஏனோ தானோ என்கிற ஒரு நிலைமை.
2: Somehow they live.
1: அதனாலதான் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல.
2: They don't know what to do.
1: என்ன ஜெபம் செய்றாங்கன்னு தெரியல.
2: They don't know what to pray.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: கர்த்தர் சொல்றாரு,
2: The Lord says,
1: எழுந்து போஜனம் பண்ணு.
2: Come on, rise up and eat.
1: ஏன் தெரியுமா?
2: Because
1: நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்.
2: You have to go for a long
1: Alleluia.
2: way.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah. இந்த ஆகாரத்தை கொடுக்கிறது யாரு?
2: Who gave this food?
1: ஒரு பெரிய தேவ தூதர்.
2: Big angel.
1: Hallelujah. தேவதூதன் வந்து இவருக்கு பெரிய காரியத்தை ஏதோ செய்வார்னு பார்த்தா ஒரு தட்டில் சாப்பாடு வச்சுட்டு போறாரு.
2: And he is just putting the food.
1: Hallelujah.
2: Without doing great things.
1: எலியா யோசிக்கிறார்.
2: Elijah is thinking.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி.
2: பெரிய
1: அற்புதங்களை செய்கிறவர்.
2: Great prophet, great miracles he does.
1: Hallelujah. ஆனாலும் இதுக்கு ஒரு கேள்விக்குறி.
2: Now there is a question.
1: ஏன் இந்த ஆகாரம்?
2: Why this food?
1: அந்த ஆகாரத்தை புசித்த உடனே
2: after eating that food
1: அவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான்.
2: He started walking.
1: 40 நாட்கள்.
2: 40 days.
1: Hallelujah. புசியாமலும் குடியாமலும் போஜனம் பண்ணாமலும் அவன் நடந்து போயிட்டே இருக்கிறான்.
2: Without eating and drinking he Hallelujah. was walking and walking.
1: அது சாதாரண ஆகாரம் அல்ல.
2: Not ordinary food.
1: கர்த்தர் கொடுக்கிற ஆகாரம்.
2: Lord's food.
1: அதுக்கு அப்புறம் அவன் சோர்வா இருக்கறன்னு சொல்லவே இல்ல.
2: No frustration after that.
1: ஆண்டவரே போதும் ஆண்டவரேன்னு சொல்லல.
2: He didn't say it is enough.
1: இப்போ அவருக்கு என்ன வந்து விட்டது?
2: What did he get?
1: ஒரு பலன் வந்து விட்டது.
2: He got that strength.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நடந்து போறான். 40 நாள் நடக்கிறான்.
2: 40 days he was, hallelujah, he was walking.
1: ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல,
2: not one day or two days.
1: 40 நாள் எதுமே வழியில சாப்பாடே கிடையாது.
2: No food on the way.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
1: அதுதான் எலியாவை கர்த்தர் தெரிந்து கொண்ட விதம்.
2: That is the way the Lord has selected, hallelujah, Elijah.
1: அவனுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறாரு.
2: The Lord kept a job. Hallelujah.
1: அவன் மூலமா எலிசா தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும்.
2: Through whom Elijah has to be
1: anointed. அதற்கு பிறகு அதே எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்.
2: Elijah has to be taken in the,
1: இதெல்லாம் தேவன் அவனுக்காக போட்டு வச்சிருக்கிற திட்டம்.
2: That's a God's plan.
1: சும்மா எடுத்துக்கனா எடுத்துக்க மாட்டாரு.
2: He will not take just like that.
1: அவர் உனக்கு வச்சிருக்கிற வழி அந்த சுழல் காற்றில் நீ போணும்.
2: You have to go through the swirl wind.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு.
2: The Lord keeps
1: the time. வச்சிருக்கிறாரு.
2: He keeps time.
1: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவியை வைத்திருக்கிறார்.
2: He has some position, வைத்திருக்கிறார். Responsibility.
1: அந்த பொறுப்பை நீ நிறைவேற்ற வேண்டும்.
2: You have to fulfill the responsibility.
1: ஆமென். போதும் என்று சொல்லாதே.
2: Don't say it is enough.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான வாழ் தேவ பிள்ளைகளே,
2: dear children of God,
1: அவன் சோர்ந்து போய் அந்த சூரை செடியும் கீழ்ப்படுத்தானா.
2: He frustrated like anything.
1: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ இலைப்படைந்து சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் உன்னை நினைத்துக்கொள்.
2: The spiritual life, whenever you get weary, think about it.
1: உன்னை ஆண்டவர், நீ சோர்ந்து போய் விட்டாய் என்று உன்னை தூக்கி குப்பையில போட மாட்டார்.
2: The Lord will never reject you because you were, hallelujah, in a weary condition.
1: உன்னை திரும்பவுமாய் உயர்த்துவார்.
2: Again he will lift you up.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எவ்வளவு பெரிய ஆழ்குழியில போட்டாலும் நீ மேல வருவே.
2: He will come up. Hallelujah. Even from the deep pit.
1: Amen. நான் ஒரு கழுதையை பற்றி ஒரு சம்பவம் படித்தேன்.
2: I have read about a donkey.
1: ஒரு கழுதையை வளர்த்திருந்த ஒரு ஆள் என்ன செய்தாரா, ரொம்ப நாள் அந்த கழுதையை வச்சிருந்து அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு முடியல அவரால்.
2: And he could not feed the donkey for many days.
1: அதை கொலை செய்யவும் முடியல, என்ன கூட வளர்த்தார் இல்லையா.
2: He could not even kill.
1: அதனால அவர் என்ன செய்தாரா, எங்கேயாவது ஒரு குழியில் அதை தள்ளிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குழியில் தள்ளிட்டாராம்.
2: He just put it, put
1: bridge, யாருக்கும் தெரியாமல் அப்படியே சாகட்டும் அப்படின்னு சொல்லி
2: let it die.
1: வந்துட்டார்.
2: He came.
1: அந்த குழியில் அந்த ஊர் மக்கள்லாம் போய் என்ன செய்யணும், குப்பையை கொட்டுவாங்களாம்.
2: And they all put the dust in that pit.
1: குப்பையை கொட்டினே இருப்பாங்க.
2: They kept on putting the dust.
1: இந்த கழுது மேலே தான் அந்த குப்பை வந்து விழும்.
2: And everything will come upon that donkey.
1: அப்போ அந்த கழுது என்ன செய்யுமா,
2: what the donkey does,
1: அப்படி உதறிட்டு மறுபடியும் மேலே வரும்.
2: It will just shake and come up.
1: குப்பை கீழே போகும்.
2: The dust go down.
1: கழுது மேலே வரும்.
2: Then it will come up.
1: மறுபடியும் குப்பை கொட்டுவாங்க.
2: Again they put the dust.
1: மறுபடியும் கழுது இன்னும் ஒரு அடி மேலே வரும்.
2: Again 1 feet it comes up.
1: மறுபடியும் குப்பையை கொட்டுவாங்க.
2: Again they put.
1: மறுபடியும் உதறிட்டு மேலே வரும்.
2: Again it comes up.
1: குப்பையை கொட்ட கொட்ட கழுது என்ன செய்யுது, மேலே வந்துனே இருக்குது.
2: When they put the dust and it is coming up. When the pit is filled.
1: கழுதுக்கு தெரியுது நம்ம நிலத்துக்கே வந்துட்டோம்.
2: Now we have come to.
1: Hallelujah. Hallelujah.
2: Hallelujah.
1: நேரா எஜமான்கிட்ட போது.
2: It went to the master.
1: அவர் பார்க்கறாரு.
2: He saw that.
1: செத்து போயிருப்பேன்னு பார்த்தா உயிரோட வந்து நிக்கிறியே.
2: I thought you died.
1: Hallelujah.
2: But you come back.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: உன்னால் என்னை சாகடிக்க முடியாது.
2: You cannot kill me.
1: என்னை குழியிலிருந்து ஒருத்தர் உயர்த்தி இருக்கிறார்.
2: From the pit one. Hallelujah. Raise me up.
1: Amen.
2: Amen.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
1: உன்னை குழியில தூக்கி போட்டாலும் சரி,
2: though you put up
1: in the pit, உன் வாழ்க்கை அழிக்க நினைக்கிறவர்களா இருந்தாலும் சரி,
2: though they
1: உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களா இருந்தாலும் சரி,
2: they may come against you,
1: கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
2: The Lord will lift you.
1: Hallelujah.
2: Up. Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: உன்னுடைய ஆத்மா தொய்ந்து போவதில்லை.
2: Your soul will never become weary.
1: இனி உன்னுடைய ஆத்மா தொய்ந்து போவதில்லை.
2: Your soul will ever become weary.
1: மனமுறிவு அடைவதில்லை.
2: And you will not become weary. Hallelujah.
1: கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார்.
2: The Lord is with you.
1: உனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார்.
2: He does battle for you.
1: சோர்ந்து போகாதே தேவனுடைய பிள்ளையே.
2: Don't be depressed.
1: எதனால் நீ சோர்ந்து போய் இருக்கிறாய்?
2: Why are you frustrated?
1: இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த சோர்வு வருதுன்னு கேட்டீங்களா?
2: Whenever we get frustrated.
1: எப்பெல்லாம் ஒரு கஷ்டம் வருதோ?
2: Whenever we face.
1: Hallelujah. நல்லா எல்லாம் முடிஞ்சிருச்சு பரவாயில்லன்னு நினைப்போம்.
2: We think everything is over.
1: இன்னொரு கஷ்டம் ஒன்று வரும்.
2: Another thing will come.
1: இன்னொரு கஷ்டம் வரும்.
2: Another problem.
1: One by one வந்துட்டே இருக்கும்.
2: One by one it comes.
1: எவ்வளவு வந்தாலும் சரி.
2: Whatever it may be.
1: எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி.
2: Whatever may be the tribulation.
1: எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி.
2: Whatever may be the trouble.
1: சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவம் அளிக்கிற தேவன்.
2: The Lord gives strength whenever you are under
1: weary. கூட இருக்கிறாரு.
2: He is with
1: Hallelujah.
2: You.
1: நீ என்ன செய்யணும் தெரியுமா?
2: What you suppose?
1: இயேசு அத்திக்கிறிஸ்து புஸ்தகத்தில் 40 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
2: 40
1: ஹல்லேலூயா. 31 வசனத்தில்
2: 31
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகவே மாட்டார்கள்.
2: அல்லேலூயா. அல்லேலூயா.
1: ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி,
2: they may walk,
1: நீ இளைப்படையவே மாட்டாய்.
2: You will never become weary.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அதனால அவன் சூப்பர்மேன் நினைச்சிடாதீங்க.
2: Don't think he's a superman.
1: எலியா திகச்சி ஒரு சாதாரண மனுஷன் தான்.
2: Elijah was ordinary man.
1: வேற எலியா திகச்சி குறித்து என்ன சொல்லுது?
2: What the Bible says.
1: யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கும் பொழுது,
2: in James,
1: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தான்.
2: And
1: உன்ன போல என்ன போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான்.
2: You and me is also
1: கஷ்டங்கள் தான், நெருக்கங்கள் தான்,
2: oppression,
1: போராட்டம் தான்,
2: tribulation,
1: ஒரு விதமான பிரச்சனை தான்,
2: problems.
1: ஒருத்தர் உன்னை புகழ்வார்கள், ஒருத்தர் உன்னை இகழ்வார்கள்.
2: One will lift you up,
1: ஒருத்தர் உன்னை நம்புவார்கள், ஒருத்தர் உன்னை பழிப்பார்கள்.
2: One may believe you, another one.
1: பல விதங்களிலே உன் வாழ்க்கை காணப்படலாம்.
2: In different ways your life may be.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: என்ன இருந்தாலும் சரி,
2: whatever it may be.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நீ அதை பார்க்க கூடாது.
2: Don't look at that.
1: அது முடிவு அல்ல.
2: It's not end.
1: நீ கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதை அது கஷ்டமான ஒரு பாதையா இருக்கலாம்.
2: It may be a difficult
1: ஆனால்
2: way.
1: அதெல்லாம் உன்னுடைய முடிவு.
2: That is not your end.
1: கர்த்தர் உன்னை எங்க கொண்டு வருகிறார் தெரியுமா?
2: Where the Lord is.
1: மனுஷரை உன் தலையின் மேல் ஏறி போக பண்ணுவார்.
2: They ask.
1: Hallelujah.
2: They make the men.
1: சங்கீதம் 66ல.
2: In Psalm 56.
1: ஆனால் எங்கே கொண்டு வந்து விடுவார்?
2: Where the Lord
1: will bring you. செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவார்.
2: He'll bring you to the Hallelujah. Prosperous land.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: இப்பொழுது இருக்கிற பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல.
2: The sufferings cannot be compared with the future blessings.
1: ஒரு தெரிந்து கொள் தேவனுடைய பிள்ளையே,
2: you understand this.
1: உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆத்மா தொய்ந்து போகாம இருக்கணும்னா நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கங்க.
2: You understand one thing.
1: இந்த கஷ்டம் வந்து இருக்குதே,
2: the problems have
1: come, இந்த பாடு வந்து இருக்குதே,
2: the sufferings have come,
1: இதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்.
2: I rejoice in that.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் சந்தோஷமா இருக்கிறேன்?
2: How many can say
1: hallelujah,
2: rejoicing?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: ஏன் நம்ம சந்தோஷப்படணும்? 1 பேதுரு 4:13 வாசிக்கும் பொழுது,
2: 1 Peter 4:13,
1: கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானபடினால் என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க.
2: Hallelujah. And rejoice because you are the partakers of his sufferings.
1: ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு பாடு வந்துச்சுனா அது உன்னால வந்துச்சோ, நீ செய்த தவறுனால வந்துச்சோ, இல்ல மனுஷர்களால் வந்ததோ, சாத்தானால வந்ததோ, எப்படி வந்தாலும் சரி பாடு பாடுதான்.
2: The sufferings may be
1: கஷ்டம் கஷ்டம்
2: தான். Sufferings may be anyway.
1: ஆனால் அந்த கஷ்டத்துல தேவனுடைய பிள்ளையே, நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான்.
2: You do one thing.
1: எதை செய்யணும்?
2: What you supposed to do? ஆண்டவரே, Lord,
1: நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
2: I rejoice.
1: ஏன் தெரியுமா?
2: Because
1: நான் இந்த பாடுகள் உம்முடைய பாடுகளுக்கு என்னை பங்காளியாய் மாற்றி விட்டது.
2: And it makes me the partakers of your sufferings.
1: என்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டோமோ,
2: whenever we become the child of God,
1: கிறிஸ்துவின் பங்காளி.
2: We are the partakers of Christ.
1: அவருடைய ஆசீர்வாதத்துக்கும் நம்ம பங்காளி தான்.
2: Partakers of his
1: blessings. அவருடைய சந்தோஷத்துக்கும் பங்காளி தான்.
2: Partakers of his joy.
1: அவருடைய பாடுகளுக்கும் பங்காளி தான்.
2: Partakers for his sufferings. Hallelujah.
1: அதனால நீ சந்தோஷப்படணும்.
2: You have to rejoice.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God.
1: Amen.
2: Amen.
1: அது நிமித்தம் நீ என்ன செய்யணும்? முதலாவது சந்தோஷப்படணும். ரெண்டாவது நீ என்ன செய்யணும்? 16வது வசனம் பாருங்க. 1 Peter 4:16 ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் அவன் என்ன செய்யணும்? தேவனை உன்ட்ட வந்து சொல்லுவாங்க.
2: They will come and say,
1: நான் பைபிளை தூக்கின்னு போற, தூக்கின்னு வர, இங்க சர்ச்சுக்கு போற, அங்க ஜெபம் பண்ற, எல்லாம் பண்ற, உன் நிலைமை இப்படி இருக்குது.
2: You take the Bible, you go to church, your condition is like this.
1: சிரிக்கணும்.
2: You have to laugh.
1: துதிக்கணும்.
2: You have to praise.
1: Hallelujah. உனக்கு வெக்கம் இல்லையா?
2: Don't you have shame?
1: எனக்கு வெக்கமே கிடையாது.
2: No shame at all.
1: அவங்க யோசிப்பாங்க.
2: They may think.
1: கஷ்டப்பட்டா இவங்க சந்தோஷப்படுறாங்களே.
2: When they suffer, they rejoice.
1: ஒருவன் கிறிஸ்துவனா இருப்பதினால் பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்து என்ன செய்யணுமா? தேவனை மகிமைப்படுத்த.
2: You have to glorify God in the midst of suffering.
1: எத்தர மகிமைப்படுத்த.
2: You glorify God.
1: ஏன் தெரியுமா?
2: Because
1: உனக்கு தெரியாது.
2: You may not be knowing.
1: உனக்கு அது பாடு.
2: It is suffering for you.
1: கஷ்டம்.
2: It is
1: ஆனா கொஞ்ச நாள் பொறுத்து உங்களுக்கு தெரியும்.
2: After that you know.
1: ஆண்டவர் நல்லதுக்காக தான் இதை ஏற்படுத்தினார்.
2: The Lord made it for goodness.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவரிடத்தில் அவர் அன்பு கூறுகிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், Hallelujah. Amen.
2: Amen. Those who love the Lord.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவர்களுக்கு சகலமும்,
2: all things
1: எப்படி நடைபெறுமா? நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்.
2: For goodness.
1: நன்மைக்காக.
2: All things work together for good. For good.
1: இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் சொல்கிறார், தேவனுடைய பிள்ளையே,
2: the month of June,
1: உன்னுடைய ஆத்மா வாழ்ந்திருக்கிறது மாத்திரமல்ல,
2: not only your soul lives,
1: உன் வாழ்க்கையில நான் நிறைய நன்மையை செய்ய போறேன்.
2: I do goodness.
1: நீ நிறைய நன்மையை காண்பாய்.
2: You will see lot of goodness.
1: இனி தீங்கை நீ காண்பதில்லை.
2: No more evil.
1: இனி நீ தீங்கை காண மாட்டாய்.
2: No more evil.
1: நன்மையை தான் பார்க்க போற.
2: You will see the goodness.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அப்ப நீ என்ன செய்யணும்?
2: What you supposed to do?
1: இப்பொழுது இருக்கிற பாடுகளை பார்க்காத.
2: Don't look at the suffering.
1: கர்த்தர் சொல்றார் இல்லையா, நன்மை வரப்போது.
2: The goodness will
1: நன்மை
2: come.
1: வரப்போது.
2: Goodness will come.
1: நன்மை வரப்போது.
2: Goodness will come.
1: ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
2: Just praise.
1: நன்மை வரப்போது.
2: Goodness will come.
1: Amen.
2: Amen.
1: அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே?
2: What I supposed to do?
1: சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு என்ன செய்தது? ஒப்பு கொடுத்துரு. அல்லேலூயா.
2: Commit the keeping Alleluia. Of your souls to him.
1: அவருக்கு ஒப்பு கொடுத்துரு.
2: You commit yourself.
1: எதுவா இருந்தாலும் அவருக்கு ஒப்பு கொடு.
2: Whatever it may be, commit.
1: அவர் ஆசீர்வாதமா மாற்றுவார்.
2: They will, the Alleluia. Lord will make it blessing.
1: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து பிரசங்கம் கேட்டுன்னு 5000 அதிகமான மனிதர்கள் கூட்டம் கூட்டமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
2: The 5000 people are
1: sitting and listening. சாப்பிடுறதுக்கு வழி இல்ல.
2: 3 days over, no food.
1: அப்போ சீஷங்க வந்து சொல்றாங்க.
2: Disciples came and said,
1: ஆண்டவரே,
2: Lord,
1: போதும் அந்த ஜனங்களை அனுப்பிச்சு விட்டுருங்க ஆண்டவரே.
2: Please send them back.
1: அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீஷர்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு.
2: Disciples got hungry.
1: இவங்களால நம்ம உட்கார்ந்து சாப்பிடாம இருக்கிறோம்.
2: And we don't
1: இவங்க போனா நம்மளாவது நல்லா சாப்பிடலாமே சொல்லிட்டு.
2: Go back, we can eat.
1: இவங்களை எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க ஆண்டவரே.
2: Lord, you send them back.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இல்லப்பா.
2: No.
1: அவங்க சோர்ந்து போய் விடுவார்கள்.
2: They will be under weary.
1: ஆண்டவருக்கு கவலை அதுதான்.
2: That is the worry.
1: சோர்ந்து போகும். என் ஜனங்கள் சோர்ந்து போக கூடாது.
2: My people should not get weary.
1: ஆகாரம் கொடுத்துருங்க.
2: Give food.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆகாரம் கொடுங்க.
2: Give food to them.
1: வனாந்தரத்துல போய் ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு.
2: The Lord is saying giving food in the wilderness.
1: உங்கத்துல என்னப்பா இருக்கு?
2: What do you have?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சொல்லிட்டு ஆண்டவர் உடனே சொல்றாரு,
2: the Lord said immediately,
1: போய் பாருங்க.
2: Go and see.
1: உங்கட்ட என்ன இருக்குது?
2: What do you have?
1: போய் பாரு.
2: Go and see.
1: The சீஷர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா?
2: What the disciples
1: போய் பாக்கிறதுக்கு சோம்பேறி தான பட்டுக்கிட்டு.
2: They get
1: ஒண்ணுமே இல்லைங்க ஆண்டவரே.
2: Nothing is there.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: போய் சொல்றது.
2: Still telling lie.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நம்ம நிறைய பேர் அப்படிதான் ஏதாவது ஒரு வேலையை கஷ்டப்பட்டுட்டு சும்மா நான் சொல்றது நடந்துருச்சுங்க முடிஞ்சிருச்சு சும்மா சொல்லுவாங்க.
2: They just Alleluia. Like they say it is over.
1: போய் பார்த்தாங்க ஒண்ணுமே நடந்திருக்காது.
2: Nothing would have.
1: அது போல ஆண்டவருக்கு தெரியும்.
2: The Lord knows.
1: அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம்.
2: Let me give food.
1: கொடுத்து என்ன இருக்குது?
2: What do you have?
1: கொண்டு வாங்க.
2: Bring it.
1: அப்படினா ஒண்ணே இல்லைன்னு சொல்லிருப்பாங்க.
2: They would have said
1: ஆண்டவரே நேத்துல போய் பாரு.
2: Go and see.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: பார்த்துட்டு வந்து போய் சொல்ல முடியாது.
2: They cannot tell lie anymore.
1: இந்தாங்க ஆண்டவரே. 5 apples 2 meals நீங்க ஒண்ணே சாப்பிடுங்க.
2: 5 loaf of
1: Hallelujah.
2: Bread and 2 fish.
1: அப்ப ஆண்டவர் என்ன செய்தாரு?
2: What did the Lord do?
1: அத வாங்குனாரு.
2: He got it.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஜனங்களை பார்க்கல.
2: He didn't look at the
1: people. சீஷர்களை பார்க்கல.
2: He didn't look at the disciples.
1: மனிதர்களை பார்க்கல.
2: He didn't look at anyone.
1: அண்ணாந்து வானத்தை பார்த்தாரு.
2: He lifted and saw the heaven.
1: கையில 5 apples 2 meals.
2: 5 bread and 2 loaves. Where did he see?
1: சம்பளம் வாங்குன உடனே எங்க பார்க்கணும்?
2: When you get income, where did he see?
1: சொல்லுங்க.
2: போன
1: வாரம் ஒரு சிஸ்டர் வந்தாங்க.
2: லாஸ்ட் வீக் ஒன் சிஸ்டர் கேம்.
1: அவங்க வந்து என்ன ஐயா, சபையில நிறைய தேவைன்னு சொன்னீங்களே ஐயா.
2: You said you have lot of needs.
1: ஆமா, அவங்க ஏழையான ஒரு சகோதரி.
2: Poor lady.
1: எவ்வளவு பணக்காரங்க ஒருத்தர் கூட வந்து இந்த வரைக்கும் இன்னாயான்னு கேட்கவே இல்லை.
2: The rich man did not ask.
1: இவங்க வந்து கேக்குறாங்க.
2: She was asking.
1: அப்ப நான் சொன்னேன், என்னம்மா அப்படின்னு.
2: I said what?
1: இல்லையா, எங்க வீடு ஓடெல்லாம் ஒழுகுது.
2: And the water is coming.
1: ஒழுகுது.
2: It is water is entering.
1: ரிப்பேர் பண்ணணும்னு தீர்மானம் எடுத்தேன்.
2: I determined to repair.
1: அதுக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கேன்.
2: I have gathered some money for that.
1: ஆண்டவர் சொன்னாரு,
2: Lord said,
1: இத போய் பாஸ்டர் கிட்ட கொடுன்னு
2: சொன்னாரு. Go and give it to the pastor.
1: நான் சொன்னேன், நோ நோ நோ.
2: I said no.
1: முதல்ல போய் வீட்டை சரிப்படுத்து.
2: go and set right to our house.
1: No. அப்ப அவர் சொன்னா எப்படி ஆண்டவர் ஐயா எடுத்துட்டு போறது இத?
2: How can I take it back?
1: ஆண்டவர் குடுன்னு சொல்லிட்ட பிறகு
2: the Lord said
1: நான் எடுத்து போக முடியாதுங்க.
2: I cannot take it.
1: உண்மையா சொல்றீங்களா? ஆமாங்க.
2: Truly.
1: அப்போ மழை வந்து ஒழுகுனா என்ன பண்ணுவீங்க? அது பரவாயில்லையா?
2: The rain comes, what do you do?
1: அது பரவாயில்ல.
2: It is okay.
1: எங்க வீடு தானே ஒழுகுது.
2: My house.
1: கர்த்தருடைய வீடு ஒழுக கூடாது.
2: Hallelujah. Not have any rain.
1: எனக்கு கண்ணல தண்ணீர் வந்து.
2: I got tears.
1: ஒரு ஏழை சகோதரி.
2: Poor lady.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகள்,
2: ஒரு
1: விதவை,
2: the widow.
1: கொடுக்க கூடியவங்க யாருமே வரல.
2: என்ன சொல்றேன்னா,
1: அந்த சகோதரி பார்த்து
2: சொன்னேன்,
1: கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார்.
2: The Lord will build a house.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நீ என்ன செய்யற?
2: What are you doing?
1: கர்த்தருக்காக நீ என்ன செய்யற?
2: What are you doing for the Lord?
1: கொண்டே இருக்கற.
2: He is looking for.
1: நீ கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டதனால,
2: since you are given unto the Lord's hand,
1: ஓட்டாண்டே போக மாட்டே.
2: You will not become poor.
1: நிச்சயம் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
2: Certainly the Lord will bless you.
1: நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார்.
2: Certainly the Lord will bless you.
1: நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார்.
2: Certainly the Lord will bless you.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இந்த கவர்லாம் வச்சு ஜெபம் பண்ணும்போது,
2: whenever I pray for the covers,
1: எத்தனை தசமபாகம் காணிக்கைலாம் இருக்கு,
2: the tithe and offerings,
1: அதை யோசிக்க மாட்டேன்.
2: I won't think that.
1: அந்த காணிக்கையை மாத்திரம் என்னுடைய நினைவுல வந்துட்டே இருக்குது. ஆண்டவரே,
2: I keep thinking
1: about, வெட்கப்பட்டு போக கூடாதப்பா.
2: God, they should not.
1: Hallelujah.
2: Poor.
1: அது ஒரு விசேஷித்த காணிக்கை.
2: It's a special.
1: அது ஒருவேளை கொஞ்சமா இருக்கலாம்.
2: It may be small.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
1: என்ன சொல்றேன்?
2: What I'm trying
1: பணம்
2: to say,
1: இல்ல,
2: not the money.
1: உன் வாழ்க்கையே கூட,
2: even in your life,
1: நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துப்பா.
2: You commit your life.
1: உன் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துரு.
2: You commit your children.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஒரு நாலு பிள்ளையை கொடுத்தா, முதல் பிள்ளை இப்படி ஆகணும், ரெண்டாவது பிள்ளை இப்படி ஆகணும், மூணாவது பிள்ளை அப்படி ஆகணும், எது மக்கோ அது எங்க போனோம்? ஊழியத்துக்கு போட்டோம்.
2: If the child is not having good brain,
1: உருப்படாத பிள்ளையா,
2: go to ministry.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அப்போ ஒருத்தர் வந்தாங்க,
2: someone came,
1: என் புள்ள அடங்கா பிடாரியா இருக்கிறான், ஊரெல்லாம் வம்பு எழுத்துன்னு வரான்.
2: My child is not obeying.
1: Hallelujah. அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க.
2: I pray.
1: ஒரு பிள்ளை தான் உனக்குன்னு கேட்டேன்.
2: You have only one child.
1: நாலு பிள்ளைங்க இருக்கறாங்க ஐயா.
2: Four children.
1: மூணு பேர் நல்லா இருக்கறாங்க.
2: Three are okay.
1: இவன் தான் அப்படி இருக்கான்.
2: He is like this.
1: நல்லா இருக்கறவங்கள பத்தி கவலை இல்ல.
2: No worry about that.
1: நல்லா இருக்கறாங்கன்னா என்ன?
2: If they are
1: சர்ச்சுக்கு வரல,
2: not coming to church.
1: நல்லா சம்பாதிக்கறாங்க.
2: They are earning well.
1: Hallelujah. அப்ப யாரை ஒப்பு கொடுக்கற?
2: Whom you are committing?
1: நீ உபயோகம் இல்லாம நீ கொடுக்கறத ஆண்டவர் என்ன செய்வார்? உபயோகப்படுத்துவார்.
2: The Lord will use it for the useless things.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
1: நல்லா கவனிங்க.
2: Listen.
1: இந்த ஊழியத்தின் பாதையில நான் கண்டுபிடித்தது அதுதான்.
2: In the path of the ministry,
1: Hallelujah. இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள்.
2: They will come running for the goodness.
1: கோதுமை,
2: திராட்சை, grapes.
1: Hallelujah. இதெல்லாம் உனக்கு கடையிலே கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
2: Are you thinking it is available?
1: Hallelujah. Hallelujah.
2: Hallelujah.
1: ஆட்டுக்குட்டி,
2: the lamb.
1: Hallelujah. இதெல்லாம் கடையில போய் வாங்கிக்கலாம் நினைக்கிறீங்களா?
2: Are you thinking it is available in the shop?
1: அங்க அந்த வார்த்தை கவனிங்க.
2: Look at that.
1: கர்த்தர் அருளும் நன்மை. கர்த்தர் அருளும் கோதுமை.
2: Goodness given by God.
1: என்ன கோதுமை?
2: What kind of wheat?
1: ரேஷன் கடையில வாங்குற கோதுமை இல்ல.
2: Not from ration shop.
1: ஃப்ரீயா கிடைக்கிற கோதுமை இல்ல.
2: Not free wheat.
1: கர்த்தர் அருளும் கோதுமை.
2: God given wheat.
1: கர்த்தர் அருளும் திராட்சை ரசம்.
2: God given wine.
1: கர்த்தர் அருளும்
2: God given
1: எண்ணெய்.
2: Oil.
1: கர்த்தர் அருளும்
2: God given
1: ஆட்டுக்குட்டி.
2: Lamb.
1: கர்த்தர் அருளும்
2: God given
1: கன்றுக்குட்டி. Hallelujah.
2: Bull.
1: Amen.
2: Hallelujah.
1: கர்த்தர் நல்லவர்.
2: The Lord is good.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: கர்த்தர் கொடுக்கிற கோதுமை எப்படிப்பட்டதா இருக்கும்?
2: What kind of wheat it is?
1: Hallelujah. அது கொழுமையான கோதுமை.
2: It is fat.
1: உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவார்.
2: God will satisfy you with the fat.
1: நான் உங்களுக்கு என்னைக்குமே பாத்தீங்கன்னா, சும்மா கண்ட ஜோக்கு கண்ட இதெல்லாம் பேசி உலக பிர மாம்ச பேச்செல்லாம் நான் இங்க பேச மாட்டேன்.
2: I won't talk any flesh.
1: உச்சிதமான கோதுமை.
2: Only the
1: உச்சிதமான கோதுமை.
2: Freshest.
1: எனக்கு தெரியும்.
2: Wheat.
1: எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது.
2: I have that assurance.
1: இதுவரைக்கும் நான் பிரசங்கித்த எல்லாமே உச்சிதமான கோதுமை தான்.
2: All the precious wheat I preach.
1: Amen.
2: Amen.
1: இங்கே ஆண்டவர் ஊற்றுகிறதான அந்த திராட்சை ரசம்,
2: the wine the Lord.
1: Hallelujah. அது கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம்.
2: The Lord's anointing.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: கர்த்தர் கொடுக்கிறதான பரிசுத்த ஆவி,
2: Holy Spirit given Amen. By God.
1: அந்த ஆரோனின் சிறுசிலே ஊற்றப்பட்ட அந்த ஒலிவை எண்ணெய்க்கு சமானம்.
2: It is equal to the Hallelujah. Olive oil.
1: கன்றுக்குட்டிகளும் ஆட்டுக்குட்டிகளும் போல
2: like lamb
1: ஆண்டவர் உனக்கு புதிய ஆத்துமாக்களை கொடுக்கிறார்.
2: The Lord gives a new soul.
1: வளர்ந்த ஆத்துமாக்களை கொடுக்கிறார்.
2: The grown up soul.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Amen.
1: Amen.
2: Hallelujah.
1: Hallelujah. போன வாரம் ஒரு பிரசங்கம் பண்ணார்.
2: Last week one
1: அவர் கேட்டார், "ஐயா நான் சின்ன பையனா இருக்கும்போது வந்திருக்கிறேன்.
2: I came when I was a small boy.
1: கேட் வரைக்கும் ஜனங்க நிக்குமையா?"
2: People used to stand near the
1: gate. கேட் வரைக்கும் அப்படியே நிக்குமே ஜனங்க. எங்க போவாங்க எல்லாம் அப்படி கேட்டார்.
2: Where did they go?
1: கேட் வரைக்கும் இருந்தது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் பதறுங்க.
2: And all chaff you have
1: seen. பதறெல்லாம் பறந்து போச்சு.
2: The chaffs are
1: இப்ப மணிங்க தான் இங்க இருக்குது.
2: Only the
1: Hallelujah.
2: Grains are here.
1: நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான்யா.
2: Your whatever you say it is right.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: பதறலாம் எங்களுக்கு தேவையில்லை.
2: I been don't need chaff.
1: அது ஃபோன் ஊதுனா பறந்து போய்டும்.
2: When we blow it will
1: ஒரு கஷ்டம் வந்தா ஓடிடும்.
2: When the sufferings come it will run.
1: உலக பிரகாரம் நன்மை வந்தா ஓடிடும்.
2: When the goodness comes it will
1: Hallelujah.
2: go. Hallelujah.
1: ஒரு உயர் வந்தா ஓடிடும்.
2: When there is lift there Hallelujah. will run.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
2: Dear children of God.
1: கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.
2: The Lord gives
1: குட்டி.
2: Such blessings the Lord
1: gives. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto God.
1: கர்த்தரளும் நன்மைகள்.
2: God's goodness.
1: இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில்
2: the month of June.
1: உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில்
2: in your spiritual life.
1: கர்த்தர் உனக்கு பரத்திலிருந்து அநேக நன்மைகளை கொடுக்க போகிறார்.
2: The Lord will give lot of goodness.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
2: How many of you believing?
1: அப்போ உன்னுடைய ஆத்மா எப்படி இருக்குமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். உன் ஆத்மா இனி தொய்ந்து போவது இல்லவே இல்லை.
2: Your soul will never become weary.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆகவே தேவனுடைய பிள்ளையே,
2: Dear children of God,
1: சோர்ந்து போகாதே.
2: Don't be weary.
1: சோர்ந்து போகாதே.
2: Don't be weary.
1: நற்கிரியைகளை செய்கிறதிலே சோர்ந்து போகாதே.
2: Don't be weary by doing good works.
1: கலாத்தியர்ல வாசிக்கிறோம்.
2: In Galatians 6
1: அதிகாரத்திலே
2: 6
1: நீ தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில்
2: If you are not weary, you
1: will reap.
2: You should not be weary.
1: தளர்ந்து போகாதிருந்தால்
2: If you are not weary,
1: ஏற்ற காலத்தில்
2: right time,
1: அறுப்பீர்கள்.
2: You will reap.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.

0: Never be ashamed.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
0: Dear children of God,
1: இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக
0: Through the promise,
1: கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதம்,
0: The Lord's blessing.
1: ஆமென். உன்னுடைய ஆத்மா இனி தொய்ந்து போவதில்லை.
0: Your soul will not become weary.
1: நீ இனிமேல் அழுது கொண்டிருக்க போகிறதில்லை.
0: You will not be weeping.
1: எப்படி இருக்க போறீங்க தெரியுமா?
0: How you will be?
1: சொல்லுங்க. எப்படி இருப்பீங்க?
0: How you would be?
1: சொல்லுங்க.
0: How you would be?
1: கம்பீரமா இருப்பீங்க பிரதர்.
0: You will be bold.
1: எப்படி போவீங்க?
0: How you will be?
1: கம்பீரமா போ, கம்பீரமா வா.
0: You will be bold enough.
1: எப்படி இருப்பீங்க?
0: How you will be?
1: கம்பீரமாக.
0: You will be bold.
1: Hallelujah.
0: Hallelujah. Hallelujah.
1: ஒரு பெரிய பிரசிடென்ட்,
0: big president,
1: அவனால கம்பீரமா நடக்க முடியலங்க.
0: He could not walk properly.
1: அப்படியே இப்படி பார்த்துதான் இப்படி பாக்குறாரு.
0: He looks down like this.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏன் அவர் அப்படி இப்படி பாக்குறாருன்னு பார்த்தா,
0: why he looks like this?
1: யாமா சுடுவானோ?
0: Anybody will
1: எங்க புல்லட் வருமோ?
0: Any bullet will come.
1: பயம்,
0: fear.
1: ஆனால் நமக்கு அந்த பயம் கிடையாது.
0: ஏனென்றால் no fear at all.
1: நம்மை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார்.
0: The Lord is around us.
1: கர்த்தர் காக்கிறார்.
0: The Lord is protecting.
1: ஆகவே நீ பயப்பட தேவையில்லை.
0: Need not fear.
1: நீ கம்பீரமாய் நடப்பாய்.
0: We bold.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் உன் கூட இருக்கிறார்.
0: The Lord is with you.
1: எல்லாரும் எழுந்து நிற்போமா?
0: Shall we all rise?
1: இந்த அருமையான காலவேளையில் அநேக காரியங்கள் உண்டு.
0: There are many things.
1: ஆனால் முக்கியமான காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்.
0: The important things I have told.
1: இளைப்படைந்தவனுக்கு,
0: those who are weary,
1: சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படி,
0: the right kind of
1: இந்த அதிகாலை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: In the morning,
1: இளைப்படைந்தவனுக்கு,
0: those who are
1: வந்திருக்கிற சில கஷ்டங்கள் ஒருவேளை அது எதுவா இருந்தாலும் சரி,
0: whatever it may be,
1: நீ தெரிந்து கொள்,
0: you understand,
1: கர்த்தர் அனுமதிக்காமலும் வாழ்க்கையில் எதுமே வராது.
0: Without God's permission, nothing will happen.
1: எது வந்தாலும்,
0: whatever it may be,
1: ஏன் ஆண்டவர் அனுமதிச்சாருன்னு கேக்குறீங்களா?
0: Why did the Lord permit?
1: அது அவருடைய சிட்சை.
0: That is the chastisement.
1: அதை சிட்சிக்கிறார்.
0: He
1: chastises you. பிரயோஜனத்துக்காக உன்னை சிட்சிக்கிறார்.
0: For your benefit.
1: ஆகவே நீ சொல்லு.
0: Say.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் பொழுது,
0: and the Lord chastises you,
1: சோர்ந்து போகாதே,
0: don't be weary,
1: சோர்ந்து போகாதே,
0: don't be frustrated,
1: சோர்ந்து போகாதே,
0: don't be frustrated,
1: தளர்ந்த கைகளை ஸ்திரப்படுத்து,
0: you strengthen your hands,
1: தளர்ந்த முழங்கால்களை திடப்படுத்து,
0: strengthen your knee,
1: சோர்ந்து போகாதே,
0: don't be weary.
1: கர்த்தர் சொல்லுகிறார்,
0: the Lord is saying,
1: hallelujah,
0: hallelujah,
1: நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை.
0: We will not be weary.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
0: The Lord's word.
1: Amen.
0: Says, Hallelujah.
1: எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது,
0: in Hebrews,
1: Hallelujah. நீ இப்படிப்பட்டதான பாதையில கடந்து போகும் பொழுது, Hallelujah.
0: When you go through these paths,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்.
0: You look unto the Lord Jesus.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவரை நோக்கி பார்க்கும் பொழுது,
0: when you look unto the Lord,
1: என்ன வாசிக்கிறோம் ஆண்டவரை குறித்து,
0: what we read,
1: எபிரேயர்கள் நிருபத்தில்,
0: Hebrews,
1: ஆமென், 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
0: 12th chapter,
1: நீங்கள் பல விதங்களிலே சோதிக்கப்படும் பொழுது,
0: when you are tested,
1: Hallelujah, பாவிகளால் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட விபரீதங்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள்.
0: You think about all the sufferings of the Lord.
1: அவருக்கே பச்சை மரத்துக்கே இவைகளை செய்வார்களானால்,
0: they do it for the greenish tree.
1: பட்ட மரத்துக்கு வேற என்ன செய்ய மாட்டார்கள்?
0: Why not for the dry land?
1: Hallelujah.
0: Dry tree.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: என் ஆண்டவராகிய கர்த்தர்,
0: the Lord God.
1: Oh, hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: நீ விடாய்த்து போவதில்லை.
0: You will not be weary.
1: நீ சோர்ந்து போவதில்லை.
0: You will not be frustrated.
1: நீ சோர்ந்து போக நேரத்திலே,
0: at the time of frustration,
1: இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரை நோக்கி பா.
0: Just look unto the Lord.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் உன் கூட இருக்கிறார்.
0: The Lord is with you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த சோதனையின் மத்தியிலே,
0: in the midst of suffering,
1: சோர்வுகளின் மத்தியிலே,
0: in the midst of depression,
1: இளைப்படைந்து போகிற நேரத்திலே,
0: at the time of frustration,
1: உன்னை மறுபடியும் பலப்படுத்தி,
0: again he,
1: உன்னை சிறப்படுத்தி,
0: he strengthens,
1: உன்னை திடப்படுத்தி,
0: he,
1: உன்னை நிலைநிறுத்த,
0: he will make you stand.
1: என் தேவன் வல்லவராய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, மகிமைப்படுத்தி.
0: Powerful.
1: சோத்ரே. Hallelujah.
0: Thank you, Lord.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believing?
1: நீ யார் தெரியுமா?
0: Who are you?
1: நீ கழுகை போல,
0: like eagle,
1: கழுகை போல,
0: like eagle,
1: மறுபடியும் எழும்ப வேண்டும்.
0: You have to rise up.
1: சட்டைகளை அடி,
0: beat your wings. Rise up.
1: கர்த்தருக்காக எழும்பு.
0: Rise up.
1: கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: The Lord has chosen you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உன்னை இந்த உலகத்துக்கு எந்த ஒரு காரியம் அடித்து வைக்க முடியாது.
0: And nothing can hold
1: you. எந்த காரியம் உன்னை கட்டி வைக்க முடியாது.
0: Nothing can hold you.
1: கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்டு
0: keep the Lord.

0: வல்லமையான உறுதியான சத்துவமுள்ள ஒரு ஆத்மாவாய் மாறுகிற ஒரு மாதம்.
1: Soul will become strong.
0: உள்ளான மனுஷனிலே
1: inner man
0: வல்லமையாய் பலப்படுகிற ஒரு மாதம்.
1: You will be strengthened.
0: பலத்தின் மேல் பலன் அடைவாய்.
1: You get strength of
0: சியோனிலே காணப்படுவாய்.
1: You will be in Zion.
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரி.
1: Let us all praise
0: ஸ்தோத்திரி.
1: God. Praise God.
0: ஸ்தோத்திரி.
1: Praise God.
0: Hallelujah.
1: Praise God.
0: Hallelujah.
1: Praise God.
0: Hallelujah.
2: என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: செய்யப்படும் பிரசங்கங்களும் உபதேசங்களும் பிரயோஜனமற்றதாகவே இருக்கும் என பவுல் திட்டவட்டமாக அறிந்திருந்தார்.
1: உன்னத உறவு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. திடீரென தொடர்பு சாதனங்கள் யாவும் செயலிழந்து விடுகின்றன என வைத்துக் கொள்வோம். நம்மிடம் இருக்கும் தொலைபேசி, கம்ப்யூட்டர், வானொலி, தொலைக்காட்சி போன்றவை நிசப்த நிலையை எட்டும் போது நாம் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அது நிச்சயம் அசௌகரியத்தை ஏற்படுத்தும், நம் பணிகளுக்கு அதிக இடையூறை கொடுக்கும். ஆனால் விசுவாசிகளாகிய நமக்கு ஜெபமே தேவனோடு கொண்டுள்ள உறவுக்கு ஒரு சிறந்த தொடர்பு சாதனமாகும். ஜெப வாழ்க்கைக்கு மூடுதிரை போடும்போது நாம் எதிர்பார்க்கும் முடிவுகள் நமக்கு தூரமாகவே இருக்கும். நம் ஆவிக்குரிய வளர்ச்சி ஸ்தம்பித்து தேவனுக்காக நாம் செய்யும் சேவைகள் யாவும் தடைபடும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எவ்விதம் ஜெப வீரர்களாக மாறலாம் என்றும் கற்றுக்கொள்வோம்.
0: நேயர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் பல உண்மைகளை நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார். நாம் மீட்கப்பட்டவர்கள், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்டவர்கள், மன்னிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுடன் அடையாளம் கண்டுகொள்ளும்படியாக நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டும் அடக்கம் பண்ணப்பட்டும் அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறோம். அவரோடு வீற்றிருக்கிறோம். அவரோடு கூட நாமும் திரும்ப வருவோம். கிறிஸ்துவே நமது ஜீவன். இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கும்போது நமக்கு அனைத்து நன்மைகளும் கிட்டும். அவருக்குள் நாம் பரிபூர்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் பழைய மனிதனை களைந்துவிட்டு புதிய மனிதனை தரித்திருக்கிறோம். நம் வாழ்வில் காணப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத நடவடிக்கைகள் இப்பொழுது நம்மிடம் காணப்படாமல் நாம் நினைத்து பார்த்திராத அளவிற்கு நல்ல குணநலங்கள் நம் வாழ்வில் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். நம் பழைய வாழ்க்கை முறைக்கும் நமக்கும் இனி சம்பந்தமே இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் தேவனுக்கு பிரியமான செயல்களே நமக்கு ஒத்துப்போகிறது. மேலும் நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதனாக இருக்கிறபடியால் நமக்கும் பிறருக்கும் இடையே நல்ல உறவு இருக்க வேண்டும் என்ற சத்தியங்களை கொலோசியர் 3 வரை எடுத்துரைத்த பவுல் 4 கிறிஸ்தவ விசுவாசியின் வாழ்வில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான செயல்பாட்டை குறித்து கூறுகிறார். அதுவே ஜெப வாழ்க்கையாகும். ஜெப வாழ்க்கை ஒரு மனிதனின் மூச்சாக இருக்கிறது. பவுல் இந்த கடிதத்தை சிறைச்சாலையில் இருந்து எழுதினார் என்பதை மனதில் கொண்டவர்களாக கொலோசியர் 4:2-4 வாசிக்கிறேன், கேளுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். 2 நாம் சற்று கவனித்தால் பவுல் முக்கியப்படுத்தி கூறும் இரு உண்மைகளை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக ஜபத்தை பற்றின சரியான மனப்பான்மை என்ன என்பதையும், 2 ஜபத்தின் முக்கியத்துவத்தையும் இங்கே அவர் கூறுகிறார். 2 மீண்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள். இந்த வசனத்திலே நாம் காணும் இடைவிடாமல் என்ற வார்த்தை அர்ப்பணிப்பு என்ற பொருளுடன் கூறப்பட்டுள்ளது. மூல பாஷையான கிரேக்க மொழியில் இந்த வார்த்தைக்கு தொடர்ந்து நிலைத்திருங்கள் என்ற அர்த்தத்தை கொடுக்கும் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்படியானால் இடைவிடாமல் என்ற வார்த்தையை நிலைத்திரு, விட்டுவிடாதே, பாதியில் நிறுத்தாமல் தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டே இரு என்ற பொருள்களின் அடிப்படையில் விளங்கிக் கொள்ளலாம். மத்தேயு 7:7-8 இயேசு கூறியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? வாசிக்கிறேன், கவனியுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்றைய நாட்களில் விசுவாசிகளிடம் காணப்படும் ஒரு பிரச்சனை என்னவென்றால், தேவன் தங்களுடைய ஜபத்திற்கு உடனடியான பதிலை கொடுக்க வேண்டும் என்பதே. பதில் கிடைக்காத பட்சத்தில் ஜபிப்பதை நிறுத்திவிடுவது உண்டு. நாம் ஜபித்த ஒவ்வொரு ஜபத்திற்கும் தேவன் உடனடியாக பதிலை தந்துவிடுவார் என்று வேதாகமத்தில் எந்த ஒரு வசனமும் சொல்லவில்லை. ஆனால் வேதம் நம்மிடம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்றுதான் கூறுகிறது. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்ற சொற்றொடர் தொடர்ச்சியான செயல்பாட்டை எடுத்துரைக்கிறது. அதாவது நன்றியறிதல் உள்ள உள்ளத்தோடு தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம் ஜெபமும் அந்த மனப்பக்குவத்தோடு தான் அமைந்திருக்க வேண்டும். இந்த கடிதத்தை பவுல் யாருக்காக எழுதினாரோ அவர்கள் ஜெபத்திலே தரித்திருக்கும்படி அவர்களை ஊக்கப்படுத்தினார். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியிலே இந்த உண்மையின் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நாளிலே ஜெபிப்பதின் மூலம் நீங்கள் பெறப்போகும் நன்மைகளை கண்டறிந்த பின், ஜெபம் இப்படிப்பட்ட நன்மைகளை என் வாழ்விலே செய்யும் என்றால் ஏன் ஜெபமானது என் கிறிஸ்தவ வாழ்வின் செயல்பாடுகளில் முதன்மையாக இருக்கக்கூடாது என்ற கேள்வியை நீங்கள் கேட்டுக் கொள்வீர்கள். ஜெபத்திலே நாம் தரித்திருக்கும்படியும் நிலைத்திருக்கும்படியும் எல்லாவித சோதனைகளையும் பரீட்சைகளையும் தாங்கிக் கொள்ளும்படியும் பவுல் நம்மிடம் கூறுகிறார் அல்லவா? அதற்கான காரணங்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக, நம் ஜெபத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவுடன் மிகவும் நெருங்கிய ஆழமான உறவு கொள்கிறோம். இரண்டாவதாக, தேவன் எப்படிப்பட்டவர் என்ற உண்மையையும் அவரை பற்றின மகத்துவம், அவரை பற்றின எண்ணம் பெரிதாகிக் கொண்டே செல்லும். மூன்றாவதாக, நாம் எதையும் விசுவாச கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்ப்போம். அதாவது, இதுவரை நம்பியிராத அளவிற்கு அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். நான்காவதாக, ஜபத்தை நம் வாழ்வில் முதன்மைப்படுத்தும் போது நம் இருதயம் தூய்மை அடைந்து கொண்டே செல்லும். ஐந்தாவதாக, நாம் கீழ்ப்படிதல் என்ற பண்பின் மேலே அதிக வாஞ்சி உள்ளவர்களாக காணப்படுவோம். ஆறாவதாக, வாழ்வின் போராட்டங்கள் நம்மை இழிவுபடுத்த முயற்சிக்கும் போது ஜப வாழ்க்கை நமக்கு இருந்தால் நாம் தேவனுடன் சமாதானமாக இருப்போம். பிரச்சனை ஒன்று இருப்பதாக நாம் எண்ணவும் மாட்டோம். ஏழாவதாக, நம் தேவைகள் சந்திக்கப்படும். தேவனே நம் தேவைகளை சந்திக்கிறவர் என்பதை அறிந்து அவரையே சார்ந்திருப்போம். எட்டாவதாக, ஜபம் நம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சியை தரும். தேவனுக்கு நாம் நேரம் கொடுக்கும் போது ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். ஒன்பதாவதாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் தியான வாழ்விலும் உங்கள் சாட்சி பகிர்வதிலும் முன்பை விட ஒரு தெளிவான வித்தியாசம் இருக்கும். பத்தாவதாக, நம் முழு வாழ்விலும் செழுமை ஏற்படும். நம் வாழ்வு பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே ஜபமே முதன்மையான இடத்தை பெற வேண்டும். ஜபத்திலே நீங்களும் நானும் தேவனோடு பேசும்போது இந்த சர்வ உலகத்தையும் படைத்தவரிடம் பேசுகிறோம். சர்வ வல்லமையும் இயற்கைக்கு மேற்பட்டவரும் சர்வ அதிகாரமும் கொண்ட எல்லாவற்றையும் எந்த சூழ்நிலையிலும் கண்காணித்து தம் சித்தத்தின்படி நடத்துகிற தேவனிடத்தில் பேசுகிறோம். இந்த உண்மையை அறிந்த ஒவ்வொருவரும் ஜபத்தை தங்கள் வாழ்வில் முதன்மையான நிலையில் வைப்பார்கள். நன்கு கவனித்து பார்ப்போம் என்றால், பவுல் இங்கே அவசரமான ஜபத்தை குறித்து பேசவில்லை. ஜபமே வாழ்க்கை முறையாக கொண்டிருக்கும் மக்களை குறித்து பேசுகிறார். தேவனுடைய ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் நடப்பது என்ன என்பதை பவுல் திட்டவட்டமாக அறிந்திருந்தார். முதலாவதாக, சாத்தானின் சகலவித தந்திரமான நேரங்களிலும் அதை சகித்துக் கொண்டிருக்க வேண்டுமென்றால் ஜபத்திலே தொடர்ந்து தரித்திருக்க வேண்டும், விழிப்போடு காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, நாம் நன்றியறிதல் உள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும். இங்கு சொல்லப்படும் இரண்டு உண்மைகளை சற்று கவனித்து கேளுங்கள். ஒன்று, விடாப்பிடியாக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நன்றி அறிதல் உள்ள உள்ளத்தோடு ஜெபிக்க வேண்டும். பவுல் இந்த வார்த்தைகளை சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார் என்பதை நம் ஞாபகத்தில் நிறுத்த வேண்டும். நீங்களும் நானும் நம் வாழ்வில் சில கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது தேவனை நோக்கி, என்ன ஆண்டவரே, நீர் என்னை இவ்விதமான மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டீர் என்று சொல்லி முணங்கி முறுமுறுக்கிறோம். இங்கே நாம் செய்வது என்ன தெரியுமா? நாம் தேவனுக்கு அடிப்பணியும் விஷயத்தில் போராட்டத்துடன் காணப்படுகிறோம். ஆனால் கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சூழ்நிலைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்பொழுது அந்த அனுபவத்தின் மூலமாக தேவன் கற்றுத்தரும் பாடங்களை அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கலாம். ஒருவேளை அது நம் விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம். ஆனால் அதற்கு நாம் அர்ப்பணித்தே ஆக வேண்டும். அதனால் நாம் தேவனுடைய வழிகளையும் அவரையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இதற்கு தேவை பொறுமை. ஆகவே இந்த பகுதியிலே பவுல் நம்மிடம் ஜெபிப்பதற்கு ஏற்ற மனப்பான்மையை எடுத்துரைத்தார். அதாவது, விழிப்புடனும் நன்றி அறிதலுடனும் ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு மூன்றாம் நான்காம் வசனத்திலே மற்றொரு உண்மையை பகிர்ந்து கொள்கிறார். நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார். நாம் கவனித்து பார்த்தால் இந்த வசனத்திலே பவுல் நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஜெபிக்கும்படி கூறுகிறார். தேவனுடன் தனிப்பட்ட விதத்திலே நேரத்தை செலவிட வேண்டும் என்பதை குறிப்பிட்டுள்ளார். ஆகவேதான் நாம் நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடும் போது விழிப்புடனும் ஸ்தோத்திரத்துடனும் தெளிவான வேண்டுதலுடனும் தேவ சன்னிதானத்தில் முன் வர வேண்டும். அன்பானவர்களே, ஜபத்தின் முக்கியத்துவத்தை பவுல் நன்கு அறிந்திருந்தார். ரோமர் 12:12 சற்று பார்ப்பீர்கள் என்றால், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று பவுல் கூறியுள்ளார். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று வாசிக்கிறோம். இதற்கு முந்தைய வசனங்களில் சிலுவை வீரர்களுக்கு இருக்க வேண்டிய ஆயுதங்களை பட்டியலிட்டுள்ளார். உதாரணமாக 14 நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்தும் 17 இரட்சண்யம் என்னும் தலைசீராவை குறித்தும் பேசின பின்பு 18 சகலவிதமான வேண்டுதலோடும் மிகுந்த மன உறுதியோடும் ஜெபியுங்கள் என்ற வார்த்தைகள் மூலம் ஜெபிக்கும்படி மக்களை உற்சாகப்படுத்தினார். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அந்த திருச்சபை மக்களை கேட்டுக்கொண்டார். என்னுடன் உங்கள் வேத புத்தகத்தை கொலோசியர் 1:9 திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே பவுல் கூறுவது என்ன என்பதை வாசிக்கிறேன், கேளுங்கள். நாங்கள் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் என்று எழுதுகிறார். இவ்விதம் பவுல் எல்லா மனிதர்களையும் ஜெபிக்கும்படி ஊக்கப்படுத்துகிறார். மேலும் தனக்காகவும் ஜெபிக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். இதை 4 நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவர் இங்கே நீங்கள் உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காமல் ஊழியத்திற்காகவும் ஜெபியுங்கள் என்பதை வலியுறுத்தியுள்ளார். அவர் முக்கியப்படுத்தும் 2 என்ன தெரியுமா? 1, தனக்காகவும், மற்றொன்று ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கும்படி வேண்டுகிறார். ரோமர் 15:32 பவுல் கூறும் ஜெபத்தை பற்றின சவாலை நாம் காணலாம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இங்கே பவுல் தேவன் என்னை ஆசீர்வதிக்கும்படியாக எப்போதும் நீங்கள் ஜெபிப்பது போல் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் கூறியது என்ன தெரியுமா? நான் போராடி ஜெபிப்பது போல நீங்களும் என்னோடு கூட போராடி ஜெபியுங்கள். ஊழியத்தில் நான் எதிர்கொள்ளும் நெருக்கத்தில் நொறுங்கி போகாதபடி என்னோடு கூட உற்சாகமாக ஜெபியுங்கள் என்று கூறுகிறார். பிலிப்பியர் 1:19 நாம் வருவோமானால் அங்கே இவ்விதமாக வாசிக்கிறோம். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். 1 தெசலோனிக்கேயர் 5:17-25 பவுல் தனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே நாம் ஒரு கேள்வியை சந்திக்கிறோம். அது என்னவென்றால், பவுல் வாழ்ந்த நாட்களில் இருந்த ஊழியர்களில் பவுல் மிகவும் வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். ஆயினும் ஏன் ஒவ்வொரு கடிதங்களிலும் மக்கள் தனக்காக ஜெபிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த வண்ணமாகவே இருந்தார்? ஏன் தெரியுமா? அனைத்து உபதேசங்களும் போதனைகளும் தேவனுக்கு பயந்த மனிதர்களின் ஜெபத்தால் தாங்கப்படாவிட்டால் அதில் எந்த ஒரு பயனும் இருக்காது என்பதை பவுல் தெளிவாக அறிந்திருந்தார். கொலோசியர் 4:4 பவுல் விடுத்த முதல் வேண்டுகோள் நற்செய்தி பணிக்கு உலகமெங்கும் திறந்த வாசலை தேவன் கட்டளையிட வேண்டும் என்பதே. திறந்த வாசலுக்காக ஜெபிக்கும்படி வலியுறுத்தினார். 1 கொரிந்தியர் 16:8-9 இதே சத்தியத்தை பவுல் கொரிந்து திருச்சபை மக்களுக்கு நினைவுபடுத்துவதை நாம் காணலாம். அந்த 2 நான் வாசிக்கிறேன், சற்று கவனியுங்கள். ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். பவுலை பொறுத்த மட்டும் திறந்த வாசல் என்பது நற்செய்தி பிரசங்கிப்பதற்கு அருளப்பட்ட ஒரு வாய்ப்பு. நன்கு கவனியுங்கள், தான் இருக்கும் சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காகவா அவர் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்? அதற்காக ஜெபிக்க கேட்கவில்லை. அப்படியானால் எந்த கதவுகள் திறக்கும்படியாக ஜெபிக்க சொன்னார்? நற்செய்தி பிரசங்கிப்பதற்கான வாய்ப்பின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த வேண்டுகோளை கொடுக்கும் போது பவுல் ரோம சிறைச்சாலையிலே ரோம சேவகனின் கண்காணிப்பின் கீழ் இருந்தார். இவ்விதம் அவர் எத்தனை நாட்களாக சிறைப்பட்டு இருந்திருக்க வேண்டும் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்களேன். அவர் சிறைச்சாலையில் சங்கிலியால் கட்டப்படுவதற்கு முன்பு வீட்டுக்காவலில் இருந்தபோதும் நற்செய்தி பணியின் கதவுகள் திறந்தே இருந்தது. பிலிப்பியர் 1:12 முதல் 14 வரை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்றும் யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இந்த வசனங்களின்படி சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எழுந்த கிறிஸ்துவின் நற்செய்தியானது ரோம அதிகாரிகளின் குடும்பத்தினருக்கும் எட்டியது. ஆகவேதான் பவுல் நற்செய்தி பணிக்கு திறந்திருக்கும் அனுகூலமான கதவை குறித்து பேசுகிறார். மக்கள் ஜெபிக்கும்போது மகிமையான தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தம்முடைய மக்கள் ஜெபிக்கும்போது தேவன் சும்மா இருப்பதில்லை, நிச்சயம் பதில் கொடுக்கத்தான் செய்வார். இல்லாவிட்டால் பவுல் திருச்சபைகளுக்கு எழுதிய ஒவ்வொரு கடிதத்திலும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டார் அல்லவா? இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரனே, சகோதரியே, நமக்கும் பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கிறது. நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நற்செய்தி அறிவிக்கப்பட திறந்த வாசல் கிட்டும்படியாக நாம் தேவனிடத்தில் மன்றாட வேண்டும். கொலோசியர் 4:3-4 வசனங்களில் பவுல் விடுக்கும் இரண்டாவது வேண்டுகோளை நாம் காண முடியும். அது என்னவென்றால், சத்தியமானது சொல்லப்பட வேண்டிய பிரகாரம் சொல்லப்பட வேண்டும், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார். நாம் 3 வசனத்தை கவனிப்போமானால் அங்கே பவுல் ஒரு ரகசியத்தை பற்றி பேசுகிறார். அவர் கூறும் அந்த ரகசியமானது ஒரு காலகட்டத்தில் மறைக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பவுல் கூறும் அந்த ரகசியத்தில் அநேக காரியங்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றின் பிரதானமானவைகள் இரண்டு உள்ளது. முதலாவது காரியம், ரட்சிப்பு ஒரு பரிசாகும். அதாவது கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அவரது உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மூலமாகவே தேவனின் ரட்சிப்பு அனைத்து மக்களுக்கும் கிடைத்தது. அதில் எந்த ஒரு பட்சபாதமும் வேறுபாடும் இல்லை. இந்த ரட்சிப்பின் மூலமாகவே அனைவரும் திருச்சபையாக கூடி வருகின்றனர். இந்த உண்மை பழைய ஏற்பாட்டு காலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது, ஆனால் இப்பொழுதோ வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது. இதையே பவுல் நமக்கு விளக்கி கூறுகிறார். தங்கள் வாழ்வில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாக கூடி வருகிறார்கள். நாம் பார்த்த வசனங்களில் பவுல் கூறும் இரண்டாவது ரகசியத்தையும் சற்று அறிந்து கொள்வோம். தேவன் பரலோகத்தில் மட்டும் இருக்கிறவர் அல்ல, நீங்களும் நானும் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம் வாழ்வில் வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுவது நிமித்தம் மட்டில்லாத மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையின் மூலமாக நம்மால் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாத தேவன் நம் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். இது ஒரு சமயத்தில் ரகசியமாக இருக்கிறது, இப்பொழுதோ வெட்ட வெளிச்ச உண்மையாக இருக்கிறது. இந்த செய்தி எட்டப்படாதவர்களுக்கு எட்டப்பட வேண்டும் என்பது பவுலின் விருப்பமாக இருந்தது. இதை நாம் கொலோசியர் 4:3-4 வசனங்களில் காணலாம். அந்த வசனங்களை வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த ரகசியத்தை பற்றி பேசின பவுல் அந்த ரகசியம் சொல்லப்பட

0: நிபந்தனையற்ற அன்பையும் தேவனின் இரட்சிப்பையும் ஆரம்ப நிலை பள்ளிக்கு செல்லும் குழந்தை கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு நான் கற்றுக் கொடுக்க எனக்கு உதவி செய்யும். மேலும் சத்தியங்களை சிறிய பிள்ளைகளுக்கு மிகவும் தெளிவாக கற்றுக் கொடுக்க எனக்கு போதியும் என்று ஜெபிப்பதுண்டாம். ஆம், நம் பிள்ளைகளுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கும் சத்தியங்கள் நிச்சயம் பெரியவர்களிடம் சென்றடையும். ஆகவே சத்தியமானது சொல்லப்பட வேண்டிய முறையில் அறிவிக்கப்படவும், அதை கேட்கும் தருணத்தை அனைவரும் பெற்று புரிந்து கொள்ளவும் ஜெப ஒத்தாசை மிகவும் தேவை. எனக்கு அன்பான நண்பனே, சகோதரியே, நீங்கள் என்றாவது உங்கள் திருச்சபையின் போதகர் தேவனால் ஆயத்தம் பண்ணப்படவும், வேத சத்தியத்தை சபை மக்கள் விளங்கிக் கொள்ளும் அளவிற்கு சபை போதகர்கள் எடுத்துக் கூறவும் அவர்களுக்காக என்றாவது ஜெபித்ததுண்டா? உங்கள் சபை போதகருக்காக ஜெபிக்காமல் அவரின் போதனையின் மூலமாக தேவன் உங்களோடு பேச வேண்டும் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அநேகர் தங்கள் போதகர்களை ஜெபத்தில் எண்ணுவதே கிடையாது. இது மிகவும் வருந்த வேண்டிய ஒரு செயல். தேவனோடு நேரம் செலவிடாமல் எந்த ஒரு போதகரும் சத்தியத்தை எடுத்துக்கூற முடியாது. என்ன படிப்பு பட்டங்கள் இருந்தாலும் பேச்சு திறமை இருந்தாலும் தேவனின் பலனை பெறாமல் வேத சத்தியத்தை மக்களுக்கு தெளிவாக கூறுவது சாத்தியப்படாது. திருச்சபை மக்களின் ஜெபமே திருச்சபையின் போதகருக்கும் இதுபோன்று வானொலி ஊழியங்களுக்கும் உயிரூட்டம் தருகிறது. திறந்த வாசல்களுக்கான வாய்ப்புகள் கிட்டும்படியாகவும் அனைத்து மக்களால் சத்தியம் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாகவும் நீங்களும் நானும் தேவனிடம் போராடி ஜெபிப்பதற்கு தெய்வீக கட்டளையை அவர்தாமே நமக்கு தந்திருக்கிறார். சத்தியத்தை புரிந்து கொள்வதும் தேவனுடன் போராடி ஜெபிப்பதும் எளிதான காரியம் என்று எண்ணுகிறீர்களோ? இல்லை நண்பனே, திறந்த வாசல் ஏற்படவும் சத்தியமானது மிகவும் எளிய நடையிலும் புரிந்து கொள்ளும் வகையிலும் போதிக்கப்படவும் நாம் தேவனிடம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். இந்த மேன்மையான நிகழ்வு நடைபெற உங்கள் முழங்கால்களை ஜீவனுள்ள தேவ சந்நிதியின் முன் முடக்குவீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளின் செய்தியின் மூலம் நீர் எங்களை தொட்டதற்காக நன்றி. திறந்த வாசல் அடைபடும் முன் நற்செய்தி பணிக்காக ஜெபிக்க எங்களை ஊக்கப்படுத்தும். ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். ஜெபதீபம் ஏற்றப்படாத வீடுகளில் ஜெபதொனிகள் எழும்பச் செய்யும். எங்களை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, ஜெபம் என்பது தேவனை ஆராதிக்கும் ஒரு செயல். ஜெபத்தின் மூலம் நாம் தேவன் பேரில் கொண்டிருக்கும் பக்தியையும் அவரை சார்ந்திருக்கும் தன்மையையும் அறிக்கை செய்கிறோம். தேவனை அறிவதும் அவரை ஆராதிப்பதும் ஒவ்வொரு விசுவாசியும் அனுபவிக்கும் இரு பெரும் சிலாக்கியங்களாக இருக்கின்றன. ஆகவே நாம் இடைவிடாது ஜெபிக்கும் வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்று கேட்ட செய்தியின் சவாலுக்கு இணங்க ஜெப வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக அறிந்து கொள்ள ஜெபத்திற்கும் வேத தியானத்திற்கும் அதிகமான நேரத்தை முதலீடு செய்யுங்கள். சங்கீதம் 19:7-11 வசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துவதை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்க.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: பத்தொன்பதாம் சங்கீதத்தை பாடலாய் பாடுவோம். இதை எழுதிய தாவீது.

தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். எனக்கு மிஞ்சின காரியங்களில் நான் தலையிடுகிறதும் இல்லை. எனக்கு மிஞ்சின காரியங்களும் அது கர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. ஒண்ணு மட்டும் செய்யறேன், இது முதல் இஸ்ரவேல் என்றென்றைக்கும் கர்த்தரை நம்பி இருப்பதாக. நாங்க நம்பி இருக்கிறோம். உமையன்றி எங்களுக்கு யார் இல்லப்பா, உங்களையே நம்பி இருக்கிறோம். அப்பா, யோசபாத் மன்னன் சொல்லும்போது, அப்பா அம்மோனியர், மோவாபியர், அப்பா அமலேக்கியர் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. பெரும் படை, முப்பெரும் படை ஒரு தனி நபருக்கு விரோதமாய் வரும்போது, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு உங்களையே நோக்கி பார்த்ததுனால, தீர்க்கதரிசி எகாசியேல் மேல் உம்முடைய ஆண்டவரே ஆவி இறங்கி, பயப்படாதேயுங்கள், ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுகிற பாடல் குழுவினரை நிறுத்துங்கள், யுத்தம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது என்று சொல்லி, எகாசியேல் மூலமாக வெளிப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததினால், எண்ணறைந்த மணலத்தனையான கூட்டங்கள் வந்தாலும் மின்னிட்டு பாராமல் முன்னோக்கி மகத்துவங்களை துதிக்க ஆரம்பித்ததின் விளைவு, அந்த திக்க பார்க்கிறப்ப திக்குன்னு ஆகல, அவர்களே வெட்டுண்டு, எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். ஏராளன்றீங்களா, மணலத்தனைன்றீங்களா, வானளாவுன்றீங்களா, அது எதுவோ அவர் உங்களுக்கு என்ன வார்த்தையை பேசி எதை செய்வேன்னு வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு அப்படியே பலிக்கும். மோசே கிட்ட சொன்னார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தையை அப்படியே யோசுவா கிட்ட சொன்னார், As I was with Moses, I will be with you. I will never leave you, not forsake you, Joshua. மோசேயோடு இருந்தது போல உங்களோடும் இருக்கிறார். ஐரோஸ் மொமெண்ட்ல அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும், எல்லாமே அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும். அகப்பனே, தாயின் பால் மறந்த குழந்தையை போல எங்க ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுகிறோம். தொடர்ந்து தரிசன பங்காளியாய், கூட்டாளியாய், உடனாளியாய், அப்பா தரிசனத்தை நிறைவேற்ற கடனாளியாய் இருக்க உதவி செய். நீங்க என்ன செய்றீங்களோ உங்க பின்னாடி வரக்கூடிய ஆயுததாரியாய் இருக்கணும்ப்பா. ஊதாரி மைந்தர்கள் எல்லாம் ஆயுததாரியாய் மாறுவார்களாக என்று ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்கிற உங்களுக்கு நன்றி. காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிறேன் விசுவாச குடும்பத்தார், போதக பிதாக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். சித்தம் போல நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. யோசபாத் மன்னனுடைய வாழ்க்கை 2 நாளாகவும் 20:01 ஆண்டவர் காண்பித்து சொன்னார். பல நேரம் பிசாசு ஷாக் ஆகிற மாதிரி சூழ்நிலையை கொடுத்து, அது வரைக்கும் மனசு நல்லா இருக்கும் பாருங்களேன், திடீர்னு ஷேக் ஆயிடும். ஷாக் அப்படின்னோடனே ஷேக் ஆயிடும். அந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிறப்ப கேக்கு மாதிரி ஒரு வாக்கு கொடுப்பார், தமிழ் வாக்கு. அதை பிடிச்சி வாக் பண்ண வேண்டியதுதான் இங்கிலீஷ் வாக்கு, அவ்வளவுதான். எல்லா சூழ்நிலையிலிருந்து
உங்களுக்கு அவர் பதிலை தர, விடுதலையை கட்டவிழ்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்பா சமூகத்தில் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம். குரோனோஸ் பீரியட்ல அப்பா உங்களை தான் நம்பி இருக்கிறோம், உங்களை தான் நம்பி இருக்கிறோம்னு ஒவ்வொரு மணித்துளியும் அவர் சமூகத்தில் யாரெல்லாம் முதலீடு செய்கிறோமோ 100% சொல்கிறேன். கைரோஸ் மூமெண்ட்ல அப்பா இந்த பணியை செய்ய நான் உன்னதாண்டா நம்பி இருந்தேன் அப்படின்ட்டு நம் வழியாய் மகத்தான கிரியைகளை அவர் செய்து தம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்வார். யோசேப்புக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட், தாவீதுக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல, பவுலுக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல. ஏயா ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லுவீங்களா? எஸ்தருக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல, தெபோராளுக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல. அவருக்குள்ள ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை தானே. அதனால வல்லமையான கருவியாக உங்களை பயன்படுத்தி மகிழ கர்த்தர் வல்லமை உள்ளவர். மனுஷன் பார்வையில் குருவி மாதிரி இருக்கலாம், நீங்களும் நானும் தான் கருவி. மறந்துடாதீங்க, சந்தோஷமா உம்மை தான் நம்பி இருக்கின்றே. உங்களை தாங்க மலை போல நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்பினவர்கள் எல்லாம் நற்றாற்றில் கைவிட்டாலும், நட்டாற்றில் கைவிட்டாலும் கடைசி வரைக்கும் கரை சேர்க்க போகிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கைவிடாத நேசர். அவரை பார்த்து அப்பா யாரையோ பார்த்து மலை போல நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதையெல்லாம் மாத்திக்கிட்டு மலைகளையும் அண்ட சராசரங்களையும் படைத்த உங்களை பார்த்து நான் சொல்றேன்,

ஒரு காலம் மடம் மனம் மடிவாக்கினார்களா? மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள், மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். பகைத்தார்களா?

உங்களுக்குள்ள வாழறது எவ்வளவு மகிழ்ச்சி அப்பா, எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு இன்பம், அதுவே பேரின்பம். மற்றதெல்லாம் சிற்றின், உங்க சமூகம் எங்களுக்கு மேலானது, மற்றது எல்லாம் கீழானது. உங்க மகிமை, உங்க மகிழ்ச்சி, உங்க சமூகம்.

தாயின் வயிற்றுல இருக்கும்போது அவரே தாங்கினார், அவரே ஏந்தினார், அவரே சுமந்தார், அவரே தப்பு விச்சார்ல.

0: காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். க்ரோனோஸ் கைரோஸ் ஆண்டவருடைய நமக்கு கொடுத்திருக்கிற நேரம், நமக்கு குறித்திருக்கிற நேரம், ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிற நேரம் வர்றப்போ நம்ம வாழ்க்கையில் அவருடைய காரியங்கள் தீவிரமாக நடந்து முடிஞ்சிரும். அந்த மாதிரியான ஒரு அற்புத நிகழ்வு தேவனுடைய நேரம், ஆண்டவருடைய செட் டைம், ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம், அந்த கைரோஸ் அப்போதான் வந்து நம்ம லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதுக்காக நாம் காத்திருக்கிறோம் அப்படிங்கிற இந்த விஷயங்களை தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஸோ தரிசன பங்காளிகள், தரிசனத்தை தாங்கி சுற்றி நின்று தாங்குகிற விழுதுகளை தேவன் தரிசனத்தில் தந்து எப்படி ஒரு அந்த விஷனை கனம் பண்ணுகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். கடந்த நாட்களில் செய்தி எடுத்துக்கொண்டிருந்த பொழுதே ஒரு வேர்ட் ஆண்டவர் சொன்னார், அதுதான் இன்னைக்கு ஓனர்ஷிப் அண்ட் ஸ்டுவர்ட்ஷிப். இந்த காரியங்கள் ஆண்டவர் பொறுப்பில் என்னை அமர்த்தணும், என் கையில் ஒரு பொறுப்பு என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் காணப்பட்டாலும் நாம் அவசரப்படுறதுனால தேவன் கிரியை செய்கிறவர் அல்ல. ஆண்டவரை நீங்கள் நானும் அவசரப்படுத்தவும் முடியாது, ஆனால் அவருடைய நேரத்தில் அவர் தீவிரமாக செயல்படுவார். ஏற்கனவே சொன்னதான், நேரத்தை நமக்காக கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. வேகமாக போ அப்படின்னு சொல்லவும் முடியாது நம்மளால், அல்லது எனக்காக மெதுவாக போன்னு சொல்லி நேரத்தை பார்த்து பேச நம்மளால முடியாது. நேரம் யாருக்காகவும் நிற்பது என்னன்னா
1: இல்லை,
0: யாருக்காகவும் அது வேகமாக போறதும் இல்லை, யாருக்காகவும் அது மெதுவாக நகர்றதும் என்னன்னா
1: இல்லை.
0: ஆனா ஆண்டவருடைய நேரம் வர்றப்ப எல்லாமே ஸ்பீடா நடந்து முடிஞ்சிடும்.
1: ஆமென்.
0: அப்போ ஆண்டவருக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும், கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும் அவரை எந்த விதத்திலும் அவசரப்படுத்தவே முடியாது. ஆனா அவருடைய நேரம் ரைப் ஆகிறப்ப, அவருடைய நேரம் கனிகிற பொழுது, அவருடைய காலம் கனிந்து வருகிற பொழுது ஆண்டவர் காரியங்களை தீவிரமாய் நடப்பித்து முடிச்சிடுறாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அந்த மாதிரியான தருணத்தை நாம் கையாளணும்னா தேவன் அவருடைய காரியத்தை நம்ம கையில் கொடுத்து நாம் அதை நடத்திட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஞானம் தேவை.
1: ஆமென்.
0: நம்ம இருதயம் என்னன்னா பக்குவப்படணும்.
1: ஹல்லேலூயா.
0: ஒரே நாள்ல கீழே இருக்கிற நம்மள ஒரே நாள்ல எட்டாத உயரத்துக்கு கொண்டு போய் விட ஆண்டவரால முடியும்.
1: எஸ்.
0: அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத ஒரு உயரத்துல ஒரே நாள்ல நம்மளை தூக்கி வைக்க ஆண்டவரால
1: முடியும்.
0: ஆண்டவர் விரும்புகிற ஒரு தரத்தை, ஆண்டவர் விரும்புகிற ஒரு குவாலிட்டிய, ஆண்டவர் விரும்புகிற ஒரு இருதயத்தை ஒரே நாள்ல உங்களுக்கு எனக்கு அருளி செய்ய அவரால் முடியாது. அதுக்கான நேரத்தை அவர் எடுத்துக்கிறார். ஒரு பாறைய, ஒரு அழகான சிற்பத்தை அத சந்தையில கொண்டு போய் வைக்கிறது உடனே செஞ்சிடலாமா?
1: செஞ்சிடலாம்.
0: ஆனா அது ஒரு அழகான சிற்பமா செதுக்கிறது வந்து உடனே நடக்கிற விஷயம் என்னன்னா
1: இல்ல,
0: பார்த்து செதுக்கிறது அது.
1: எஸ்.
0: அப்படி உளி என்ன செய்யணும், அப்படி விளையாடும், அப்படி கோபத்துல ஓங்கி ஒரு அடி அடிச்சோம்னா போச்சு. ஓங்கி ஒரு அடி அடிச்சோம்னா அந்த சிலை என்னன்னா துண்டு துண்டா உடஞ்சிரும். அதனால வேண்டாத பகுதிகளை அப்படியே உளிய வச்சு அந்த சிற்பாசாரி, புத்தி உள்ள சிற்பாசாரி அதை செதுக்கி செதுக்கி செதுக்கி செதுக்கி அவர் விரும்புகிற வடிவத்தை பெறுகிறார்.
1: ஆமென்.
0: சிற்பாசாரியனுடைய மனதில் இருக்கிற வடிவத்தை அந்த பாறைக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வர்றார்.
1: ஆமென்.
0: சிற்பாசாரியோட கைவேலை அவர் விரும்புகிற ஒரு வடிவத்தை பாறைக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வருது.
1: எஸ்.
0: இதுக்கு அவர் ரொம்ப பொறுமையா இருந்து மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல செதுக்கி செதுக்கி செதுக்கி செதுக்கி சின்ன சின்ன தட்டு தட்டு தட்டுன்னு தட்டி கொத்தி அவர் விரும்புகிற ஒரு வடிவத்தை கொண்டு வருகிறார்.
1: அல்லேலூயா.
0: அருமையா அண்ணன் நாளூர் மேனி அப்படிங்கிற டைட்டில் ஆர் ஸ்டான்லி அண்ணனுடைய புக்கோட அந்த கவர் பேஜ் வந்து இப்படிதான் இருக்கும். ஒரு நாளூர் மேனின்னா அந்த செதுக்கி உள்ள இருக்கிற ஒரு ஒரு ரூபத்துக்குள்ள இருக்கிற மறுரூபத்தை வெளியே கொண்டு வர்றது. அதுக்கு வந்து உடனடியெல்லாம் சடச்சடெல்லாம் செய்ய என்னன்னா
1: முடியாது
0: முடியாது. மனசு பாருங்க அது அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் மாறாது.
1: எஸ்
0: மனசு அவ்வளவு சீக்கிரத்துல என்ன செய்யாது மாறாது. மனமே மாறு அப்படின்னா அதுக்கு அப்படிலாம் மாற என்னன்னா
1: தெரியாது
0: தெரியாது. இந்த லட்சணத்துல நம்ம கையில தூக்கி பெரிய பொறுப்புகளை கொடுத்தோம்னா என்ன ஆகும் கதை? அதனாலதான் ஓனர்ஷிப் உன் கையில தர்றது எனக்கு பெரிய விஷயம் என்னன்னா
1: இல்லப்பா
0: இல்லப்பா உடனே தூக்கி உன் கையில கொடுக்க என்னால முடியும். ஆனா உனக்கு ஸ்டுவர்ட்ஷிப் இருக்கா?
1: எஸ்
0: அப்படி ஒரு பெரிய பொறுப்பை உன் கையில நான் கொடுக்கும் பொழுது அதை கையாளக்கூடிய மனப்பக்குவம், அதை கையாள தேவையான ஒரு குணப்பட்ட இருதயம் உனக்கு இருக்குமா?
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் நம்ம கையில பெரிய காரியங்களை தூக்கி கொடுக்க தேவன் என்ன செய்கிறார் பயப்படுறாரு. இவன் காரியத்தை என்ன செஞ்சிருவான்னா
1: எடுத்து போட்டுருவான்
0: எடுத்து போட்டுருவாங்கிற பயம் அவருக்கு என்னன்னா
1: இருக்கு.
0: பெரிய பொறுப்புல அமர்ந்து ஆளணுங்கிற ஆசை இருக்கு. அப்படி ஒரு பெரிய பொறுப்புல என்னை தேவன் அமர்த்தும் பொழுது அந்த பொசிஷனை கையாளக்கூடிய விஷயம் இருக்கா? அதை கையாள தேவையான மன பக்குவம் இருக்கா?
1: அதான்
0: கலாத்திய 4வது அதிகாரத்துல வசனம் 1-2 இந்த காரியங்களை நாம விளங்கி கொள்ளும்படி ஒரு அருமையான ஒரு ஓமைய பவுல் எழுதியிருக்கிறார். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில்
1: சுதந்திர வாழியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும்
0: கீழ்பட்டிருக்கிறான். அது வரைக்கும் அவரு சகலத்துக்கு யாரா இருக்கிறார்னா சுதந்திரவாளி. ஆனா அவனுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் சுதந்திரத்தை கையாள தேவையான முதிர்ச்சி வர்ற வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு என்ன இல்ல
1: வித்தியாசமே இல்ல
0: வித்தியாசமே இல்லை. பெரிய பொறுப்புல சின்ன பிள்ளைங்களை தூக்கி வைக்கிறப்ப அவங்க காரியத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா
1: எடுத்து போட்டு
0: எடுத்துருவாங்க. மிக ஈஸியா தவறு செஞ்சிருவாங்க. கைரோஸ்ல ஆண்டவர் நமக்கு குறிச்சிருக்கிற அந்த தருணத்துல கைரோஸ் மொமெண்ட்ல பெரிய காரியங்கள் சடசடன் என்னன்னா நடக்கும்.
1: எஸ்
0: அப்படி நடக்கிறப்ப அதை எல்லாத்தையும் நாம வந்து அனஸ்டுவர்ட்ஷிப் அதை ஞானமா விசாரிச்சு அதை ரொம்ப முதிர்ச்சியோட நாம கையாண்டு அந்த பெரிய காரியங்களை அதை அணைஞ்சிடாம அதை பாதுகாக்கிறது. எரியிற காரியத்துல மேலும் மேலும் எண்ணெயை ஊத்தி அதை கொழுந்து விட்டு எரிய செய்கிற அந்த மெச்சூரிட்டி, அந்த ஞானம், அந்த மன பக்குவம், அது இல்லைன்னா நம்மளே அதை தண்ணி ஊத்தி என்ன செஞ்சிருவோம்னா
1: அணைச்சிருவோம்.
0: அணைச்சிருவோம். எழுப்புதல பற்ற வைக்க ஆண்டவர் ரெடி. பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு செய்ய ஆண்டவர் ரெடி. அப்படி அவர் ஒரு நெருப்பை பற்ற வைக்கும் பொழுது நான் மண்ணெண்ணை ஊத்த போறேனா அல்லது தண்ணியை ஊத்த போறேனாங்கிறது
1: என்ன
0: சார்ந்தது?
1: என்னை சார்ந்தது.
0: என்னடா உன்னை நம்பி பத்த வச்சேன், நீ எண்ணெய் ஊத்தவன் பார்த்தா நீ தண்ணி ஊத்தி என்ன செஞ்சிட்டியாடா?
1: அணைச்சு போட்டியாடாப்பா.
0: அணைச்சு போட்டியாடா. கைரோஸ் மொமெண்ட்ல தேவன் தம்முடைய காரியங்களை தீவிரமாய் நடப்பிப்பார். அங்கதான் சின்னவன் ஆயிரம் ஆகிறான், அங்கதான் சிறியவன் பலத்த ஜாதி ஆகிறான். பல மடங்கு காரியங்கள் மடமடான் என்னன்னா
1: நடந்துரும்,
0: நடக்கும். அப்படி தேவன் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது ஒரு ஆயுததாரியா நான் இருந்து ஆண்டவருடைய காரியங்களை ரொம்ப கவனமா முதிர்ச்சியோட ஞானத்தோட நான் அதை கையாளணும்.
1: எஸ்
0: ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டுவர்ட். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எப்படி நாம அந்த காரியங்களை என்ன செய்ய போகிறோம்?
1: கையாள
0: போகிறோம். அதனாலதான் தேவன் பயப்படுறார். ஆரம்பிச்சிடலாம், இந்த பயிலுக்கு ஆரம்பிச்ச உடனே முடிச்சு வச்சிருவாங்களே. ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிருவானுங்க?
1: முடிச்சு வச்சிருவாங்களே
0: அப்படிங்கிற பயம் ஆண்டவருக்கு என்னன்னா
1: இருக்கு.
0: இருக்கு. யோசேப்பினிடத்துல அதிகாரத்தை வழங்குவதற்கு முன்னாடி பாரோ வந்து ஜோசப் குறிச்சு கொடுத்த டெஸ்டிமனி என்ன தெரியுமா? ஆதியாகமம் 41:39 வாசிங்க பாப்போம்.
1: பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை.
0: நீ என் அரண்மனைக்கு
1: அதிகாரியாய் இருப்பாய்.
0: உன் வாக்கின்படியே
1: என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள்.
0: சிங்காசனத்தில் மாத்திரம்
1: உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான்.
0: பெரிய பொறுப்பை தூக்கி கையில் என்ன பண்ணிட்டாங்க?
1: கொடுத்துட்டாங்க.
0: கொடுத்துட்டாங்க. இந்த பெரிய பொறுப்பை தூக்கி ஜோசப்போட கையில கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஜோசப் குறிச்சு ஃபாரோ சொன்ன டெஸ்டிமனி என்னன்னா, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால்
1: உன்னை
0: போல விவேகமும்
1: ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மெசேஜில் பாருங்க, No one is as qualified as you in experience and wisdom. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அனுபவத்திலையும் சரி விவேகத்திலையும் சரி உனக்கு ஈக்குவலா இங்க ஒருத்தன் என்னன்னா
1: இல்லை,
0: இல்லப்பா அப்படின்னு சொல்லி இந்த பொறுப்பை நீ தாண்டா அற்புதமா என்ன செய்வேன்னா கையாளுவா என்று சொல்லி ஆளுகையை தூக்கி யார் வசத்துல கொடுக்குறாங்கன்னா
1: யோசேப்பு.
0: யோசேப்பனுடைய பெரிய பொறுப்புல உட்கார்ந்து ஆட்சி செய்யணும், ஆளணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனா கையாள முடியுமா அத? அதுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கா? அதுக்கான கேரக்டர் இருக்கா? சில இடத்துல ஸ்ட்ரக்சர் இருக்கும், கேரக்டர் இருக்காது. சில இடத்துல கேரக்டர் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஐ மீன் சிஸ்டம் இருக்காது.
1: எஸ்,
0: அமைப்பு இருக்காது. அன்னி வரப்போகுது. ஆற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. ஆனா வர்ற தண்ணிய புடிச்சு வைக்கிறதுக்கு வாய்க்கால் வேணும்லடா.
1: எஸ்,
0: அதனால வாய்க்கால்களை வெட்டுங்கள் அப்படிங்கிறார்.
1: எஸ்,
2: ஆண்டவர் மலையை கொட்டு ஓட்டுன்னு கொட்டு பிடிச்சி வைக்கிறதுக்கு குளங்குட்டை இருக்கா? இந்த குளங்குட்டையை நிரப்புறதுக்கான வாய்க்கால்கள் என்னன்னா
1: வெட்டப்பட்டிருக்கா.
2: சோ மலையை தாங்கன்னு கேட்டுட்டு ஒரு டேமும் கிடையாது, ஒரு கண்மாயம் கிடையாது, ஒரு ஊரணியும் கிடையாது, ஒரு ரிவர் பெட் என்னன்னா
1: கிடையாது.
2: இதுல வந்த தண்ணியை வந்து எங்க தேக்குவீங்க நீங்க? ஒரு அவுட் போரிங் வருதுன்னா, இன்னைக்கு ஒரு ரிவைவல் வருது, லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அவேக்கனிங் வர்றப்போ அந்த அவேக்கனிங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய, அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டுவர்ட்ஷிப், அதுக்கான மனப்பக்குவம், அதை அற்புதமா நேர்த்தியா கையாளக்கூடிய ஒரு சிஸ்டம்,
1: எஸ்,
2: ஒரு அமைப்பு ரீதியா நீ தயாரா இருக்கியா?
1: ஹல்லேலூயா.
2: அமைப்பு ரீதியா நீ
1: தயாரா இருக்கியா?
2: மனதளவுல நீ ஆயத்தமா இருக்கிறியா?
1: ஹல்லேலூயா.
2: சின்ன பிள்ளை கையில பிளேடு தூக்கி கொடுப்போமா?
1: கொடுக்க மாட்டோம்.
2: அது கையை வெட்டிக்கிறோம் நல்லா என்னன்னா
1: தெரியும்.
2: ஆனா ஒருத்தன் மெச்சூர்டா இருக்கிறப்ப அவன் கையில பிளேட் வர்றப்ப அவன் கைய வெட்ட மாட்டான். அது கையில வச்சுக்கிட்டு எதை வெட்டணுமோ அதை மட்டும்தான் என்ன செய்வான்,
1: வெட்டுவான்.
2: அப்ப ஆவியானவர் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி நம்முடைய வசத்துல அவருடைய காரியத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார்.
1: ஆமென். கத்தி டாக்டர் கையில இருக்கா, திருடன் கையில இருக்கா, அது ரொம்ப முக்கியம்வாங்க சிலர்.
2: ஆவியானவர் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி நம்முடைய வசத்துல அவருடைய காரியங்களை ஒப்படைக்கிறார்.
1: எஸ்.
2: அவர் நம்மளை பண்படுத்தி பயன்படுத்துகிற தேவன்.
1: ஆமென்.
2: பண்படுத்தி நம்முடைய மனதளவுல
1: நம்மளை பண்படுத்தி
2: நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை நிச்சயம் என்ன செய்வார்னா
1: பயன்படுத்துவார்.
2: பெரிய அளவுல நம்மளை பயன்படுத்துவார். பயன்படுத்துங்க ஆண்டவரே, பயன்படுத்துங்க ஆண்டவரே, பெரிய அளவுல என்ன செய்யுங்க ஆண்டவரே,
1: பயன்படுத்துங்க
2: ஆண்டவரேன்னு நம்ம பாட்டுல புரியாம ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி விவரமான எப்படி ஜோம் பண்ணுவான்னா, ஐயா என்னை கொஞ்சம் பக்குவப்படுத்தி என்னை கொஞ்சம் பண்படுத்தி நீங்க என்ன செய்யுங்கன்னா பயன்படுத்துங்க
1: பயன்படுத்துங்கப்பா.

0: தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம். நீங்க நீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஆத்திரம் வரும். என்ன வரும்?
1: ஆத்திரம்.
0: இதுல எப்படி தேவன் பயன்படுத்துற பாத்திரம்னு உங்களுக்கு சொல்றது? அடே, நீ பயங்கரமா கோபப்படுறவன், உனக்கு ஆத்திரம் அப்படி என்னன்னா
1: வரும்,
0: பொத்துக்கிட்டு வரும்.
1: எஸ்.
0: இதுல நான் பயன்படுத்துற
1: பாத்திரம்,
0: பாத்திரம்னு சொன்னா நீ எல்லாத்தையும் என்ன பண்ணி போட்டுருவனா?
1: ஆரியத்தை கெடுத்து போட்டுருவ.
0: உன் காரியத்துக்கே உன்னை என்னால நம்ப முடியல. என் காரியத்துக்கு என்ன செய்யறதுன்னா
1: நம்புறது.
0: அதனால நம்மளை நம்ப முடியாததுனால அன்பு செஞ்சுக்கிட்டே போறார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: நம்ப முடியாததுனால
1: அன்பு செலுத்துறண்டா,
0: பெறா, உன்னை நேசிக்கிறண்டா அப்படின்னு சொல்லி அவருடைய கண்காணிப்புக்குள்ள, அவருடைய பாதுகாப்புக்குள்ள, அவருடைய செட்டைகளின் நிழல்ல வச்சு சரியாயிருவான், சரியாயிருவான், மாறிடுவான், மாறிடுவான்னு சொல்லி, என் ஆண்டவர் என்னிடத்துல நான் காண்பிக்க முடியாத பொறுமைய என்னிடத்துல அவர் காண்பிக்கிறார்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அதனாலதான் தாவீது நாபாலு குரோதமா கோபத்துல வெகுண்டு எழுந்த பொழுது அபிகாயில் வந்து சொல்ற, ஐயா ஆத்திரப்படாத, ஆத்திரப்படாத, நீ தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம்,
1: பாத்திரம்,
0: எங்க ஐயா என்ன வேணாலும் பண்ணலாம், அவர் என்ன பண்ணாலும் ஒண்ணும் இல்லை, ஆனா நீ ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற கருவி, ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரம் நீ. இவ்வளவு ஆத்திரம் உனக்கு ஆகாது,
1: ஆகாது.
0: நமக்கு விரோதமா தவறு செய்கிற மனுஷங்க நம்மளை ரணப்படுத்துறாங்க. நமக்கு விரோதமா மனுஷங்க செய்கிற தவறு நம்ம மனசுல எதை உண்டாக்குது?
1: ரணத்தை.
0: ரணம்னா என்னன்னா காயம். அந்த ஆவியானவர் அந்த தருணங்களை நம்மளை பண்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறார்.
1: எஸ்.
0: நமக்கு செய்யப்பட்ட தீமை, அதனால என் மனசுல என்னன்னா பெரிய ஒரு காயம், ஒரு வருத்தம் உண்டாயிருச்சு, ஒரு ரணம் உண்டாயிருச்சு, புண்ணு உண்டாயிருச்சு.
1: அல்லேலூயா.
0: அந்த ஆண்டவர் அந்த தருணத்தை எப்படி பயன்படுத்துகிறார்னா, நம்மளை வந்து பக்குவப்படுத்த, நம்மளை பண்படுத்த.
1: அல்லேலூயா.
0: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை என்ன செய்தார்கள்?
1: நீளம்,
0: நீளமாக்கினார்கள்.
1: எஸ்.
0: நீங்க 130 அப்படிதானே தாவீது அந்த அந்த சங்கீதம் என்ன வருது?
1: 129.
0: உழுகிறவர்கள்
1: என் முதுகின் மேல் உழுது,
0: என் முதுகின் மேல் உழுது
1: தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: My back is covered with cuts as if a farmer had plowed long furrows. ஒரு விவசாயி நிலத்தை உழுது, நீள நீளமா உழுது போட்டிருக்கிற மாதிரி என் முதுகுல நிறைய வெட்டு.
1: எஸ்.
0: அவ்வளவு
1: வெட்டு,
0: காயம்,
1: காயம்.
0: ஒரு கடுமையான கூர்மையான ஒரு ஏரோட நுனிய வச்சு ஒரு நிலத்தை நாம உழுகிற பொழுது அந்த அனுபவத்தை பயன்படுத்தி நிலத்தை ஒரு விவசாயி என்ன செய்யறாரு? பண்படுத்துறாரு,
1: பண்படுத்துகிறார்.
0: கடினமா இருக்கிற நிலம் கூர்மையான ஏர்முனையின் மூலமாக அது உடைக்கப்படுகிறது, விதைக்கப்படுவதற்கு ஏதுவாக அது லெகுவாக்கப்படுகிறது, அது பண்படுத்தப்படுகிறது. அந்த நிலம் தரிசு நிலம் என்னன்னா பண்படுத்தப்படுகிறது.
1: எஸ்.
0: அதுக்கு பயன்படுத்தப்படுகிற அனுபவம் என்ன? ஏர் முனை,
1: முனை,
0: கூர்மையான ஏர்முனை,
1: கூர்மையான ஏர்முனை
0: வச்சு ஒரு அழுத்த அழுத்துறான் பாருங்க விவசாயி, அந்த பிடிய கலப்பை, அதான் கலப்பை, கலப்பையில கைய வச்சு ஒரு அழுத்த அழுத்துறப்ப பிளாட்டா கிடந்த நிலத்தை இந்த கூர்மையான ஏர்முனை போய் குத்தி கிழிக்கிறப்ப அது விதைக்கப்படுவதற்கு ஏதுவாக அந்த நிலம் லகுவடைகிறது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: இதே போல சில கடினமான அனுபவங்களை நாம ஃபேஸ் பண்றப்ப ஏன் அந்த காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்முடைய மனதினுடைய கடினமான பகுதிகளை ஆண்டவர் அந்த தருணங்களை பயன்படுத்தி பண்படுத்துகிறார்.
1: எஸ். அல்லேலூயா.
0: நீங்க விழுங்க முடியாத கசப்பு, கடினமான சில அனுபவங்கள் மனசை குத்தி கிழிச்சு ரணமாக்கிருச்சா சொல்றோம்ல, குத்தி என்ன பண்ணிட்டாங்க, கிழிச்சிட்டாங்க,
1: கிழிச்சிட்டாங்க.
0: டே மனசெல்லாம் ரணமா என்னன்னா
1: இருக்கு இருக்கு.
0: ஏன் குத்தி கிழிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சார்னா, எப்படி ஒரு ஏர் வந்து நிலத்தை குத்தி கிழிக்குதோ அதுபோல சிலரை வச்சு சிலர் செய்த தீமையை பயன்படுத்தி கர்த்தர் என்ன செய்தார், நம்மளை உழுதுட்டார்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: நம்மளை அள வைக்கணுங்கிறது தேவனுடைய நோக்கம் இல்ல, நம்மளை உழுது பண்படுத்தணும்.
1: எஸ். அல்லேலூயா.
0: அப்ப ரணங்கள் நம்மளை பயன்படுத்தும்படி ஆவியானவர் பயன்படுத்துகிற தருணங்கள்.
1: ஆமென்.
0: சில சூழ்நிலையை பயன்படுத்தி ஆண்டவர் நம்மளை உடைச்சு பக்குவப்படுத்தினாரா?
1: படுத்தினார். அல்லேலூயா.
0: ஏண்டா உடைச்சிங்க என் பிள்ளை என்ன, அவங்கள்ட்ட போல ஆண்டவர் ஆபால்கிட்ட போய் என் மகனை குறிச்சு நீ ஏண்டா அப்படி பண்ணன்னு உன்னதான் செஞ்சாரா?
1: செய்யல. அல்லேலூயா.
0: திரும்பவும் நான் வலியுறுத்துறேன், ரணங்கள் காயங்கள் நம்முடைய மனதை குத்தி கிழித்த மனுஷங்களுடைய வார்த்தைகள் நம்மளை பண்படுத்துவதற்காக ஆண்டவர் அந்த தருணங்கள் என்ன செய்தார், பயன்படுத்தி கொண்டார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆனா நம்மளை அவர் பயன்படுத்துகிற கைரோஸ் வருது.
1: ஆமென்.
0: க்ரோனோஸ்ல மற்றவங்க செஞ்ச அநேக தவறுகளை பயன்படுத்தி ஆண்டவர் நம்மளை பக்குவப்படுத்தினார், பெரிய காரியத்துக்காக நம்மளை தயார்படுத்தினார். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்மளை ஆண்டவர் ரெடி பண்றாரு, அவர் நமக்காக ஆயத்தமாக்கி இருக்கிற காரியங்களுக்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார்.
1: ஆயத்தப்படுத்துகிறார்.
0: திட்டாங்க, என் மேல பழிய தூக்கி போட்டாங்க, என்ன குளியல தூக்கி போட்டுட்டாங்க, என்னென்னமோ பிரச்சனை யோசேப்போட லைஃப்ல வந்துச்சு. எதுக்காவது ஆண்டவர் களத்துக்கு என்ன செஞ்சாரா,
1: வந்தாரா?
0: ஆனா சைலண்டா யோசேப்போட இருந்து வேலை என்ன
1: நடப்பிச்சுக்கிட்டே இருந்தார்.
0: உங்கள்ட்ட மத்தவங்க வயலண்டா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களோட சைலண்டா இருந்து வேலை
1: செய்யறேன்.
0: உங்களுக்கு விரோதமா உங்களை சுத்தி, ஆனா உங்க லைஃப்ல ஆண்டவர் எப்படி கிரியை
1: செய்கிறார்.
0: இந்த ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி காரியங்களை செய்கிற கைரோஸ் வருது, நமக்காக குறிச்சிருக்கிற அவருடைய நேரம் என்னன்னா வருது. அந்த நேரத்துல நம்மளை பாத்திரமா, அவருடைய கரங்களால வணையப்பட்ட பாத்திரமா இருக்கிற நம்மளை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும் பொழுது
1: நம் வாய் முழுவதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்.
0: அந்த நேரத்துல தான் என்னுடைய ரணங்கள் தானாகவே குணமாகிறது.
1: ஆமென்.
0: உங்க ஹீலிங் வந்து உங்களுக்கு போனஸா கொடுக்கிறார் ஆண்டவர்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இதை எழுதி வச்சுக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், உங்களை தூக்கொண்டே உட்கார வச்சு, உங்களை ஆசுவாசப்படுத்தி, உங்களை தட்டி கொடுத்து, உங்களை அணைச்சு, அப்படியே வச்சு கொஞ்சி, அப்படின்லாம் உங்களுக்கு ஹீலிங் என்னன்னா வர்றாது. ஆண்டவர் உங்களை யூஸ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் வந்து உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறது.
1: ஆமென்.

0: மன்னிக்கணும், பண்படுத்திட்டாரு, பண்படுத்திட்டார். இப்போ பண்படுத்தின ஆண்டவர் என்னை பயன்படுத்தும் பொழுது ரணம் தானா குணமாகுது. ரணத்தை குணப்படுத்த வரல, ரணத்தை என்ன பண்ணல,
1: குணப்படுத்த வரல.
0: அதுக்கு பதிலா என்னை பயன்படுத்தும் பொழுது ரணம் குணமாகுது.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா என்னை பண்படுத்த ரணத்தை பயன்படுத்தினார்.
1: ஆமென்.
0: புரியுதா உங்களுக்கு இந்த காரியம்?
1: எஸ்.
0: புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் திரும்ப ரீமைண்ட் பண்ணி திரும்ப வாங்க. உங்களையும் என்னையும் பண்படுத்த நமக்குண்டான ரணத்தை, நமக்குண்டான காயத்தை பயன்படுத்தினார். ஆனா என்ன பயன்படுத்துகிற நேரம் வரும் பொழுது எனக்குண்டான அந்த ரணம், மனுஷங்களால எனக்குண்டான காயம் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யுதுனா ஹீல் ஆயிருது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நமக்குண்டான ரணங்களை, காயங்களை நாம பெருசா பார்க்கிறோம். ஆனா ஆவியானவர் நம்மளை, நாம பண்படுவதை பெருசா பார்க்கிறாரு.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நீ பண்படணும்,
1: பண்படணும்,
0: நீ பண்படணும். அதெல்லாம் மன புண்ணு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் எடுத்த செய்தி, மனுஷங்களால நமக்கு ஒரு மன புண்ணு உண்டாகிறப்ப ஆவியானவர் நமக்கு மன கண்களை தந்து, அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: காரியங்களை புரிந்து கொள்ள நமக்கு அனுகிரகம் செய்கிறார்.
1: எஸ்.
0: மன கண்ணு திறக்கப்படாதவன் தான் மன புண்ணு, மன புண்ணு, மன புண்ணு, புண்ணு, புண்ணு, புண்ணு, புண்ணு. என் மன புண்கள் பெருசு. ஆனா ஆண்டவர் பண்படுத்துறப்ப அப்படி மன கண்களை திறந்து விடுவார் பாருங்க.
1: எஸ்.
0: நாபால் செஞ்சதுனால தாவீதுக்கு என்ன உண்டாயிருச்சு, மனசுல புண்ணு உண்டாயிருச்சு. ஆனா நாபாலுடைய மனைவி சொன்ன ஆலோசனை கேட்டப்ப தாவீதுடைய மன கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது,
1: பட்டது. அல்லேலூயா.
0: மனப்புண்ணு, மனப்புண்ணுன்னு வர்றிய எப்பா அதிபதியே, இஸ்ரேலுக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட அதிபதியே, இஸ்ரேலின் வருங்காலமே, எங்களை எல்லாம் ஆட்சி செய்ய போகிற எங்கள் மன்னவரே, எங்க ஐயா மண்ணு, ஆனா நீங்க மன்னவர்.
1: எஸ்.
0: மன்னவர் மண்ணோட மோதலாமா?
1: மோதக்கூடாது.
0: அதனால மனப்புண்ணு, மனப்புண்ணுன்னு சொல்லி சண்டைக்கு வராதிங்க. உங்களுக்கு இப்ப தேவை மன கண்கள் திறக்கப்படணும்.
1: ஆமென்.
0: அப்படின்னு ஒன்னு சாமியில் 25 ஒரு டீட்டெயிலா ஒரு லெக்சர் கொடுத்து, ஒரு போதனையை கொடுத்து, ஒரு ஆலோசனையை கொடுத்து, நீ கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராச்சே, நீங்க உயிரோடு இருக்கும் நாளளவும் உங்க மேல ஒரு பொல்லாப்பு என்ன செய்யக்கூடாதுன்னா
1: ஆணப்படக்கூடாது.
0: எங்க ஐயாவுக்கு செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மை எங்க ஐயா உங்களுக்கு செய்யாம இருக்கலாம். ஆனா எங்க வீட்டுக்கு நீங்க செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மையை கர்த்தர் உங்களுக்கு என்னன்னா
1: செய்வாரு,
0: செய்வாரு,
1: செய்வாரு. அல்லேலூயா.
0: அப்படின்னு தாவீதுனுடைய மன கண்களை திறந்து விடுறா.
1: அல்லேலூயா.
0: நீங்க ரணப்பட்ட நேரத்துல மனுஷங்க உங்களை ரணம் பண்ணப்ப, உங்களை காயப்படுத்தி, உங்களை குத்தி கிழிச்ச நேரத்துல ஆண்டவர் ஒரு புத்தம் புதிய வெளிப்பாட்டை தந்து அந்த மன புண்ண ஆற்றாம உங்க மன கண்களை திறந்தா இருப்பாருங்க. சைலண்ட் ஆண்டவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மற்றவங்க உங்க லைஃப்ல ரொம்ப வயலண்டா இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் உங்க மன கண்களை ரொம்ப சைலண்டா திறந்து அவருடைய கிரியையை உங்களுக்குள்ள பலமாய் நடப்பிக்கிறார்.
1: ஆமென்.
0: He is equipping you.
1: அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: உங்கள் ஆண்டவர் அற்புதமான விதத்துல ஆயத்தப்படுத்துகிறார்.
1: ஆயத்தப்படுத்துகிறார்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: தங்களுக்கு உண்டான ரணங்களை காரணமா காண்பித்து பண்படாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. காயம், காயம், காயம், காயம்னு சொல்லியே
1: பெருங்காயமாயிருச்சு. பெருங்காயங்க,
0: காயம், காயம்னு சொல்லியே காயத்தை எப்படி ஆக்கிட்டாங்க,
1: பெரிய
0: பெரிய காயம். சின்ன குழந்தைங்க எல்லாம், சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன

0: என்ன காயம் தான் என்னன்னா
1: வந்திருக்கும்.
0: யார் இருக்கு என்னையா
1: சின்ன காயம் அப்பா அப்பா அப்பா அப்பா அப்படி சொல்லி சொல்லி அது பெருசாகிடுவார்.
0: என்னமோ உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்லோகேட் ஆன மாதிரி, அதுங்க போடுற கூப்பாடு ஓடுற கண்ணீரை பார்த்து நம்ம பயந்து போய் என்னமோ கைகால தான் போச்சோன்னு போய் பார்த்தோம்னா சின்னதா ஒரு எறும்பு கடிச்சு லேசா வீங்கி இருக்கும் பாருங்க. சித்தெரும்பு கடிச்சு லேசா என்னன்னா
1: வீங்கி இருக்கும்,
0: வீங்கி இருக்கும். இந்த காயத்தை போட்டு ஒப்பாரி வச்சு அழுது நமக்கு சிரிப்பு தானே என்ன செய்யுது
1: வருது.
0: அது மாதிரி காயம் காயம்னு சொல்லி காயத்திலேயே போக்கஸ்டா இருக்கிறவங்க அவங்க அவங்க இருதயம் பண்படுறது என்னன்னா
1: இல்லை
0: இல்லை. அதனாலதான் என்னுடைய மனப்புண்ணு ரொம்ப பெருசுங்கிற ஒரு சங்கடத்தோட வருத்தத்தோட இன்னைக்கு காலையில கூட நீங்க இந்த செய்தியை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் புத்தம் புதிய வெளிப்பாடுகளை தந்து நமக்கு பிரகாசமல்ல மனக்கண்களை தந்து நம்மளை என்ன செய்யறார்னா பக்குவப்படுத்திடுறார்.
1: ஆமென்.
0: பண்படுத்திடுறார்.
1: எஸ் ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நமக்கு எதிரா கிரியை செய்யறவங்களோட தேவன் இடைபடல, பாதிக்கப்பட்ட நம்மோட தான் ஆண்டவர் பேசுறாரு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உங்க பக்கம்தான் இருக்கு.
1: ஆமென்.
0: உங்களுக்கு விரோதமா தவறு செஞ்சவங்க நிம்மதியா தூங்குறாங்க, அவங்க மனசுல எந்த உறுத்தல் என்னன்னா
1: இல்லை
0: இல்ல. இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டு அவங்க எந்த சங்கடமும் இல்லாம இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு உரதமா ஒரு சின்ன தீமை செய்யணும்னு நினைச்சா கூட உங்க மனசு படாத பாடுபடுது. அவ்வளவு பெரிய தீமைகளை தனக்கு உரதமா செஞ்ச சவுலுக்கு உரதமா ஒரு தவறு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை தாவிது ஃபேஸ் பண்ணப்ப படாத பாடுபட்டாரு.
1: எஸ்
0: அவர் பாட்டுல தூங்குறாரு. யாரு
1: சவுலு?
0: தாவித வேட்டையாட வந்துட்டு தூக்கம் வருமா? அவ்வளவு பெரிய படையோட வர்றாரு, எந்த உறுத்தல் என்னன்னா
1: இல்லை
0: இல்ல. ஆனா தாவீத சோதிக்கும்படி கத்தரே ஒரு தூக்கத்தை வரவழைக்கிறார் அந்த இடத்துல.
1: எஸ்
0: எந்த உறுத்தலும் இல்ல, எந்த நெருடலும் இல்ல. மகளை கொடுத்துட்டு வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு, ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல.
0: ஈட்டி எடுத்து எரியறாரு, ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல
0: இல்ல. ரொம்ப கேவலமா திட்டுறாரு, ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல.
0: காய்மாரமா பாக்குறாரு, ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல
0: இல்ல. ஆனா உங்களுக்கு தான் உறுத்துது, உங்களுக்கு மட்டும்தான் மனசுல சங்கடமா இருக்கு.
1: அல்லேலூயா.
0: ஈட்டியும் செம்பையும் கையில எடுத்துட்டு போறப்ப பக்கத்துல இருக்கிறவன் கேக்குறான், ஒரே குத்தா என்ன செய்யட்டுமா? அதே ஈட்டிய எடுத்து கையில் எடுத்துட்டு போய் செம்பையும் கையில் எடுத்துட்டு போய் சவுலுக்கு ஊழியம் செஞ்சாரா?
1: செஞ்சாரு.
0: எப்படி ஹேண்டில் பண்றாரு பாருங்க அந்த அந்த சூழ்நிலையை. அந்த நேரத்துல மனப்புண்ணு மனப்புண்ணு அப்படின்னு சொல்லி தாவீது ரொம்ப என்ன செய்யலன்னா புலம்பல. அவர் ஒரு தெளிவான ஒரு டீச்சிங் கொடுக்கிறாரு, தெள்ள தெளிவான வெளிப்பாடு வருகிறது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன்
1: யார்?
0: அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை போடாமல் அவர் என்னை காப்பாராக.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அனாயின்டட். சால் யாரு?
1: அனாயின்டட்.
0: அனாயின்டட். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு குரதமா எதை நம்ம என்னென்ன செய்ய
1: கூடாது?
0: கூடாது. பெரிய பொல்லாப்படாது. அங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ரெவலேஷன் வருது. அந்த இடத்துல ஒரு மன கண்கள் என்ன செய்றார்னா, தான் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி பார்க்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கிறார்.
1: ஆமென்.
0: இந்த காரியத்தை நீ பார்க்கிற மாதிரி தேவன் பார்க்கல, தேவன் பார்க்கிற மாதிரி நாம இந்த காரியத்தை பார்க்கணும். அதான் மெச்சூரிட்டி.
1: ஆமென். அல்லேலூயா.
0: நான் பார்க்கிறது போல இந்த காரியத்தை தேவன் என்ன செய்யல,
1: பார்க்கல.
0: தேவன் இந்த காரியத்தை எப்படி பார்க்கிறார் என்கிறாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு நானும் அதே மாதிரி பார்க்கிறதான் பக்குவம்.
1: ஆமென்.
0: இது தேவனோட பழகிறவனுக்கு தான் வரும். திருவிழாவுக்கும் பண்டிகைக்காக மட்டும், புது வருஷத்துக்காக மட்டும், கிறிஸ்துமஸ்க்காக மட்டும், புது வருஷ ஈஸ்டர் ஆகட்டும், அப்புறம் ஒன்னாம் தேதி வாக்குத்தத்தம் ஆராதனை ஆகட்டும், பந்தி ஆராதனைக்கு மட்டும் வர்றவனுக்கு இது விளங்காது.
1: விளங்காது.
0: இது தேவனோட பழகிற இருதயம்.
1: ஆமென்.
0: காயம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த காயம் என்ன ஆறல. ஆனா ஆண்டவர் அந்த தருணத்தை பயன்படுத்தி என்னை பக்குவப்படுத்துகிறார். எப்படி பக்குவப்படுத்துறாரு? ஒரு ஃப்ரெஷ்ஷான வெளிப்பாடை தந்து.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எதுக்காக ஆண்டவரே இப்படியா நடத்துறீங்க? டே, உன்னோட கைரோஸ் வருது. உனக்காக நான் குறிச்சிருக்கிற நேரம் வருது. ஓனர்ஷிப் வருதுடா உனக்கு. அந்த ஓனர்ஷிப் உன் கையில நான் தர்றப்ப அதை ஹேண்டில் பண்ண தேவையான ஸ்டுவர்ட்ஷிப் உனக்கு என்னன்னா வேணும்.
1: வேணும்.
0: ஆளுகைய நீ கையாளணும்னா இந்த மாதிரிதான் நான் உன்னை பக்குவப்படுத்தி பண்படுத்தி பயன்படுத்த விரும்புறேன். அப்படி நான் பயன்படுத்தும் பொழுது
1: நான்
0: கனம் பண்ணுவேன். உனக்கு தேவையான ஆரோக்கியம், உன்னுடைய ரணம் தானாவே ஹீலாகும்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.

0: பாருங்க, தங்களுக்கு ஏற்பட்ட மற்றவங்களால தங்களுக்கு ஏற்பட்ட காயத்தை பெருசாவே பேசிட்டு இருக்கிறவங்க, வருத்தங்களை குறிச்சு திரும்ப திரும்ப பேசுறவங்க, அவங்களுக்குள்ள மன புண்ணு இருக்க வெளியே, அவனுக்கு பிரகாசம் இல்ல, மன கண்கள் இல்ல.
1: எஸ்,
0: வருத்தத்தோடு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கங்க, மன கண்கள் திறக்கப்படாம மன புண்களை நம்மளால கையாளவே
1: முடியாது.
0: முடியாது. வருத்தம் வருத்தமா வேணும்னா போ, உன்னு அது என்ன செய்ய முடியும், குத்தி என்ன பண்ணிட்டாங்க, கிழிச்சிட்டாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு நம்மளால குப்புற படுத்து கிடக்க முடியுமா?
1: முடியாது.
0: அத்தர் பெரிய காரியங்களை செய்யறதுக்காக நம்மளை இந்த அழுத்தத்தை பயன்படுத்தி நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கிறார்.
1: அல்லேலூயா.
0: அதனால நம்ம எல்லாம் அழுத்தத்துல வந்தவங்க, அதனாலதான் பெரிய பிரஷர் குக்கர்.
1: எஸ்.
0: ஏன் இந்த பிரஷர் அப்படின்னா, இந்த பிரஷர் இருந்தா தான் நீ வேகவேன்ற ஆண்டு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் அப்படி மொறுமொறுன்னு ஏன் இருக்குன்னா, சென்னை நாங்க வர்றப்ப எல்லாம்
1: எங்க அகிலாக்காவ மேத்யூ அண்ணனும்
0: ரெண்டு பேரும் எங்களை, எங்களுக்கு கொஞ்சம் கேப் இருந்தாலும் சரி, எங்களை பிடிச்சி எப்படியாவது வம்பு பண்ணி வீட்டுக்கு வர வச்சு, அந்த காலையில ஒரு ஆட்டுக்கால் பாய வைப்பாங்க பாருங்க. இடியப்பம் ஆட்டுக்கால் பாயமா?
1: இடியப்பம், இட்லி சில நேரம்
0: வச்சு பேசுறப்ப இப்ப பாருங்க வாயில வச்சு வந்துச்சு. அந்த மாதிரி போட்டு அவங்க சிஸ்டர் அகலேட்ட நான் கேட்பேன், எப்படிப்பா இப்படி முறுக்கு மாதிரி என்னன்னா
1: இருக்கு
0: இந்த இந்த ஆட்டு காலை வந்து நாங்க கடிச்சு கீழே துப்புற மாதிரி இல்ல, கடிச்சு அப்படி மென்னும் முழுங்குற மாதிரி முறுக்கு மாதிரி முறுமுறுன்னு இருக்கு, எப்படிப்பா இப்படி சாப்டாச்சுன்னு கேட்டா சொல்லப்பல விசில்னு
1: விசில்
0: விசில் குக்கர்ல வச்சு சும்மா விசிலுக்கு மேல விசில
1: விட்டுருவேன்.
0: இந்த மாதிரி ஆயிருச்சு
1: ஆயிருச்சு.
0: அந்த மாதிரி ஆண்டவர் வந்து விசிலுக்கு மேல விசில் விட்டு ரொம்ப பிரஷர் ஆனா விடுச்சிருவாங்கன்னு தெரியும், அதனாலதான் விசில வச்சிருக்கிறார். இதுக்கு மேல தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கும், அந்த நேரத்துக்கு டெம்பரவரியா ரிலீஃப் இருக்கும். ஆனா அழுத்தம் அழுத்தமா தான் என்னன்னா
1: இருக்கும்.
0: அடுத்து ஒரு பிரஷர் அக்குமுலேட் ஆகும், ஐயோ நான் வெடிச்சிருக்கேன் ஒரு சத்தம் வரும். இப்படியே 10 விசில் 15 விசில்னு விட்டு அந்த அழுத்தத்துக்குள்ளே வச்சு கடைசியில் என்னன்னா வெந்துருச்சு. அதே மாதிரி ஒரு பிரியாணி கதையை நாங்க அதிகமா நாங்க சொல்லுவோம். பிரியாணி ஏன் கமகமன்னு மணக்குதுன்னா பிரியாணி சொல்லுது, எல்லாம் வெந்து முடிச்சிருச்சுன்னு சொல்லி நான் வந்து நினைச்சா கீழே வந்து
1: சிம்மு
0: நெருப்பு ஃபுல்லா பத்த வச்சு நெருப்பை வெளியில இழுத்து விட்டு கங்க போட்டானுங்க கீழே சிம்ல வச்சுட்டானுங்க. சரி அப்பாடா தப்பிச்ச நினைச்சா மேல ஒரு தட்டை மூடி கீழே இருந்த கங்க தூக்கி மேல கொட்டிட்டாங்க. இது என்னன்னு கேட்டா தம்முன்றாங்க. கம கமன்னு வாசனை வராம என்ன செய்யும்,
1: என்ன செய்யும்?
0: ஆண்டவர் நம்மளை பந்திக்கு ஆயத்தப்படுத்துறாரு. கமகமங்கிற பிரியாணி பந்தியில வர்றப்ப சாப்பிடறவன் என்னயா இப்படி மணக்குது
1: மணக்குதே,
0: ஆனா பிரியாணி சொல்லும் கீழே
1: சிம்மு
0: மேல
1: தம்மு.
0: கீழையும் மேலையும் வச்ச நெருப்புடா.
1: எஸ்.
0: ஓ வாய்க்கு நான் இன்னைக்கு இவ்வளவு ருசியா இருக்கிறேன்னா கீழையும் மேலையும் வச்ச நெருப்புடா.
1: நெருப்பு
0: கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என்னை வேக வச்சுட்டேன்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்ப பிறர் என்ன ரணப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அந்த காயத்தை பெருசா போக்கஸ் பண்ணாதீங்க. ஆனா மனுஷனுடைய இயல்பு அந்த காயத்தை என்ன செய்யும், ஃபோக்கஸ் தான் பண்ணோம்.
1: எஸ்.
0: நம்ம மனுஷங்க தானே, நமக்கு கோபம் வரும், நமக்கு ஆத்திரம் வரும், நமக்கு எரிச்சல் என்னன்னா
1: வரும்.
0: அந்த பிரஷரை நம்மளால ஹேண்டில் பண்ண என்னன்னா முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு ஹீலிங்க கொடுக்காம என் மன கண்ணை தர்றார். இந்த காரியத்தை ஓ ஆங்கிள் பார்க்காத, நான் எப்படி இந்த காரியத்தை பார்க்கிறனோ அப்படி பார்க்க தேவையான பிரகாசம் உள்ள மன கண்களை உனக்கு தர்றேன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வெளிப்பாடை தாவீதுக்கு தந்ததை போல, அபிகாயில் மூலமா ஒரு ஃப்ரெஷ்ஷான வெளிப்பாடை தாவீதுக்கு அருளி செய்ததை போல, ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான ஆலோசனையை தந்து நம்ம மனசுல காணப்படுகிற கொதி நிலையை மாற்றுகிறார்.
1: ஆமென்.
0: இப்ப கூட உங்க பிரஷர் ஒரு சத்தம் வந்து ரிலீஸ் ஆகுது. கொதிக்கிற மனசை கத்தர் என்ன செய்கிறார்னா ஒரு புத்தம் புதிய வெளிப்பாட்டை தந்து ஆசுவாசப்படுத்துறாரு. அந்த வெளிப்பாடு ஆண்டவருடைய காரியத்துக்காக நம்மளை பக்குவப்படுத்துது, நம்மளை பண்படுத்துது. ஆனா கைரோஸ் வர்றப்ப ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறாரு.
1: எஸ்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: க்ரோனோஸ்ல என்ன பக்குவப்படுத்துறாரு, கைரோஸ்ல என்ன பயன்படுத்துறார் பெரிய அளவுல.
1: ஆமென்.
0: அப்படி பயன்படுத்தும் பொழுது என்ன எல்லாரும் கனம் பண்றாங்க, பாரோ ஜோசப் ஆனர் பண்றது போல, கைரோஸ் மொமெண்ட் வந்தப்ப டேவிட சமஸ்த இஸ்ரவேலும் ஆனர் பண்ணது போல, தேவன் நம்மளை பயன்படுத்தி கனப்படுத்தும் பொழுது என்னுடைய ரணம் தானாவே குணப்படும்.
1: ஆமென்.
0: உங்க காயங்கள் குணப்படக்கூடிய விதத்துல ஆண்டவர் இப்ப ஒண்ணும் செய்ய போறது இல்ல. உங்க கைரோஸ்ல உங்களை கையில் எடுத்து கத்த பயன்படுத்தும் பொழுது உங்களை எல்லாரும் கனம் பண்ணுவாங்க. நீங்க கனமடைகிற அந்த நேரத்துல உங்க ரணங்கள் தானாவே குணமாகும்.
1: ஆமென்.
0: அங்கதான் உங்க எப்ராயிம், அங்கதான் உங்க மனாசேய நீங்க பார்த்து பூரிச்சு போய் நிக்கிற நேரம்.
1: எஸ்
0: பாட்டு எதிர்க்கிறவர்கள் மத்தியில்

0: பிரஷர்ல இருந்து உங்களை ரிலீஸ் பண்ற ஆண்டவர்.
1: என்னை தாங்கி
0: இறையாதே, அமைதலாயிரு.
1: கடும் பிரச்சனைகளே,
0: யாரு குரோதமாகவும் நீங்க கொந்தளிச்சிடாதீங்க.
1: நேரி செல்வ,
0: யாரு குரோதமா நீங்க மனசுல கொதிப்படையாதிருங்கள்.

0: அபிகாயில் சொன்ன ஆலோசனை கேட்டு மனக்கண்கள் திறக்கப்பட்ட தாவீது சொல்றாரு. 1 சாமுவேல் 25:32.
1: அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக.
1: நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும், என் கையே பழிவாங்காதபடிக்கும், நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக.
0: நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானா,
1: பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இங்க டேவிட் ஆண்டவர் ஹீல் பண்ணாரா? ஹீல் பண்ணல. காயம் எப்படிதான் இருக்கு? இன்னும்
1: காயமாகவே,
0: காயமா தான் இருக்கு. அப்ப அந்த காயத்தை நடுவுலையும் எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு குயட்டா மாறினார் அப்படின்னா, தேவன் தம்முடைய காரியத்தை ரிவீல் பண்ணிருக்கிறார்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கல, அதான் உங்களுடைய கோபத்துக்கு காரணம்.
1: எஸ்,
0: அன்றர் இவ்வளவு பெரிய காயத்தை எனக்கு உண்டாக்கி இருக்கிறாங்க, என்னை ஹீல் பண்ணுங்க, ஹீல் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க காத்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை ரிவீல் பண்ணி.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: உங்க மன புண்ண ஆற்றாம உங்க மன கண்ணை திறக்கிறார் பாருங்களேன். சுவர்ல நீர் விடுகிற ஒரு நாய் கூட அவனுக்கு இருக்க கூடாதுங்கிற கோபம் வந்து உன்னோட ஸ்டாண்ட். ஆனா அது என்னோட ஸ்டாண்டர்ட் இல்ல.
1: எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா.
0: சில பேர் அவங்க ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க, ஆனா தேவன் ஒரு ரெவலேஷனை தந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாரு.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: டேய், இது இல்லடா நீ எடுக்க வேண்டிய ஸ்டாண்ட். இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன், நான் என்ன விரும்புறேங்கறத தயவு செஞ்சு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவருடைய காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றப்பதான் அவருடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு நமக்கு தெரிய வரும்.
1: ஆமென்.
0: அந்த மாதிரியான ஸ்டாண்டர்டுக்குள்ள நான் வர்றப்ப என்னோட ஸ்டாண்டர்ட் நான் விட்டுறேன்.
1: எஸ்,
0: என் ஸ்டாண்ட நான் விட்டது காரணமே தேவன் எனக்கு தந்த அண்டர்ஸ்டாண்டிங்.
1: எஸ்,
0: இன்னைக்கு கூட ஒரு ஸ்டாண்ட்ல நீங்க நிக்கிறீங்க. நான் ஒரு ஸ்டாண்ட் என்னன்னா எடுத்துட்டேன், இந்த ஸ்டாண்ட்ல இருந்து நான் இறங்கி வர்ற மாதிரி என்னன்னா இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய வாதம், உங்களுடைய கோபம், உங்களுக்கு உண்டான காயத்துல இந்த ஸ்டாண்ட நீங்க எடுத்திருக்கீங்க.
1: எஸ்,
0: உனக்கு உண்டான காயத்தை மனசுல வச்சு நீ எடுத்திருக்கிற இந்த ஸ்டாண்ட்ல நான் பிரியமா இல்லன்னு ஆண்டவர் சொல்றாரு.
1: ஆமென்.
0: யாரோட பேசுறான்னு தெரியல, ஆனா உங்களுக்கு நேரா வார்த்தை வருது.
1: ஆமென்.
0: நீ எடுத்திருக்கிற இந்த ஸ்டாண்ட்ல எனக்கு உடன்பாடு இல்ல. இந்த ஸ்டாண்ட நீ ஏன் எடுத்தனா, உனக்கு உண்டான காயத்தை மனசுல வச்சு இந்த ஸ்டாண்ட நீ எடுத்த. ஆனா திஸ் இஸ் நாட் மை ஸ்டாண்டர்ட்.
1: எஸ்,
0: தீமைக்கு தீமைய, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமலும் இருந்து நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நீங்கள் என்ன செய்யுங்கள்,
1: நன்மை செய்யுங்கள்,
0: ஆசீர்வதியுங்கள். நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவங்க கர்த்தரால.
1: ஆமென்.
0: ஆசிக்கலாமா? 1 பேதுரு 3:9 வாசிக்கலாமா?
1: தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து
0: ஆசீர்வதியுங்கள். அதனால நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் சொல்றார் இது என் ஸ்டாண்டர்ட் இல்லன்றார்.
1: எஸ்,
0: திஸ் இஸ் நாட் மை ஸ்டாண்டர்ட். யூ ஆர் மேக்கிங் யுவர் ஓன் டெசிஷன். I don't want to agree with your stand. நீ எடுத்திருக்கிற இந்த முடிவுல எனக்கு என்ன இல்ல, உடன்பாடு என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல. This is not my standard. இது என்னுடைய தரம் அல்ல, என் கரம் நான் இருக்கிறவன் செய்யற வேலை இது இல்ல.
1: ஆமென்.
0: என் கரம் மேல இருக்கணும்னா இருக்கணும்னா என் தரமும் அவன் கூட இருக்கணும்.
1: எஸ்
0: கத்தருங்களுடைய யுத்தங்களை நடப்பிக்கிற தாவீதே இந்த ஸ்டாண்ட் எடுக்காத, இது என்னுடைய ஸ்டாண்டர்டே இல்ல.
1: எஸ்
0: ஆண்டவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தர்றாரா, ஹீலிங்க கொடுக்கல, ரெவலேஷனை கொடுக்கிறாரு. ஆத்திரம் போய் தாவீது வாயில என்ன வருதுன்னா,
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்ரய்யா,
1: ஸ்தோத்ரய்யா,
0: ஸ்தோத்ரய்யா, தேங்க் யூ லார்ட். ஹீலானா குணப்பட்டா ஸ்தோத்திரம் சொன்னாரு?
1: இல்லை.
0: கிடைச்ச வெளிச்சம் ஸ்தோத்திரம் பண்ண வைக்குது.
1: ஆமென்.
0: கிடைச்ச வெளிப்பாடு
1: ஸ்தோத்திரம் பண்ண வைக்குது,
0: ஸ்தோத்திரம் பண்ண வைக்குது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் பாக்குறாரு, என் கரம் இருக்குப்பா, கரம் இருந்தா மட்டும் பத்தாது, என்னோட தரமும் லைஃப்ல என்னன்னா
1: இருக்கணும்பா.
0: இதுதான் குரோனோஸ்ல தேவன் எனக்குள் செய்கிற கிரியை.
1: ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: ஆ என்ன சாக போற பண்ணி
1: இல்லையே,
0: சும்மா லேசத்தானே வெட்டிருக்காங்க, ஓட்டம் விடு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: கைகாலா போச்சு, முதுகுலாம் நினைச்சிருக்காங்க,
1: உழுதுருக்காங்க,
0: உழுதுருக்கான், அழுதுட்டு உட்காந்துருக்கிறேன், பக்குவப்படுத்திருக்கேன் பிள்ள அப்படிங்கிறார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: என் மகளை நான் நினைச்சிருக்கிறேன்,
1: பக்குவப்படுத்திருக்கேன்.
0: மகன
1: பக்குவப்படுத்திருக்கேன்,
0: உன்னை பக்குவப்படுத்திருக்கேன்டா.
1: எஸ்
0: அழாதரா, கண்ணை தொடச்சுக்கடா அப்படிங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த வெளிப்பாடு இப்ப உங்களை நோக்கி கடந்து வருது, நீங்க ஹீல் ஆகல, உங்களுக்கு ஆண்டவர் ரிவீல் பண்றாரு. உன் ஸ்டாண்ட் அவுட்ரு.
1: எஸ்
0: ஐ வாண்ட் டு சீ மை ஸ்டாண்டர்ட் இன் யோர் லைஃப்.
1: எஸ்
0: ஐ வாண்ட் டு சீ மை ஸ்டாண்டர்ட் இன் யோர் ஸ்பீச். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உன்னோட ஒவ்வொரு மூவ்லையும் என்னோட ஸ்டாண்டர்டை ஜனம் என்ன செய்யணும்,
1: பார்க்கணும்.
0: இப்படிதான் நான் உன்னை பந்திக்கு ஆயத்தப்படுத்துகிறேன்.
1: எஸ்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: சோ உங்க ரணத்தை ஒண்ணும் செய்யல, ஆனா அதை பயன்படுத்தி பண்படுத்துறாரு.
1: ஆமென்.
0: பக்குவப்படுத்துறாரு.
1: எஸ்.
0: பக்குவப்படுத்தி பயன்படுத்துவார், பயன்படுத்தி கனப்படுத்துவார்.
1: ஆமென்.
0: கனப்படுத்தி குணப்படுத்துவார்.
1: ஆமென்.
0: நடக்க
1: போகுது
0: தொடர்ச்சிக்குள்ள போனா இன்னும் டைம் எடுத்துரும், எனக்கு இன்னொரு ஸ்லாட் தேவை அதை உங்கள்ட்ட பேசுறதுக்கு, என்ன அவ்வளவு இந்த விஷயம் அவ்வளவு கண்ணை திறக்குது எனக்கு.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அதனால கண்ணை தொடச்சுக்கங்க.
1: எஸ்.
0: கத்தர் கண்ணை திறந்துட்டார்ல,
1: கண்ணை தொடச்சு,
0: கண்ணை தொடச்சுக்கங்க.
1: எஸ்.
0: ஐயோ அடிச்சிட்டாங்க, குத்திட்டாங்க, கிழிச்சிட்டாங்க, அழாத. இனிமே என்ன செய்யாத,
1: அழாத,
0: கண்ணை தொடச்சுக்கோ. அப்ப நம்ம கண்ணை தொடைக்க வராதுன்னு அவருக்கு தெரியும், அழுகாச்சி அழுகாச்சியா வருதுன்னு என்ன செய்யும்
1: தெரியும்,
0: தெரியும். அதான் வேடிக்கை சொல்லுவேன், கண்ணில இருந்து கண்ணீர் வர்றது நிக்கணும்னா இருதயத்துல ஜீவ தண்ணீர் சுரக்கணும்னு சொல்லு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா சொல்லு,
1: அல்லேலூயா.
0: அதனால கண்ணை திறந்திருக்கிறாரு, கண்ணை தொடச்சுக்கங்க.
1: ஆமென்.
0: கத்தர் கண்ணை என்ன பண்ணிருக்கிறாரு,
1: திறந்திருக்கிறாரு,
0: கண்ணை தொடச்சுக்கிட்டு நல்லா ஆராதனை பண்ணுங்க.
1: எஸ்.
0: எப்படி ஆராதனை பண்ணலாம்?

0: இப்படி சோறு வெந்துருச்சுன்னா ஒரு பருக்க எடுத்து நசுக்கி பார்ப்பாங்களா?
1: பார்ப்பாங்க.
0: நசுக்கி பார்க்கறது எதுக்கு? பதம் எப்படின்னு
1: பார்க்கறது.
0: நசுக்கி பார்த்தோன்னே கிச்சன்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, வடிக்கிற பதம் வந்துருச்சு.
1: என்ன
0: பதம் வந்துருச்சு?
1: வடிக்கிற பதம் வந்து விட்டது.
0: சோரை வடிக்கிற பதம், ஒருமான சோத்துக்கு ஒரு
1: சோறு பதம்.
0: அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? நசுக்கி பார்த்து.
1: நசுக்கி
0: என்ன பார்த்து?
1: நசுக்கி பார்த்து.
0: நீங்க நல்ல பதப்பட்டீங்க, அதனால அழுது வடிக்கிறத நிறுத்துங்க. உங்களுக்கு சோறு வடிக்கிற மாதிரி.
1: ஆமென்.
0: ஆண்டவர் வடிச்சு பரிமாற நேரம் வந்துருச்சு.
1: ஆமென். அல்லேலூயா. ஆமென்.
0: தொடர்ந்து அதை குறித்து தியானிப்போம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அதனால இந்த நாட்கள்ல ஆண்டவரே ஓனர்ஷிப் வந்து ஓவர் நைட்ல கொடுத்துட முடியும். 24 மணி நேரத்துல ஜோசப்க்கு ஒரு ஓனர்ஷிப் வந்துச்சு, ஆனா ஸ்டுவர்ட்ஷிப் வந்து 24 மணி நேரத்துல வரல. It took almost 13 years. 13 ஆண்டுகள்.
1: Hallelujah. Hallelujah.
0: டேவிடுக்கு ஓனர்ஷிப் வந்து ஒரே நாள் வந்துச்சு. 2 சாமுவேல் 5 அதிகாரத்துல சமஸ்த இஸ்ரவேல் இருக்கிற எல்லாரும் வந்து அவரை ராஜாவை என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரவேலின் மேல
1: அபிஷேகம்
0: பண்ணினார்கள் ஒரே நாள்ல. ஆனா ஸ்டுவர்ட்ஷிப் வந்து ஓவர் நைட்ல என்ன செய்யலன்னா
1: வரவே இல்லை.
0: சோ ஓனர்ஷிப் ஓவர் நைட்ல வரும், ஆனா ஸ்டுவர்ட்ஷிப் வந்து இட் ரிக்வயர்ஸ் எ ப்ரோலாங் சீசன்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அந்த க்ரோனோஸ் மொமெண்ட் கண்டிப்பா உங்க லைஃப்ல உண்டுனா உங்களுக்கு ஒரு கைரோஸ் மொமெண்டையும் கத்தர் வச்சிருக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: க்ரோனோஸ் பீரியட கடந்து வந்த உங்களுக்கு நீங்க பார்க்க போறது கைரோஸ் மொமெண்ட்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஸ்டுவர்ட்ஷிப் அங்கதான் என்னன்னா வருது.
1: எஸ்.
0: சோ இந்த ஓனர்ஷிப் ஸ்டுவர்ட்ஷிப்
1: உக்ரானத்துவம் எஜமானத்துவம்
0: இத வந்து சூப்பர் உக்ரானத்துவம்
1: எஜமானத்துவம். அல்லேலூயா.
0: அடுத்த செஷன்ல இத குறித்து நாம என்ன செய்யலாம், இன்னும் அருமையா கற்றுக்கொள்ள அந்த பாடங்களை. ஆமென்.
1: ஆமென்.
0: தேங்க் யூ அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு அதிசயமா, எவ்வளவு அற்புதமா எங்களை பண்படுத்துறீங்க. ஏ, நாங்கள் குணப்படலைங்கிற வருத்தம் எங்களுக்கு இருந்துச்சு. எங்கள் காயங்களை நீங்கள் ஆற்றலைங்கிற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு புலம்பல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த ரணத்தை பயன்படுத்தி நான் உங்களை பெரிய காரியத்துக்காக பண்படுத்தியிருக்கிறேன். பெரிய காரியத்துக்காக நான் பண்படுத்தியிருக்கிற பொழுது அந்த காரியத்து என் நேரம் வர்றப்ப நான் உங்களை பயன்படுத்தவும் செய்வேன். நான் உங்களை பயன்படுத்தும் பொழுது உங்களை நான் கனம் பண்ணுவேன். நான் கனம் பண்ணும் பொழுது உன்னுடைய ரணம் தானாவே குணமாகும். அற்புதமான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீ எடுத்திருக்கிற ஸ்டாண்டு வேற, என்னோட ஸ்டாண்டர்டு வேறங்கிறத ரொம்ப அற்புதமான விதத்தில் எங்களுக்கு வலியுறுத்தி, எங்களுக்கு ஹீல் பண்ணாம எங்களுக்கு நீங்க ரிவீல் பண்ண உங்க கேரக்டருக்காக, உங்க ஸ்டாண்டர்டுக்காக நாங்கள் தேங்க் பண்றோம். எந்த சூழ்நிலையும் ஒரு தேவ மனுஷனை போல நாங்கள் பிஹேவ் பண்ண, உங்களை நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ள, இது ஒரு கேரக்டர் எக்ஸிபிஷன் ஆண்டவரே. வி வாண்ட் டு எக்ஸிபிட் யுவர் கேரக்டர் அண்டர் பிரஷர். ஆண்டவரே, அழுத்தத்தின் நேரத்தில் உங்களுடைய குணத்தை நாங்கள் பிரதிபலிக்க நாங்கள் விரும்புகிறோம். தேங்க்யூ ஃபார் டீச்சிங் ஆல் தீஸ் ஸ்டப்ஸ். வி ஆர் ஹைலி ஃபேவர்ட். Thank you for the privilege. எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய சாக்கியத்துக்காக நன்றி. தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து எங்களோட பேசுங்க. நாளைய தினத்தில் இன்னும் இதில் ஆழங்களுக்குள்ள எங்களை கொண்டு போங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்லதுதாமே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

எண்ணாகமம் 17 அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராய் முறுமுறுத்ததை வாசிக்கிறோம். அந்த முறுமுறுப்பு ஒழிந்து போகும்படி கர்த்தர் ஆரோனின் கோரை துளிரிட்டு பூ பூக்க செய்தார். கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த முறுமுறுப்பு தனக்கு ரோதமான முறுமுறுப்பாய் இருப்பதால் அதன் மூலம் ஜனங்கள் அழிந்து போகாதபடி அந்த துளிர்த்த

கோலை தேவ சமூகத்தில் வைக்க சொல்லி கட்டளையும் கொடுக்கிறார். பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்குள்ளும் எதை குறித்தாவது அல்லது யாரை குறித்தாவது முறுமுறுப்பு இருக்குமே, ஆனால் அதை தேவ சமூகத்தில் இருந்து ஒழிய பண்ணும்படி நமக்குள் துதியின் சப்தம் இன்றே துளிர்க்கட்டும். அது நம்மை சுற்றியுள்ள ஜனங்களின் முறுமுறுப்பை ஒழிய பண்ணும்.

0: பதினோரு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.
1: Now I'm going to share with you two more things tonight.
0: இன்னைக்கு இரவு இன்னும் இரண்டு காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
1: I want to share with you about how the blood of Jesus gives us an eternal inheritance.
0: எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நித்தியமான சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறது என்று பார்க்க போகிறோம்.
1: Eternal inheritance, that means not only in this life but in the life to come, the blood of Jesus works for us in giving us a great inheritance.
0: நித்தியமான சுதந்திரம் அதாவது இந்த வாழ்க்கையில மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கையிலும் இயேசுவின் இரத்தம் நமக்கு நித்திய சுதந்திரத்தை கொடுக்கிறதா இருக்கிறது.
1: And another thing I want to share with you is about how the blood of Jesus brings a heavenly joy in our hearts.
0: இன்னொரு காரியம் எப்படி இயேசுவின் இரத்தம் பரலோக சந்தோஷத்தை நம்முடைய இருதயங்களில் கொண்டு வருகிறது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
1: Heavenly joy is there through the blood.
0: இரத்தத்தின் மூலமாக பரலோக சந்தோஷம் உண்டா இருக்கிறது.
1: Now let us look at these two things tonight.
0: இப்போது இன்றைக்கு இந்த ரெண்டு காரியங்களை நாம் பார்ப்போம்.
1: We must confess these things.
0: இந்த காரியங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: You see, we must know it in order to confess it.
0: பாருங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமானால் முதலாவது நாம் அதை அறிந்திருக்க வேண்டும்.
1: You see, knowing always goes before confession.
0: பாருங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமானால் எப்பொழுதும் அதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும்.
1: That is why it is important for us to know tonight.
0: மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிற நித்திய சுதந்திரத்தை குறித்து நாம் பார்ப்போம்.
1: And for this cause he is the mediator of the New Testament, that by means of death for the redemption of the transgressions that were under the first testament, they which are called might receive the promise of eternal inheritance.
0: ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார்.
1: For where a testament is, there must also of necessity be the death of the testator.
0: ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும்.
1: For a testament is a force after men are dead. Otherwise it is of no strength at all while the testator liveth.
0: எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை.
1: Now this is talking about how Jesus died for the purpose of making an eternal inheritance possible for us.
0: எப்படி இயேசுவானவர் நமக்கு ஒரு நித்திய சுதந்திரத்தை கொடுப்பதற்காக மரித்தார் என்பதை குறித்து இந்த வசனம் கூறுகிறது.
1: You see, it is talking about the testator and the will that he has left.
0: இந்த வசனம் உயிலை குறித்தும் அந்த உயிலை எழுதியவரை குறித்தும் கூறுகிறது.
1: Says the testator must die before what he has written and left for us becomes ours.
0: உயிலை எழுதியவர் அந்த உயிலுக்குரிய காரியங்கள் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால் அதை எழுதியவர் முதலாவது மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது.
1: So Jesus, the meaning of the death of Jesus on the cross of Calvary is extended even to the point where it is explained as a thing that took place so that we may inherit these things.
0: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இயேசு கிறிஸ்து மரித்தது இந்த காரியங்களை எல்லாவற்றை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகத்தான்.
1: The new covenant is the last will and the testament.
0: இந்த புதிய உடன்படிக்கை அது கடைசி உயிலாக இருக்கிறது.
1: The death of the testator, the one who gives us and leaves all these inheritance for us, activates that inheritance for us.
0: இந்த உயிலை எழுதி வைத்தால் மட்டும் போதாது, அந்த உயிலை எழுதினவர் மரிக்கும் போதுதான் அந்த உயில் அமலுக்கு வருகிறது.
1: What is the proof of death?
0: அந்த மரணத்துக்கு ஆதாரம் தான் என்ன?
1: I told you the life is in the blood.
0: நான் உங்களுக்கு சொன்னேன் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது.
1: That is why Jesus had to take the blood, enter into the presence of God and present it there.
0: ஆகவே தான் இயேசுவானவர் ரத்தத்தை சிந்தி தேவனுடைய சமூகத்தில் அதை கொண்டு போய் செலுத்த வேண்டியதாயிற்று.
1: God goes by the book.
0: தேவன் தம்முடைய வார்த்தையின்படி தான் செய்கிறவர்.
1: You can't just go there and report saying the death has taken place.
0: அங்க சும்மா போயிட்டு மரணம் நடந்து விட்டது நிகழ்ந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது.
1: You have to bring the blood.
0: அந்த ரத்தத்தை கொண்டு வர வேண்டும்.
1: Blood must be kept there in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்தில் அந்த ரத்தம் வைக்கப்பட வேண்டும்.
1: The atoning blood.
0: பாவ நிவர்த்தி செய்கிற ரத்தம்.
1: Forever speaking there saying that the sins have been atoned.
0: பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டது என்று என்றென்றைக்குமாய் அது பேசுகிறது.
1: The presence of the blood indicates the fact that death has taken place.
0: ரத்தம் அங்கு இருக்கிறது அதுவே மரணம் நிகழ்ந்து விட்டது என்பதை குறிக்கிறது.
1: The blood is the proof that death has taken place.
0: மரணம் நிகழ்ந்தது என்பதற்கு ஆதாரம் அந்த ரத்தம் தான்.
1: And that is why the blood was presented before the Father.
0: ஆகவே தான் பிதாவுக்கு முன்பாக அந்த ரத்தம் கொண்டு போய் செலுத்தப்பட்டது.
1: Now the necessity of the death of the testator is indicated here.
0: இந்த இடத்துல அந்த உயிலை எழுதினுடைய மரணம் ஏன் அவசியம் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது.
1: It is important that he must die.
0: அவர் மரிக்க வேண்டியது அவசியம்.
1: So that the inheritance may belong now to the inheritors, the called, the children of God.
0: அப்பொழுதுதான் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அந்த உயிலில் உள்ள அனைத்தும் சொந்தமாகும்.
1: The death has happened.
0: மரணம் நிகழ்ந்து விட்டது.
1: The proof of the death is the blood of Jesus that was shed there on the cross of Calvary.
0: அந்த மரணத்துக்கு ஆதாரம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
1: Now turn with me to 1 Peter.
0: இப்போது 1 பேதுருவுக்கு நாம் திரும்புவோம்.
1: 1 Peter chapter 1.
0: 1 பேதுரு முதலாம் அதிகாரம்.
1: Peter also believes in this inheritance that is incorruptible, that is eternal.
0: அழிவில்லாத நித்திய இந்த சுதந்திரத்தை பேதுரு கூட நம்புகிறார்.
1: He says in verse 3.
0: 3வது வசனத்திலே அவர் சொல்கிறார்.
1: Blessed be the God and Father of our Lord Jesus Christ, which according to his abundant mercy hath begotten us unto a lively hope by the resurrection of Jesus Christ from the dead.
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
1: To an inheritance incorruptible and undefiled and that fadeth not away, reserved in heaven for you.
0: அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக.
1: Who are kept by the power of God through faith unto salvation, ready to be revealed in the last time.
0: கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது.
1: Verse 6 says, wherein we greatly rejoice.
0: ஆறாவது வசனம் சொல்கிறார், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள்.
1: You see, there is a this eternal inheritance is something very real.
0: பாருங்கள், இந்த நித்திய சுதந்திரம் என்பது நிஜமான ஒன்றா இருக்கிறது.
1: It describes it as a not just an eternal inheritance but an inheritance that is incorruptible and that fadeth not away.
0: இதை வெறும் நித்திய சுதந்திரம் என்று பேதுரு சொல்லாமல் இது அழியாதது மாசற்றது வாடாதது என்று சொல்லுகிறார்.
1: Reserved in heaven for us.
0: பரலோகத்தில் நமக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது.
1: Heaven for us who are kept by the power of God today.
0: தேவனுடைய வல்லமையினால இன்னை காக்கப்பட்டிருக்கிறோமே நமக்காக தான் பரலோகம்.
1: Through faith for the last day in which it will be given to us.
0: விசுவாசத்தினாலே கடைசி நாட்களிலே அது நமக்கு கொடுக்கப்படும்.
1: Now it is a wonderful description I think.
0: பாருங்க, இது அற்புதமான ஒரு வர்ணனை என்று நான் நினைக்கிறேன்.
1: We are kept by the power of God.
0: நாம் தேவனுடைய வல்லமையினால காக்கப்பட்டிருக்கிறோம்.
1: God is keeping us in his hand.
0: தேவன் தம்முடைய கரங்களிலே நம்மை காத்து வருகிறார்.
1: He protects us.
0: அவர் நம்மை பாதுகாக்கிறார்.
1: He's got a plan and a purpose for us.
0: நமக்காக ஒரு நோக்கத்தை திட்டத்தை
1: given us an inheritance.
0: நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்.
1: The death of Jesus Christ, the shedding of the blood has made that inheritance possible.
0: இயேசு கிறிஸ்துவின் மரணம் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதே அது நமக்கு சாத்தியமாகும்படி செய்திருக்கிறது.
1: We are living for that inheritance.
0: அந்த சுதந்திரத்துக்காகவே நாம் வாழ்ந்து வருகிறோம்.
1: We are kept and protected and provided for so that we can inherit that inheritance.
0: அந்த நித்திய சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தான் இங்கே நாம் பாதுகாக்கப்பட்டு பத்திரமாய் காக்கப்பட்டு வருகிறோம்.
1: And we while we are in this earth we rejoice over that inheritance.
0: இந்த பூமியிலே நாம் வாழும்போது அந்த நித்திய சுதந்திரத்தை கண்டு நாம் மனமகிழ்கிறோம்.
1: And the trials of our faith and the things that we go through here seem nothing as we keep our eyes upon that inheritance.
0: அந்த சுதந்திரத்தில் மீது நம்முடைய கண்களை வைத்திருக்கும்போது இந்த உலகத்தில் நேரிடுகிற விசுவாச சோதனைகள் மற்ற காரியங்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் காணப்படுகிறது.
1: There is much talk about the persecution that is going on everywhere.
0: இன்றைக்கு எல்லா இடத்திலும் இந்த உபத்திரவங்களை பற்றி அதிகமாக பேசி வருகிறார்கள்.
1: The New Testament church was fully aware of such a thing and experienced and went through persecution much.
0: ஆனால் புதிய ஏற்பாடு சபை இந்த காரியத்தை நன்றாக அறிந்திருந்தது. அது மட்டுமல்ல, நிறைய உபத்திரவங்களை அது சந்தித்து வந்தது.
1: The Bible, the New Testament was written, particularly the epistles, many of the epistles were written to address and encourage the believers that are going through such persecutions and trials in their lives.
0: வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் சோதனைகளோட கடந்து சென்றாலே விசுவாசிகள் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாதான் புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்கள் எழுதப்பட்டது.
1: They were written to encourage them.
0: அவர்களை தைரியப்படுத்தும்படி எழுதப்பட்டது.
1: Encourage the persecuted Christians.
0: உபத்திரப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களை தைரியப்படுத்தும்படியாக.
1: Those who are persecuted for the sake of Christ and because of the gospel.
0: கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டார்களே அவர்களுக்காக.
1: They were told that when they compared this trouble with their internal and eternal inheritance, this trouble is nothing.
0: இந்த பிரச்சனைகளை நித்திய சுதந்திரத்தோடு ஒப்பிடும்போது இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று அவளுக்கு சொல்லப்பட்டது.
1: Turn with me to 2 Corinthians.
0: திருப்பும் 2 கொரிந்தியருக்கு.
1: 2 Corinthians.
0: 2 கொரிந்தியர்
1: chapter 4.
0: 4 அதிகாரம்.
1: And verse 17.
0: 17 வசனம்.
1: For our light affliction which is but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of glory.
0: மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது.
1: Talking about how this affliction that we go through in this world is a light affliction.
0: எப்படி இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் லேசானது என்று அவர் சொல்லுகிறார்.
1: Because we are a people who have set our sight upon our eternal inheritance.
0: ஏனென்றால் நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை நித்திய சுதந்திரத்தின் மீது பதித்திருக்கிற மக்களாக இருக்கிறோம்.
1: We are not looking at the things that are seen, but we are looking and believing at the things that are promised to us.
0: நாம் காணப்படுகிற காரியங்களை பார்த்து கொண்டிருப்பதிலே மாறாக நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற காரியங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
1: Verse 18.
0: 18th verse.
1: While we look not at the things which are seen, but at the things which are not seen. For the things which are seen are temporal, but the things which are not seen are eternal.
0: ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்.
1: And in the next chapter, continuing on, he goes on to talk about how we are in this earthly tabernacle and one day we'll move on from this tabernacle to another tabernacle and to another inheritance.
0: அடுத்த அதிகாரத்தை தொடர்ந்து குறித்து பேசும்போது சொல்லுகிறார், இப்போ நாம் பூமிக்குரிய கூடாரத்தில் இருக்கிறோம், இதை விட்டு இன்னொரு கூடாரத்துக்கு நாம் செல்லுவோம், அங்கே சுதந்திரத்தை பெறுவோம் என்றெல்லாம் அவர் பேசுகிறார்.
1: So we are to look at the eternal inheritance.
0: ஆகவே இந்த நித்திய சுதந்திரத்தை நாம் பார்க்க வேண்டும்.
1: We must not get attached to this world.
0: இந்த உலகத்தோடு அப்படியே நாம் ஒன்றி போய்விடக் கூடாது.
1: We live in this world.
0: இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம்.
1: We are not people that are, you know, saying, well, we don't want anything from this world.
0: இந்த உலகத்துல இருந்து எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்ல ஆட்கள் அல்ல.
1: We are not saying we are giving up this, we are giving up that.
0: அல்லது இதை விடுறோம் அதை விடுறோம் சொல்ற ஆட்கள் அல்ல.
1: No, we already have enough trouble.
0: கிடையாது, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதும்.
1: There are a lot of persecutions going on.
0: நிறைய உபத்திரவங்கள் நடைபெற்று வருகிறது.
1: But in the midst of that we set our eyes upon Jesus.
0: ஆனால் இவைகள் மத்தியிலே இயேசுவின் மீது நம்முடைய கண்களை நாம் வைக்கிறோம்.
1: And upon the things that are reserved there for us and for which we are kept by the power of God.
0: அது மட்டுமல்ல அங்கே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தையும் தேவனுடைய வல்லமையினால் நாம் காக்கப்பட்டு வருகிறோமே, அதையும் நாம் நோக்கி பார்க்கிறோம்.
1: We never get attached to the things of this world.
0: இந்த உலகத்தின் காரியங்களோடு நாம் அப்படியே ஒன்றி விடுவதல்ல.
1: Colossians chapter 3 verses 1 to 3 tells us that.
0: கொலோசேயர் 3 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் அதை நமக்கு கூறுகிறது.
1: If ye then be risen with Christ, seek those things which are above, where Christ sits on the right hand of God.
0: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
1: Set your affections on things above, not on the things of this earth.
0: பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள்.
1: See how the New Testament addresses this whole thing.
0: புதிய ஏற்பாட்டு இந்த காரியங்களை எப்படி கூறுகிறது என்று பாருங்கள்.
1: The New Testament teaching is very clear on this.
0: புதிய ஏற்பாட்டு போதனை இது குறித்து மிக தெளிவாக இருக்கிறது.
1: The people of the first century were taught constantly about this great eternal inheritance that is so real that they put their eyes upon it and nothing else mattered to them.
0: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அந்த நித்திய சுதந்திரமானது நிஜமானது என்று குறித்து போதிக்கப்பட்டது. அவர்களும் அவருடைய கண்களை அதன் மீதே வைத்திருந்தார்கள்.
1: Turn with me to Romans chapter 5.
0: ரோமர் 5 அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம்.
1: Let me read to you verse 1 onwards.
0: முதலாம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
1: Therefore being justified by faith we have peace with God through our Lord Jesus Christ.
0: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
1: By whom also we have access by faith into this grace wherein we stand and rejoice in the hope of the glory of God.
0: அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
1: Now the language may be very difficult for you to understand what it's really saying.
0: இங்க சொல்லப்படுகிற வார்த்தையை படிக்கும் போது என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள கடினமா இருக்கலாம்.
1: Really this is talking about how we are justified by faith and we have peace with God.
0: இந்த வசனம் எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டு தேவனோடு கூட சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறது.
1: Through Jesus Christ we are saved.
0: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்படுகிறோம்.
1: And through Jesus Christ we can come before God.
0: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு முன்பதாக நாம் வரலாம்.
1: And we are accepted by God.
0: தேவனும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்.
1: We have access by faith into this grace, it says.
0: இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
1: What does this grace entail?
0: இந்த கிருபை என்று சொன்னால் என்ன அடங்கி இருக்கிறது?
1: What does this grace contain?
0: இந்த கிருபையிலே என்ன அடங்கி இருக்கிறது?
1: Because we have access into this grace.
0: ஏனென்றால் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
1: It says we have access into this grace wherein we stand.
0: பாருங்கள், இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை பெற்று நிலை கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறது.
1: What is this grace all about?
0: இந்த கிருபை என்றால் என்ன?
1: I tell you the grace that the Christian has received is not just grace for this life but grace for the life to come also.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும், கிறிஸ்தவர் பெற்றுக் கொண்டிருக்கிற கிருபை இந்த வாழ்க்கைக்குரிய கிருபை மட்டுமல்ல, வரப்போகிற வாழ்க்கைக்கும் உரிய கிருபையா இருக்கிறது.
1: Both the grace for this life to stand before God and the grace for the life to come is given on the basis of the blood of Jesus that has been shed for us.
0: இந்த வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு வேண்டிய கிருபை, வரப்போகிற வாழ்க்கையிலே நாம் நமக்கு வேண்டிய கிருபை அனைத்துமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: So grace is there.
0: அதுல கிருபை இருக்கிறது.
1: Grace for now and grace for hereafter.
0: இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய கிருபை, இதற்கு பிறகு வேண்டிய கிருபை.
1: Grace so complete, grace so full.
0: கிருபை அவ்வளவு நிறைவானதாக முழுமையானதாக அளிக்கப்பட்டிருக்கிறது.
1: And in that grace.
0: அந்த கிருபையிலே நாம் நிலை கொண்டிருக்கிறோம்.
1: He gives us grace for now, he gives us grace forever.
0: அவர் நமக்கு இப்போதைக்கு வேண்டிய கிருபை, என்றென்றைக்கு வேண்டிய கிருபை கொடுத்திருக்கிறார். எப்படி?
1: Through our Lord Jesus Christ.
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக.
1: Not without the cross and not without the blood.
0: சிலுவை இல்லாமல், இரத்தம் இல்லாமல் கிடையாது.
1: Not just through Jesus and his teachings.
0: வெறும் இயேசுவோட போதையின் மூலமாகவும் கிடையாது.
1: In the previous chapters he talks about how he has been made our propitiation and he has been made a sacrifice for us.
0: முந்தின அதிகாரங்களிலே எப்படி அவர் நம்முடைய கிருபாதாரராக பலியாக மாற்றப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது.
1: When he says through our Lord Jesus Christ, it means through his sacrifice, through his shed blood, through the redemption, through the cross of Calvary.
0: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்லும்போது அவருடைய பலியின் மூலமாய், அவருடைய சிலுவையின் மூலமாய், அவருடைய இரத்தத்தின் மூலமாகத்தான் என்று சொல்கிறது.
1: It is never through the Lord Jesus Christ like the way that people are there imagine that he came and taught nice things and through him we can somehow go to the father.
0: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சொன்னா மக்கள் வெளியில சொல்றாங்களே அவர் வந்து நல்ல போதனைகளை கொடுத்தார், அதை பின்பற்றினா நம்ம பரலோகம் போயிடலாம், அப்படி கிடையாது.
1: In the biblical language when it says through our Lord Jesus Christ, it means through the cross, through his death, through his shed blood, through his resurrection, through what he has done.
0: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று வேதம் சொல்லும்போது அவருடைய சிலுவையின் மூலமாய், பாடுகளின் மூலமாய், மரணத்தின் மூலமாய், இரத்தத்தின் மூலமாய் அது நமக்கு உண்டா இருக்கிறது.
1: That is why it says through our Lord Jesus.
0: ஆகவே தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்கிறது.
1: We have peace through him.
0: அவர் மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
1: We have access into the grace through him.
0: கிருபையில பிரவேசிக்கும் சாக்கியம் அவர் மூலமாய் நமக்கு உண்டா இருக்கிறது.
1: Now listen to this third verse.
0: இப்போ மூன்றாம் வசனத்தை கவனிப்போம்.
1: In the end of second verse he says and rejoice in the hope of the glory of God.
0: இரண்டாம் வசனத்தின் கடைசி சொல்லுகிறார் தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
1: In other words, our hope is not only for this life but also for the life to come.
0: வேறுதும் என்ன சொல்லுகிறார், நம்முடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கைக்குரியது மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கைக்கும் உரியது.
1: We are rejoicing in the hope of our glorification.
0: நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார்.
1: In other words, in simple language, we are rejoicing in the hope of heaven.
0: வேறுதும் என்ன சொல்லுகிறார், பரலோகத்தை நினைத்து நாம் இங்கே மகிழ்ந்து மேன்மை பாராட்டுகிறோம்.
1: We are rejoicing in the hope that we will stand there with God and live with God throughout all eternity.
0: நித்தி நித்தியமாய் தேவனுக்குமாய் நின்று அங்கேயே வாழ்வோம் என்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார்.
1: Rejoicing in the hope that he is coming back for us, our body will be changed and will eternally live with him.
0: அவர் திரும்ப வருவார், நம்முடைய சரீரம் மாற்றப்படும், நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வோமே, அதை நினைத்து மகிழ்கிறோம் என்று சொல்கிறார்.
1: So we rejoice in the hope of our glorification.
0: ஆகவே நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம்.
1: Now look at this and he applies it to the people that are troubled in the world today.
0: இப்போ இதை பாருங்கள், இந்த உலகத்திலே பிரச்சனைகள் உட்பட்டிருக்கிற மக்களுக்கு இந்த காரியங்களை அவர் கூறுகிறார்.
1: He says, and not only so, but we glory in tribulation also, knowing that tribulation worketh patience.
0: அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையுடன் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது நாங்கள் அறிந்து.
1: Now we glory in tribulations also, he says.
0: என்ன சொல்கிறார், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
1: You see, what are these tribulations?
0: இந்த உபத்திரவங்கள் என்றால் என்னது?
1: These are tribulations that has come to the church in the first century as a result of their faith in Christ.
0: இந்த உபத்திரவங்கள் கிறிஸ்துவை இவர்கள் விசுவாசித்ததனாலே அவர்களுக்கு வந்த வேதனைகள், பாடுகள்.
1: You know, they were despised and they were troubled and they were treated badly and they were killed for the gospel's sake.
0: சுவிசேஷத்தை நிமித்தம் அவர்கள் பரியாசம் பண்ணப்பட்டார்கள், கேவலமாய் நடத்தப்பட்டார்கள், சொல்லப்போனால் சாகடிக்கப்பட்டார்கள்.
1: And they said, we glory in our tribulation.
0: பிறகு என்ன சொன்னார்கள், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
1: They were not talking about any other kind of tribulation.
0: அவங்க வேற எந்த உபத்திரவத்தை பற்றியும் பேசலைங்க.
1: Now Christians who have had a very cushioned life and no tribulation as such for the sake of Jesus and for the name of Jesus, they have interpreted this to mean all kinds of problems, you know.
0: இயேசுவுக்காக, இயேசுவின் நாமத்தினுமத்தம் பாடு அனுபவிக்காமல் ரொம்ப சௌகரியமா சொகுசா வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் உபத்திரவம் வரும்போது அதுக்கு வேற அர்த்தங்கள் எல்லாம் கொடுத்து விட்டார்கள்.
1: So that they said, say for example, if they didn't have any money, they said, well, this is a tribulation that I'm going through.
0: இப்ப என்ன ஆகிட்டாங்க, கையில காசு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க, இது எனக்கு ஒரு உபத்திரம் பாடுங்க, நான் ஊட கடந்து போறேன்.
1: That's not the tribulation that's talking about.
0: வசனம் அந்த உபத்திரவத்தை பற்றி பேசவில்லை. இல்லை.
1: They say they are sick, they say this is the tribulation that I am going through and I glory in my tribulation.
0: வியாதிப்பட்ட என்ன சொல்றாங்க, இது எனக்கு வந்த உபத்திரவம், இதுல நான் என்ன பாராட்டுறேன் அப்படின்றாங்க.
1: This is this kind of interpretation is given by the church that is cushioned and has a cushioned life and has no persecution and they don't know anything about what this verse is talking about.
0: பாருங்க, எந்த விதமான உபத்திரவம் இல்லாம ரொம்ப சொகுசா வாழ்ந்த சபை இருக்கிறது, அந்த சபை தான் இப்படிப்பட்ட அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்குது. உபத்திரவம்னா என்னன்னே தெரியாதவர்கள்.
1: They look at themselves, they have no trouble.
0: தங்களே பாக்குறாங்க, எந்த உபத்திரமும் இல்ல.
1: Nobody is beating them for Jesus, for the name, for the sake of Jesus.
0: இயேசுவின் நாமத்தை யாரும் இவங்களை அடிக்கவில்லை.
1: So they say all my troubles are the tribulation that I'm going through.
0: ஆகவே என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு வர பிரச்சனை எல்லாம் நான் கடந்து போற உபத்திரம் அப்படின்ட்டாங்க.
1: அடி கொடுத்தவொடனே இன்டர்பிரேஷன் கரெக்டா வரும். Once they get beaten up, then the interpretation comes
0: properly. அடி வாங்கனவுனே சரியான வியாக்கியானம் வருது பாருங்க.
1: Once the persecution comes, then you interpret it right.
0: உபத்திரம் வந்த உடனே சரியான வியாக்கியானம் பண்றாங்க.
1: ரெண்டு போட்டவுனே, ஓஹோ இந்த உபத்திரம் தானா, இதுல தான் சந்தோஷமா இருக்கு. This is what I must be rejoicing in.
0: இதுல தான் நான் களி கூற வேணும்.
1: You see, we must be straightened out.
0: பாருங்க, நாம காரியங்களை சீர்படுத்தணும்.
1: I believe the church is getting straightened out these days.
0: சபை இந்த நாட்களிலே சீர்படுத்தப்படுகிறது நான் நினைக்கிறேன்.
1: They have been glorying in all kinds of tribulations that they need not go through.
0: எந்த உபத்திரங்களோட கடந்து போக கூடாதோ அந்த உபத்திரங்களை குறித்து மேன்மை பாராட்டி
1: கொண்டிருக்கிறார்.
0: நாம் கடந்து போக கூடாது என்று இயேசு நினைத்து அதை சிலுவையில தொலைத்து கட்டினாரோ அதிலே இவர்கள் மேன்மை பாராட்டி
1: கொண்டிருக்கிறார்கள்.
0: எல்லாவற்றையும் ஒரு உபத்திரவம், போராட்டம் என்று அழைக்கிறார்கள்.
1: But the tribulation refers to our life here on this earth and the problems that we face as a result of our faith in Jesus Christ.
0: ஆனால் உபத்திரம் என்றால் என்ன? இந்த வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தினால் நாம் அனுபவிக்கிறவே பாடுகள், கஷ்டங்கள், அவைகள் தான்.
1: What do we do in that?
0: அதிலே நாம் என்ன செய்கிறோம்?
1: We glory in the tribulations.
0: உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
1: Why do we glory in it?
0: ஏன் நாம் அதிலே மேன்மை பாராட்டுகிறோம்?
1: Because it is a proof that I belong to Jesus.
0: ஏனென்றால் நான் இயேசுவுக்கு சொந்தம் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது.
1: It is a proof that I look different from all others outside.
0: வெளியே இருக்கிற மற்ற எல்லாரை விட நான் வித்தியாசமாக இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது.
1: I glory in it because people can look at me and point out to me and say he belongs to Jesus. That's why we must get rid of him.
0: மக்கள் என்னை சுத்தி காண்பித்து இவர் இயேசுக்கு சொந்தமானவர், ஆகவே இவரை தொலைத்து கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்களே, அதற்கு ஆதாரமா இருக்கிறது.
1: If you go through persecution and tribulation, it is the greatest proof that you can have that you are the child of God.
0: நீங்கள் உபத்திரவங்களையும் வேதனையும் அனுபவித்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அதுவே மிகப்பெரிய ஆதாரமா இருக்கிறது.
1: If you are persecuted for the sake of Jesus Christ and your faith in Christ, that is the greatest proof that you are sons and daughters of God.
0: இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவர் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் உபத்திரப்படுத்தப்பட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதுக்கு அதுவே மிகப்பெரிய ஆதாரம்.
1: If the world could not tell the difference, they will not be persecuting you.
0: உலகம் அந்த வித்தியாசத்தை உங்களிலே காண முடியாவிட்டால் உங்களை உபத்திரப்படுத்த மாட்டார்கள்.
1: If they see no difference between you and the world, they won't do anything to you.
0: உங்களுக்கும் உலகத்துக்கும் இடையே வித்தியாசத்தை காணாவிட்டால் உங்களை ஒன்று செய்ய மாட்டார்கள்.
1: It is because they see something in you that they persecute you.
0: உங்களிலே ஏதோ ஒன்றை காண்கிறபடியினாலேதான் உங்களை உபத்திரப்படுத்துகிறார்கள்.
1: My dear friends, அருமை
0: நண்பர்களே,
1: it says we glory in tribulation.
0: வசனம் சொல்கிறது, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
1: Why do we glory in tribulation?
0: ஏன் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம்?
1: Because no tribulation can separate us from the love of Christ.
0: ஏனென்றால் எந்த உபத்திரவமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது.
1: Nothing can get rid of can sever the fellowship and the relationship that we have with
0: God. எந்த ஒரு காரியமும் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள அந்த உறவை துண்டிக்க முடியாது.
1: When we are troubled, our hope keeps us going.
0: நாம் உபத்திரப்படுத்தும் போது, நாம் உபத்திரப்படுத்தப்படும் போது நம்முடைய நம்பிக்கை தான் நம்மை தொடர்ந்து போக
1: வைக்கும்.
0: தீத்துவுக்கு
1: நான்காம் வசனத்திலிருந்து
0: நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார்.
1: Which he shed on us abundantly through Jesus Christ our Savior.
0: அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
1: Being justified by his grace, we should be made heirs according to the hope of eternal life.
0: ஆறாம் வசனம், நமது தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாக்கும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரர் ஆகத்தக்கதாக.
1: Our inheritance is once again mentioned here.
0: இங்கே மீண்டும் நம்முடைய நித்திய சுதந்திரத்தை பற்றி சொல்லப்படுகிறது.
1: We are made heirs according to the hope of eternal life.
0: நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையினாலே நாம் சுதந்திரர் ஆக்கப்பட்டு இருக்கிறோம்.
1: How?
0: எப்படி?
1: How has that been made possible?
0: எப்படி அது சாத்தியமாக்கப்பட்டது?
1: Our inheritance is not because of our righteousness. It tells us here, not by works of righteousness which we have done, but by what he has done for us.
0: நமக்கிடைத்திருக்கிற இந்த சுதந்திரம் நம்முடைய நீதியின்படி நம்முடைய நீதிவிலை கிரியைகளின்படி கிடைக்காமல் அவர் என்ன செய்தாரோ அதன்படி கிடைத்திருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது.
1: Praise God.
0: கர்த்தருக்கு
1: ஸ்தோத்திரம். What a wonderful thing.
0: என்ன ஒரு அற்புதமான காரியம்.
1: The inheritance that we have received from him is based on the blood of Jesus.
0: அவர் இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த சுதந்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே கிடைத்திருக்கிறது.
1: Keep your eyes on that.
0: அதன் மீது உங்கள் கண்களை வைத்திருங்கள்.
1: Rejoice in that.
0: அதிலே களி கூறுங்கள்.
1: When troubles come, let hope increase.
0: பிரச்சனைகள் வரும்போது நம்பிக்கை பெருகட்டும்.
1: Let not your eyes be set on the things of this world.
0: இந்த உலகத்தின் காரியங்கள் மீது உங்கள் கண்களை பதிக்க வேண்டாம்.
1: But on the things of God.
0: மாறாக தேவனுடைய காரியங்கள் மீது வைத்திருங்கள்.
1: Eternity with God.
0: தேவனோடு உள்ள நித்தியத்திலே.
1: And all of these things seem so small and so nothing.
0: அப்படி இருக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அற்பமாய் காணப்படும்.
1: In light of what we have reserved for us in heaven.
0: நமக்காக பரலோகத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது.
1: And remember, you must rejoice because you are kept by the power of God for that purpose.
0: அது மட்டுமல்லை, அந்த நோக்கத்திற்காகவே தேவனுடைய வல்லமையால் நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை மறக்க கூடாது.
1: You are headed there.
0: நீங்கள் அங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்.
1: You want to know where you are headed?
0: நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிய விரும்புகிறோம்.
1: Look to Jesus and where he is.
0: இயேசுவை பாருங்கள், அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
1: Look to him and see where he is.
0: அவரை நோக்கி பாருங்கள், அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
1: Ephesians 1 says that he is far above all principality, power, might and dominion over every name that is named and every name that is going to be named, seated at the right hand of God.
0: எபேசியர் முதலாம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் சகல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிறார். இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் பேர்பற்ற எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவருடைய நாமம் இருக்கிறது.
1: I like Ephesians 1.
0: எபேசியர் முதலாம் அதிகாரம் எனக்கு ரொம்ப
1: பிடிக்கும். Because it tells me where I am headed.
0: ஏனென்றால் நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன் என்று அது எனக்கு சொல்லுகிறது.
1: Where my place is.
0: என்னுடைய இடம் எங்கே இருக்கிறது.
1: That is where I am headed.
0: அங்கே தான் நான் போய் கொண்டிருக்கிறேன்.
1: Amen.
0: Amen.
1: I don't know if I told you about this.
0: இத குறித்து நான் உங்களுக்கு சொன்னேனா தெரியல.
1: You know, we were standing in Pastor John Angelina's office one time.
0: ஒருமுறை பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினாவுடைய அலுவலகத்திலே நாங்க நின்று கொண்டிருந்தோம்.
1: His father's picture was there.
0: அவங்க அப்பாவுடைய படம் அங்க இருந்தது.
1: You know Pastor John Angelina, he has hair, long hair, looks like a hippie.
0: பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினா உங்களுக்கு தெரியும், நீண்ட முடி hippie மாதிரி வச்சிருப்பாரு.
1: And his father is bald.
0: அவருடைய அப்பா தலை வழுக்கையா இருக்கும்.
1: So we were all there for a meeting and one preacher said, "John, is this your father?"
0: ஒரு கூட்டத்துக்காக நாங்க போயிருந்தோம். அங்க ஒரு பிரசங்கர் கேட்டா, "ஜான், இது உங்களுடைய அப்பாவான்னு."
1: Said, "Yeah, that's my father." And the preacher looked at him and said, "You know where you're headed."
0: Rasinga odame paathuna neenga enga poringa ippa enak theriyum appdi
1: neenga eppadi irukka poringiradha nalla paathunga na. This is where you are headed.
0: நீங்க இப்படி தான் இருக்க போறீங்க.
1: One of these days you're going to lose all your long hair and look like this old man who's bald completely.
0: நாள் ஒன்று வரை இருக்கிற முடி எல்லாம் போனா அப்புறம் உங்க அப்பா மாதிரியே தலை வழுக்கையா இருக்கும்.
1: Just take a good look at it, John. You're headed there.
0: ஜான் கொஞ்சம் நல்லா பாத்துங்க, உங்க தலை அப்படி தான் ஆக போகுது.
1: I look at Jesus.
0: நான் இயேசுவை நோக்கி
1: பார்க்கிறேன். My Lord and my Savior.
0: என்னுடைய ஆண்டவரனுடைய இரட்சகர்.
1: Seated at the right hand of God.
0: தேவனுடைய வலது பார்சத்தில்
1: வீற்றிருக்கிறார். In power and in glory.
0: மகிமையிலே வல்லமையிலே.
1: At far above everything.
0: எல்லாவற்றிற்கும் மேலாய்.
1: And I am reminded and therefore I rejoice that I am headed there. That is my destiny.
0: அது எனக்கு நினைப்பிருக்கிறபடியினாலே நான் அங்கே தான் போகிறேன் என்ற ஒரு எண்ணம் எப்போது எனக்கு இருக்கிறது.
1: Glory to God.
0: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
1: Keep looking at that.
0: அதையே நோக்கி பார்த்து
1: கொண்டிருங்கள். Set your affections on things above.
0: மேலானவைகளே, மேலானவைகள் மீது மனதை வைத்திருங்கள்.
1: This is not your destiny.
0: இது உங்கள் முடிவு அல்ல.
1: Your destination and your destiny is not in the hands of this government.
0: உங்கள் முடிவும் நீங்கள் போகக்கூடிய இடமும் இந்த அரசாங்கத்தின் கரங்களிலே இல்லை.
1: We are kept by the power of God.
0: நாம் தேவனுடைய வல்லமையினால் காக்கப்பட்டு
1: வருகிறோம். Not by the power of anybody.
0: யாருடைய வல்லமையினாலும் கிடையாது.
1: We are kept by the power of God.
0: தேவனுடைய வல்லமையினாலே.
1: And kept for an eternal inheritance.
0: நித்திய சுதந்திரத்துக்காக நாம் காக்கப்பட்டு வருகிறோம்.
1: It is an eternal inheritance that never fades away.
0: இந்த நித்திய சுதந்திரம் ஒரு நாளும் ஒழியாத ஒரு சுதந்திரம்.
1: It is incorruptible.
0: அது அழியாதது.
1: Cannot be snatched away from me.
0: என்னிடத்திலிருந்து யாரும் அதை பறித்துக் கொள்ள முடியாது.
1: No government, no men, no organization can determine about anything about this eternal inheritance.
2: இந்த நித்திய சுதந்திரத்தை குறித்து எந்த அரசாங்கமும் ஸ்தாபனமும் எந்த மனிதனும் எதுவும் செய்ய முடியாது.
1: It has been determined by my God.
2: என்னுடைய தேவனாலே அது எனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது.
1: And it has been guaranteed by my testator and by his death on the cross of Calvary and by the shedding of his blood.
2: இந்த வீலை எழுதினாரே அவருடைய மரணம் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் அவையின் மூலமாய் அது எனக்கு உத்தரவாதம் பண்ணப்பட்டிருக்கிறது.
1: My destination and destiny is sealed and guaranteed and sure.
2: நான் போக வேண்டிய இடமும் என்னுடைய முடிவும் முத்திரிக்கப்பட்டு நிச்சயமானதாக இருக்கிறது.
1: So rejoice.
2: ஆகவே களிகூருங்கள்.
1: That's why we sing. You have you ever wondered why Paul and Silas sang in the jail?
2: என்னிக்காவது யோசித்து பார்த்திருக்கேன் ஏன் பவுல் சிலாவும் ஜெயில பாடினாங்கன்னு?
1: One man said.
2: ஒருத்தர் சொன்னாரு
1: இந்த மாதிரிலாம் சத்தம் போட்டு பாட்டு பாடுறதுனால தான் அடிச்சாங்க பாருங்க. ஜெயில விட்டாலும் பாட்டு பாடுறேன். He didn't understand why they were singing.
2: ஏன் அவங்க பாடினாங்கன்னு இவருக்கு புரியல பாருங்க.
1: The man says they were beaten in the first place because these people are singing so loud and singing crazy, you know.
2: Romba sattam kodu paithiyaranga mari paadittana aagave dhaan adi vaanganaanga.
1: They always tell us that's what your problem is.
2: Eppo solluvaanga unga prachane adhu dhaan.
1: You don't keep your religion to yourself. You ought to always come out with those songs and sing it out.
2: Unga madatha ungalodu neenga vechikiradhilla eppo paadana veliyila vandu paattu paadittu irukinga.
1: Our thing is this is in this way that you can't help but sing it. It's a joy. It's a song is in our hearts. We must sing it. We can't help it.
2: Ana nammai paarungal idhu oru sandosham idhu oru paadal idhu adakkikolla mudiyadha kandi
1: பாடுகிறோம்.
2: நேசித்திருக்கிறேன் என்பதை நினைக்கும் போது சந்தோஷம் இதயத்தை நிரப்புகிறது. ஆகவே பாடுகிறோம்.
1: Song is in our hearts, my friend.
2: பாடல்கள் நம்முடைய இதயத்தில் இருக்கு நண்பர்களே.
1: Amen.
2: Amen.
1: In our heart and goes all the way to the feet.
2: அது நம்ம இதயத்திலிருந்து கால் வரைக்கும் போயிடுது பாருங்க.
1: Goes everywhere. So our hands clap.
2: நாம் கையை தட்டுறோம், காலில் தாளம் போடுறோம், முழு சந்தோஷத்தோடு பாடுகிறோம்.
1: Amen.
2: Amen.
1: It has gripped us, this great love of God and what he has done.
2: தேவனுடைய மாபெரும் அன்பு அவர் செய்திருக்கிற காரியம் அப்படியே நம்முடைய இதயத்தை பற்றி கொண்டு விட்டது.
1: Something to shout about and sing about.
2: இது கூச்சல் போட வேண்டிய பாட வேண்டிய ஒரு காரியம்.
1: Amen.
2: Amen.
1: All right, let's go on to the next one.
2: சரி, அடுத்த காரியத்தை நான் பார்ப்போம்.
1: Heavenly joy through the blood.
2: ரத்தத்தின் மூலமாய் பரலோக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது.
1: The blood of Jesus brings us heavenly joy.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரலோக சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: You see, the blood of Jesus is not only recognized here on earth but it is recognized in heaven and valued in heaven.
2: அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல பரலோகத்திலும் அது அங்கீகரிக்கப்பட்டு மிகுந்த விலையேறப்பட்டதாயிருக்கிறது.
1: The heavenly joy is on the basis of the blood of Jesus.
2: பரலோக சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே தான் உண்டாயிருக்கிறது.
1: Heavenly joy is not just reserved for heaven, it is reserved for here also.
2: பரலோக சந்தோஷம் பரலோகத்தில் மட்டும்தான் என்பது கிடையாது, இங்கும் அது இருக்கிறது.
1: Now let us read about it in Revelation chapter 7.
2: வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்திலே அதை குறித்து நான் வாசிக்கிறேன்.
1: Revelation chapter 7 verse 9 onwards.
2: வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 9 முதல்.
1: After this I beheld and lo a great multitude which no man could number of all nations and kindreds and people and tongues stood before the throne and before the lamb clothed with white robes and palms in their hands.
2: இவைகளை பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்.
1: Cried with a loud voice saying, salvation to our God which sitteth upon the throne and unto the lamb.
2: அவர்கள் மகாசத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்துமே வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள்.
1: And all the angels stood round about the throne and about the elders and four beasts and fell before the throne on their faces and worshiped God.
2: தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு
1: and saying amen blessing glory and wisdom and thanksgiving and honor and power and might be unto our God forever and ever. Amen.
2: Amen. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென் என்றார்கள்.
1: And one of the elders answered saying unto me, what are these which are arrayed in white robes and whence came they?
2: அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான்.
1: And I answered, I said unto him, sir, thou knowest. And he said unto me, these are they which came out of the great tribulation and have washed their robes and made them white in the blood of the lamb.
2: அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
1: You see, in heaven, you see that these people have a right to a place in heaven through the blood of Jesus.
2: பரல் பரலோகத்தில் இந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவளுக்கு ஒரு இடம் உண்டா இருக்கிறது.
1: John sees in the spirit a great multitude praising and worshiping God.
2: திரள் கூட்டமான ஜனங்கள் தேவனை துதித்து மகிழ்கிறதை யோவான் ஆவியிலே காண்கிறான்.
1: And one of the elders said, who are they?
2: அப்பொழுது மூப்பரில் ஒருவன் கேட்கிறான், இவர்கள் யார் என்று.
1: The answer is, they are the ones that have washed their robes in the blood of the lamb.
2: பதில் என்ன? இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று வருகிறது.
1: They have gone through the great tribulation.
2: மிகுந்த உபத்திரவங்களோட கடந்து சென்றார்கள்.
1: But they are the ones that have washed their blood in the robes in the blood of the lamb.
2: ஆனால் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
1: Now a lot of people, I've found some people sometimes misunderstand this particular passage.
2: சில மக்கள் சில சமயங்களில் இந்த வேத பகுதியை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன்.
1: They do not take notice of the fact that their robes were dipped in the blood of the lamb.
2: ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே வஸ்திரம் தோய்க்கப்பட்டது என்று இருக்கிறதே, அதை அவர்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள்.
1: Because it says that they went through the great tribulation.
2: மிகுந்த உபத்திரவத்தினோட கடந்து வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறபடியா.
1: They think they stand there showing their blood as in display, showing their great sacrifice, showing what they have done as martyrs and as people that have sacrificed their life.
2: இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள், தங்கள் ஜீவனை உயிரை தியாகமான இந்த மக்கள் தங்களுடைய தியாகங்களை தங்களுடைய காயங்களை தங்களுடைய எல்லா காரியங்களையும் அங்கே எல்லாருக்கும் காண்பிக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
1: In the loose reading of this passage they say, oh, these are people that have shed their blood, that have been martyred, that they have died for Jesus during the great tribulation.
2: இந்த வசனத்தை மேலோட்டமாய் வாசிக்க அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள், இயேசுவுக்காக இவர்கள் ரத்தத்தை சிந்தினவர்கள், ரத்த சாட்சியை மறித்தவர்கள், பல பாடுகளை பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள்.
1: As they are coming and displaying their blood and standing there in a very special place by their blood.
2: இத இந்த ஆட்கள் இவருடைய ரத்தத்தை சிந்தி தங்கள் ரத்தத்தின் மூலமாக விசேஷமான ஒரு இடத்திலே தங்கி இருக்கிறார்கள் என்பது போல சொல்லுகிறார்கள்.
1: The Bible does not talk about their blood at all.
2: வேதம் இங்கே அவருடைய ரத்தத்தை குறித்தே பேசவில்லை.
1: It tells us that they went through the tribulation.
2: அவர்கள் உபத்திரவத்தினோட கடந்து போனார்கள் என்று சொல்லுகிறது.
1: But it mentions the blood of the lamb.
2: ஆனால் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை வேதம் இங்கே சொல்லுகிறது.
1: They stand there not because they have done something for Jesus.
2: இத இயேசுவுக்காக இவர்கள் ஒன்று செய்தார்கள் என்பதனால்
1: They do not stand there because they haven't given their life for Jesus.
2: ஏதோ இயேசுவுக்காக இவர்கள் தங்கள் உயிரை கொடுத்ததனால அங்க வந்து நிற்கவில்லை.
1: No, they stand there because Jesus has given his life for them.
2: கடையாது இயேசு தம்முடைய உயிரை இவர்களுக்காக கொடுத்திருக்கிறார், ஆகவே தான் அங்க நிற்கிறார்கள்.
1: Because of his blood they are there.
2: அவருடைய ரத்தத்தினால தான் இவர்கள் அங்க இருக்கிறார்கள்.
1: Not because of their blood.
2: ஏதோ அவருடைய ரத்தத்தினால அல்ல.
1: Because of his blood that was shed on the cross of Calvary.
2: கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினாலே.
1: Now we may shed blood.
2: பாருங்க, நாம் ஒருவேளை ரத்த
1: We may, you know, die as a martyr.
2: நாம் ரத்த சாட்சியிலே ஒருவேளை மரிக்கக்கூடும்.
1: But the thing is this.
2: ஆனால் விஷயம் இதுதான்.
1: Our blood does not count before God.
2: நம்முடைய ரத்தம் தேவனுக்கு முன்பதாக எடுபடாது.
1: To come before God.
2: தேவனுக்கு முன்பதாக வருவதற்கு.
1: Accepted before God, our blood is of no value.
2: தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ரத்தத்திற்காக தகுதி கிடையாது.
1: Even if all of us join together and shed our blood, it means nothing to God.
2: நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ரத்தத்தை சிந்தினாலும் அது தேவனுக்கு ஒன்றுமே கிடையாது.
1: It is only the blood of the Lamb, Jesus Christ, that is honored and respected. And that gains us a legal right to a place in heaven.
2: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் தேவனுக்கு முன்பதாக நாம் வருவதற்கு பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டாவதற்கு சட்டபூர்வமான உரிமையை நமக்கு கொடுக்கிறது.
1: Blood is the way to heaven. It gives us a right to a place in heaven.
2: பரலோகம் செல்வதற்கு ரத்தம் வழியா இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தையும் அது கொடுக்கிறது.
1: Some people say it like that.
2: சிலர் இப்படி
1: say it like this.
2: சிலர் இப்படியாக சொல்கிறார்கள்.
1: Well, I've been a good person. I'm sure that when the time comes for me to go to heaven, God will let me in because I've been good.
2: நான் நல்லவனா இருக்கங்க, ஆகவே பரலோகம் செல்ல வேண்டிய மரிக்கும் போது தேவன் நல்லவரா இருக்கும்படினாலே என்ன பரலோகத்துல கொண்டு
1: போயிடுவான்னு சொல்றாங்க.
2: முன்பதாக யாரும் நிற்க
1: முடியாது. அப்போ
2: உடனே சொல்லுவாங்க, இல்ல இல்லங்க, தேவன் இரக்கம் உள்ளவர், ஆகவே என்ன
1: உள்ள அனுப்பிடுவார்.
2: ஆனால் வேதம் நம் இரக்கத்தினாலே உள்ளே பிரவேசிக்கிறோம் என்று சொல்வதே இல்லை.
1: The Bible talks about mercy, but the Bible does not say that because of his mercy we enter in.
2: இரக்கத்தை குறித்து வேதம் பேசுகிறது என்றாலும் அவருடைய இரக்கத்தினால தான் பரலோக போகிறோம் என்று வேதம் சொல்வதே இல்லை.
1: Mercy is not enough.
2: அவருடைய இரக்கம் போதாது.
1: His death was necessary.
2: அவருடைய மரணம் அவசியமா இருந்தது.
1: His bloodshed was necessary.
2: அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமா
1: இருந்தது. We do not enter into heaven and receive a right to a place in heaven because of his mercy.
2: அவருடைய இரக்கத்தினாலே பரலோகத்தில் நுழைவதோ அங்கே நமக்கு இருக்க இடம் கிடைத்திருக்கு அப்படி கிடைப்பதோ கிடையாது.
1: Because God has made a law.
2: ஏனென்றால் தேவன் ஒரு சட்டத்தை பிரமாணத்தை ஏற்படுத்தியுள்ளார்.
1: The law is that without the shedding of blood there is no remission of sin.
2: அந்த பிரமாணம் என்ன? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது.
1: Blood must be shed.
2: ரத்தம் சிந்தப்பட்டே ஆக வேண்டும்.
1: God has laid that law.
2: தேவன் இந்த பிரமாணத்தை எழுதி வைத்து
1: விட்டார். That is why he had to send his son.
2: ஆகவே தான் தம்முடைய குமாரனை அனுப்ப
1: வேண்டியதாக இருந்தது. That is why when Jesus came into the world the book of Hebrews says that he came in saying that God has given him a body so that he can be laid on the altar of the cross as a sacrifice.
2: ஆகவே தான் எபிரேயர் நிருபம் சொல்லுகிறது, இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தபோது தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தார். அந்த ஏன் சிலுவை என்னும் அந்த பலிபீடத்தின் மீது அதை அவர் வைப்பதற்காக.
1: God gave Jesus, the Son of God, the second person of the Trinity, was given a human body and a human nature so that his body can enable him to die and his body can shed the blood.
2: திருத்துவத்திலே இரண்டாவது உள்ள இயேசுவுக்கு தேவன் ஒரு சரீரத்தை கொடுத்தார். எதற்காக? அவர் தம்முடைய சரீரத்தில் வந்து மனுஷ சுவாபத்தை மனுஷ தன்மையுடையவராக இருந்து தம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்காகத்தான்.
1: If the mercy of God was enough,
2: தேவனுடைய இரக்கம் மாத்திரம் போதும் என்று சொன்னார்.
1: If you can just count on God's grace and mercy and get into heaven,
2: தேவனுடைய கிருபை இரக்கத்தை நம்பி பரலோகத்துக்குள்ளே போய்விட முடியும் என்றால்,
1: then the Son of God need not have come as an incarnate Christ and taken on human nature.
2: பிறகு தேவகுமாரன் மனு அவதாரம் எடுத்து வந்து ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை.
1: It would not be necessary.
2: அது அவசியமாக இருந்திருக்காது.
1: If grace and mercy is enough, it's not necessary.
2: கிருபை இரக்கமும் போதும் என்றால் அது தேவையில்லை.
1: His blood is the thing that is enough.
2: அவருடைய ரத்தம் தான் போதுமானதாக இருக்கிறது.
1: Death is the only thing that gains us an entry into heaven.
2: அவருடைய மரணம் தான் பரலோகத்துக்குள்ளே நம்மை அனுமதிக்க கூடியதாக இருக்கிறது.
1: This is the value of the blood in heaven.
2: பரலோகத்திலே ரத்தத்தின் மதிப்பு இதுதான்.
1: The blood of Abel was shed on the earth crying out for vengeance upon the murderer.
2: பூமியிலே சிந்தப்பட்ட ஆபேலின் ரத்தம் தன்னை கொண்டவனை பழிவாங்க வேண்டும் என்று கதறுகிறது.
1: And the voice of that blood reached to the very presence of God and God responded.
2: அந்த ரத்தத்தின் சத்தம் தேவ சமூகத்தை எட்டினது. தேவன் அதற்கு பதில் கொடுத்தார்.
1: God heard the voice of that blood.
2: அந்த ரத்தத்தின் சத்தத்தை தேவன் கேட்டார்.
1: But there is a blood that is kept in the very presence of the living God.
2: ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்திலே ரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது.
1: That is the precious blood of Jesus.
2: அந்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம்.
1: It stays there speaking better things than that of the blood of Abel.
2: அது அங்கே இருந்து கொண்டு ஆபேலின் ரத்தம் பேசினதை விட மேன்மையான விலை பேசுகிறது.
1: Not crying out for vengeance and not crying out for retaliation.
2: பழிவாங்க வேண்டும், பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கூப்பிடுவது கிடையாது.
1: Crying out for God's mercy.
2: தேவன் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று கதறுகிறது.
1: Crying out for forgiveness.
2: பாவ மன்னிப்பை கொடுங்கள் என்று கதறுகிறது.
1: Mercy and forgiveness is not possible without the blood.
2: பாருங்கள், ரத்தம் இல்லாமல் இரக்கமும் பாவ மன்னிப்பும் சாத்தியமே கிடையாது.
1: So people cannot just hope on the mercy of God and the grace of God.
2: அவர் தேவனுடைய கிருபை இரக்கத்தை மட்டுமே மக்கள் நம்பி சார்ந்திருக்க முடியாது.
1: It is through the blood.
2: இரத்தத்தின் மூலமாக தான் அது.
1: Mercy is possible because the blood is shed.
2: இரத்தம் சிந்தப்பட்டதனால தான் இரக்கமே காண்பிக்க முடிகிறது.
1: Now not only the blood gives us a right into heaven, right to a place in heaven.
2: பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தை இந்த இரத்தம் கொடுப்பது மட்டுமல்ல.
1: It gives us it makes us fit for heaven.
2: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாய் அது நம்மை மாற்றுகிறது.
1: It makes us fit for heaven.
2: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாக.
1: Now if you're going to enjoy something, you must be made first of all fit to enjoy that thing.
2: பாருங்க, ஒரு காரியத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா அதை அனுபவத்துக்கு ஏற்ற வண்ணத்துல முதலாவது நீங்க உண்டாக்கப்பட்டிருக்கணும்.
1: If you're going to enjoy heaven,
2: பரலோகத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா,
1: then you have to be made fit for heaven first.
2: பிறகு பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி முதலாவது நீங்க ஆக்கப்பட வேண்டும்.
1: There is no use in having a right to enjoy something when you're not fit to enjoy that thing.
2: ஒரு காரியத்தை அனுபவிக்க உரிமை உங்களுக்கு இருந்து அதை அனுபவிக்க கூடிய தகுதி இல்லைன்னு சொன்னால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
1: Turn with me to Hebrews chapter 7.
2: திருப்போம் எபிரேயர் 7 அதிகாரம்.
1: This very chapter that we have been reading from and let's read from verse 15.
2: வாசித்து வந்த அதிகாரம் 15 வசனத்திலிருந்து நான் வாசிப்பேன்.
1: Therefore are they before the throne of God and serve him day and night in his temple and he that sitteth in the throne shall dwell among them.
2: 7:15
1: foundations of what fountains of water and God shall wipe away all tears from their eyes.
2: சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமேவுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான்.
1: It's talking about these people who have their robes dipped in the blood, spending their time at the throne of God, before the throne of God, serving him day and night.
2: பாருங்க, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்த இந்த மக்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இருந்து கொண்டு இரவும் பகலும் தேவனை செவிப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது.
1: And he that sits on the throne shall dwell among them.
2: சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவார்.
1: You see, the blessedness of heaven is in the nearness to and fellowship with God.
2: பாருங்க, பரலோகத்தின் பாக்கியம் என்ன? அது தேவனுக்கு அருகாமையில எப்போதும் தேவன் கிட்டவே நாம் இருக்கிறோம். அதுதான்
1: வாட் மேக்ஸ் ஹெவன் சோ வண்டர்ஃபுல்.
2: பரலோகத்தை எது அவ்வளவு அற்புதமாய் மாற்றுகிறது?
1: நாட் தி கோல்ட் அண்ட் தி டைமண்ட் தட் இஸ் தேர்.
2: இதான் இருக்கிற வைரமும் பொன்னும் கிடையாது.
1: நவ இன் திஸ் வேர்ல்ட் வி டோன்ட் ஹேவ் எனஃப் ஆஃப் இட். தட்ஸ் வை பீப்பிள் கோ ட்ரை டு கெட் அஸ் மச் அஸ் பாசிபிள்.
2: இந்த உலகத்துல அதெல்லாம் போதுமானது இல்ல. ஆகவே தான் மக்கள் கிடைக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் போறாங்க.
1: ட்ரைங் டு ஸ்க்ரவுஞ்ச் and somehow grab what they can get.
2: எப்படியாவது பிச்சி பேரணி இருக்குறத புடுங்கலாம்னு பாக்குறாங்க.
1: Because they don't, there's a shortage.
2: ஏன் சொன்னா இங்க தான் அது குறச்சலா
1: இருக்கு. But there you're going to be walking on it.
2: ஆனா அங்க இது மேலயே நடக்க போறீங்க.
1: So you're going to be considering like a dust.
2: ஆகவே ஒரு தூசி மாதிரி அதை நினைச்சுப்பீங்க.
1: It's got no value there.
2: அங்க அதுக்கு மதிப்பே கிடையாது.
1: Gold has no value there.
2: பொன்னுக்கு அங்க மதிப்பே கிடையாது.
1: So it is not the gold and the diamond and the pearls that are there.
2: அது அங்க இருக்கிற இந்த பொன் வைர முத்துக்கள் அதெல்லாம் அங்க கிடையாது.
1: What makes heaven such a wonderful place?
2: பரலோகத்தை அவ்வளவு அற்புதமான இடமாய் மாற்றுவது எது?
1: It is that we will be there in the presence of God, behold him all day and night.
2: தேவனுடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் நாம் இருப்போம். இரவும் பகலும் அவரையே நாம் பார்த்துக் கொண்டிருப்போம்.
1: We'll be serving him and we'll be living for him.
2: தேவனை சேவித்துக் கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம்.
1: The nearness and the fellowship with him.
2: அவரோடு கூட மிக நெருங்கி இருப்போம், ஐக்கியம் கொண்டிருப்போம்.
1: Now for that we are being prepared.
2: அதற்காக தான் நாம் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்.
1: What a wonderful thing it is to be near God and to be in fellowship with God.
2: தேவனுக்கு அருகிலே இருந்து அவரோடு ஐக்கியப்பட்டிருப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
1: That is what is being practiced now in Christian life.
2: அதை தான் இப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பழகி வருகிறோம்.
1: You better practice well because you're going to be so near and so much in tune with God.
2: அதை நல்லா பழகி கொள்ள வேண்டும் என்று சொன்னா தேவனோடு கூட அவ்வளவு நெருக்கமா அவ்வளவு ஐக்கியப்பட்டு இருப்பாங்க.
1: You see, if you don't fellowship with God now,
2: இப்போது நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படவில்லை என்றால்,
1: if fellowship with God and nearness to God is not a matter of joy and rejoicing and a thrill for you now, then how are you going to exist in heaven?
2: தேவனோடு கூட நெருக்கமாய் இருப்பது, ஐக்கியம் கொள்வது இந்த உலகத்திலே உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகமா இல்லாவிட்டால் பரலோகத்திலே எப்படி இருக்க போகுது?
1: If you don't desire to pray, if you don't desire to worship him and praise him and really enjoy his presence, then how are you going to enjoy heaven, my friend?
2: இந்த உலகத்திலே நீங்கள் ஜெபிக்க இஷ்டம் இல்லாமல், தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்க இஷ்டம் இல்லாமல், அவர் ஆராதிக்க இஷ்டம் இல்லாமல் இருந்தால் பரலோகத்திலே எப்படி செய்ய போகிறீர்கள்?
1: If in this world you would allow sin and your shortcomings to come in your way and allow you to experience some kind of a distance from God and from fellowship with God, then how are you going to be in heaven?
2: இந்த உலகத்திலே பாவமும் உங்கள் குறைகளும் உங்களுக்கும் தேவனுக்கு இடையே ஒரு பிரிவினை கொண்டு வந்து தேவனுக்கு தேவனை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு போக அனுமதித்தால் பிறகு பரலோகத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்?
1: You see, it is important that we practice closeness with God now.
2: பாருங்க, இப்பொழுதே தேவனுக்கு நெருக்கமா இருப்பதை நாம் பழகி கொள்ள வேண்டியது அவசியம்.
1: The Christian life on this earth is a practice of his presence.
2: இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோமே கிறிஸ்தவ வாழ்க்கை, இது என்ன? அவருடைய பிரசன்னத்தை நாம் பழகி கொள்கிறோம்.
1: We're practicing it now so that we may really be near him and be one with him.
2: ஏன் இப்பொழுது பழகுகிறோம்? ஒரு நாளிலே மெய்யாகவே அங்கு இருப்போம், அவரோடு கூட ஒன்றாக, அதற்காகத்தான்.
1: Now And what way are we fitted for that or prepared for that?
2: எந்த விதத்திலே நாம் அதற்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்?
1: The blood of Jesus is cleansing us today.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்கிறது.
1: Brings us near God.
2: தேவனுக்கு அருகிலே கொண்டு வருகிறது.
1: Always keeps us in intimacy with God.
2: எப்பொழுதும் தேவனோடு நெருக்கமாய் நம்மை வைத்திருக்கிறது.
1: It gives us the closeness.
2: ஒரு நெருக்கத்தை அது கொடுக்கிறது.
1: Gives us boldness.
2: தைரியத்தை கொடுக்கிறது.
1: It gives us access.
2: தேவனிடத்தில் செல்ல வழியை கொடுக்கிறது.
1: All these are provided for us so that we can experience it even now, even before we get to heaven.
2: பரலோகத்துக்கு போகும் முன்னரே இப்போதே நாம் அனுபவிக்கும்படியானதான் இதெல்லாம் நமக்கு உண்டா இருக்கிறது.
1: Capacity to enjoy God and enjoy the fellowship with God and to be thrilled about that is given to us.
2: தேவனையும் அவருடைய சமூகத்தை நாம் அனுபவித்து அதன் மூலமா உற்சாகப்படுகிற அளவுக்கு ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: Spiritual appetite is there.
2: ஆவிக்குரிய பசி இருக்கிறது.
1: Hunger and thirst for God is there.
2: தேவன் மீது பசி தாகம் உண்டா இருக்கிறது.
1: When we get to heaven, the verse that we just now read, there will not be any hunger, there will not be any thirst.
2: இந்த இப்ப வாசித்த வசனம் சொல்லுகிறது பரலோகத்துக்கு போகும்போது அங்கே பசியும் இருக்காது தாகமும் இருக்காது.
1: He's talking about physical hunger and physical thirst.
2: இது சரீர பிரகாரமான பசி தாகத்தை குறித்து பேசுகிறது.
1: But there will be only one hunger and one thirst, that is of God. Hunger for God and thirst for God will so fill us that our delight will be in God.
2: ஆனால் அங்கே ஒரே ஒரு பசி ஒரே ஒரு தாகம் இருக்கும். அது என்ன? தேவன் மீது நம்முடைய பசி தாகம் இருக்கும். அவர்தான் நம்முடைய மனமகிழ்ச்சியா இருப்பார்.
1: We'll be right there with him, near to him.
2: அவரோடு கூடவே இருப்போம், மிக அருகிலே நாம் இருப்போம்.
1: And this earthly life is a place where through the blood of Jesus we are allowed to experience that to some extent.
2: இந்த உலக வாழ்க்கையிலே கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் அந்த நெருக்கத்தை ஓரளவுக்கு நாம் அனுபவிக்க முடிகிறது.
1: Amen.
2: Amen.
1: Are you enjoying it, my friend?
2: நண்பர்களே, அதை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா?
1: Are you enjoying it?
2: அதை அனுபவிக்கிறீங்களா?
1: Are you enjoying your fellowship?
2: உங்கள் ஐக்கியத்தை அனுபவிக்கிறீர்களா?
1: Then you will enjoy heaven.
2: அப்படியானால் பரலோகத்தை அனுபவிப்பீர்கள்.
1: What gives you the enjoyment of his presence here?
2: அவருடைய பிரசன்னத்தின் சந்தோஷம்

0: பரலோகத்துக்கு போறதுக்குள்ள நாம் ஆயத்தமாக்கப்பட்டிருவோம், போனவன அனுபவிக்கலாம்.
1: We are being made ready already.
0: ஏற்கனவே அதற்காக தான் நாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
1: Fitted for that position.
0: அந்த ஸ்தானத்திற்காக நாம் ஏற்றவளாய் மாற்றப்படுகிறோம்.
1: The blood provides us not only the fitting and preparation for heaven, it gives us the subject matter for the song of heaven.
0: பரலோகம் நம்மை ரத்தம் பரலோகத்துக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றுவது மட்டும் கிடையாது, நம்முடைய பாடலுக்கு வேண்டிய கருபொருளையும் கொடுக்கிறதா இருக்கிறது.
1: The blood provides us a subject matter for the song of heaven.
0: பரலோக பாடலுக்கு ஏற்ற கருபொருளை இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது.
1: So we sang about the blood today.
0: ஆகவே தான் இன்னைக்கு ரத்தத்தை குறித்து நாம் பாடினோம்.
1: You see, the blood provides us the subject matter.
0: பாருங்கள், ரத்தம் தான் என்ன பாட வேண்டும் என்பதை நமக்கு கொடுக்கிறது.
1: Powerful to sing about the blood.
0: ரத்தத்தை குறித்து பாடுவது அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது.
1: Look into Revelation chapter 5.
0: வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்தை பாருங்க.
1: Verse 9 and 10.
0: 9 10 வசனங்கள்.
1: And they sung a new song saying, thou art worthy to take the book and to open the seals thereof. For thou wast slain and hast redeemed us to God by thy blood out of every kindred and tongue and people and nation.
0: தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்னுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு
1: and has made us unto our God kings and priests and we shall reign on earth.
0: எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள்.
1: They sang a new song.
0: புதிய பாட்டை பாடினார்கள்.
1: Everybody say new song.
0: எல்லாரும் சொல்லுங்க புதிய பாட்டு.
1: A new song my friend.
0: புது பாடல் நண்பர்களே.
1: This is not a song that has already been in the earth.
0: இந்த பாடல் ஏற்கனவே பூமியிலே பாடப்பட்ட பாடல் அல்ல.
1: You know, look and listen to the world song.
0: இந்த உலகத்துல பாடப்படுகிற பாடல்ல பாருங்க.
1: The other day I was hearing some song that was very old song.
0: அன்னைக்கு ஒரு பழைய பழைய பாட்டு கேட்டு உலக பிரகாரமான ஒரு பாடல்.
1: This guy is singing a song about a cake that was left out in the rain.
0: இந்த ஆளு வெளியில மழையில வைக்கப்பட்ட ஒரு கேக்கை பற்றி பாட்டு பாடுறாரு.
1: Someone left my cake out in the rain.
0: யாரோ என் கேக்கை வெளியில மழையில.
1: Oh, I can never get the recipe again.
0: ஓ, மறுபடியும் அந்த ரெசிபி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது.
1: My God, what a silly song.
0: நான் யோசிச்சேன், என்ன இவ்வளவு மட்டமான அல்பமான ஒரு
1: பாட்டு. He's really crying over the cake that is left out in the rain.
0: வெளியே இருக்கிற கேக்காக அழகா அழுகுறாரு.
1: That he made it so good and so wonderful and someone left it in the rain and he doesn't know how to make it again.
0: அவ்வளவு நல்ல ருசியா செஞ்சிருக்காராம், யாரோ விட்டாங்களா, இனி அந்த மாதிரி செய்யவே முடியாது.
1: I would tell that person there's a lot of cake being sold.
0: You
1: can make it better than you can make.
0: நிறைய கேக் விக்கறாங்க, உங்களை விட நல்லா செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய
1: பேர் இருக்காங்க. Don't cry about this stupid cake.
0: இந்த கேக்குக்காக அழாதீங்க.
1: The world songs are stupid and silly songs.
0: உலகத்தின் பாடல்கள் முட்டாள்தனமாய் அல்பத்தனமாய் இருக்குது.
1: They say ah who and everything.
0: எல்லாத்துக்கும் ah who.
1: I don't know what is this ah and who is
0: all. ஆஹ் ஊன்றால என்னன்னு
1: புரியல. There is nothing, there is shallowness, there is emptiness, there is stupidity.
0: இந்த பாடல்களே முட்டாள்தனம் இருக்கு. வெறுமை இருக்கிறது எதுவுமே இல்லை.
1: I cannot rejoice over those songs.
0: அந்த பாடலை கேட்டேனால் மகிழ முடியவில்லை.
1: No, I cannot sing those songs.
0: அந்த பாடலை நான் பாடவும் முடியவில்லை.
1: I sing a new song.
0: ஆனால் நான் புது பாடலை பாடுகிறேன்.
1: A new song is in my heart.
0: என் இதயத்தில் புதிய பாட்டு இருக்கிறது.
1: A song that the earth has not brought about.
0: அந்த பாடலை இந்த பூமி எனக்கு கொடுக்கவில்லை.
1: The philosophers and the songwriters not
0: writing it. எழுதவில்லை.
1: This song is about the precious blood of Jesus.
0: இந்த பாடல் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை குறித்து.
1: And what the blood has done for me.
0: அந்த ரத்தம் எனக்காக என்ன
1: செய்திருக்கிறது,
0: சிலுவையில் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம்,
1: the blood that washes me clean,
0: என்னை கழுவி சுத்தமாக்குகிற ரத்தம்,
1: the blood that gives me access into his presence,
0: தேவனுடைய சமூகத்தில் செல்வதற்கு தானி கொடுக்கிற ரத்தம்,
1: the blood that makes me stand and sit with God,
0: தேவனோடு கூட நின்று அவரோடு கூட உட்கார்வதற்கு தகுதி கொடுக்கிற ரத்தம்,
1: the blood that causes me to dwell in the presence of God,
0: தேவனுடைய பிரசன்னத்தில் என்ன வாசம் பண்ணும்படி எனக்கு உதவுகிற ரத்தம்,
1: the blood about which the world does not understand,
0: அந்த ரத்தத்தை குறித்து தான் இந்த உலகம் அறியாது
1: இருக்கிறது.
0: இப்படிப்பட்ட பாடல் உலகத்துக்கு தெரியாது.
1: It doesn't know any song like this.
0: உலகம் இதை பற்றி எதையும் அறியாது இருக்கிறது.
1: They are singing about some cake, some girl, some boy, some this and some that, some nonsense.
0: ஏதோ கேக்க பத்தி பாடுறாங்க, பையனை பத்தி பாடுறாங்க, பொண்ணை பத்தி பாடுறாங்க, இதெல்லாம் பத்தி பாடிட்டு இருக்காங்க.
1: But this is the thing to sing about.
0: ஆனால் பாட வேண்டியதோ இதை பற்றி.
1: A new song.
0: புதிய பாடல்.
1: About how he has redeemed us through his blood.
0: எப்படி தம்முடைய ரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார் என்று.
1: Amen.
0: Amen.
1: Is that song in your heart?
0: அந்த பாடல் உங்கள் இதயத்தில் இருக்கிறதா?
1: That is the subject matter of the song in heaven, my
0: friend. பரலோகத்தில் பாடப்படுகிற பாடல் அதனுடைய கருபொருளே ரத்தம்தான்.
1: You can learn right now what they're going to sing in heaven.
0: பரலோகத்தில் என்ன பாட போறாங்க என்பதை இப்போதே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்.
1: They're going to sing the very ones that we've been singing tonight.
0: இன்னைக்கு இரவு இங்கே நாம் பாடினோமே அதே பாடலை தான் அங்கே பாட போகிறார்கள்.
1: Heaven boasts about nothing but the blood of Jesus.
0: பரலோகம் இயேசுவின் ரத்தத்தை தவிர்த்து எதிலும் என்னை பாராட்டுவதில்லை.
1: All the heavenly angels and the elders there in the presence of God and the multitude of the people. people from every tongue, tribe, and nation.

0: to sing about this wonderful blood.
1: பரலோகத்திற்கே தூதர்கள் மூப்பர்கள் திரள் கூட்டமான சகல ஜாதி கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் இந்த இரத்தத்தை பாடுவதற்காக இருக்கிறார்கள்.
0: This is a universal song.
1: இது சரல்
0: song that everybody will relish and rejoice in.
1: எல்லாரும் மகிழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல்.
0: Amen.
1: Amen.
0: That's why we sing about it now.
1: ஆகவே தான் இப்பவே அதை பற்றி நாம் பாடுகிறோம்.
0: Practice session.
1: இது பிராக்டிஸ் செஷன் பாருங்க.
0: Amen.
1: Amen.
0: Practice session.
1: இது பயிற்சி எடுக்கும் நேரம்.
0: And we laugh at the world songs.
1: உலக பாடல கண்டு நாம் நகைக்கிறோம்.
0: There's nothing there.
1: அதுல ஒண்ணுமே இல்ல பாருங்க.
0: There's no ah and ooh there.
1: அதுல ஆ ஊன்னு சொல்றது
0: ஒண்ணுமே இல்ல. This is where it is.
1: இதுல தான் இருக்கு எல்லாம்.
0: This is where the real joy is.
1: இதுல தான் நம்மளுடைய மகிழ்ச்சி இருக்கு.
0: Turn with me to Revelation 1 and I'll close with this.
1: வெளிப்படுத்தும் முதலாம் அதிகாரம் திருப்போம் இதோடு நான் முடிக்கட்டும்.
0: Verses 5 and 6.
1: 5 6 வசனங்கள்.
0: From Jesus Christ who is faithful witness and first begotten of the dead and the prince of the kings of the earth unto him that loved us and washed us from our sins in his own blood.
1: உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக.
0: And hath made us kings and priests unto God and his father, to him be glory and dominion forever and ever. Amen.
1: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியலுமாக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.
0: You see what we are singing?
1: நாம் என்ன பாடுறோம்?
0: What we are going to sing there in heaven?
1: பரலோகத்தில் நாம் என்ன பாடப் போகிறோம்?
0: It's about how he loved us and washed us from our sins through his blood.
1: எப்படி அவர் நம்மிலே அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார்.
0: It is about how he made us kings and priests.
1: எப்படி நம்மை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கினார்.
0: How he has changed us.
1: எப்படி அவர் நம்மை மாற்றினார்.
0: How this blood has worked in us to cleanse us and wash us and change us and to make us sons and daughters.
1: எப்படி அவருடைய இரத்தம் நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை கழுவி நம்மை சுத்தம் பண்ணி தேவனுடைய குமாரர் குமாரத்திலே மாற்றியது அதை பற்றி பாட போகிறோம்.
0: Amen.
1: Amen.
0: That is the song in our hearts.
1: நம்முடைய இருதயத்திற்கு பாடல் அந்த பாடல் தான்.
0: This is the thing that we will sing about.
1: இந்த காரியத்தை குறித்து தான் நாம் பாட போகிறோம்.
0: That is what we must rejoice about now.
1: அதை குறித்து தான் இப்பொழுதே நாம் மகிழ வேண்டும்.
0: This is the thing that matters.
1: இதுதான் முக்கியமானது பாருங்க.
0: The world doesn't understand it.
1: உலகத்துக்கு இது புரியவில்லை.
0: World doesn't understand the joy and the rejoicing of the believer.
1: விசுவாசிக்குள்ள இருக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இது உலகத்துக்கு புரியுறது இல்ல.
0: We are strange creatures.
1: நாமெல்லாம் வினோதமான சிருஷ்டிகளா இருக்கோம்.
0: And the world looks at us and says you are mad.
1: உலகம் நம்ம பார்த்து உங்களுக்கு என்ன பைத்தியமானு கேக்குறாங்க.
0: What did you sing?
1: என்ன பாடுறீங்க நீங்க?
0: Are you washed in the blood?
1: இரத்தத்தினால கழுவப்பட்டீங்களான்னு
0: கேக்குறீங்க. In the soul cleansing blood of the lamb?
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது.
0: What kind of a song is that?
1: என்ன பாட்டு இது?
0: The world rejoices in someone left the cake out in the rain.
1: நீ யாரோ மழையில கேக்க விட்டாங்களா அத பாடி உலகம் மகிழுகிறது.
0: And the stupidity.
1: அந்த முட்டாள்தனத்தை அவருடைய
0: மகிழ்ச்சி. This is the wisdom of God.
1: இதுதான் தேவனுடைய ஞானம்.
0: This is the thing that God has planned and purposed throughout all eternity.
1: இந்த காரியத்தை தான் தேவன் நித்தியமாய் திட்டம் பண்ணி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: Amen.
1: Amen.
0: Time is up and let's stand together.
1: நேரம் முடிந்துவிட்டது நாம் எல்லாரும்
0: and let's lift up our hands and thank God.
1: நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
0: Praise him and worship him.
1: அவரை துதியுங்கள் ஆராதியுங்கள்.
0: Rejoice in him.
1: அவரிலே களி கூறுங்கள்.
0: Oh you have something to shout about.
1: Oh கெம்பீரிக்க உங்களுக்கு ஒன்று இருக்கிறது.
0: You have something to sing about.
1: பாட உங்களுக்கு ஒன்று இருக்கிறது.
0: Something to rejoice.
1: நீங்கள் களி கூற ஒன்று இருக்கிறது.
0: Something to glory in.
1: நீங்கள் மேன்மை பாராட்ட ஒன்று இருக்கிறது.
0: Paul says I'm a glory in nothing else but the cross of our Lord Jesus Christ.
1: அவர் சொல்லுகிறார் நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தவிர வேறு எதிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன்.
0: This is what the song is about.
1: பாடல் இதை பற்றியதுதான்.
0: This is what our glory is about.
1: நாம் மேன்மை பாராட்டுவது இதை பற்றிதான்.
0: Let's glory in that.
1: ஆக இதிலே நாம் மேன்மை பாராட்டுவோம்.
0: Let's rejoice in that.
1: இதிலே நாம் களி கூறுவோம்.
0: Lift up your hands and praise the Lord.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Hallelujah.

அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம்.

நேரங்கள் பறக்கலாம், நாட்கள் கடந்து செல்லலாம். என்ன நடந்தாலும், ஏது நேரிட்டாலும், என் வாழ்விலும் என் சாவிலும் என் நம்பிக்கை என் இயேசு மட்டுமே.

நம் கர்த்தர் நம்மை காண்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர் என்ற மேலான சத்தியமே

தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். எபிரேயர்கள் நிருபம் 11 எபிரேயர்கள் நிருபம் 39:40 வாசியுங்கள். வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 11. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்திருந்தார். கண்களை மூடுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். எங்களோடு கூட இடைபடுவீராக, பேசுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எபிரேயர் 11:39-40 வசனம் சொல்லுது, இவர்கள் நம்மை எல்லாரும் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி. இந்த இவர்கள்னா யாரு? இவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி. இவங்க யாருமே நம்ம இல்லாட்டி அவங்க பூர்ணப்பட முடியாதான், ஃபுல்ஃபில் ஆக முடியாதான். அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ஏதோ ஆண்டவர் முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த இவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி அந்த எபிரேயர் 11 நீங்கள் எபிரேயர் 11 நீங்கள் வந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, 3வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருமே பரிசுத்தவான்கள். ஆபேலில் ஆரம்பிக்குது. ஆபேலில் ஆரம்பித்து பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது அப்படின்னு. இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தனை பேருமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபேலிருந்து மல்கியா வரைக்கும் எல்லா தீர்க்கதரிசிகளையும் சேர்த்துட்டார். இவங்களை பற்றி என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? இவர்கள்லாம் நம்மை அல்லாமல் பூர்ணராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இவங்கெல்லாம் பாவிகளா, நம்மை அல்லாமல் பூர்ணராக முடியாதுன்னா இவங்கெல்லாம் பாவிகளாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் அந்த முந்தின வசனத்தை வாசித்தோம், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் அப்படின்னு இருக்கு. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இவங்க எல்லாம் பாவிகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆபேலை பற்றி சொல்லுது, ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நலமானதை பேசும் ரத்தம் அப்படின்னு இருக்கு. அடுத்து நோவா, அதுக்கு முன்னாடி ஏனோக்கு, எல்லாம் இருக்காங்க அந்த வரிசையில். நீங்கள் 11 வாசிங்கன்னா தெரியும். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்குன்னு வசனம் சொல்லுது, நோவா தற்காலத்தில் காணாத தேவிகளை விசுவாசத்தில் கண்டான் அப்படின்னு இருக்கு. அதற்கு பிறகு ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பிறகு யாக்கோபு, யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுது. அதற்கு பிறகு யோசேப்பு கனித்தரும் செடி அப்படின்னு இருக்கு. அப்புறம் மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு இருக்கு. அதற்கு பிறகு தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் அப்படின்னு இருக்கு. நடுவில் யோபு, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனை போல் இல்லை அப்படின்னு இருக்கு. அதுக்கு பிறகு தீர்க்கதரிசிகள் தானியல், அவனை குறித்து சொல்லுது, என் பிரியமான புருஷனாகிய தானியலே அப்படின்னு இருக்கு. இவங்க அத்தனை பேரும் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவர்கள். ஆண்டவர் சும்மா சொல்லலை, இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு, இவங்க வாழ்ந்த வாழ்க்கை, இவங்க மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள். இன்னொன்று நீங்கள் கொஞ்சம் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசேக்கை முகமுகமாய் சந்திக்கிறேங்கிறார். என்னை நான் ஒரு நண்பனை போல, சிநேகிதனை போல பேசுகிறேங்கிறார். யோசுவா பற்றி வசனம் சொல்லுது, அவன் வந்து சூரியனை நிறுத்துகிற போது அதற்கு முன்பாகவும் பின்பாகவும் மனுஷனுடைய வார்த்தையை கர்த்தர் கேட்டார், அதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படி இல்லைன்னு இருக்கு. இப்போ யோசித்து பாருங்க, இவர்கள் எல்லாருமே நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். இவங்களோட கம்பேர் பண்ண நாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு வந்து ஒரு சுயநீதி இருக்குது. நான் யார் தெரியுமா, நான் இன்னாருடைய குடும்பம், இத்தனை ஆண்டு கால கிறிஸ்தவம், பரம்பரை பரம்பரை கிறிஸ்தவம்,
எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. நான் இந்த சர்ச்சில் மெம்பர், எங்கள் அப்பா அந்த காலத்திலேயே அந்த மாதிரி சர்ச்சில் இருந்தவர், எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்திலே வயலின் வாசித்தவர், எங்கள் கொள்ளு தாத்தா அந்த காலத்திலேயே ஆர்கன் போட்டவர், இப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணங்கள் இருக்கு. ஆனால் இவர்களை குறித்து வசனம் சொல்லுது, நற்சாட்சி பெற்றவர்கள். ஆனால் 39 வசனம் சொல்லுது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவ்வளவு செஞ்சோம், எங்க போயிட்டாங்களா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையலாமா? அவங்களுக்கு என்னமோ கர்த்தர் ஒன்னு சொன்னாராம், தரேன்னு சொன்னாராம். அந்த தரேன்னு சொன்ன விஷயத்தை அவர்களுக்கு பெறாமல் போய் விட்டார்களா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவங்களுக்கு ஆண்டவர் என்ன தரேன்னு சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது 15-16, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்கள் சமயம் கிடைத்திருக்குமே, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வைக்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நகரம் தரேன்னு சொன்னாரா? சிட்டி. நம்மளாம் பாருங்க, ஆண்டவர் ஒரு வீடு கொடுக்குறனாரே நமக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுவும் ஜனவரி மாதம் 1st காத்திருப்போம், வாக்கு தத்தம் என்ன வரப்போதோ அப்படின்னு. ஒரு ஊழியக்காரரை போய் பார்த்தா, தீர்க்கதரிசியை பார்த்துட்டா, ஏதாவது ஆண்டவர் சொல்வாரா, அப்படியே அவர் மூலமாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாரா, ஒரு லேண்டு கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, அப்படி ஒரு எண்ணம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது. என்ன கனவுனா, சாகரத்துக்குள்ளே சொந்த வீடு கட்டிடணும். இதுதான் நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் கனவு. அதில் வேற நம்ம என்ன சொல்லுவோம், சொந்த வீட்டில் சாகணும். ஏன் வாதக வீட்டில் செத்தாக புதைக்க மாட்டாங்களான்னா தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு, நான் எந்த வீட்டில் சாகணும், சொந்த வீட்டில் சாகணும் அப்படின்னு சொல்லி. நான் அதான் கேட்பேன், சொந்த வீட்டில் சாகணுன்றது நல்ல எண்ணமாக இருந்து ஆண்டவர் வாக்கு பண்ணி உங்களுக்கு வீடு கொடுத்த மறுநாள் செத்துட்டா ஓகேவான்னு கேட்பேன். அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அந்த வீட்டில் கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரீம் கனவு என்ன இந்த உலகத்தில், மேக்சிமம் என்ன, ஒரு சொந்த வீடு. எவ்வளோ பெருசு இருக்கணும், ஒன்றும் பெருசு இல்லைங்க, ஒரு அரை கிரவுண்டு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, மிஞ்சி போச்சுன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, அதுக்கு நடுவில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு, 2 பெட்ரூமு, பின்னாடி தோட்டம், முன்னாடி கார் பார்க்கிங்கு, இது இருந்தால் போதும், அவ்வளோதான். இதுக்கே நமக்கு அவ்வளோ திருப்தி, அவ்வளோ சந்தோஷம், இதுக்கே நமக்கு வாழ்க்கையை அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு எண்ணம். அதுக்கு நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணுறோம், 25 வயசில் சேர்ற வேலையிலேருந்து 58 வயசு வரைக்கும் நம்ம உழைச்சி கிட்டத்தட்ட 33 வருஷம் எல்லாம் பண்ணி நம்ம வேலூர் கஸ்பாவில் ஒரு வீடு வாங்கிட்டா சோத்துறோம். வசந்தபுரம் பக்கத்தில் ஒரு கிரவுண்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அந்த காலத்தில் வாங்கி போட்ட கிரவுண்டு இந்த காலத்தில் என்ன வேலை போகுது, அதில் ஒரு சந்தோஷம் இல்லை. நம்முடைய மொத்த சந்தோஷமே ஒரு 1200லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கு, அவ்வளோதான் மொத்தமே. ஆனால் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். சிட்டி, எந்த சிட்டி? அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவர்கள் காத்திருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதே எபிரேயர் நிருபம் 11 நீங்க பாருங்க, 11th வசனம், 9-10-11 இருக்கு. தேவன் தாமே, 10th வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஆண்டவரும் அவங்களுக்கு ஒரு சிட்டி ஆயத்தம் பண்ணினாராம், அந்த நகரத்துக்கு தான் அவன் காத்திருந்தான் அப்படின்னு இருக்கு. எந்த சிட்டி? அஸ்திவாரம் உள்ள நகரம் எது? இப்போ நாம் இருக்கிற இந்த பூமி வந்து அஸ்திவாரம் இல்லாத நகரம், அந்தரத்தில் தொங்குது, அப்படிதானே? அந்தரத்தில் தானே தொங்குது, எதை பார்த்தாலும் எப்படி இருக்குது, அந்தரத்தில். காஸ்மோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட கேலக்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாமே அந்தரத்தில் தொங்குது, எதுவுமே அஸ்திவாரம் போடலை, எல்லாம் சும்மா அப்படி இந்த பல்பு தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டுருக்கிறாரு எல்லா இடத்தையும். இந்த அஸ்திவாரம் போடாத பூமியில் அஸ்திவாரம் போடுறதுக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? நம்முடைய ஆசையே என்ன, அஸ்திவாரம் போடாத பூமியில் அஸ்திவாரம் போடணும், அதுவும் அஸ்திவாரம் போட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிடணும், அவ்வளோதான் நம்முடைய எக்ஸ்ட்ரீம் ஆசை. ஆனால் வசனம் சொல்லுது, அவன் அஸ்திவாரம் போடாத பூமியில் அஸ்திவாரம் போடாமல் வாழ்ந்தானாம், கூடாரங்களில் குடியிருந்தான். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 9th வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம், அஸ்திவாரமே அவன் போடல, டென்ட்டு. சரி, ஆபிரகாமுக்கு ஏதோ காசு இருந்திருக்காது நம்மளை மாதிரி, ஆபிரகாமுக்கு என்ன அர்த்தம், நம்மளை மாதிரி பணம் சேர்க்க தெரிஞ்சிருக்காது, மாதம் மாதம் வர சம்பளத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சு எப்படியாவது ஒரு சீட்டு போட்டு அப்படியே கொஞ்சம் நகை வாங்கி
அப்படியே கடைசியாக ஒரு இடம் வாங்கணுன்ற எண்ணம் யாருக்கு இல்லை? ஆபிரகாமுக்கு தெரியாமல் போயிருக்கோம் அப்படி நீங்கள் நினச்சிக்காதீங்க. வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கிற ஆபிரகாம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவ்வளவு சொத்து வச்சிருக்கிற ஆபிரகாம், வசனம் சொல்லுது ஊழியக்காரன் போய் ரெபக்கா வீட்டில் பொண்ணு கேட்கும் போது சொல்கிறாரு, என் கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் செல்வச்சீமானாக இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. பயங்கரமான பணக்காரன், கோடீஸ்வரன், அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அவர் எதில் குடியிருக்கிறாரா? ஏன் கூடாரங்களில் குடியிருக்கிற, வீடு கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டால் ஆபிரகாம் சொல்கிறாரா, இல்லைங்க, எனக்கு ஆண்டவர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அது அஸ்திவாரம் உள்ள நகரம், இந்த அஸ்திவாரம் இல்லாத பூமியில் நான் அஸ்திவாரம் போட மாட்டேங்கிறாராம். இந்த பூமியே மேலே டென்ட் மாதிரி இருக்கு, நானும் இதில் என்னவா இருக்கிறேன், டென்ட்டில் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி வந்து தங்களை என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம், ஒடுக்கிக்கிட்டாங்களாம். எல்லாம் இருந்தும் நமக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் இருக்கிற மாதிரியே வருவோம். அதான் நம்மக்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. சுற்றி கடன் இருக்கும், ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா சபைக்கு பந்தவாக வருவோம். நாலு பேர் நம்மளை கடன் கேட்குற மாதிரி வருவோம். அவன் நம்மளை பார்த்தோன்னு நினைப்பான், இவங்க வர்ற தோரணையை பார்த்தோம்னா இவங்கக்கிட்ட கடன் கேட்டால் கிடைக்கும் போலன்னு. நமக்கு இருக்கிற கடன் நமக்கு தான் தெரியும். நாம் நிஜமாக தான் வெளியே வரும்போதே பாருங்கள், நம்மால் செயின் வாங்கிட்டார்னா மேல் பட்டன் போட மாட்டார். ஏன் மேல் பட்டன் போடாமல் வராரு? உள்ளே இருக்கிற செயின் வெளியே தெரியணும். நம்முடைய பெரிய ஆசீர்வாதமே என்னென்னா, புறஜாதியாருக்கும் நமக்கும் ஒரே பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, அவங்க செயின் வாங்கினாங்கன்னா உள்ளே போட்டு புடவையை போட்டு அதுக்கு மேலே மூடிக்கிட்டு வருவாங்க. நாம் செயினை வாங்கினோம்னா வெளியே போட்டுக்கிட்டு தான் வருவோம். அது நாலு புடி, மூணு புடி, அஞ்சு புடி, ஏழு புடி ஊரில் சொல்லுவாங்க. அப்படியே போட்டுக்கிட்டு டாலரை போட்டு தொங்க விட்டு அப்படி வந்தால் தான் சர்ச்சுக்கு வந்தால் மாதிரி இருக்கும். யாராவது நம்ம முகத்தை பார்க்கறதுக்கு பதிலாக செயினை பார்க்கணும் அப்படின்னாங்கன்னா ஒரு சந்தோஷம். ஏ அப்பா, இன்றைக்கி ஆராதனை மகிமையாக இருந்துச்சு. என்ன மகிமையாக இருந்துச்சு, மூணு பேர் என்னை பார்த்து அப்படின்னாங்க. நமக்கு அதுதான் கணக்குப்படி கிட்ட வந்து பார்த்தோம்னா அது உமா கோல்டு. ஒரு பத்து பேர் தான் ஒரிஜினல், மிச்சம் ஐம்பதும் உமா கோல்டு. அதில் கொஞ்சம் பேருக்கு ஏன் உமா கோல்டு போடுறாங்கன்னா பயம், ஏன்னா எவனை கேட்டு அறுத்துக்கிறது போயிடுவானா. நீங்கள் போகும்போது பார்த்துருக்கீங்களா, இந்த நான் எப்பவும் சொல்வேன், இருக்கிறவனுக்கு ரொம்ப கவலை, இல்லாதவனுக்கு ஒரு கவலையும் இல்லை. நைட்டில் போய் பாருங்கள், வீட்டில் படுக்கும்போது பாருங்கள், எல்லாரும் முக்கியமாக கேட்குற கேள்வி, பீரோ பூட்டிட்டீங்களா? படுக்க போந்து கேட்குற கேள்வி, பீரோ பூட்டியாச்சா? யார் வீட்லேயும் பாருங்கள், உள்ள நல்ல நகர் இருக்கிறவங்க வீட்டில் பீரோவில் சாவி இருக்கவே இருக்காது. அந்த உள்ளாக்கரை பூட்டி, லாக்கருக்குள்ளே உள்ளாக்கர்னு ஒன்று இருக்கும் சைடில், இப்படி ஒன்று, அது உள்ள சிவப்பு கடலில் குட்டி குட்டியாக பெட்டி இருக்கும். அந்த குட்டி குட்டி பெட்டியிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த சைட் லாக்கரை பூட்டி, மெயின் லாக்கரை பூட்டி, பீரோவையும் பூட்டி, சாவி எங்கே இருக்கும் படுக்கும்போது? தலைகாணிக்கு அடியில். எதுக்கு தெரியுமா, காரணம் தெரியுமா, திருட வரவன் என் தலையை வெட்டிட்டு அப்புறமா சாவி எடுத்துக்கிட்டோம். அது வரைக்கும் அந்த சாவியை நான் கொடுக்கவே மாட்டேன். அதுவும் அந்த மருமகை வந்து அந்த சாவியை பார்த்துக்கிட்டே இருக்கும், பத்து வருஷமாக இது எப்போ தான் நம்ம கைக்கு வருமோ, அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே தலைகாணி மேலே இப்படி தான் படுத்திருப்பாங்க. அதை விட பெரிய கொடுமை, ஊருக்கு கிளம்பும் போது பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே அந்த நகையை என்ன பண்ணிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகலாமா, வச்சுட்டு போகலாமா, இல்லை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போகலாமா. நகை ரொம்ப வச்சுருப்போமே, திருடங்கிறட எடுத்துக்கிட்டால் கடைசியாக ஒரு முடிவு எடுப்பாங்க. நம்ம எதுக்கும் பேக்கில் போட்டு கையிலேயே வச்சுப்போம், அதான் சேஃப்டி. இந்த ட்ரெயினில் வரும்போது பார்த்துருக்கீங்களா, இந்த ஆளுகிட்ட நகை இருக்கிறங்கிறது திருடனுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க உட்காந்துருக்கிற தோரணையிலேயே பேக்கை போட்டு கையில் பிடிச்சி இப்படியே உட்காந்துருப்பாங்க. பாத்ரூம் போனாலும் இப்படியே போவாங்க, டீ குடித்தாலும் இப்படியே குடிப்பாங்க, நைட்டு பர்த்தில் தூங்கும் போது இப்படியே தான் தூங்குவாங்க. அப்படி வச்சுக்கிட்டு மனசு பக்கு பக்குங்குது. நான் இப்போ என்ன பண்ண, ஒன்றும் இல்லாதவன் பாருங்கள், இப்போ நான்லாம் போவேன், என்னுடைய பெட்டியை எவனா தூக்கிட்டு போனனா வீட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போயிடுவான். சார், பெட்டியில் மோசமான நாலு விஷயம் இருக்குதுங்க, வச்சுக்கோங்க, நான் தோச்சி கொடுக்க முடியாது உங்களுக்கு பனியனை, நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொண்டு கொடுத்துட்டு போயிடுவான். இல்லாதவனுக்கு கவலையே இல்லை. நமக்கு இருக்குதோ இல்லையோ ஆனால் பந்தாவாக வருவான். ஆனால் ஆபிரகாம் எப்படியாமா கர்த்த அவன் செல்வ சீமான், ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, அந்த வசனம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பூமியின் மேல் தங்களை அந்நியர்களும்
13வது வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறைத்தார்கள். நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமோட ஆசீர்வாதம் உனக்கு தரேன், நான் இல்லைன்னே சொல்லல. ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தான்னு பாருங்க, எல்லாம் இருந்துச்சான், அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு. அந்நியர்னா ஃபாரினர், பரதேசி அந்நியர்னா ஸ்ட்ரேஞ்சர், பரதேசினா ஃபாரினர். நான் இந்த பூமிக்கு ஸ்ட்ரேஞ்சர், ஸ்ட்ரேஞ்சர்னா அப்படி சும்மா வந்துட்டு போற ஆளு, யாரோ ஒரு ஆள் மாதிரி இருக்கிறேன் இந்த பூமியில். பரதேசினா ஃபாரினர், நான் இந்த ஊருக்கு சும்மா ட்ரிப்பு வந்திருக்கிறேன், என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் போயிடுவேன், அப்படி இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா, தேவன் எனக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார், என்னுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க அங்கே இருக்கு. எனக்கு பூமியில் ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாரு, பையனை கேட்டேன் பையனை கொடுத்தாரு, வெறும் பையனை தான் கேட்டேன், பேரப்பிள்ளை வரைக்கும் கொடுத்துட்டாரு, யாக்கோபு வரைக்கும் பார்த்துட்டார் ஆபிரகாம். ஆபிரகாம் சாக்கும் போது யாக்கோபுக்கு 15 வயசு, பார்த்துட்டாரு எல்லாம் கொடுத்துட்டாரு. ஐ சாட்டிஸ்ஃபைட், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, இது எதுவும் இல்லை, இதை தாண்டி இன்னொன்று இருக்கிறது, அதைத்தான் ஆண்டவர் எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த அறிவு நமக்கு எப்போ வரும் தெரியுமா, மேக்சிமம் நமக்கும் வரும், இது வரும், வராமலாம் போகாது. எப்போ வரும் தெரியுமா, 60க்கு மேலே வரும். வாழ்நாள் எல்லாம் ஓடி சம்பாரித்து எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணி வீடை கட்டி பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டு, பொண்ணை அமெரிக்காவுக்கு அமுச்சு விட்டு, பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு மருமக கூட உட்காந்துருக்கும் போது ஒரு காப்பிக்கு வாசலையும் இதையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம், வருமா வராதா, வருமா வராதான்னு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது வேற வழி இல்லாமல் பைபிளை திறந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போத்தான் நமக்கு அந்த அறிவு வரும், சே இத்தனை வருஷம் ஓடினது வேஸ்டாக போச்சே, இத்தனை வருஷம் சம்பாரிச்சது வேஸ்டாக போச்சே, இதில் எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டோம் போல தெரியுதே. ஒரு காப்பிக்கே எம்மா வருமா, காப்பி அம்மா காப்பி கிடைக்குமான்னு கேட்டு அது வர இருங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன், இப்போ தான் காப்பி காப்பிங்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிச்சா ஒன்றும் ஆகாதான்னு கேட்க இப்போ தான் நமக்கு தோணுது, சே எதுக்கா இப்படி ஓடணும், எதுக்கா இப்படி சம்பாரித்தோம், எதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தா பாவமாக இருக்குது, அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, பையன் அமெரிக்காவில் இருக்காரு, பொண்ணு லண்டனில் இருக்குது, வீடியோ கால்லேயே வாழ்க்கை ஓடுது, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வீடியோ பார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியங்க, எனக்கு புரியவே இல்லை. அது என்னென்னா, எங்கள் நான் பார்த்தது எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம், எங்கள் பாட்டி வந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இறந்துட்டாங்க எங்கள் அம்மாச்சி. இறந்துட்ட பிறகு பயங்கரமான மழை அடிக்குது, நான் சொல்கிறது 1984, மழை அடிக்குது. ஆனால் ஊர்லேருந்து பொண்ணு வரணும், ஊர்லேருந்து பையன் வரணும்னு சொல்லி பாடி வச்சிருக்கிறாங்க, வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி இல்லவே இல்லை. அவன் சொல்கிறான் வர்றது கொஞ்சம் லேட்டாகவும் வீடியோலேயே போட்டு விட்டுருங்க, ஆன்லைன்லேயே பார்த்துக்கிறேன்றான். ஆன்லைனில் பார்த்தா அம்மாவை பார்த்த மாதிரி ஆயிடுமா, ஆயிடுது. இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு, வீடியோ காலில் பார்த்தா அம்மாவை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, வீடியோ காலில் பார்த்தா அப்பாவை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, வீடியோ காலங்களில் பேரப்பிள்ளைகள் ஹை கிராண்ட்பா அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்போ அந்த பிள்ளைகளை தூக்கி மடியில் உட்கார வச்சு கொஞ்சிறதுங்கிறதுலாம் சும்மா தான் போல. அன்னைக்கு அவங்களுக்கு இருந்ததுலாம் என்ன, இன்னைக்கு வெறும் வீடியோ, கடைசியில் ஃபியூனரலும் வீடியோலேயே பார்க்குறான். வந்துட்டு போனால் 2 லட்சரூபா செலவாகும், ஃப்ளைட்டு கிடைக்காது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு கேமரா வச்சு ஆன்லைனில் போட்டு விட்ருங்க, அங்கேயே பார்த்துக்கிறேன். அவன் அங்கேயே அழுகுறான், இவ அப்பாவுக்கு கேட்குமான்னு தெரில. இப்போ எங்கே அமெரிக்காவில் அழுகுறான், அப்போ படுத்துருக்கிற அப்பா கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கிறார், எப்படி கேட்கும், ஏதோ கிட்ட வந்து கண்ணாடி படிக்கிட்டு அழுதா கூட கேட்கும்னு சொல்லலாம், எல்லாம் ஆன்லைனில் அழுகுறான். இப்போ இதுதான் இன்னைக்கு இவ்வளோ சம்பாரித்தவங்களுடைய நிலைமை. ஒன்று பிள்ளைங்க பார்க்க மாட்டேங்குது, பார்க்குற பிள்ளை எல்லாம் வெளிநாட்டில் இருக்குது, வரமாட்டேங்குது, கடைசியில் பார்த்தா பாவமாக இருக்குது. யாரோ கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க, யாரோ கொண்டு போய் அடக்கம் பண்ணுறான். அப்புறம் என்ன ஆஸ்தியை சேர்த்து வைத்தான், வாரிக்கொள்வார் யாரோ என்பதை அறியாது இருக்கிறாங்கிற வசனம் 100% நிறைவேறுது பாருங்க. வசனம் அப்படிதான் இருக்கு, இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்குது எல்லாருக்கும். அப்போ ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவ்வளவு சம்பாரிச்சோம், இவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இது இல்ல சாமி, இதெல்லாம் இல்ல இல்ல, இது கிடையாது, வேற ஒன்று எனக்கு வைக்க வச்சிருக்கிறார் ஆண்டவர், அஸ்திபாரம் உள்ள நகரத்தை எனக்கு கட்டி கொண்டிருக்கிறார், அதுதான் எனக்கு நியமிக்கப்பட்டது. 175 வயசு வாழ்ற ஆபிரகாமுக்கு தெரிகிற அறிவு நமக்காவது பரவாயில்ல, 60வது வயசில் வந்துருச்சு, 70வது வயசில் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, இந்த அறிவு 60ல் வரக்கூடாது,
இப்பவே வரணும், இப்பவே வரணும். வேலைக்கு போக வேணாம் சொல்ல, சம்பாதிக்க வேணாம் சொல்ல, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணாம் சொல்லல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கட்டும். நடக்கும்போது ஒன்று தெரியணும், இது நிரந்தரமானது அல்ல. இதற்காக நான் இவ்வளவு ஓட்டம் ஓடுகிறதில்லை. நான் வாழுகிற வாழ்க்கை இங்கே இருக்கிற 70 இல்லை, நான் வாழுகிற வாழ்க்கை அங்க இருக்கிற நித்தியத்துக்கு. இது அவனுக்கு தெரியுது, ஆபிரகாமுக்கு அதை அல்ல. அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர்கள் நாடினார்கள். அஸ்திவாரம் உள்ள நகரம். எது அஸ்திவாரம் உள்ள நகரம்? 21 வெளிப்படுத்தின விசேஷம் 13-14 வசனம் சொல்லுது, அந்த நகரத்திற்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன, அவைகளின் மேல் அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு இருக்கு. எது அஸ்திவாரம் உள்ள நகரம்? புதிய எருசலேம், நியூ ஜெருசலேம், என்ன சொல்ற, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான நகரம் வருது. அதுக்கு தான் அவங்க காத்திருந்தாங்களாம். ஆனா என்ன கொடுமை பாருங்க, அந்நியரும் பரதேசியம்னு அறிக்கையிட்டு இருக்கிறான், ஒரு ஃபாரினரும் ஸ்டேஞ்சர் மாதிரி வாழ்ந்திருக்கிறான். ஒரு வீடு கூட கட்டலையாம் ஆபிரகாம். ஆபிரகாமும் வீடு கட்டல, ஈசாக்கும் வீடு கட்டல, யாக்கோபும் மட்டும்தான் வீடு கட்டினாரு. கட்டிட்டு வீட்டை விட்டுட்டு திருப்பி கூடாரத்துக்கு போயிட்டாரு. வர வழியில் ஒரு வீடு கட்டுவாரு, அந்த வீட்டை விட்டுட்டு கூடாரத்துக்கு போயிடுவாரு. இவங்க எல்லாம் ஏழைங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை பற்றி வசனம் சொல்லுது, அவன் வர வர பலத்து ஐஸ்வர்யவன் ஆனான் இருக்கு. யாக்கோபை பார்த்து வசனம் சொல்லுது, நான் வெறும் கோலும் கையுமாய் வந்தேன், இரு பெரு பரிவாரங்கள் எனக்கு தந்திருக்கிறீர். அவன் ஏசா கிட்ட சொல்றான், உன் தேவனாகிய கர்த்தர் என்னை அபிரதமாய் ஆசீர்வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அவனா ஒண்ணும் இல்லாதவன்லாம் கிடையாது. இன்னும் கேட்டா அவனோட கம்பேர் பண்ண நம்ம தான் ஒண்ணும் இல்லாதவங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம இஎம்ஐ போட்டு லோனு போட்டு அல்லோலப்பட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டு, ஒரு வீடை கட்டுறதுக்கு நம்ம படுறப்பட்டு எத்தனை பட்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு லோனை கட்டு எல்லாம் கட்டி கடைசியாக ஒரு வீடு கட்டு. அவன் பாருங்க செல்வச்சீமான், ஆனால் வசனம் சொல்லுது கூடாரங்களில் குடியிருந்தான். எதனால்? என்ன நான் பேசுறது ஸ்பிரிச்சுவல். எதற்காக அவன் கூடாரங்களில் குடியிருந்தான்? அவனுக்கு தெரியுது இது ஒரு டெம்பரவரி. என்ன கட்டினாலும் இது டெம்பரவரி. எவ்வளோ பெரிய மகா பாபிலோன் கோட்டை கட்டினாலும் கீழே விழும். எப்பேற்பட்டதான எருசலேம் தேவாலயம் கட்டினாலும் கீழே விழும். எவ்வேற்பட்டதான எருசலேம் அலங்கத்தை கட்டினாலும் அது கீழே விழும். நினிவே பட்டணம் கீழே விழும், எரிகோ கீழே விழும். எதை வேணாலும் அந்த பூமியில் கட்டுங்கள், ஒரு நாள் கீழே விழும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இப்போ நம்ம கட்டுற வீடுகள்லாம் நம்ம மைண்டில் என்ன தெரியுமா, காலகாலமாய் லாங் லாங்ககோ சோ லாங்ககோ 300 கழித்து நம்மளுடைய வீடானது சீன பெருஞ்சுவர் போல வெள்ளூரிலே நிற்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நோ சான்ஸ், நிற்கவே நிற்காது. அது நமக்கு அப்புறம் 3 இருந்துட்டா பெரிய விஷயம். ஹைவேஸ் போடும் போது எத்தனை வீடு இடிச்சு விட்டாங்க, ஹைவேஸ் போடும் போது எத்தனை மரத்தை இடிச்சு விட்டாங்க. சர்வசாதாரணமாக போயிடுச்சு எல்லாம். அப்போ இந்த உண்மை ஆபிரகாமுக்கு நன்றாய் தெரிகிறது. இல்லை இது இல்லை, இதுக்கு மேலே வேற ஒன்று இருக்குது. அஸ்திபாரம் உள்ள நகரம், தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு வரப்போது வரப்போது வரப்போதுன்னு இருந்தானாமா, சீக்கிரம் வரும், நான் ஏவோட்டத்தை முடிச்சா நான் அங்கே போயிடுவேன் அங்கே போயிடுவேன்னு இருந்தானாமா. ஆனால் வசனம் சொல்லுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். அதான் ரொம்ப முக்கியம். அந்த 13 வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். 39 வசனம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்.

தமிழ்நாட்டிலேயே அதிகம் வெயில். இதுக்கு பேர் வெய்யலூர்னு பேர், அதான் வேலூர் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் இதுக்கு பேர் என்னது? வெய்யலூர். ஒரிஜினல் பேர் வந்து வெய்யலூர், இதுக்கு பின்னாட்களாக அது வேலூர் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலே அதிகம், அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் கல் வீடு, மேலே தளம், கீழே தர, ரூமில் ஏசி, எல்லா ரூம்லேயும் ஃபேனு, இப்படி உக்காந்துக்கிட்டு சொல்கிறோம், பா முடியலப்பா, ஆவலப்பா, என்ன வெயில் சொல்கிறீங்க. அவன் எங்கே இருந்தான் தெரியுமா? கூடாரத்தில், அரேபியா பாலைவனத்தில். அவன் கூடாரத்தில் குடியிருந்தானா? வெனிஸ் நகரத்தில் இல்லை. கூடாரத்தில் குடியிருந்தானா? அவன் நியூயார்க்கில் இல்லை. அவன் கூடாரத்தில் குடியிருந்தானா? நார்வேல இல்லை. எங்கே இருந்தால் தெரியுமா? கூடாரத்தில், அரேபியாவிலிருந்து இஸ்ரவேலுக்கு போகிற வழியில் வனாந்திரத்தில் இருந்தான், பாலைவனத்தில். பாலைவனத்தில் ஏன் கூடாரத்தில் குடியிருக்கிற? யோ, இவ்வளோ சொத்து வச்சுக்கிட்டு. இப்போ நம்மளை சொல்லுவான் பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து, இவ்வளோ வச்சுருக்கிறீங்க, ஒரு ஏசி கூட போடாமல் எதுக்கு இவ்வளோ காசு வச்சுருக்கிறீங்க? நல்ல ஏசியாக ஃபைவ் ஸ்டாரை வாங்கி போடுங்க சொல்கிறாங்க தானே. ஆபிரகாம்ட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, ஏன் இப்படி இருக்கிற? நல்ல ஒரு வீடை கட்டிட்டு வந்தால் வந்துட்டேன் இஸ்ரவேலுக்கு, ஏதோ ஒரு நல்ல இடமா பார்த்து, அப்படியே ஓரமாக கார்னர் பில்டிங்காக பார்த்து ஒரு வீடை கட்ட வேண்டியதானே சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? ஏன்னா அவன் காலத்தில் எத்தனை பேர் வீடு கட்டிட்டாங்க தெரியுமா? அவனுக்கு முன்னாடியே காயின் பட்டணத்தையே கட்டிட்டான், சிட்டி. ஆபிரகாம்ட்ட சொல்லியிருக்க மாட்டாங்களா? சொல்லியிருப்பாங்க. ஆபிரகாம் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? நீங்கள் வீடு கட்டுவதற்கும் நான் கட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் கூடாரங்களில் குடியிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் டெம்பரவரி. எப்போ என்னை தேவன் கூப்பிட்டாலும் அந்த கூடாரத்தை கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்போது ஆபிரகாம் உன் பையனுக்கு, அவர் இன்னொரு கூடாரத்தில் இருக்கிறாரு. அப்படியா? அவர் ஏன் கூடாரத்தில் இருக்கிறாரு? அவரை எப்போ கூப்பிட்டாலும் அவரும் போயிடுவார். அப்போது உன் பையனுக்கு வீடு வேணாமா? என் பையனுக்கு வீடு வேணும்னா அவன் கட்டிப்பான், அவன் வேணா அவன் கட்டிப்பான். அப்போ உன் பேர பிள்ளைகளுக்கு, அவனுக்கு அவன் கட்டிப்பான். நம்ம பையனையும் பேர பிள்ளையும் சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் பையனுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு பேர பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்துட்டோம். அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? அவங்க ரெண்டு பேரும் அதை உட்காந்து அழிச்சிட்டு இருப்பாங்க உட்காந்து. ஏன்னா தான் வீடு கட்டுற வேலை இல்லையே, நம்மளே முடிச்சிட்டோமே, கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோமே, அவங்களே அழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, அவன் கட்டிப்பான், நீ ஏன் கூடாரத்தில் இருக்கிற? எப்போ கர்த்தர் கூப்பிட்டாலும் ஓடி போயிடுவேன். ஐ ஆம் இன் அ டெம்பரவரி டென்ட் சன், ஐ ஆம் லிவிங் இன் அ டென்ட் ரீசன் அட் எனி டைம் அட் எனி காஸ்ட் இஃப் த கால் ஃப்ரம் த ஹெவன், நான் இங்கே டிபார்ட் ஆகிடுவேயா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, அப்படி ஒரு டெடிக்கேஷனோட வாழ்ந்தவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவ்வளவு டெடிக்கேஷனாக இருந்தவனுக்கே கிடைக்கலையாமா? அப்போ கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40வது வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்தார். என்னங்க சொல்கிறீங்க, புரியலையே? அவங்க எல்லாரும் இப்போ எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? இயேசு வர்ற வரைக்கும் அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் பாதாளம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க. இயேசு சொல்கிறாரு, லாசுருவை கொண்டு போய் எங்கே விட்டாங்களாம்? ஆபிரகாமின் மடியிலே விட்டார்கள். இவ்வளவு டெடிக்கேஷனாக வாழ்ந்த ஆபிரகாம் எங்கே இருந்தார்? மேல் பாதாளத்தில் இருந்தாராம். எங்க பாதாளத்தில் இருந்தார்? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அன்னைக்கு மறித்த துன்மார்க்கர் எங்க இருந்தாங்க தெரியுமா? தாழ்ந்த பாதாளம்னு ஒரு பாதாளம் இருக்கு, அதுல இருந்தாங்க. ரெண்டு பாதாளத்துக்கும் நடுவுல பயங்கரமான பிரிவினை இருந்துச்சான். இங்கிருந்து அங்க பார்க்கலாமா, இங்கிருந்து அங்க பேசலாமா, ஆனா ஒருத்தரோட ஒருத்தர் அங்க இங்கே போக வர முடியாதான் அப்படின்னு இயேசு சொல்ற. நம்ம சொல்லல, ஆபிரகாம் லாசரு சம்பவத்துல அந்த ஐஸ்வர்யவான் கேக்குறான், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லுங்க லாசரு வேணு. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, வர முடியாதுப்பா, நீ அங்கே ரொம்ப நல்லா இருந்த, கீழே இருக்கும்போது சூப்பராக இருந்த, ஆனால் இங்கே அங்கே லாசரு கஷ்டப்பட்டான், இப்போ அவன் நல்லா இருக்கிறான், ஆனால் நாங்களே நினச்சா கூட தண்ணி கொடுக்க முடியாது, ரெண்டு பேருக்கு நடுவில் பாதாளம் இருக்குது, பிளவு இருக்கிறது. இப்படி நல்ல சாட்சி பெற்று விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் அத்தனை பேரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட புதிய எருசலேமுக்கு போகாமல் மேல் பாதாளத்துக்கு போயிட்டாங்களாம். அந்த மேல் பாதாளத்தில் இருந்தவங்களைத்தான் இயேசு அவருடைய மரணத்தின் நாளில் வசனம் சொல்லுது, கல்லறைகள் திறக்கப்பட்டன. அந்த கல்லனை பார்த்து இயேசு சொல்கிறாரு, இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய், பாரடைஸ், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டார். இந்த மேல் பாதாளத்துக்கும் தாழ்ந்த பாதாளத்துக்கும் என்ன சம்பந்தம்? மேல் பாதாளத்தில் வேதனை இருக்காது.

0: தாழ்ந்த பாதாளத்தில் வேதனை இருக்கும். அதனால தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, தேவரீர் என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பாதாளத்துக்கு போகிறோன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, என் நரைமயிரை துக்கத்தோடு கொடு பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். சங்கீதக்காரர் சொல்கிறான், நான் பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும். யோபு சொல்கிறாரு, பாதாளத்துக்கு நான் போகிறேன். அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் தெரியுது, பாதாளத்தில் மேலே ஒரு கொஞ்சம் நிம்மதியான இடம் இருக்கு, ஆண்டவர் அங்கே அனுப்புகிறாரு. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது புதிய எருசலேம், அது கிடைக்கல. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்ல சர்வசாதாரணமாக, நம்ம என்ன சொல்கிறோம், பரலோகத்துக்கு போகிறோம் பரலோகத்துக்கு போகிறோன்னு. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், எல்லாரும் சொல்கிற வார்த்தை, பாதாளத்துக்கு போகிறோம் பாதாளத்துக்கு போகிறோம் பாங்க. இவ்வளவு நல்லா சாட்சி இருக்குது, இவ்வளோ பர்ஃபெக்டாக வாழ்ந்துருக்கிறாங்க, டெடிக்கேஷனாக இருந்திருக்கிறாங்க, நல்ல டெஸ்டிமனி, ஆண்டவர்கிட்ட இருந்தே சாட்சி வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளவு பெற்றும் அவர்களுக்கு என்ன கிடைக்கலையா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள்னு இருக்கு. இப்போ ஒரு உதாரணம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்கலையே, அப்போ இவங்கெல்லாம் எதுக்காக அந்த மேல் பாதாளத்தில் இருந்தாங்க, இப்போவும் போய் பாரடைஸில் தான் இருக்கிறாங்க, பரலோகத்துக்கு போல. நான் வந்து ஒரு கற்பனை, சரியா, இது ஜெகன் வந்து பரலோகத்துக்கு போயிட்டு வந்தார் ஒரு சாட்சி சொன்னாருன்னு சொல்லிடாதியே, நான் வந்து கற்பனை. ஏன்னா அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பரலோகத்துக்கு போயிட்டு வரவங்கெல்லாம், நம்ம போகிறதில்ல. அவங்கெல்லாம் போயிட்டு வரதுனால பரலோகமே இப்போ பிஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டுருங்க. நான் வந்து சொல்கிறது ஒரு சின்ன கற்பனை. இப்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் பேரடைஸில் இருக்கிறாங்க அஸ்பர் வசனத்தின் படி. இப்போது ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்பார், அப்பா 2000 வருஷம் மேல் பாதாளத்தில் இருந்தோம், 2000 வருஷமாக பேரடைஸில் இருக்கிறோம், எப்போ தான்ப்பா இந்த பரலோகத்துக்கு நம்ம போவோம், எப்போ தான் ஹெவனுக்குள்ளே போய் பிதாவாகிய தேவனை பார்ப்போம், இந்த புதிய எருசலேம் எப்போ தான்ப்பா நமக்கு கிடைக்கும், நமக்கு தருவேன் தருவேன் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லுவார், ஆபிரகாம் இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் விஐபிஸ் வர வேண்டியிருக்கு, இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நாம் எல்லாருமே ஒன்றா போயிடலாம், அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். அப்போது ஈசாக்கு கேட்பார், இது கற்பனை தான் வச்சுக்கோங்க, ஈசாக்கு கேட்பார், யாருப்பா அந்த விஐபி, எனக்கு தெரிஞ்சு விசுவாசத்தின் தகப்பன் நீங்கள் தான், நீங்களே இங்கே இருக்கிறீங்க, மோசே இங்கே தான் இருக்கிறாரு, என் பையன் யாக்கோபு இங்கே தான் இருக்கிறான், தாவீது ராஜா இங்கே தான் இருக்கிறாரு, இதை தவிர பெரிய விஐபி யார்ப்பா வரணும் அப்படின்னா, நான் சொல்கிறது கற்பனை. ஆபிரகாம் சொல்வார், இன்னும் கொஞ்சம் விஐபிஸ் வெள்ளூர்லேருந்து வர வேண்டி இருக்குது, இவர்கள் எல்லாம் வந்தால் தான் நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போக முடியும், அவங்க வராமல் நமக்கு ஹெவன் ஓப்பன் ஆகாதுன்னு சொல்லுவார். நான் சொல்கிறது கற்பனையாக இருக்கும், வசனத்தின்படி சரி, வசனத்தின்படி சரி. அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் முன்பதாகவே நமக்கு நியமித்திருந்தார், அவங்களுக்கு முன்னாடியே வச்சிட்டார். We are already selected. We are already chosen one. எதுக்கு நீங்க சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கீங்க? திருப்பியும் அதான் கேட்கிறேன், Why you are here? எதுக்கு ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கீங்க? நாங்கள்லாம் கிறிஸ்டின், ஒரு குரூப் அங்கே போனால் தான் கல்யாணம் நடக்கும், ஒரு குரூப் அங்கே போனால் தான் கல்றதுக்கு இடம் கிடைக்கும், ஒரு குரூப் நாங்கள் தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்டினாக இருக்கிறோம், வேறு வழி இல்லை போய்த்தான் ஆகணும், இதற்காகலாம் சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் இப்பவும் சொல்கிறேன், இங்கே வராவிட்டாலும் கல்யாணம் நடக்கும், இங்கே வராவிட்டாலும் எப்படியும் அடக்கம் பண்ணிடுவாங்க, இங்கே வராவிட்டாலும் எல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்று, இங்கே வராவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்காமல் போய்விடும். வி ஆர் ஆல் சூசன் ஒன். எதுக்கு ஆண்டவர் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு? கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுக்கா? கிறிஸ்தவங்களாக தான் நம்ம இருக்கணும்னா சர்ச்சுக்கே வர வேண்டாம். அந்த காலத்தில் யாரும் சர்ச்சுக்கே போல. ஆனால் வேதம் சொல்லுது, சபை கூடி வருவதை சிலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். ஏன் நான் சர்ச்சுக்கு வரேன்? என்னை இந்த சர்ச் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. எதுக்கு ரெடி பண்ணுது தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஒரு பரிசுத்தவான்கள் சாட்சி வாங்கினாங்களே, அதை விட மேலான சாட்சி வாங்குவதற்காக என்னை ஆண்டவர் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்மளில் கொஞ்சம் பேர் சொல்லுவோம்ல, நான்லாம் அந்த காலத்து பியூசிடாமாங்க, வீட்டில் உட்காந்துருக்குமா? அது அவர் அப்போவே கிராஜுவேட்டு, அது அவர் கொஞ்சம் பெருமையாக தான் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அப்போவே கிராஜுவேட். ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு நூற்றுக்கு 95 பேர் படிக்காதவங்க, 5 பேர் தான் படிப்பாங்க. அந்த 5 பேரில் நான் ஒரு கிராஜுவேட் அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்லுவாங்க, நல்லது. ஆனால் அன்னைக்கு கிராஜுவேட் படித்தாங்கல்ல, அந்த பாடத்தை இப்போ 6வது பையனே படித்து முடிச்சிடுறான். 6வது இருக்கிற பையனை என்ன பண்ணிடுறான், படித்து முடிச்சிடுறான். எங்கள் அம்மா காலத்துலலாம் 6வதுல தான் ஏவே போட சொல்லி கொடுப்பாங்களாம். ஏ அது வரைக்கும் மணல்ல ஆதானா, ஏன்னு போடுறது 6வதுல தான் ஏ. இப்போ ப்ரீகேஜிலேயே அது 100 ரைம்ஸ் பாடுது, 2.5 வயசு தான் ஆகுது. எல்கேஜி போகும்போது அது நம்ம 10வது பட்ச பாடத்தில் பாதிக்கு வந்துடுது. 1வது 2வது போகும்போதெல்லாம் அது எங்கேயோ இருக்கு, அபாகாசுங்கிறான், அது அங்குறான், இது அங்குறான். 5வது படிக்கிறதுக்குள்ளேயே அது 5 டியூஷன் போகுது. இப்போ வீட்டிலே இருக்கிறதில்ல, 6.5 மணிக்கு டியூஷன் ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் டியூஷன். இப்போல்லாம் எப்படி, நம்ம அன்னைக்கு படித்த பாடமே வேறு. இப்போ இருக்க அந்த பேத்தியோ பேரனோ நம்மளை பார்த்து சொல்லுது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது தாத்தா, நீங்கள் சும்மா உட்காருங்கன்னு. அது உண்மைதான், அது சொல்கிற பாதி விஷயம் நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படின்னு ஆரம்பித்தோன்ன பெரிய பூமர் அங்கா இருக்குது, பூமர் அங்கிள். இப்போ நமக்கெல்லாம் பேர் என்னது, பூமர் அங்கிள். சும்மாவாது அந்த காலம் அந்த காலம், அவங்க சொல்கிறதுல பாதி உண்மைத்தான். ஏன்னா அன்னைக்கு நம்ம A+B த ஹோல் ஸ்கொயர்னு சொல்கிறதுக்கு 10வது தேவைப்பட்டுச்சு, இப்போ 6வதுலேயே சொல்லி முடிச்சிட்டாங்க A+B த ஹோல் ஸ்கொயரை. அப்போ இன்றைக்கி அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்போவே அவர்கள் பரிசுத்தவான்களாக இருந்தாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவர்களை பூர்ணப்படுத்த வேண்டிய நீங்களும் நானும் எப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எப்பேற்பட்டவங்களாக இருக்கணும், அவங்களே டிகிரி முடிச்சிட்டாங்களாமா. நாம் இன்னும் 2வது வாய்ப்பாடுலேயே உட்காந்துருக்குறோம், 2:1:2, 2:2:4, 4:2:8. இதை கௌரவமாக சொல்லிக்கிட்டு வீட்டில் 10 கமாண்ட்மெண்ட்ஸை எழுதி போட்டு எங்கள் வீட்டில் டெய்லி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். அவன் கமாண்ட்மெண்ட்ஸ் மொத்தத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறான், நியாயப்பிரமாணத்தினால் என்னை உங்களால் குற்றம் சாட்டவே முடியாதுன்ட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு நாம் நீதிமான்களாய் மாறணும். அப்போ இருந்தாதான் அது பூரணப்படும். உங்களை நம்ம மைண்டில் யாரோ ஒருத்தர் தப்பாக ஏற்றி வச்சுருக்கிறாங்க ஒரு 50 வருஷமாக, ஒரு தப்பான விஷயத்தை, இன்ஃபர்மேஷனை. என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமா, சர்ச்சில் சந்தா கட்டினா பரலோகத்தில் சேர்த்துப்பாங்கன்னு யாரோ தப்பாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதை முதல்ல எரேஸ் பண்ணிவிடுங்க, எரேஸ் பண்ணிவிடுங்க. நோ சான்ஸ், சும்மா யாரோ சொன்ன புருடா. சந்தா கட்டினா பரலோகத்தில் சேர்த்துப்பாங்கன்னு சொன்னால், டேனியல் ஒயின்ஸ்னு ஒருத்தர் நடத்துகிறார் பெங்களூரில், அந்த ஒயின் ஷாப்புக்கு பேர் டேனியல் ஒயின்ஸ். அவர் சந்தா பக்காவாக கட்டுறாரு, அவரை சேர்த்துக்கலாமா பரலோகத்தில். நம்மால் ஒருத்தர் வட்டி கூடுறாரு 10 வட்டி, ஆனால் சர்ச்சில் முதல்ல நிற்பார், கமிட்டியில் மெம்பரு, எதுனாலும் ஃபஸ்ட்டு ஆஃபரிங் கொடுத்துருவாரு, ஆசீர்வாதத்தட்ட வேலத்தில் முதல்ல வாங்குறவர். இவர் பரலோகத்துக்கு போயிடுவாரா, அது எப்படி போவார், வட்டிக்கு கொடுக்குறவர், குடிக்கிறவர், சிகரெட் குடிக்கிறவர், சர்ச்சில் சந்தா கட்டிட்டா போயிடுவாரா பரலோகத்துக்கு. அப்புறம் அது பரலோகம்னு எப்படி சொல்கிறது, அவர்லாம் வந்தார்னா பரலோகம் பரலோகமாகவே இருக்காது, தூதனையே கெடுத்துருவார். அப்போ நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், நம்ம மைண்டில் ஏதோ ஒன்று ஏற்றிட்டான். என்ன ஏற்றிட்டாங்க, நீ சந்தா கட்டிட்டு வார வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டா போதும், உமது அடியானை உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும். நோ சான்ஸ், நோ சான்ஸ். தப்பா யாரோ உங்க மைண்ட்ல ஏத்திட்டாங்க. சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, நம்ம பையன்கிட்ட சொல்லிடுவாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி, கவலைப்படாதரா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் டீச்சர் கொடுத்துருவாங்க, அதை மட்டும் படிச்சா போதும் ஷோரா 75 அப்படிம்பான். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லிடுவான், க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு தெரியுமா அவனுக்கு, இப்போ எங்கிட்ட தான் இருக்குது, இதை மட்டும் படிச்சா போதும்பா. போய் உக்காந்தோம்னா இவங்ககிட்ட சொன்ன எதுவுமே பேப்பரில் இருக்காது, இவங்க இம்பார்ட்டன்ட் சொன்ன எந்த க்வெஸ்சனும் இருக்காது. அந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் படித்தவன் பையன் முகத்தை நீங்கள் பார்க்கணுமே, டீச்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே அந்த வருவாங்க, ரோமிங் வருவாங்க டீச்சர், அப்படியே வருவாங்க, அப்படியே வந்து கேட்பாங்க, என்னடா இப்படியே தான் இருப்பான், பேப்பரை நீங்கள் போய் பார்க்கணுமே, மேலே ப்ரைஸ் அலாட் போட்டிருப்பான். ஏன்னா ஆன்சர் தெரியாது. பிரைஸ் தலாட் போட்டிருப்பான், ஒவ்வொரு பேஜ்லேயும் சிலுவை போட்டிருப்பான். ஃபஸ்ட்டு 8 பேஜ்னா 8 பேஜுக்கும் சிலுவை போட்டுருவான். கடைசியாக எழுதி வச்சுருப்பான், யாருக்கு? திருத்தர டீச்சருக்கு எழுதியிருப்பான் கீழே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவார்கள். ஏன் படிக்கல? இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் படித்தவர் அவர். நிறைய பேர் அப்படித்தான் வாழ்நாளெல்லாம் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு பைபிளில் சொல்கிறத ஒன்றுத்தையும் கேட்கறதில்ல. காட்டுல மட்டும் ஒன்று ஏறிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு கலரைக்கு இடம் கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த சர்ச்சில் மெம்பர் என்ன ஆனாலும் கொண்டு போய் நம்மளை புதைச்சிருவாங்க. சார் கல்லறையில் தான் சார் இடம் கிடைக்கும், பரலோகத்தில் இடம் கிடைக்காது சார். உங்கள் பாடிக்கு தான் இங்கே கல்லறையில் இடம், ஆத்மாக்கு பரலோகத்தில் இடம் இருக்காது. இட்ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் தைத் ஆர் ஆஃபரிங், இட்ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் ஸ்டேட்டஸ், இட்ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் எஜுகேஷனல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், இட்ஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் ஹோலினஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடிப்படையில் தான் நடக்கும். விசுவாசத்திற்கு தகப்பனான ஆபிரகாமுக்கே வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்காமல் போகுமானால், யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் பூரணப்படுத்த வேண்டியவங்க. பல நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்க, ஞாபகம் இருக்குதா, பையன் கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுக்கும் போது நம்ம ஒரு கம்பேர் பண்ணுவோம். என்ன சொல்லி கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா? ஏய் அந்த பையனை பாடுறா, ஒன்றும் இல்லாத பையன், எப்படி மார்க் எடுக்கிறான் பாரு, போ அவங்க கூட சேர்ந்து படி அப்படின்னு தானே சொல்லுவோம். அது யாரோட கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம பையனோட, நல்லா படிக்கிற பையனோட. அப்படி தானே, அப்படி தானே கம்பேர் பண்ணுவோம், அம்பார் எப்படி மார்க் எடுக்கிறான். என்றைக்காவது சொல்லியிருக்கீங்களா, ஏய் அந்த பையனை பார், 4 சப்ஜெக்டில் ஃபெயிலு, அவங்க கூட போய் சேருப்போ, நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறுவே, சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அப்போ நாம் பரிசுத்தவான்கள் பூரணப்படணும்னா அவன் நம்ம இல்லாமல் பூரணப்பட முடியாதுன்னா, அப்போ நாம் எப்படிப்பட்டவனாக இருந்தால் அவன் நம்மக்கிட்ட வந்து பூரணராக முடியும்? எப்படிப்பட்டவனாக நாம் இருந்தால் அவன் நம்மக்கிட்ட பூரணராக முடியும்? நான் வசனத்தை விட்டு இன்னும் வெளியே போகவே இல்லை, வசனத்துக்குள்ளேருந்தா அவங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறேன். அப்படியானால் என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹோலினஸ், ஃபெய்த், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சும்மா இட்ஸ் நாட் அப்பான் பேஸ்ட் அப்பான் த மெம்பர்ஷிப். தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் போகிற இடம் ஹோலினஸ், ஹோலி பிளேஸ், பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம், பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் பரிசுத்தத்தை கடைபிடித்த இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம், பெயரிலேயே பரிசுத்தத்தை வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம், சபைக்குள்ள இருக்கிறவங்களை பார்த்து அவர் ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னோடு கூட சிங்காசனத்தில் இடம். சர்ச்சுக்கு வர்றவனுக்கு இடம் இல்லை, சர்ச்சுக்குள்ள வந்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னு ஆண்டவர் எழுதுறார். அப்ப சபைக்கு வர்றவங்களுக்கெல்லாம் பரலோகம் பைபிள் சொல்லல, சபைக்குள்ள வந்து யார் சக்சஸ் பண்றாங்களோ அவர்களுக்கு தான் பரலோகம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் ரெடியா இருக்கிறோமா? இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கா? அப்படியானால் நாம் எந்த நீதிமான்களாக இருக்கிறோம்? வாசிங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 57:1 வாசிங்க. ஏசாயா 57:1 வாசிங்க. நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள், அதை ஒருவரும் மனதில் வைக்கிறதில்லை. நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், இந்த வசனம் பொதுவாக இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆனால் நாம் என்ன பண்ணிவிட்டோம், அந்த வசனத்தை அடக்காராதனை வசனமாக மாற்றிவிட்டோம். யாராவது இறந்துட்டாங்கன்னா அதை அறிவிக்கிறதுக்கு இந்த வசனம் தான் தலைக்கு மேலே இருக்கும் அந்த போஸ்டரில். நம்ம எவ்வளோ மோசமானவங்க தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ மோசமானவங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? நல்ல நல்ல பாட்டெல்லாம் சாவு பாட்டாக மாற்றி வச்சுட்டோம், ஆனால் அவங்க அப்படி எழுதலை. எழுதினவங்க தேவபிதா எந்த மெய்ப்பை நல்லோ இருக்குது தானே? இப்போ அதை எங்கே பாடுறீங்க பெரும்பாலும்? ஆ இப்போ அந்த பாட்டை பாடினா இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்க அந்த பாட்டெல்லாம் பாடுறீங்க, நல்ல பாட்டாக பாடுங்க. ஆனந்தம்மா இன்பக்கானான்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டில் அந்த அம்மா என்ன சொல்ல வராங்க, வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார், என்னுடைய பொல்லாத பாவங்களையெல்லாம் நீக்கிட்டார்னு அவங்களுடைய பிறப்பிலிருந்து உயிர் தெழுதல் வரைக்கும் பாடுவாங்க. அதில் இப்போ ஆனந்தமாக இன்ப காணல் என்ன பாட்டு? இப்போ சாப்பாட்டு அழகாய் நிற்கும் யார் இவர்கள்னு ஒரு பாட்டு இருக்கு. அது பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக ஜெயம் பெற்றவர்கள் பாடுற பாட்டுன்னு பைபிளில் இருக்கு. இந்த பாட்டெல்லாம் பாடினா இப்போ என்ன பாட்டாக மாறிடுச்சே, பாடினா திட்டுறாங்க வேற. பையன் தெரியாமல் பாடிடுவான் வீட்டில், ஆனந்தமாய் பயம் மூடாரே காலங்கத்தால் ஆனந்தமாய்ங்கிற தாத்தா வேற இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. தாத்தா இழுக்கிறதுக்கும் ஆனந்தமாய் இன்பகாணனுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நம்ம அப்படி மாத்திட்டோமா? இப்போ நீங்கள் வாசித்த வசனம் இருக்குல்ல, அது கூட ரொம்ப அற்புதமான ஒரு வசனம், மகா மேன்மையான வசனம். தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதோட அர்த்தம் என்னன்னா, உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஒரு மகா உபத்திரம் வரப்போகுது. நம்ம இன்னைக்கு சாயங்காலமோ நாளைக்கு சாயங்காலமோ கத்தருக்கு சித்தமான அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி ஒரு மகா உபத்திரம் ஒன்று வரப்போகுது. அது வர்றதற்கு முன்பதாக தேவன் வந்து நீதிமான்களை என்ன செஞ்சிருவார், எடுத்துகிட்டு போய் தன்னோட வைத்துக் கொள்வாருங்கிறது தான் வசனம். இதை எப்படி எழுதிட்டானா, நம்மால் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டார்னா அவருக்கு தீங்கு வராதுக்கு முன்னே கத்திரவர் என்ன பண்ணிட்டார், எடுத்துட்டார். அவரே ஐசியூவில் இருந்திருக்காரு நாலு நாள். இதை விட தீங்கு என்ன இருக்கு? அவரே 10 லட்சம் ரூபாயை முடிச்சிட்டாரு. 10 நாளில் 10 லட்சத்தை முடிச்சிட்டார். 58 வயசு வரைக்கும் சேர்த்ததா 5 மாசத்தில் வேலையை முடிச்சிட்டார். இப்போ அவருடைய போஸ்டர் போடுறா, தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவரை பார்த்தா பாவமாக இருக்குது. அவருக்கு அத்தனை ஊசி குத்தி கஷ்டப்பட்டு கடைசியில் வெண்டிலேட்டரில் வச்சு அப்புறமா சொல்கிறாங்க பாவங்க அவர் அப்படின்னு. அந்த போஸ்டரில் போடுறான், தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆக்சுவலாக அந்த வசனம் அதுக்கானதில்லை. நல்லா கவனிங்க, அந்த வசனம் எதுக்கானது? கர்த்தர் ரெண்டு விதமான நீதிமான்களை பூமியில் வச்சிருக்கிறாராம். ஒன்று நீதிமான் மடிந்து போகிறார், இன்னொன்று நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். மடிந்து போகிற நீதிமானுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமானுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதான் எபிரேயர் 11 பார்த்தோம். அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். 11 அதில் இருக்கு பாருங்க, 11 எபிரேயருக்கு நிருபம் 13 வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இதான் நீதிமான்கள் மரித்தது. என்ன நம்பிக்கை இருந்தாலும், என்ன வாழ்ந்தாலும், எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் தான் வந்துச்சு, ஆவிக்குரிய மரணம். அதாவது அவர்கள் எங்கே போயிட்டாங்கன்னா, வசனம் சொல்கிறது மேல் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு பேர் அது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் வசனம் சொல்லுது, தீங்கு வராதுக்கு முன்னே நீதிமான் மரிக்கிறதுல நமக்கு என்ன கிடையாது, மரணம் கிடையாது. நம் ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. நம்மை கர்த்தர் எடுத்து கொள்ளப்பட போகிறார், ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுதான் அவர்களை பார்க்கிலும் மேன்மையானதொன்றை கர்த்தர் நமக்கென்று நியமித்து வைத்தார். இப்போ அவங்கெல்லாம் பாரடைஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹெவனுக்குள்ளே போகலை. ஏன் ஹெவனுக்குள்ளே போகலை? அதே கதை தான். ஈசாக்கு கேட்டால் ஏன்பா போல, ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டு வர வேண்டி இருக்கிறது. இவங்க எல்லாம் மறுரூபம் ஆவாங்க. 1 தசமிக்கு 4:16-17, கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகத்தின் மேல் ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டுன்னு இருக்கு. ஸோ வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் த ராப்சர், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாக போகிறோம். இதுதான் கத்தர் வாக்கு பண்ணினது நமக்கு. நாம் அதை அடைவோமாங்கிறதான் கேள்வி. நாம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்னைக்கு அந்த பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தமே நமக்கிட்ட இல்லையே, அவங்களுக்கு இருக்கிற விசுவாசமே நமக்கு இல்லையே. அவர்கள் எதையுமே கர்த்தருக்காக இழந்து அந்த நகரத்துக்கு காத்திருந்தார்கள், அவர்கள் மரித்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் மரிக்கிறவர்கள் அல்ல, எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். அவர்கள் நகரத்துக்கு காத்திருக்கிறார்கள், நாம் பரலோகத்துக்கு காத்திருக்கிறோம். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? பொதுவாக கொஞ்ச நாளாக நான் சொல்கிறது, ஒரு 30 வருஷமாக இந்த உபதேசத்திலிருந்து சபை போயிருச்சு. பரலோகத்தினுடைய ஆசையை விட்டு சபை போயிருச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், படிப்பு வேலை இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எங்களுக்கு சொன்னது, எங்கள் தாத்தா அவங்களாம் சொன்னது, படிப்பு வேலை எதுக்காகனா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. ஆமாம் தானே, நல்ல வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு படிப்பு, அதன் மூலமாக ஒரு வேலை, கை நிறைய சம்பளம். பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிக்கு வேலைக்கு போவாங்க, 5-6 மணிக்கு வந்துடுவாங்க, ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவாங்க, இருக்கிறதுல ஃபேமிலியை நடத்துவாங்க, எந்த விதமான டென்ஷனும் இருக்காது, அழகாக ஆண்டோருக்குள்ளே இருப்பாங்க, குடும்ப ஜபம் பண்ணுவாங்க, எல்லாம் போயிடுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போது வேலை சம்பளம் ரெண்டும் எதுக்காக அப்படின்னு கேட்டால், குடும்பமே இல்லை, குடும்பத்தை விட்டுட்டு வேலை, குடும்பத்தை விட்டுட்டு சம்பாத்தியம். கணவன் காலைக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வராரு, மனைவி சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு காலையில் வராங்க, யாராவது ஒருத்தர் தான் வீட்டில் இருக்கிறாங்க, பிள்ளைகளை நீங்கள் பார்த்துங்க காலையில், நைட்டில் நான் பார்த்துக்கிறேன். ரெண்டு பேரும் போனால் தான் கட்டுப்படி ஆகும், ரெண்டு பேரும் போனால் தான் குடும்பம் நடக்கும். எப்படி நடக்கும்? இப்போ இவங்களுக்கு இவங்களுடைய குடும்பம் என்பது என்ன? வீடு. இவங்க குடும்பம் என்பது என்ன? காரு. இவங்க குடும்பம் என்பது என்ன? வெளிநாடு. இவங்க குடும்பம் என்பது என்ன? ஊருக்கு வெளியே லேண்டு. இவங்க குடும்பம் என்பது என்ன? நகை. ஆனால் நம்ம குடும்பம் என்பது என்ன? நமக்கு சொல்லி கொடுத்தது ஃபேமிலி, கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள், இதுதான் குடும்பம். இதுக்கு தேவையானது தான் நாம் சம்பாதிச்சோம். இப்போ சம்பாதிக்கிறதுக்காக குடும்பம் போயிடுச்சு. கணவர் வெளிநாட்டில் 10 வருஷமாக இருக்காரு. ஒரு கணவர் வந்து வயிற்றில் குழந்தை இருக்கும் போதே போயிட்டார் வேலைக்கு, வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சு, 5 வருஷமாக வரவே இல்லை. அப்போல்லாம் நான் சொல்கிறது 1990s, அவருக்கு செல்ஃபோன்லாம் அப்போ கிடையாது, 5 வருஷம் வரவே இல்லை. இது நடந்த சம்பவம் அவர் எங்கிட்ட சொன்னது. 5 வருஷம் கழித்து போயிருக்காரு வீட்டுக்கு, போனால் போய் நின்றுருக்காரு, கதவை தட்டிட்டு பெல் அடித்து திறந்தவொடனே அந்த குழந்தை வடிச்சான், 5 வயசு அந்த குழந்தைக்கு. ஓடி வந்துட்டு வாசலை பார்த்துட்டு சவுண்டாக கத்துச்சான், அம்மா யாரோ ஒரு அங்கிள் வந்திருக்கிறாருன்னு சொல்லிச்சான். அந்த தகப்பனுடைய இருதயம் உடஞ்சே போச்சான். அவர் நினச்சாராம் பிள்ளை ஓடி வந்து அப்பான்னு ஓடி வருவோன்னு. இப்போ வீடு கட்டிட்டார், 5 வருஷத்தில் நகையெல்லாம் வாங்கிட்டார், பணம்லாம் வந்துருச்சு, அவருக்கு 1 மாதம்தான் லீவ், திருப்பி போகணும். ஆனால் அந்த 1 மாதமும் பிள்ளை அவர்கிட்ட வரவே இல்லையா. யாரோ ஒரு அந்நியர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அம்மாவும் சொல்கிறாங்களாம் அப்பா கிட்ட போ அப்பா கிட்ட போன்னு, போவே மாட்டேன்தான். கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல என்கிட்ட வந்து சொன்னார், என் பிள்ளை என்னை பார்த்து மாமான்னு சொல்லிடுச்சு, இவ்வளோ சம்பாரிச்சு என்ன சார் பிரயோஜனம்? அதை விட கேவலமாக இன்றைக்கி குடும்பங்கள் நடக்கிறது. அதை விட கேவலம் இன்னைக்கு குடும்பம். பிள்ளைக்கு அவைலபிலிட்டி அம்மா இல்லை, பிள்ளையோடைய அவைலபிலிட்டிக்கு அப்பா இல்லை. பாருங்கள், ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடு ஓடு ஓடு ஓடு, அவங்களுக்கு 1.5 லட்சம் சம்பளம், எனக்கு 2 லட்சம் சம்பளம், இதுதான் குடும்பம்னு கடைசி 20 வருஷத்தில் பிசாசு உங்கள் மண்டையில் ஏற்றி இன்னைக்கு குடும்பம் இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை. அன்னைக்கு வீட்டில் தாத்தா பாட்டின்னு ஒருத்தர் இருப்பாங்க, பிள்ளைகள் அவங்ககிட்ட போவாங்க, நைட்டில் பெட் டைம் ஸ்டோரி சொல்லுவாங்க, நோவா கதையில் ஆரம்பித்து கடைசியாக எல்லா கதையும் சொல்லுவாங்க பைபிளில். இப்போ தாத்தா பாட்டியை நீங்கள் வந்த உடனே ஓல்டேஜ் ஹோமுக்கு அனுப்பிச்சி விட்டுறீங்க, யாரையும் வீட்டில் வச்சுக்க மாட்டேங்கிறியா, பிள்ளைக்கு பெட் டைம் ஸ்டோரிக்கு பதிலாக கையில் வீடியோ கேம்ஸ் கொடுத்துட்றீங்க, இன்றைக்கி எப்படி குடும்பம் நடக்கும் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கை மாறிடுச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக தான் கர்த்தர் ஃபேமிலி கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. இப்போ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃபு போயிடுச்சு. இன்றைக்கி நாம் அந்த பரிசுத்தவான்களை பூர்ணப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா? இன்றைக்கி தேவனுக்கு முன்பாக உட்கார முடியுதா? 1.5 மணி நேரம் ஜபத்தில் உட்கார முடியல, தூக்கம் வருது. 1.5 மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியல, தூக்கம் வருது. சர்ச்சில் உட்கார்ந்து 20 நிமிஷம் செய்தி கேட்க முடியல, தூக்கம் வருது. என்ன சொல்றாங்க சர்ச்சில், 20 நிமிஷத்துக்கு மேல கொடுத்தா ஜனங்க கேட்க மாட்டாங்க. ஆயர்கள் பேச ரெடி, கேட்க நீங்க ரெடி இல்லை. 20 மினிட்ஸ்க்கு மேல, ஐயோ ஆயர் ரொம்ப நேரம் போர் அடிச்சுட்டார், பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் உட்காந்து யூடியூப்பில் தக்காளி குழம்பு வைப்பது எப்படின்னு 1.5 மணி நேரம் போகிறா உட்காந்து கேட்குறிய. யூடியூப்பில் யார் எந்த தொகுதி வேட்பாளர்னு உட்காந்து 1 மணி நேரம் கேட்குறீங்க. நியூஸ் உட்காந்து 1 மணி நேரம் நியூஸ் கேட்க முடியுது, 3 மணி நேரம் ஐபிஎல் பார்க்க முடியுது, ஒரு மணி நேரம் WWF பார்க்க முடியுது, ஆனால் செய்தி 20 நிமிஷத்துக்கு மேலே போனால் உட்காந்து கேட்க முடியல. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், சர்ச்சில் எனக்கு புரியாத புதிர் என்ன தெரியுமா? வீட்டில் நல்லா குளித்து கிளம்பி ரெடியாகி பவுடர் போட்டு பக்காவாக வந்து உட்காந்து தூங்குறிய, முகம் கழுவுனா தூக்கம் வராதுன்னு தானே சொல்லுவாங்க பொதுவாக, குளித்து பவுடர் போட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்கியா? சிலர்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு, இருக்கா போயிடுச்சான்னு தெரியலையே அப்படின்னு சந்தேகமாகவே இருக்கு, தலையும் ஆட மாட்டேங்குது ஒன்றும் ஆட மாட்டேங்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் திறந்ததே தெரியல, அப்படி உட்காந்துருக்கு. உங்களை எழுப்புறதுக்கு வேற நாங்கள் ஒரு அலாரம் வச்சுருக்கோம் கடைசியாக, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. இந்த அலாரத்துக்கு யாராத்தாலும் ஏஞ்சிடுறாங்க, என் ஆத்மாவே என்னன்னா முடிஞ்சிருச்சா? அதை விட பெரிய ஆச்சரியம், திரும்பி பிரிஸ்கா வீட்டுக்கு போறியா? நல்லா பிரிஸ்கா வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு நல்லா பிரிஸ்கா வீட்டுக்கு போறியா? எப்படி முடியுதுன்னு எனக்கு புரியல. யோசிச்சு பாருங்க, 20 நிமிஷத்துக்கு மேலே செய்தி பேசினா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, எப்படி எப்படி கேட்க முடியும்? 25 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக பேசிட்டார் இன்னைக்கு. எப்போ எவ்வளோ நேரம் பேசுறாரு, ஆனால் ஃபோன் எடுத்தால் காலையில் அம்மா கிட்டேயும் அக்கா கிட்டேயும் வெண்டைக்காய் குழம்பு வச்ச கதையை ஒரு மணி நேரம் பேச முடியுது. ஃபோனு சூடாகி காது சூடாகி கடைசியில் அந்த ஃபோனே சொல்லுது, எனக்கு உயிர் போகுது வெயின்னு சொல்லுது, பேட்டரி சார்ஜ் முடிவடைய போகிறது. ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து செய்தி கேட்க முடியல, ஒரு அரை மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியல, ஒரு அரை மணி நேரம் ஜபம் பண்ண முடியல. குடும்ப ஜபத்தில் ஜபம் ஆரம்பித்து பாட்டு பாடினோடனே தலை தொங்கிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆற்றுலலாம் கொக்கு இப்படி நிற்கும், அதே மாதிரி உட்காந்துருக்கீங்க குடும்ப ஜபத்தில். அப்புறம் ஆசை மட்டும் இருக்கே, அவர்கள் நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடி. நன்றாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஈவு மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் மரித்தார்கள், நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். யாருக்கும் கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியம், நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நேராக பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ராங் ப்ராமிசஸ் அல்லது ராங் கன்ஃபர்மேஷன் அல்லது பொய்யான வாக்குறுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்பிராதிய. சர்ச்சில் மெம்பராக இருந்து தசமாக காணி கொடுத்தா பரலோகத்துக்கு போயிடலான்னு தயவு செஞ்சு நம்பிராதிய. உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இட்ஸ் த ரைட் டைம், இயேசு வருகிற காலம். இப்போ நம்மை சரிப்படுத்தி கொண்டோமானால், ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும், அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். கவனி, என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னா, சரி நாங்கள் சர்ச்சுக்கு வரோம், நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்குறோம் சர்ச்சுக்கு, ஆனால் பாவம்னு சொல்கிறது எங்ககிட்ட இல்லை, நாங்கள் குடிக்க மாட்டோம். பொதுவாகவே நம்முடைய தாய் தகப்பன்மார், நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் இந்த மாதிரி ப்ரொடஸ்டன்ஸில் இருந்தவங்க குடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அப்படி ஒரு குணம் கிடையாது. இப்போ இருக்கிறது தான் சீரழிஞ்சு போய் கிடக்குது. அப்போல்லாம் நார்மலாகவே குடிக்க மாட்டாங்க, அதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு இதை கேள்விப்பட்டேன், கவர்மெண்ட்டில் அப்போ பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறம், சுதந்திரத்துக்கு அப்புறம், வெரி இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட், சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அரசாங்கத்தில் அல்லது பணத்தை கையாளக்கூடிய டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அதில் முதன்மையான இடத்துல கிறிஸ்தவங்களை தான் வைப்பாங்களாம் அந்த காலத்தில். என்ன ரீசன்னு கேட்டால், பேசிக்காகவே அவங்க நல்லவங்க, திருட மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அவங்க ஆசையுடையவங்களாம் இருக்க மாட்டாங்க. எங்கள் தாத்தாலாம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது கவர்மெண்ட் வாகனத்தை கூட யூஸ் பண்ண மாட்டார், மயிலாப்பூர்லேருந்து இதுக்கு நடந்தே போவார், கச்சேரி ரோட்டிலேருந்து அவர் மயிலாப்பூர் காரணம் வரைக்கும் நடந்தே போவார், எந்த இது எடுக்க மாட்டார், கவர்மெண்ட்டு யூஸ் பண்ண மாட்டார். யாராவது ஆஃபீஸ்லேருந்து சந்திக்க வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்வார், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இருப்பார், எதாக இருந்தாலும் ஆஃபீஸில் வந்து பாருங்கம்பார். பேசிக்காகவே அவங்க நீதிமான்களாக இருந்தாங்க. இப்போ தான் எங்கேருந்து கற்றுக்குச்சிங்கனே தெரியல, கிறிஸ்மஸ்க்கு குடிச்சிட்டு வந்து உள்ளே உட்காருது, நியூ இயருக்கு குடிச்சிட்டு வந்து உட்காந்துருது, இதெல்லாம் எப்படி பரலோகத்துக்கு போகணும்னே தெரியல. நான் உங்கள் சர்ச்சை சொல்லலை, நீங்கள் தங்கம், நான் பேசுறது எல்லாமே வேலூருக்கு வெளியே, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க போறியா? ஒருவேளை உங்கள் சர்ச்சில் யாராவது உட்காந்தா நீங்கள் தான். சபைக்குள்ளே குடிச்சிட்டு வரான், சபைக்குள்ள உட்காந்து கேட்டா,
1: கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு நாள் தான்,
0: மற்ற நாள் தான் இவர் பரிசுத்தவான். இவர் அன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவங்க குடிக்கவே மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. அதை விட முக்கியம் ரேடியோ, அப்பெல்லாம் டிவி கிடையாது, ரேடியோல சினிமா பாட்டு கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு குரூப் குடும்பமே உட்காந்து சூப்பர் சிங்கர் பாடுது கிறிஸ்தவ வீட்டில். இவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பாவம் இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, நாங்கள் குடிக்கல, சிகரெட் பிடிக்கல, சர்ச்சுக்கு போகிறோம், மற்றபடி எங்களுக்கு என்ன. நீங்கள் சன்மார்க்கர், நீதிமான் கிடையாது. சன்மார்க்கர் வேறு, நீதிமான் வேறு. யார் சன்மார்க்கர்? நம்மளை போல உலகத்தாரம் இருக்கிறாங்கல்ல, எத்தனை பேர் குடிக்காதவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் சிகரெட் பிடிக்காதவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் லஞ்சம் வாங்காதவங்க இருக்கிறாங்க, உலகத்தார் இயேசுவை அறியாதவங்கள சொல்கிறேன், எத்தனை பேர் உண்மையும் உத்தமமானவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் சன்மார்க்கர். நாம் நீதிமான்கள், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்கள். சன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்களும் நானும் நல்லவர்களாக இருப்பதற்கு அல்ல, தேவ மனிதர்களாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன, லஞ்சம் வாங்காம ஒரு ஆள் இருந்தால் அவர் நல்லவர், ஆமா தானே? ஆமாவா இல்லைங்களா? அவர் நல்லவர் இல்லை, நார்மல் பர்சன். ஏன்னா லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது நார்மல். நம்ம ஏன் லஞ்சம் வாங்காதவரை நல்லவர்னு சொல்கிறோம் தெரியுமா? எல்லாரும் லஞ்சம் வாங்கிட்டதுனால இவர் லஞ்சம் வாங்காதவர் நல்லவர். லஞ்சம் வாங்காமல் இருப்பது நல்லவர் அல்ல, நார்மல். எல்லா மனுஷனும் லஞ்சம் வாங்காமல் தான் இருக்கணும். வாங்குறவன் கெட்டவன், மிச்சம் எல்லாருமே நல்லவன் தான். இங்கே நாம் ஏன் லஞ்சம் வாங்காதவரை நல்லவருங்கிறோம்? எல்லாரும் கெட்டவன் ஆகிட்டதுனால நம்ம நல்லவளாயிட்டோம். நாம் லஞ்சம் வாங்காத மட்டும் இல்லை, நாம் வெறும் சன்மார்க்கர் அல்ல, நீதிமான்கள். இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், சிந்தனையிலேயே தேவனை தரித்தவர்கள், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள். நான் எந்த பாவமும் செய்யலை, ஆனால் சன்மார்க்கராக இருக்கிறேன், நீதிமானா இல்லை. நீதிமான் யார் தெரியுமா? பணத்தை வச்சுக்கிட்டு உண்மையாக இருக்கிறவன் நீதிமான் அல்ல. பணத்தை வச்சுக்கிட்டு அது மேலே ஆசை இல்லாமல் தேவன் மேலே அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கை விட்டு இருக்கிறானே, அவன் தான் நீதிமான். இன்னைக்கு என்ன இருக்கு, என் குடும்பம் நான் சம்பாரிச்சேன், நான் வச்சுக்கிட்டேன், யாருக்கும் தரமாட்டேன், நான் என்ன என்னோட தானே வச்சுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தவானை பார்த்து சொல்றாரு, எல்லாத்தையும் உண்மையா வச்சிருக்கிற அந்த பணக்காரனை பார்த்து சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா, அவன் தான் நீதிமான். இன்னைக்கு நம்மளால இதை விட முடியலையே, விட்டு கொடுக்க முடியலையே, சில காரியங்களை விட முடியலையே. 50 புடவை இருக்குது, மருமக ஒரு புடவை ஆசையா கட்ட கொடுக்க வருதா, தோணுதா? ஒரு வேலைக்காரமாக ஒரு புடவை கொடுக்க தோணுதா? தோணாது. அந்த புடவை கிழிஞ்சிருச்சுன்னா கரித்துணியாக தான் மாறுமே ஒழிய யாருக்கிட்டையும் போகாது. அது கரித்துணியாக மாறும். கரித்துணியாக மாறினதுக்கு பிறகு மிதியடியாய் மாறும். மிதியடியாய் மாறின பிறகு வீட்டில் எதையாவது துடைப்பதற்கு ஓரமாக இருக்கும், ஆனாலும் அது யாருக்கும் போகாது. எத்தனை இருந்தாலும் யாருக்கும் கொடுக்குற எண்ணம் வராது. ஒரு காலத்தில் மிச்சம் இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொண்டு போய் வெளியே கொடுத்துருவாங்க, இப்போ ஃப்ரிட்ஜை வாங்கி மொத்தம் உள்ளே போட்டாச்சு. யாருக்கும் கொடுக்குற ஒரு வாரமானாலும் கெட்டு போய் தூக்கி வெளியே தான் போடுறீங்களே ஒழிய யாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் பாவம் செய்யலையே, சன்மார்க்கர். யாருடைய பொருளையும் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சன்மார்க்கர், நார்மல். ஆனால் உங்கள் பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க பாருங்கள், நீங்கள் தான் நீதிமான். இதுதான் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு பொருளாசை உச்சத்தில் இருக்கு, பணத்தாசை உச்சத்தில் இருக்கு, திருடலை ஆனால் கொடுக்குற எண்ணம் இல்லை, அவ்வளோதான். இதான் டிஃப்ரென்ஸ். ஆபிரகாம்கிட்ட எப்படி இருந்துச்சான் தெரியுமா? எல்லாம் கடக்கு, இது எண்ணத்தை வச்சுட்டு என்ன செய்ய, இது எதுவும் பரலோகத்துக்கு போக உதவாது, நான் அந்நியரும் பரதேசியம், இதை விட்டுத்தள்ளு. அந்த எண்ணம் ஈசாக்குக்கு இருந்துச்சு, அந்த எண்ணம் யாக்கோபுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா? நமக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா? நான், எனது, என் குடும்பம், என் பிள்ளை, என் பேரன், எந்து, நான் செத்த பிறகு என் பிள்ளைகளுக்கு, பிள்ளைங்க செத்த பிறகு பேர பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைங்க செத்த பிறகு அவங்க பிள்ளைகளுக்கு, இப்படி யாருக்கும் கொடுக்குற எண்ணம் கிடையாது. அது மேலே அப்படி ஒரு வெறி, வைராக்கியம். ஆனால் நான் குடிக்க மாட்டேன், நான் சம்பாரிச்சது, நான் ஏன் ஒருத்தர் கொடுக்கணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் கொடுத்தேன். உங்களை மாதிரி படித்து, உங்களை மாதிரி அறிவாளி இருந்தோம், வேலை கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க? நம்மளை மாதிரி வேலை கிடச்சி சம்பாரித்தோம், அதை வீட்டுக்கு சேர்க்க முடியாமல் ஹாஸ்பிட்டல்லையும் கோர்ட்லேயும் எத்தனை பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? எத்தனை பேர் வேலை பார்த்து கையில் சம்பளம் வராமல் இருக்குது? எத்தனை பேர் ரிட்டையர் ஆகி பென்ஷன் கவர்மெண்ட்லேருந்து வராமையே இருக்குது எத்தனை வருஷம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எல்லாத்தையும் கிடைக்க வச்சிருக்கிறாருல்ல, அது கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அதுலேருந்து ஏன் ஏழைகளுக்கு கொடுக்க தோண மாட்டேங்குது? கண்ணுக்கு எதிரில் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு தெரியுது, அவனை பார்த்து சொல்வாங்க, ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவர் நாளைக்கு நீங்கள் போகும்போது சொல்லுவார், ஆண்டவரே ஜோம் பண்ணுவோம், நீங்கள் எப்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி தான் உங்களுக்கும் அளக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நீதியை பார்க்கிலும் நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும். பரிசேய நீதியை பார்க்கிலும் நம்ம நீதி மேலானதாக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை விட நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாமிலிருந்து இருக்கிற அத்தனை பேரை விட ஆண்டவர் அதிகமான நீதியை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வருவார், அவங்க நீதி இல்லை, அவங்க நீதி பத்தாது, அவங்க நீதி குறைவும்பாரு. நம்மை ஆண்டவர் இன்னும் அதிகம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இன்னும் எந்த விதத்தில் உங்களை திருப்திப்படுத்த வேண்டியிருக்குது, நான் இன்னும் எந்த விதத்தில் உங்களுக்கு தூரமாக இருக்கிறேன், நான் இன்னும் எந்த விதத்தில் நீங்கள் விரும்புகிறபடி இல்லை, இன்னும் எங்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லோரும் எழுந்திருக்கலாமா? நாம் எல்லோரும் நம்ம இல்லை, முடிஞ்சவங்களாம் எழுந்திரிங்கப்பா, முடிஞ்சவங்க எழுந்திரிங்க, முடியாதவங்க பரவாயில்ல. நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களை ஆராய்ந்து பாருங்க, தேவனை சந்திக்கக்கூடிய இடத்துல நம்ம வாழ்க்கை இருக்குதா? நம்ம வாழ்ந்த உண்மைக்கு ஆண்டவர் இங்கேயே ஆசீர்வதிச்சிட்டார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நீங்கள் உங்கள் வேலைக்கு உண்மையாக இருந்தீங்க, ஆண்டவர் சம்பளத்தை கொடுத்துட்டார். நீங்கள் உங்கள் மனைவிக்கு கணவனுக்கு உண்மையாக இருந்தீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்துட்டார். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்க, உலக பிரகாரமாக என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நீங்கள் செஞ்சதுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். நீங்கள் வேலை பார்த்ததுக்கெல்லாம் ஆண்டவர் பல மடங்கு திருப்தி கொடுத்துட்டார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அளவுக்கு உங்களை ப்ரொமோஷன் கொடுத்தார். நீங்களே எத்தனையோ தடவை சாட்சி சொல்லியிருக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியதே இல்லை, என்னை விட சீனியர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அதுக்கு தகுதியானவங்க இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாருன்னு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை உயர்த்தினார், அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார். இதெல்லாம் நீங்கள் உண்மையாக இருந்ததுக்கு கர்த்தர் கொடுத்தது. ஆனால் பரலோகத்துக்கு போகிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீங்களா? யாருக்காவது இயேசுவை பற்றி சொன்னீங்களா? இல்லை தரித்திரருக்கு உதவி செஞ்சீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவளிக்கவில்லை, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, நான் வியாதிப்பட்டிருந்தேன், நீங்கள் எனக்கு குணமாக்க வரவில்லை, நான் கவலையாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை. அப்போ ஆண்டவர் கேட்குறாங்க, நீர் எப்பொழுது இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னு. இயேசு சொல்கிறார், இந்த சிறியவர்களில் எவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்ததான். உங்கள் வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க ஆரம்பித்து உங்கள் வீட்டு வாசல்லேருந்து உங்கள் சொந்தக்காரங்கள்லேருந்து நண்பர்கள்லேருந்து எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் கொடுக்க முடியாவிட்டால் ஒரு சின்ன பார்ட்டாவது கொடுக்கலாமே, ஒருவேளை மொத்த ஃபீஸையும் கட்ட முடியாவிட்டா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து என்னால் இவ்வளோ முடியும்ப்பா, நீ உன் பிள்ளைக்கு ஃபீஸுக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லலாமே. ஒருவேளை ஒரு மாதம் மளிகை சாமான் வாங்க கொடுக்க முடியாவிட்டா ஒரு வாரம் மளிகை சாமானியாவது வாங்கி கொடுக்கலாமே, நீ உன் பிள்ளைகளும் சாப்பிடுங்கன்னு சொல்லலாமே. ஒருவேளை உங்களால் ஒரு மாதத்துக்கு தேவையான மெடிசன் வாங்கி கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான மெடிசனை வாங்கி கொடுக்கலாமே, உங்களால் அது முடியுமே. கர்த்தர் அந்த அளவுக்கு தானே நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நான் என்னது என்னுடையது ஏன் பிள்ளைங்க யோசித்து பாருங்க. நாளைக்கு இவ்வளோதானா உங்களுடைய தேவனுடைய சொத்து நீங்கள் சேர்த்துருப்பீங்க பரலோகத்தில்? ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் வெளிநாட்டில் செட்டிலாக போகிறானா, இங்கே இருக்கிறதெல்லாம் விற்று அந்த ஊர் பணத்துக்கு மாற்றிடுவான், எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவான். அதே மாதிரி நம்ம பரலோகத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பரலோகத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். பரலோகத்தின் கரன்சிக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். வெரி சிம்பிள். எவ்வளோக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாக்களுக்கு செலவு பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்களோ, அவ்வளவும் எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்டாக பரலோகத்துக்கு போயிடும். இங்க இருக்கிற மாதிரி அப்படியே ஆண்டவர் அங்க கொடுத்துருவார் உங்களுக்கு. ஏன்னா அப்படிதான் பைபிள் சொல்லுது, இங்கே எதை செய்தீங்களோ அதை அங்கே எனக்கே செய்தீர்கள். நம்ம ஒப்பு கொடுப்போமா? நாம் சன்மார்க்கராக இருக்கிறத விட நீதிமானாக இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, அருமையான வேலைக்காய் நன்றி அப்பா. நாங்கள் உடைய பாதப்படியில் உட்கார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் வரும்பொழுது எப்படியாகிலும் உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்படும் கிருபை பாராட்டு. ஆண்டவரே, நாங்கள் வெறும் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை பரலோகத்துக்கு நேராக திருப்புகிறவர்களாக, பரலோகத்தில் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளவர்களாய் மாற கிருபை பாராட்டு. நாங்கள் சன்மார்க்கராய் அல்ல, நீதிமானாய் மாற எங்களுக்கு கிருபைதான். ஆசீர்வதியும் வழி நடத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
3: நித்தமும் சாய்ந்திருப்பேன் அந்த சிலுவை எண்டையில், நம்பி காத்திருக்கும் என்னை சேர்த்திடுவார் மோட்ச வீட்டில்.

எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன் கிறிஸ்துவின் அனுபவ சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவாதி தேவன் கொடுத்த அருமையான தருணத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் பெயர் மதீனா பானு. பாரம்பரியமான வைராக்கியமான உருது பேசுகிற இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்தவள். என் முழு குடும்பமும் பக்தி உள்ள ஒரு குடும்பம். என் அப்பா வழியை சார்ந்த உறவினர்கள் எல்லாமே ஜமாத்திற்கு கடந்து செல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்றான ஹஜ் என்ற கடமையை தவறாமல் வைராக்கியமாய் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள். என்னையும் அப்படிப்பட்ட மார்க்கத்திலே கோட்பாட்டுக்குள்ளாக பக்திக்குள்ளாக என்னையும்

சிறு பருவத்திலிருந்து அப்படியாக வளர்த்தினார்கள். ஆகவே எனக்குள்ளாகும் அந்த வைராகியம் இரத்தத்திற்குள்ளாகவே ஊறியிருந்தது. என் சிறு வயதிலிருந்து கூட ஜமாத்திற்கு என் குடும்பத்தார் கூட கடந்து செல்வேன். பல்வேறு மத கோட்பாட்டுக்குள்ளாக நான் வளர்க்கப்பட்டேன். பர்தா என்ற ஆடையை அணிந்து கொண்டுதான் வெளியே செல்ல வேண்டும். நான் பள்ளிக்கு செல்லும் போது கூட என்னை தனியாக எங்கேயும் அனுப்ப மாட்டார்கள். என்னோடு என் பெற்றோர்களோ அல்லது என்னுடைய தாத்தாவோ என்னை என்னோடு கூட வருவார்கள். அது மாத்திரமல்ல, யாராவது வீட்டிலே உறவினர்கள் வந்தாலும் கூட நாங்கள் வீட்டின் அறையிலே சென்று கதவை தாளிட்டு கொள்ள வேண்டும். அவர்கள் சென்ற பிறகுதான் வெளியே வர வேண்டும். சுபகாரியங்களுக்கு செல்ல அனுமதி இல்லை, துக்க காரியங்களுக்கும் செல்ல அனுமதி இல்லை. இப்படியாக நான்கு செவிற்றுக்குள்ளாக என்னை வளர்த்தினார்கள். நானும் என்னுடைய சிறு வயது முதற்கொண்டே ஐந்து நேர தொழுகைகள் மற்றும் குரான் படிப்பது மற்றுமாய் 30 நாட்கள் நோன்பு இருப்பது என்று சொல்லி என் கடமைகளை நான் தவறாமல் மத கடமைகளை தவறாமல் செய்து வந்தேன். வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ் மாத்திரமே என்பதை நான் உறுதியாக நம்பினவளாக இருந்தேன். ஆகவே அந்த பக்தியோடும் அந்த வைராகியத்தோடும் சந்தோஷத்தோடும் அந்த இஸ்லாமிய கோட்பாடுகளை அந்த காரியங்களை கடமைகளை நான் பின்பற்றி வந்த நாட்கள் உண்டு. இப்படித்தான் நான் இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாவை வணங்கி வைராகியமாக நான் வாழ்ந்து வந்தேன். என் சிறு வயது முதல் எனக்கு கிறிஸ்து என்றாலும் பிடிக்காது, கிறிஸ்தவர்கள் என்றாலும் பிடிக்காது. அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்களில் சர்க்கிளில் கூட ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸை கூட நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். அவர்கள் கிறிஸ்டின் என்று அறிந்தாலும் கூட நான் அவர்களோடு அவர்கள் இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். என்னுடைய ஸ்கூல்களில் படிக்கும் பொழுது கூட அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் என் கிளாஸில் படித்த பிள்ளைகள் இருந்தாலும் கூட அவர்களோடு நான் பேசவும் பழகவும் மாட்டேன். கிறிஸ்துவை வெறுத்தேன், கிறிஸ்தவர்களை வெறுத்தேன். இப்படியாக என்னுடைய இளமை பருவம் கடந்து சென்று கொண்டிருந்தது. என் திருமண பருவம் வந்தபோது என்னுடைய குடும்பத்தை எதிர்த்து, என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை எதிர்த்து நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொண்டேன். நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொண்ட போதிலும் கூட என் வைராகியம், என் மதப்பற்று, என்னுடைய தேவ பக்தி இம்மி அளவும் கூட குறையவில்லை, மாறாக அதிகரிக்க ஆரம்பித்தது. காரணம் என்னவென்றால், என்னுடைய திருமணம் தானே என்னுடைய குடும்பத்தை என்னை விட்டு பிரித்து விட்டது, என்னுடைய பெற்றோர்களை என்னை விட்டு பிரித்து விட்டது, என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை என்னை விட்டு பிரித்து விட்டது. ஆகவே அரைகுறையாக இருக்கிற என்னுடைய முஸ்லீம் குடும்பத்தை முழுமையாக முஸ்லீம் குடும்பமாக மாற்றி, அதாவது என் கணவரையும் முஸ்லீமாக மாற்றி, என் குடும்பத்திற்கு முன்பதாகவும் என்னுடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு முன்பதாகவும் பெருமிதத்தோடு நிற்க வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் வைராக்கியமாய் என்னுடைய மத கடமைகளை இன்னும் அதிகமாய் நான் பின்பற்றி கொண்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் என் கணவரோடு கூட இஸ்லாத்தை குறித்து பேச ஆரம்பிப்பேன். குரானை வசனங்களை சொல்லிக் கொடுப்பேன். இஸ்லாத்தின் மகத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவேன். ஜமாத்திற்கு சென்ற அனுபவம் இருப்பதனாலே அவரிடத்துல அநேக காரியங்களை, இஸ்லாமிய காரியங்களை குறித்து நான் பேசுவேன். ஆனால் என் கணவர் அதை பொருட்படுத்தவே மாட்டார். அதை பொருட்படுத்தாத போது எனக்குள் கோபம் வரும். அதன் விளைவு என்னவென்றால், எங்களுக்குள் ஒவ்வொரு நாளும் சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். இப்படியே எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டிருந்தது. நாங்கள் தமிழ்நாடு பகுதியிலே வசித்து வந்தோம். என் கணவருக்கு வேலை கிடைத்தது நிமித்தமாய் நாங்கள் பெங்களூர் பட்டணத்திற்கு நாங்கள் கடந்து வந்தோம். நாங்கள் பெங்களூர் பட்டணத்துக்கு வந்தபோது என் கணவருக்கு YMM என்ற ஒரு மிஷினரி இயக்கத்தின் அறிமுகம் கிடைத்தது. அதில் இருந்த சகோதரர்களோடு இணைந்து என் கணவர் ஜபத்திற்கு செல்ல ஆரம்பித்தார். அதன் விளைவு அவர் தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். அது மாத்திரமல்ல, ஊழியமும் செய்ய ஆரம்பித்தார். இது எனக்கு ஒரு பேரிடியாக இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவரை இஸ்லாமியராக மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நான் செய்து கொண்டு இருந்தேன். அவரோ பெயர் கிறிஸ்தவராகத்தான் இருந்தார். ஆகவே இவரை எளிதில் மாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் சண்டை போட்டோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தை செய்து என்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் மேன்மைகளை குறித்து சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் இவரோ தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து விட்டாரே என்று சொல்லி இன்னும் எனக்குள்ளாக கோபம் பற்றி எறி ஆரம்பித்தது.
அதனுடைய விளைவுகள் அதிக அதிகமாய் என் கணவரோடு ஒவ்வொரு நாளும் சண்டை சச்சரவு என்ற வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருந்தது. அவர் எப்பொழுதெல்லாம் ஜப கூடுகைக்கு சென்று வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவரை மிகவும் கடுமையாக நடத்துவேன். அநேக இரவுகள் அவர் வெராண்டாவிலே படுத்த நாட்கள் உண்டு. கதவை திறக்க மாட்டேன். இப்படியாக என்னுடைய மத வைராக்கியத்தின் நிமித்தம் என்னுடைய கணவரை என்னால் முஸ்லீமாக மாற்ற முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தின் நிமித்தம் கொடுமையான காரியங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன். என் கணவர் வேதாகமத்தை எடுத்ததை வாசித்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆத்திரமாத்திரமாக வரும். என்ன இவர் இந்த எப்பொழுதும் இந்த பைபிள் கையுமாகவே இருக்கிறாரே என்று சொல்லி ஒரு நாள் என்ன செய்தேன் என்று தெரியுமா? இதுவரைக்கும் கூட என் கணவருக்கு அந்த விஷயம் தெரியுமா என்று கூட எனக்கு தெரியவில்லை. அவர் இல்லாத நேரத்தில் அந்த வேதத்தை எடுத்து அந்த பைபிளை எடுத்து கிழித்து போடுவதற்கு ஒரு தைரியம் வரவில்லை, எரிப்பதற்கும் தைரியம் வரவில்லை. அதனால் என்ன செய்தேன் தெரியுமா? இந்த பழைய பேப்பர் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதன் அந்த பேப்பருக்குள்ள அந்த பைபிளை வச்சு அந்த பழைய பேப்பரில் தூக்கி போட்டுட்டேன். இந்த பைபிள் இருந்தால் தானே இவர் படிப்பார், என் வீட்டில் எப்படி பைபிள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் எடுக்கிறவன் கூட ஒருவேளை பைபிள் பார்த்து பயபக்தியோடு அவன் இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த பேப்பர் எடுக்கிறவனுக்கு கூட தெரியாமல் பேப்பருக்குள்ளே அப்படியே மறைச்சி வச்சு அந்த பைபிளை நான் அந்த பேப்பர்காரனுக்கு போட்டுட்டேன். என்னுடைய வீட்டில் வேத வசனம் கேட்கக்கூடாது, ஆண்டவருடைய பாட்டு கேட்கக்கூடாது, இப்படியெல்லாம் நான் சண்டை போடுவேன். நான் ஒரு புறம் இஸ்லாமிய மார்க்கத்தில் வைராக்கியமாக இருந்து கொண்டிருந்தேன், என் கணவர் ஒரு புறம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருந்து கொண்டிருந்தார். என் கணவர் இஸ்லாமியனாக மாறவில்லையே என்று சொல்லி எனக்குள்ளாக ஒரு வெறி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அதனாலே எங்கள் குடும்பத்தில் நாங்கள் முற்றிலும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து விட்டோம். அதுவரை 5 நேர தொழுகை செய்த நான் 6 வேளையாக தொழுக ஆரம்பித்தேன். எப்படியாவது என் கணவரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தஹஜூத் என்று சொல்வார்கள், அதாவது அதிகாலையிலே 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்து தஹஜூத் தொழுகை செய்து நான் அல்லாஹ்விடம் துவா செய்வேன், எப்படியாவது இவரை மாற்றுங்கள் என்று சொல்லி 5 நேர தொழுகை 6 நேர தொழுகையாய் மாறினது. எனக்குள்ளாக வைராகியம் அதிகரித்தே கொண்டே இருந்தது. இஸ்லாமிய வைராகியம் ஒரு புறம் என்னிடத்திலே அதிகரித்து கொண்டிருந்தது, அவரிடத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான வைராகியம் அதிகரித்து கொண்டே இருந்தது. எனக்குள் அநேக கேள்விகள் எழ ஆரம்பித்தன, என் எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எழ ஆரம்பித்தன. என் கணவரோ கிறிஸ்தவராய் அவர் வேகம் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நானோ இஸ்லாமியலாக என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்னாகும், என்னுடைய வாழ்க்கை என்னாகும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாகும் என்ற ஒரு கேள்விகள் பயங்கள் என்னுடைய இருதயத்திலே காணப்பட்டு கொண்டே இருந்தது. தேவைக்கேற்ற பணம், அன்பான கணவர், அழகான 2 பிள்ளைகள் இருந்தும் என் வாழ்க்கையை சந்தோஷமாய் என்னால் வாழ முடியவில்லை. காரணம் எனக்குள்ளாக இருந்த மத வைராக்கியம், என் கணவரை இஸ்லாமியனாக மாற்ற முடியவில்லையே என்ற ஆதங்கம், அது எனக்கு கோபமாக மாறினது. கோபம் வெறியாக மாறினது. அந்த வெறி என்னை கொடுமைக்காரியாக மாற்றினது. ஆதலால் என் குடும்பத்திலே முற்றிலுமாய் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் சமாதானத்தை இழந்தவர்களாய் நாங்கள் இருந்தோம். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருந்தது. என் இருதயத்திலே அநேக கேள்விகள் இருந்தது. என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாகும், என்னுடைய எதிர்காலம் என்னாகும் என்ற கேள்விகள் எனக்குள்ளாக இருந்தது. இந்த காரியம் எனக்குள்ளாக எப்பொழுதும் மனதிலே சிந்தையிலே ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படியான சூழ்நிலையிலே தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை என் கணவர் ஒரு ஜப கூடுகைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். நான் சென்று வழக்கமாக என்னுடைய சண்டையை ஆரம்பித்தேன். ஞாயிற்றுக்கிழமை கூட மனைவியோடு பிள்ளைகளோடு நேரம் செலவிடாமல் அப்படி என்ன ஆண்டவர், அப்படி என்ன ஜபம் என்று சொல்லி அவரிடத்துல நான் சண்டை போட ஆரம்பித்தேன். போகவே கூடாது என்று சொல்லி அவரை நான் தடுத்தேன். ஆனால் என் கணவரோ நான் போயே ஆக வேண்டும், என்னை தடுக்காதே என்று சொல்லிவிட்டார்.
அதனால் கோபம் அடைந்து அந்த அறையில் இருந்த காரி அந்த அறையில் பொருட்களை எல்லாம் தூக்கி தூக்கி போட்டு உடைத்து என் வெறுப்பை வெளிப்படுத்தினேன். போகக்கூடாது என்று சொல்லி அவரை தடுத்து பார்த்தேன். ஆனால் என் கணவரும் மறுபடியும் சொல்லிவிட்டார், என்னை தடுக்காதே, நான் போயே ஆக வேண்டும் என்று சொல்லி அதோடு கூட ஒரு வார்த்தை சொன்னார், வேண்டும் என்றால் நீயும் என்னோடு கூட வா என்று சொல்லி. இது எனக்கு நன்மையான ஒரு யோசனையாய் இருந்தது. காரணம் என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் என்றாலே ஜபம் என்ற பெயரிலே இப்படி கூடுவார்கள், நடனம் ஆடுவார்கள், குடிப்பார்கள், வெறிப்பார்கள், இப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் கணவரும் இதற்காகத்தான் கடந்து செல்லுகிறாரா என்று சொல்லி எனக்குள் ஒரு சந்தேகம் இருந்தது. ஆகவே அவர் என்னை என்னோடு கூட வா என்று என் கணவர் என்னை அழைத்த போது, சரி நானும் போய் இந்த நாளிலே என்ன நடக்கிறது, என் கணவர் அந்த இடத்திற்கு எதற்கு செல்லுகிறார் என்று சொல்லி பார்த்து விட வேண்டும் என்ற யோசனையோடு அந்த வஞ்சக எண்ணத்தை என் இருதயத்திலே வைத்து கொண்டு என் கணவரிடத்திலே சொன்னேன், நான் வருகிறேன் என்று சொல்லி. என் கணவருக்கோ ஒரே சந்தோஷம், நிஜமாவா நீ வர்றியா அப்படின்னு கேட்டார். ஆமா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னுடைய வஞ்சக எண்ணம் அவருக்கு தெரியவில்லை. அவர் சந்தோஷத்தோடு இரண்டு கரங்களையும் உயர்த்தி அல்லே லூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்னை சந்தோஷமாய் அந்த கூடுகைக்கு அழைத்து சென்றார். அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் கூட அப்போது எனக்கு தெரியாது. நான் சென்று அந்த கூடுகையிலே அமர்ந்தேன். ஆண்கள் ஒரு புறம் அமர்ந்திருந்தார்கள், பெண்கள் ஒரு புறம் அமர்ந்திருந்தார்கள். நான் சென்று பெண்கள் இருந்த இடத்திலே நான் அமர்ந்து கொண்டேன். ஜபம் ஆரம்பித்தது, பாடல் நேரம் நடந்தது, ஆராதனை நேரம் நடந்தது, ஜப நேரம் நடந்தது. நான் எதிர்பார்த்த எந்த காரியமும் அங்கே நடக்கவில்லை. எனக்கு போர் அடித்து விட்டது. நான் எதிர்பார்த்த காரியம் எதுவுமே இங்கே நடக்கவில்லையே, இவர்களெல்லாம் உண்மையாகவே கூடி அவர்களுடைய ஆண்டவரிடத்துல ஜபித்து கொண்டிருக்கிறார்களே, துவா செய்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி எனக்கு அந்த இடத்துல இருப்பது பிடிக்கவில்லை. எப்பொழுது இது முடியும், எப்பொழுது வீட்டிற்கு போகலாம் என்று சொல்லி நான் அந்த இடத்துல யோசித்து கொண்டு வேண்டா வெறுப்போடு அந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருந்தேன். என் கணவரை எட்டி எட்டி பார்த்து போகலாம், வீட்டுக்கு போகலான்னு சொல்லி செய்கை காட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என் கணவரும் அங்கிருந்த எல்லோரும் பயபக்தியோடு கண்களை மூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். எனக்கோ வெறுப்பாய் இருந்தது. எப்பொழுது வீட்டிற்கு போகலாம், எப்படி வந்து இங்கே மாட்டிக்கொண்டோமே என்று சொல்லி. நான் பெங்களூர் பட்டணத்துக்கு புதிதாக இருந்ததுனால எனக்கு வழி கூட தெரியாது. ஒருவேளை எனக்கு வீட்டிற்கு வருவதற்கு வழி தெரிந்திருந்தால் என் கணவரை அங்கே விட்டுவிட்டு நான் வீட்டிற்கு கூட வந்திருப்பேன். ஆகவே அதற்கும் வழி இல்லை, இங்கே இருந்துதான் ஆக வேண்டும். ஆகவே அந்த ஜப நேரத்தில், அந்த ஜபக்கூடுகையில் நான் அந்த இடத்துல வேண்டா வெறுப்போடு நேரத்தை பார்த்து கொண்டே எப்பொழுது முடியும், எப்பொழுது வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி அந்த இடத்துல நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். ஜப நேரம் முடிந்தது, ஆராதனை நேரம் எல்லாம் முடிந்த பிறகு செய்தியின் நேரம் வந்தது. அந்த இடத்துல ஒரு மனிதர் எழுந்து நின்று, அந்த பிரசங்கியார் எழுந்து நின்று பேச ஆரம்பித்தார். என் இருதயத்துக்குள்ளோ, ஐயோ இவ்வளோ நேரம் ஜெபித்துட்டு இப்போ திருப்பி யாரோ ஒருத்தர் எழுந்து நிற்கிறாரு, இவர் வேற இனி எவ்வளோ நேரம் எடுப்பாரோ, எப்போ முடிப்பாரோ அப்படின்னு சொல்லி என் மனசில் நான் புலம்பிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த பிரசங்கியார் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்த போது ஒரு வார்த்தை என் காதிலே விழுந்தது. இந்த பூமியிலே பிறந்த எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் என் காதில் பட்ட உடனே, விழுந்த உடனே, நான் உடனே அந்த பிரசங்கியாரை பார்க்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் வேண்டா வெறுப்போடு எப்பொழுது முடியும், எப்பொழுது போகலாம் என்று அமர்ந்து கொண்டிருந்த நான் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் என் சிந்தனைகளை அந்த வார்த்தைக்கு நேராக செலுத்த ஆரம்பித்தேன். இந்த பூமியிலே பிறந்த எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை நான் கேட்ட உடனேயே எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி வந்தது. நான் எப்படி பாவியாய் இருக்க முடியும்? என் குடும்பம் என்னை நிராகரித்த போதிலும் கூட, என் இஸ்லாமிய சமுதாயம் என்னை ஒதுக்கி வைத்த போதிலும் கூட, நான் என்னுடைய அல்லாஹ்வுக்காக வைராக்கியமாய் இருக்கிறேனே, என்னுடைய குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் தனி மனுஷியாக போராடி கொண்டிருக்கிறேனே, நான் எப்படி பாவியாக இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி எழுந்தது. அந்த பிரசங்கியா தொடர்ந்து இப்படியாக பேசிக்கொண்டு மத்தே எழுந்த சுவிசேஷம் 6:33 வாசித்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி.
இந்த வார்த்தைகள் என் இருதயத்திற்குள்ளே ஊடுருவி பாய ஆரம்பித்தது. காரணம் என்னவென்றால், எதிர்காலத்தை குறித்த பயம், கடந்து சென்று கொண்டிருக்கிற சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட நிலையிலே இருந்த எனக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தை ஆறுதலை தந்ததை போல நான் உணர்ந்தேன். அதற்கு பின்பதாக ஜெபக்கூடுகை முடிந்து நாங்கள் வீட்டிற்கு கடந்து வந்து விட்டோம். மறுநாள் திங்கட்கிழமை காலை என் கணவர் அலுவலகத்திற்கு கடந்து சென்ற பிறகு, என் வாழ்நாளிலேயே முதன் முறையாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. முதல் பக்கம் திருப்பின எனக்கு ஒன்றுமே புரியல. திருப்பி திருப்பி புரட்டி புரட்டி நான் படிக்கிறேன். எது படித்தாலும் எனக்கு சரியா அது அர்த்தம் கொள்ளவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு லூக்கா சுவிசேஷத்தை நான் எடுத்தேன். என் கரத்துல இருந்தபோது வேதாகமம் என் கரத்துல இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் பேஜ் அந்த முதலாவது அதிகாரத்தின் அந்த பகுதி அந்த காகிதம் வந்தது. அப்பொழுது லூக்கா சுவிசேஷத்தை முழுவதுமாக நான் வாசித்து முடித்த பிறகுதான் தெரிந்தது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக உயிரோடு எழுந்தவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக மீண்டும் வரப்போகிறவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக இன்று பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் என்ற சத்தியத்தை உணர்ந்த மாத்திரத்திலேயே அந்த அறையிலேயே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த பாவியாகிய என்னை மன்னியும் என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலே என்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதற்கு நான் எல்லளவும் தகுதியுள்ளவள் அல்ல. அவரை வெறுத்த என்னை, அவரை இயேசுவை வெறுத்த என்னை என் அன்பின் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஹலேலூயா. இன்று என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? கிறிஸ்துவை வெறுத்த நான் கிறிஸ்துவே ஆண்டவர் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று நானும் என் கணவரும் என் இரண்டு ஆண் பிள்ளைகளும் இணைந்து எங்களால் இயன்ற ஊழியங்களை தேவனுடைய நாம மகிமைக்காக நாங்கள் செய்து வருகிறோம். அநேக சபைகளிலே கடந்து செல்ல ஆண்டவருடைய தேவன் கொடுத்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள, தேவ வார்த்தைகள் மூலமாக ஜனங்களை எழுப்ப ஆண்டவர் இந்த நாளிலே என்னை பயன்படுத்தி வருகிறார். வாலிபர்கள் மத்தியிலே, பெண்கள் மத்தியிலே தேவ கிருபையினாலே ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். என்னுடைய தரிசனம், ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் தேவ ராஜ்ய பணிக்காக எழும்ப வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு இந்த நாட்களிலே நான் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய கிருபையினால் ஒரு அருமையான சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஒரு திருச்சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்தார். அந்த திருச்சபையிலே போதிக்கப்படுகிற வேத வசனங்கள் மூலமாக நான் கிறிஸ்துவுக்குள் இன்னும் அதிகமாய் வளர எனக்கு தேவன் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, எங்கள் போதகர் பாஸ்டர் ரூபன் சத்யராஜ் அவர்கள் தன்னுடைய இளம் பருவத்திலேயே அவர் ஒரு அந்தமான் பகுதியிலே மிஷினரியாக ஊழியம் செய்தவர். பல வருடங்கள் அந்த பகுதியிலே மிஷினரியாக ஊழியம் செய்தவர். ஆகவே அவருடைய மிஷினரி தரிசனத்தின் தேவ வார்த்தைகள் எல்லாம் எனக்கு இன்னும் வேகத்தை ஊட்டியது. அதனால் இன்னும் அதிகமாய் தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை உருவாக்கியது. ஆகவே நாங்கள் திருச்சபையோடு கூட இணைந்து பல்வேறு ஊழியங்களை செய்ய தேவன் எங்களுக்கு குடும்பமாய் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அநேக மக்களை கிறிஸ்துவின் அண்டையிலே கிறிஸ்துவுக்காக எழுப்புகிற, தேவ ராஜ்ய பணிக்காக எழுப்புகிற தரிசனத்தோடு கர்த்தருடைய கிருபையினாலே நான் செயல்பட்டு வருகிறேன். பிரியமானவர்களே,
கிறிஸ்துவை வெறுத்த என்னை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக வாழும்படி, கிறிஸ்துவுக்காக உழைக்கும்படி, கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்றும்படி ஆண்டவர் என்னை வணைந்து கொண்டார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்ற வேத வாக்கியம் என் வாழ்க்கையிலே நிறைவேற்றினது. எல்லா கனமும் மகிமையும் என்னை ரட்சித்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கே நான் இந்த வேளையிலே செலுத்துகிறேன். கிறிஸ்தவரை நேசித்ததால் நான் கிறிஸ்தவளாகிவிட்டேன் என்பது அநேகருடைய கருத்தாய் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவரை நேசித்ததால் நான் கிறிஸ்தவளாக மாறவில்லை, கிறிஸ்து என்னை நேசித்ததால் நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறேன். இன்றைக்கு உலகத்திலே ஒரு தவறான ஒரு கூற்று இருக்கிறது. இன்று சமுதாயத்திலே கிறிஸ்தவர்களை மதம் மாற்றுகிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள். பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். யாரும் எனக்கு பணம் கொடுத்ததினாலே நான் மாறவில்லை, பொருள் கொடுத்ததினாலே மாறவில்லை, கிறிஸ்து இயேசு எனக்காக ஜீவன் கொடுத்ததினாலே நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறியிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட என் அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த தருணத்துக்காக மீண்டும் ஒரு விசை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே என் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து என்னுடைய ஊழியங்களுக்காக, என் குடும்பத்துக்காக, என் குடும்பத்திலே நாங்கள் இணைந்து செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவநாமம் ஒன்றே மகிமை அடையட்டும். கர்த்தர் தாமே உங்களை அவ்வளவுவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

செடியான திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள் என்று இயேசு வர்ணிக்கிறார். செடியான இயேசுவோடு கொடியாக இணைந்த வாழ்வுதான் நித்திய நிரந்தர வாழ்வு.

அன்றைக்கு எசேக்கியேலை பயன்படுத்தி உலர்ந்த எலும்புகளை உயிர் வரச் செய்தார். உன் வாழ்க்கையும் உலர்ந்து போயிருக்கிறதா? என் இயேசுவின் ஆவி உனக்குள் பிரவேசிக்கட்டும். நரம்பாகிய தேவ சிந்தை உனக்குள் உருவாகட்டும். வசனமாகிய சதையும் தோலாகிய பரிசுத்தமும் உன்னை மூடுவதாக. என் தேவனுக்காய் எழும்பி பிரகாசி, உனக்காய் ஜெபிக்கிறேன்.

சூழ்நிலையிலும் யார் ஒன்ன புரிந்து கொள்ளலானோ, மனுஷன் பார்க்கும் வண்ணமாக உன்னை பார்க்காமல் உன் உள்ளத்தை பார்த்து உன்னை யாரெல்லாம் ஏளனமா நினைச்சாங்களோ அவங்க முன்பாக உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம் தானே. அவரே மெய்ப்பர் என்று சொல்றவங்க இருந்தா கையை தட்டும் போது சொல்லுங்க, கர்த்தரன் மெய்ப்பராயிருக்கிறா, நான் சாட்சி அறையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தெய்வம், மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஒரே ஒரு பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். நல்லா சொல்லுங்க, என்னுடைய தேவன் என்னையும் கைவிட மாட்டார், உன்னையும் கைவிட மாட்டார். கையை தட்டி ஒராமேன்னு சொல்லிடுங்க.

சகோதரி அருந்த சகோதரி சகோதரனாந்த சகோதரன் உடைந்த உள்ளங்கள் எல்லாம் இப்ப தேற்றப்படுகிறது. Put a hand on somebody's shoulder. யாரா ஒரு தோல் மேல பாசத்தோடு கையை போட்டு சொல்லுங்க, நீ கலங்காத திகையாத, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஏ எவ்வளவு பேர் உன்னை என்னென்னமோ பண்ணாங்கல்ல, இன்னைக்கு நீ நிக்கிறல, இன்னைக்கு ஜெயிக்கிறல, கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கும்னு சொல்றவங்க கையை தட்டும் போது சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். One last time.

பழைய பாடல் நம்ம நிறைய பாடியிருக்கிறோம். சாரா நவரோஜி அம்மா அவர்கள் பாடின பாடல், உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி நான் யார பாடுவேன், இயேசையா உந்த அன்பு என் உள்ளம் பொங்குது, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி செய்தீர், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து என்னை தாங்குகிறீர். சேர்ந்து நம்ம உற்சாகமா இதயபூர்வமாய் கரங்களை தட்டி அந்த பாடலை பாடுவோமா. தேங்க்யூ.

வானத்தில் ஏறினாள், நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் கடையாந்திரங்களுக்கு போனா நீ அங்கேயும் இருக்கிறீர். நான் நரகத்திலேயே படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் என்னை தேடி வருகிறீர். உமக்கு மறைவாக நான் எங்க செல்வேன்? இயேசு சொன்னார், நீயும் போக மனமாயிருந்தால் போ என்று சொன்ன போது பேதுரு சொன்னார், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் மட்டும்தானே உண்டு. உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? உமோடு கூட இருப்பேன். வலது கை மேல உயர்த்தும் போது உங்களை பார்த்து பழைய பாடல்

ஜீவனை உனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். உன் தாயின் கருவில் நீ உருவாக்கப்படும் போதே என் ஆண்டவர் உன்னை கண்டார், உன்னை தெரிந்து கொண்டார். இனி உன்னை விடமாட்டார். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சத்தம் கேட்கும், மகனேன்னு உன்னை கூப்பிடுவார். உன்னை கொண்டு போய் நிற்க வேண்டிய கரையில் உன்னை நிற்க செய்து அழகு பார்க்கிற வரைக்கும் உலகம் மாமிசம் பிசாசி எதுவும் அவர் அன்பை விட்டு உன்னை பிரிக்க முடியாது. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை தேடி வந்து உன்னை சந்திப்பார். கரங்களை தட்டி அந்த பழைய பாடல் ஒரு அடியை பாடுவோமா? ஆமென்.

கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வோமா? இயேசுவே, மூன்று முறை சத்தமா சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, say it loud, Jesus, hallelujah. எத்தனை பேருக்கு தெரியும் என் வேதம் என் இயேசுவை மிக அழகாய் வர்ணிக்கிறது. அவரை போல அழகுள்ளவர் யாருமே இல்லை. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவர் சாரோனின் ரோஜா, அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிகப்புமானவர், அவர் அழகும் சௌந்தர்யம் உள்ளவர். அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் என்று ஆராதனை வேளையில் சொல்ல முடியும், நான் யாரை விட்டு கொடுத்தாலும் என் இயேசு விட்டு கொடுக்க மாட்டேன், அப்படி சொல்றாங்களா? கையை தட்டி பலத்தாமே சொல்லுங்க, இயேசுவே

0: 마티
1: 그리 바룰레 할렐루야. தேவ செய்திக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். கூட்டம் முடிந்த பிறகு அங்கே நம்முடைய கண்மலை நீரூற்று அந்த புஸ்தக சாலையிலே அங்கே நம்முடைய மாதாந்த பத்திரிகை கண்மலை நீரூற்று அங்கே வைக்கப்பட்டிருக்கோம். அது வேண்டும் என்கிறவர்கள் விருப்பப்பட்டு அதை வாங்கி அதை நீங்கள் ஒருவேளை யாருக்காவது கொடுத்து ரட்சிப்பின் சத்தியம் சொல்ல வேண்டுமானால் அதை பயன்படுத்தலாம். அதை ஒரு ஒரு காப்பி நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு சிறிய கையேடு மாதிரி இருக்கும். இது இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம். உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை, மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை, வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை, உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கின்ற சத்தியத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது இது விசுவாசத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. விசுவாச வளர்ச்சிக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கும் பொழுது இதிலிருந்து அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள் வெளிப்பாடுகள் இதிலிருந்து கிடைத்தது. நான் இதை திரும்ப திரும்ப படித்து கொண்டிருக்கிறேன். இது என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இதை நான் மறுபடியும் இதை ஒரு சிறு புஸ்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த மாதாந்த பத்திரிகையிலே ஒரு செய்தியின் சுருக்கத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இதில் அந்த முழு செய்தி முதலிருந்து பேசின கடைசி வரைக்கும் பேசி முடித்த முழு செய்தி நீங்கள் இதில் பார்க்கலாம். எல்லா வசனங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இதை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். இது 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இதை நீங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று நீங்கள் படித்து தியானித்து இதில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ப்ரேயர் ரிக்வஸ்ட் இங்கே பிரதர் ராஜசேகர் கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக ஒரு பாஸ்டர் பால் டேவிட்சன் அவர்கள் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக அவருக்காகவும் அவர் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த காலை நேரத்தில் எல்லாரும் தயவு செய்து வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மிகுந்த கவனத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு மேடை பேச்சை கேட்கறது போல உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. இதை நாம் கவனிக்கும் பொழுது இதன் மூலமாக அநேக தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரும். சில நேரத்தில் நீங்கள் அதை ஒருவேளை சரியாக கவனித்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் அதை சரியாக கவனித்திருப்பீர்களானால் உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபடாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மிகுந்த கவனத்தோடு எல்லாரும் கையில் வேதத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தேவ செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் யாவரும் மத்தேயு சுவிசேஷத்துக்கு நேராய் திருப்புவோம். 23:37 கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் தேவ செய்தியாக இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். மத்தேயு 23:37 எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகளவிலே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. எருசலேமே எருசலேமே என்று தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் கூவி அழைத்து சொல்லுகிறார். எருசலேமில் அநேக தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே அவர்கள் கர்த்தருக்காக மரிக்க நேர்ந்தது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டதான காரியங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பிசாசு தொடாதபடிக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை, ஒரு அருமையான ஒரு சத்தியத்தின் மூலம் நமக்கு இதை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு கோழி, தாய் பறவை, ஒரு தாய் கோழி தான் பொறித்த குஞ்சுகளை கூட்டிக்கொண்டு அது தன்னுடைய ஆகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த குஞ்சுகளை கூட்டிக்கொண்டு நன்றாக நடந்து கொண்டே இருக்கும். பரந்த வெளியிலே அது ஆகாரத்தை பொறுக்கி கொண்டிருக்கும். அது நேரத்தில் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால், மிகுந்த கவனத்தோடு தன்னுடைய குஞ்சுகளின் மேலே அது கவனத்தை செலுத்தி கொண்டே இருக்கும். ஏனென்றால் கீழே அந்த ஆகாரத்தை பொறுக்கி கொண்டிருக்கிறதான இந்த கோழி குஞ்சுகள் அந்த புசிக்கிறதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிற ராட்சச பறவைகள், கழுகுகள், பருந்துகள் போன்ற பறவைகள் மேலே இருந்து கூர்மையான கற்களோ கண்களோடு கூட இந்த கோழி குஞ்சுகளை பறித்து செல்வதற்காக அவைகள் வட்டமிட்டு கொண்டிருக்கும். எப்பொழுது அவைகள் சற்று அசதியாகவோ சற்று ஏமாற்றமாகவோ அது கவனிக்காதிருக்கிற நேரத்தை திடீரென்று பாய்ந்து அந்த குஞ்சுகளை கவி கொண்டு போய்விடும். ஆனால் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால், அதற்கு தெரியும் எந்த நேரத்திலே இந்த வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற அந்த பருந்துகள் வந்து இந்த கோழி குஞ்சுகளை கவி செல்லும் என்று சொல்லி அதற்கு தெரியும். அது திடீரென்று பறந்து வரக்கூடிய அந்த நேரத்திலே அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், ஒரு குரல் கொடுக்கும். அது சின்ன குரலாகத்தான் இருக்கும், அது கோழி குஞ்சுகளுக்கு அது தெரியும். அதை கேட்ட உடனே எல்லாம் ஓடி வந்து அந்த தாய் சிறகின் கீழே வந்துவிடும். அப்பொழுது அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், அந்த சிறகுகளால் அந்த குஞ்சுகளை மூடிக்கொள்ளும். அப்பொழுது அந்த பருந்துகள் இதை விட்டுவிடும், ஒன்று செய்யாது. அந்த தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே எல்லா குஞ்சுகளும் அங்கே ஓடி வந்துவிடும். ஆனால் சில நேரங்களிலே இந்த தாய்க்கோழி கவனித்து கொண்டிருக்கும் பொழுது சில குஞ்சுகளை அந்த கழுகுகள், அந்த பருந்துகள் வந்து கவ்விக்கொண்டு போய்விடுகிறது. ஏனென்று கேட்டால் அதற்கு பல காரணம் உண்டு. ஒன்று, அது தாய்க்கோழியின் அருகில் பக்கத்தில் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு தாய்க்கோழி குரல் கொடுத்தா அந்த சத்தம் அது காதில் கேட்காது. அது ஆகவே அந்த வரப்போகிற ஆபத்து எவ்வளோ பெரிய ஆபத்து என்று அதுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் தான் அந்த பருந்துகள் வந்து அதை கவி கொண்டு போய்விடும். தூரம் போய்விடுவது மாத்திரமல்ல, அந்த சத்தம் கேட்கக்கூடாமல் போய்விடுகிறபடினாலே அதுங்களால் தப்பித்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, சில குஞ்சுகள் தாய்க்கோழி கூப்பிட்டா கூட அதை பொருட்படுத்தாமல் சற்று தாமதமாக வந்தால் கூட அந்த பருந்துகள் வந்து அடித்து கொண்டு போய்விடும். கொஞ்சம் தாமதமாக வந்தால் கூட அப்படி ஆகும். சில குஞ்சுகள் அப்படி இருக்கும், ஒரு அசதியாக அசட்டையாக மெதுவாக வருகிறது. சில குஞ்சுகள் அப்படி அல்ல, தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே மிக வேகமாக ஓடி வந்து அந்த சருகுகளின் கீழே அடைக்கலம் புகுந்துவிடும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், கோழி தன் குஞ்சுகளை தன் சருகின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை எத்தனையோ முறை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. ஏன் சில குஞ்சுகள் மாத்திரம் அந்த பறவை அந்த வானத்தில் வட்டமிடும் பறவைகளின் இரையாகி விடுகிறது என்றால், அவைகள் தாய்கோழி கூப்பிடும் பொழுது ஓடி வருவதற்கு மனதில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கொஞ்சம் அசட்டையாக இருந்திருக்கும். அருமையானவர்களே, இதை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு சபை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், வானத்தில் வட்டமிடும் அந்த ராட்சச பறவைகள் போலத்தான் சத்ருவானவன் பிசாசானவன் பூமியிலே கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வானத்திலே அவன் பொல்லாத ஆவிகளின் சேனையாக வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிறான். ஆகவேதான் கர்த்தருடைய வசனம் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு போராட்டம் மாம்சத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய போராட்டம் மாம்சத்துக்குரிய போராட்டம் அல்ல, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். கர்த்தர் கேட்கிறார், எத்தனையோ முறை நான் மனதாயிருந்தேன், உனக்கு மனதில்லாமல் போனதே ஏன்? மனதில்லை என்று சொன்னால் விருப்பம் இல்லை, ஒரு வெறுப்பு, அதான் மனசு இல்லை. ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு ஆவல் இல்லை, ஒரு தாகம் இல்லை. அருமையானவர்களே, சிலருக்கு பாருங்க, வேதத்தை படிக்கிறதுக்கு பிடிக்காது, ஜபிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சை இருக்காது. ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் தூக்கம் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் ஃபோன் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் யாராவது வருவாங்க. ஜபிக்கிற நேரத்தை மற்ற இடத்துல பேசி இல்லை மற்ற இடத்துக்கு அங்கங்கே புறப்பட்டு போய் அப்படியே அந்த நேரம் போயிடும், ஜப நேரம் போயிடும். இப்படி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதபடி இருக்கிற காரணம் அதுதான், மனதில்லாமல் போயிற்று. நாம் ஒருவேளை நினைக்கலாம் என்ன நடந்து விட போகிறது என்று. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனமே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களை கொத்தி கொண்டு போவதற்காக பெரிய ஆபத்து எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, நான் குரல் கொடுக்கும் பொழுது என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தால் நீ ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாயிருப்பான். என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. நாம் ஒருவேளை வேலைக்கு போகலாம், நம் சுய காரியங்களை செய்யலாம், நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய செவிகள் எப்பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஆண்டவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற கவனம், அவர் சொல்லுகிறதை கேட்பதற்கு நம் செவிகள் திறந்தே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் எந்த நேரத்திலும் ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. எப்படி வேண்டுமானாலும் பேசுவார். பழைய ஏற்பாட்டிலே எக்கால சத்தம் துணிக்கும், அந்த எக்கால சத்தம் துணித்த உடனே இஸ்ரவேலர்கள் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒரு குறிப்பு வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுதும் எக்கால சத்தம் முழங்கிக் கொண்டிருக்காது, எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் சங்கீதம் 29 வாசித்து பார்த்தால், கர்த்தர் தண்ணீர்களின் மேலே அவர் முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அது சாதாரணமான சத்தம் அல்ல. சங்கீத புஸ்தகம் 29 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், வாசிங்க. முழங்குகிறார், அடிக்கடி முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, முறிக்கிறது. துள்ள பண்ணுகிறார், அக்னி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து வெளியாக்கும். ஆமென். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். எவ்வளவு வல்லமையான ஒரு சத்தம் கர்த்தருடைய சத்தம். அருமையானவர்களே, எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகி இருக்கிறீர்கள் எனக்கு தெரியல. இன்றைக்கு உலகத்தில் நாம் வெளிப்புறமான மனிதர்கள் பேசுகிறதையும் பாட்டையும் இதை தான் கேட்டு கேட்டு நம்முடைய காதுகள் அப்படியே டெலிவிஷன் மூலமாக, நம்முடைய மொபைல் ஃபோன் மூலமாக அதை இதெல்லாம் கேட்டு எத்தனையோ காரியங்களை கேட்டு நம்முடைய காதுகள் குப்பைகள் நிறைந்திருக்கிறதே ஒழிய, எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன்னு சொல்ல எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. யார் அப்படி சொல்ல முடியும்? ஆம், நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன், அவருக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விடுகிறார்களோ அவர்கள் தான் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாக இருப்பார்கள். அவர் பயப்படவே தேவையில்லை, கர்த்தர் வழி நடத்துவார். வழி இதுவே நடவுள் என்று சொல்லுகிற அந்த சத்தம் காதலை துணித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே. இஸ்ரவேல், என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம், இங்கே ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகளை விழுவதற்காக ஆண்டவர் நம்முடைய செவிகளை திறந்து வைத்திருக்கிறார். ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 50:5 வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் என்ன செய்யல, எதிர்க்கவும் இல்லை. பாருங்க, கர்த்தர் என் செவியை என்ன செய்திருக்கிறார்? எத்தனை பேர் செவியை கர்த்தர் திறந்திருக்கிறார்? ஆனால் சில பேருடைய செவிகள் திறக்கப்படவில்லை, அது செவிட்டு காதாக இருக்கிறது. எவ்வளோ ஆண்டவர் பேசுகிறார், எவ்வளோ அழகாக பேசுகிறார், எவ்வளோ அருமையாக பேசுகிறார். உன்னத பாட்டில் அவர் என்ன சொல்றார்? சுலபித்தி, என்னுடைய நேசருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் இன்பமானது, அவருடைய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அவருடைய மெல்லிய சத்தத்தை எலியா தீர்க்கதரிசி கேட்டார். ஒரு பக்கம் பெருமழையின் இறைச்சலின் சத்தம் ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே அவருக்கு கர்த்தர் பேசுகிற மெல்லிய சத்தம் இன்னொரு பக்கத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையை எப்பொழுதும் கர்த்தர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதுதான் ஜப வாழ்க்கை, அதுதான் ஜபம். ஜபம் என்றால் நாமே பேசிக்கொண்டிருப்பது அல்ல, ஜபம் என்றால் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்பது தான் ஜபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். அநேக ரகசியங்களை கர்த்தர் பேச விரும்புகிறார். அந்நிய பாஷைகளின் மூலமாய் பேச விரும்புகிறார். அநேக வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், நீ எப்படியாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த வரப்போகிற ஆபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, சபைக்கு வா சபைக்கு வான்னு சொல்றாங்க, பிரசங்கம் எதுக்கு கேட்கணும், ஒரு வாரம் ராபோஜன் அன்னைக்கு போயிட்டு ராபோஜன் எடுத்துட்டா போதாதா. அன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க, மாசத்துக்கு ஒரு வருவாங்க, ராபோஜன் எடுப்பாங்க, போயிடுவாங்க. ஏதோ ஒரு சடங்காச்சாரம். இந்து மக்கள் எப்படி சடங்காச்சாரம் பண்றாங்களோ, ஒரு பூஜை ஒன்று நடத்திட்டு போயிடுறாங்களோ, அது போல அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்தீங்க ராபோஜன் எடுத்துட்டு போனா சரியாயிடும், அவ்வளவுதான். அது அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது தேவனோடு உறவாடுகிற ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. அவரோடு இணைந்திருந்தால் மாத்திரம்தான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவர் என்ன செய்கிறாரு, அவர் வேற ஒன்றும் சொல்லலை. அவர் நீ ஒன்றும் செய்ய தேவை, நீ சும்மா இருந்தால் போதும், கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணம் எத்தனையோ முறை உன்னை நான் என்ன செய்ய விரும்பினேன், சேர்த்து கொள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். எதற்காக? அவர் உன்னோடு பேசுவதற்காக. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதாமை உண்டாக்கி ஆதாமே என்று கூப்பிடுவார். தினமும் ஆதாமை சந்திப்பார், பேசுவார். ஒரு நாள் ஆதாமே என்று கூப்பிட்டார், பதில் வரல. வேதம் சொல்லுகிறது, ஆதாம் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு என்ன செய்தான், ஒளிஞ்சிட்டான் போய். சில நேரத்தில் ஆண்டவர் செய்தியின் மூலமாக உன்னோடு பேசும் பொழுது, உன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தும் பொழுது, உன்னுடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டும் பொழுது, நீ ஒளிந்து கொள்ள விரும்புகிறாய ஒழிய, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு உனக்கு விருப்பம் இல்லை. என்ன நடக்கும், நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தினா, எந்த நேரத்தில் பிசாசு உன்னை வந்து கவ்விக்கொண்டு போவான் என்று தெரியாது தேவ பிள்ளையே. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நீ இன்னும் கொஞ்சம் நெருங்கி வா என்கிட்ட. ஹலேலூயா, ஹலேலூயா. நான் கர்த்தரோட தான் இருக்கிறேன், கர்த்தரை நான் பின்பற்றுறேன், நான் விசுவாசிதான். கேள்வி என்னவென்றால், அது அல்ல, எல்லாரும் விசுவாசிங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறோம். எவ்வளவு பக்கத்தில் நீ இருக்கிற, எவ்வளவு அருகாமையில் நீ ஆண்டவரை பின்பற்ற, அதான் முக்கியம். பேதுரு எடுத்துக்கிட்டீங்களா, இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கின மாத்திரத்தில் அதுவரைக்கும் அருகாமையிலே இருந்த பேதுரு கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தூர போயிட்டார். வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் இயேசுவின் பின்னால் போறாங்க, பேதுரு தூரத்தில் பின் சென்றான். ஹி ஃபாலோட் அஃபார் ஆஃப், தூரத்தில் பின் சென்றான். ஆண்டவர் பின்பற்றுறது உண்மைதான், ஆனால் எங்கே இருக்கிறான், தூரத்தில், பயம். தண்ணியை சேர்த்து பொடிச்சு போட்டுருவாங்களோ, பயம். இயேசுவோடு கூட மரிப்பேன் என்று சொன்னவன் இன்னைக்கு தூர போயிட்டான். கஷ்டம் வரும்பொழுது, அப்படி தூர போனதுனால என்ன நடந்தது, ஆண்டவரை அவன் மறுதளித்து விட்டான். கர்த்தரை விட்டு தூரம் போனதுனால ஆண்டவரையே அவன் மறுதளிக்க நேர்ந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ள வண்ணம் எத்தனையோ முறை கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தார், உனக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, எந்த நேரத்தில் ஆபத்து வந்தாலும் சரி, கர்த்தர் கூப்பிட்ட உடனே ஓடி போய் அந்த சிறகின் கீழே ஓடணும். மெதுவா இல்லை, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், ஆனால் நீ என்ன செய்யணும், அதற்குள் ஓடி. அல்லேலூயா. யாரெல்லாம் சுகமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் வியாதி இல்லாமல் இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஓடி ஓடி ஓடி ஓடி அந்த அடைக்கலத்தில் பூந்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு எந்த விதமான சத்துரு தொட அதிகாரம் இல்லை, சாத்தான் தொட முடியாது. ஓடு. கர்த்தருடைய நாமம் தான் பலத்த துர்கம். எந்த அடைக்கலம் எந்த மனுஷனுடைய அடைக்கலத்தையும் நாடி ஓடாதே, கர்த்தரை நாடி ஓடு. அவர் கூப்பிட்ட மாத்திரத்தில் ஓடு. ஹல்லேலூயா. அவருடைய அருகில் செல். அவருடைய வார்த்தை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. அவர் கொடுக்கிற வார்த்தையை ஏசாயாவின் புஸ்தகத்தில் 55 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 2 வசனத்தில், அப்பமல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானது என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா என்ன செய்யும், கொழுப்பான பதார்த்தத்தால் மகிழ்ச்சியாயிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க வந்து என் சத்தத்தை கேட்டு நீங்க நலமானதை புசித்து நீங்க நல்லா இருக்கணும் நான் விரும்புற மகனே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீயோ அவர் கூப்பிட்ட மாத்திரத்திலே அவருக்கு செவி கொடுத்து வருவதற்கு முடியல. காரணம் ஒண்ணு, நீ தூர போயிருக்கணும், இல்லைனா உன் மனத பக்கத்தில் கூட இருக்கலாம், ஆனா அசதியா இருக்கலாம். சிலர் அசதியா இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, நல்லா பேசுவாரு, ஆண்டவர் என் கூட பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க, ஆனா உடனே கீழ்ப்படிய மாட்டாங்க, அசதியா இருப்பாங்க, அசட்டையா இருப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எந்த மட்டும் நீங்கள் அசதியா இருப்பீர்கள். சொன்ன உடனே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரா, உடனே கிரியை செய்து பாருங்க என்ன நடக்குதுன்னு, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை உடனே உடனே. அருமையானவர்களே, கர்த்தர் அவரோடு கூட உன்னை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அவர் உன்னை தம் பக்கமாய் சேர்த்து அநேக ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, ஆறுதல், தேறுதல். ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருடைய சட்டைகளின் கீழே நான் களி கூறுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் அந்த தாய் பறவையின் சிறகின் கீழ் இருக்கிற ஒரு அனுபவம். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் பக்கத்தில் இருப்பாங்க, கொஞ்ச நாள் தூர போவாங்க, அப்படியே தூர போவாங்க, அப்படி தூரம் எங்கேயோ போயிடுவாங்க, மறுபடியும் அவங்க தாய் பறவைய மறந்துடுவாங்க. அருமையானவர்களே, அநேகர் நினைக்கிறாங்க ஒரு வாரம் இந்த சர்ச்சுக்கு வரலாம், செய்தி கேட்கலாம், மற்ற வாரம் வேற எங்கேயா போகலாம், இப்படி எங்க வேணாலும் எந்த சபைக்கு வேணா போகலாம் வரலாம்னு அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒழுங்கில்லை. உனக்கு ஒரு தாய் சபை, உன்னுடைய தாய் சபை, உன்னுடைய தாய் பறவை உன்னை பாதுகாக்கிற ஒரு இடம், அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு இடம், அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக ஜெபிக்கிற ஒரு இடம், அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக வழக்காடுகிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டிலே நீ வரும்பொழுதெல்லாம் நீ மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆகவே சபையிலே நிலைத்திரு, சபையிலே நிலைத்திரு. இன்னைக்கு இந்த சபை, நாளைக்கு அந்த சபை, அதல்ல அதல்ல ஒரு விசுவாசிக்கு அழகு. கடைசி வரைக்கும் முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரே சபையில நிலைத்திரு, ஒரே சபையில நிலைத்திருந்து கனி கொடு. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிறது உண்மையானால், நீ ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது உண்மையானால், நீ கர்த்தரை விட்டு தூரம் போய் நீ ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளாகி விடுவாய். பாருங்க, லூக்காவின் சுவிசேஷத்தில் நாம் ஒரு ஓமை வாசிக்கிறோம். 15 அதிகாரத்தில், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஓமையை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த ரெண்டு பேருமே தகப்பனை விட்டு தூரம் போயிட்டாங்க. இளைய மகன் சொத்து ஆஸ்தியெல்லாம் பிரித்து வாங்கிட்டு வேற தேசத்துக்கு போயிட்டான். மூத்த மகன் அவன் கூட தான் இருக்கிறான், ஆனால் அந்த தகப்பனுடைய சித்தத்தை அவன் செய்யாமல் வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். அப்போ கவனிங்க, ஒரு பிள்ளை.
0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கைவிடல. அவங்க முதியோர்களாய் மாறும்போது நீங்களும் அவங்கள கைவிட்டுறாதீங்க. ஜூடா முதியோர் இல்லம் ஆதரவற்ற தாயும் தகப்பன்மாரையும் ஆதரிக்கும் ஒரு இல்லம். நீங்களும் ஆதரிக்க கீழ்கண்ட முகவரி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.